தெய்வீகராகம் நிகழ்ச்சியின் நிறைவு பாடலாக ஐயப்பன் பாடல்கள் தொகுப்பிலிருந்து சபரி ஐயனே நேசாயனும் பாடலை கேட்கலாம். கே.ஜே. யேசுதாஸ் அவர்கள் குரலில்.

0: இனிதே புலர்ந்திடும் காலை பொழுது, இறை அருளால் நன்றாக தொடங்கிட, நலம் எங்கும் நிறைந்திட நல்லிசை கேட்போம்.
1: உங்கள் விவித் பாரதி தமிழ் பண்பலை 102.3 மெகாஹெர்ட்ஸில் காலை 6 மணி முதல் 6:45 மணி வரை
2: இறை சிந்தனையோடு நற்சிந்தனைகளையும் விதைக்கும் பக்தி பாடல்கள் ஒலிக்கும் அருள்மணி மாலை.
3: ஒரு குழந்தை பிறந்தவுடன் நாம் கொடுக்கும் தாய்ப்பால் தான் முதல் அமிர்தம். தாய்ப்பால் குழந்தைக்கு முதல் தடுப்பு மருந்து கூட.
4: மஞ்சள் நிறமா கெட்டியா சுரக்கும் இந்த தாய்ப்பால் அசுத்தமானது, ஜீரணமாகாது என்று வெளியேற்றி விடாதீர்கள். அதுதான் குழந்தைக்கு நாம் செய்யும் தீமை.
5: குழந்தைகள் சிறிய அளவு தாய்ப்பால் மட்டுமே எடுத்துக்கொள்வதால் அவர்கள் எளிதாக சுவாசிக்கவும் உறிஞ்சவும் விழுங்கவும் கற்றுக்கொள்ளுகிறார்கள்.
6: தாய்ப்பாலில் உள்ள சத்துக்கள் வேறு எந்த உணவிலும் கிடைப்பதில்லை. தாய்ப்பாலில் உள்ள வெள்ளை அணுக்கள் நோய் தொற்றையும் தடுக்கும், குழந்தையின் இறப்பு விகிதத்தை குறைக்கிறது.
7: குழந்தையின் வாழ்நாள் முழுமைக்கான வளர்ச்சிக்கு தாய்ப்பாலை புகட்டுவோம், ஆரோக்கியத்தை அளிப்போம்.
8: வைப் பண்றேங்கிற பேர்ல வீலிங் பண்ணாதீங்க, அடுத்தவங்க வாழ்க்கையை கெடுக்காதீங்க.
9: பண்ணாதீங்க தம்பிகளா,
8: ரீல்ஸ் பண்றதுக்கு ஓவர் ஸ்பீட் ஓட்டாதீங்க.
9: அந்த ரீல்ஸ போலீஸும் பார்ப்பாங்க.
8: அடம்பிடிக்கிறாங்களே பசங்க அப்படின்னு சொல்லி ஹை எண்ட் மாடல் வண்டிய உங்க அண்டர் ஏஜ் பசங்களுக்கு வாங்கியே தராதீங்க.
9: பேரண்ட்ஸ் மேலயும் கேஸ் ஃபைல் ஆகும்.
8: சாலை விபத்துகள் பல நடக்கிறது, விபத்துல சிக்க வாகன ஓட்டிகள் தப்புனால மட்டும் இல்ல.
9: பக்கத்துல ஓட்டுறவங்க கவனத்தை சிதறடிக்காதீங்க, பதட்டப்படுத்தாதீங்க.
8: சினிமால ஹீரோ ஹீரோயினுக்கு பாதுகாப்பு தந்து சாகசம் பண்ண வைப்பாங்க.
9: தப்பான அகசத்தால விபரீதம் நடந்தா விபத்து செலவுக்கு வீட்டையே அடமானம் வைக்க வேண்டிய

0: இருக்கும்.
1: போதையில நீங்க ஓட்டுற வண்டி கண்டிப்பா பாதையில போடுறது இல்ல. 40க்கு கீழே வண்டி ஓடுனா வண்டி நம்ம கண்ட்ரோல்ல இருக்கும், 40க்கு மேல போனா வண்டி கண்ட்ரோல்ல நாம போறோம்.
0: சாலை பாதுகாப்பு உயிர் பாதுகாப்பு.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழ் எஃப்எம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: நேயர்களுக்கு இனிய காலை வணக்கம். இந்த நாள் நமக்கானது. இந்த நாளை நமது முழு கவனத்துடனும் முழு நிதானத்துடனும் முழு உழைப்புடனும் பூரண தன்னம்பிக்கையுடனும் ஆக்கப்பூர்வமானதாக்க இறைவா நீ அருள் புரிவாயாக. நம் நாவிலிருந்து எழும் சொற்கள் யாவும் எந்த காலத்திலும் யாரையும் புண்படுத்தாது இருக்க இறைவா உனது இறை நாமத்துடன் இந்த நாளை துவங்குகிறோம். எந்த காலத்திலும் பிறருக்கு உதவி செய்யும் நற்குணத்தை எங்களுக்கு அருள்வாயாக. எல்லா உயிரினங்களையும் எல்லா மனிதர்களையும் அன்புடன் அரவணைத்து செல்லும் உயரிய குணத்தை அருள்வாயாக என்று வேண்டி நாம் துவங்கும் இந்த நிகழ்ச்சி
2: அருள்மணி மாலை.

புண்ணியம் வேண்டேன், புகழெதும் வேண்டேன், பின்னிடும் மாய பெருமையும் வேண்டேன், உன்னிலே ஒடுங்கும் ஒன்றுதான் வேண்டும் என்னிலா அடியார் இன்னலை களைந்தே என்று சொல்லி சென்றது நாம் கேட்ட அந்த பாடல் எஸ் ஜானகியின் குரலில். புத்தனேரி சுப்பிரமணியம் வரிகளில் எல் கிருஷ்ணன் இசையமைப்பில் நாம் பக்தியுடன் இணைந்திருக்கும் இந்த நிகழ்ச்சி அருள்மணி மாலை வழங்கிக் கொண்டிருப்பது உங்கள் அபிமான விபத் பாரதி தமிழ் FM 102.3.

திருமயிலை என்றும் கபாலீச்சரம் என்றும் மயிலாப்பூர் என்றும் வழங்கப்படும் அந்த ஊரில் மயில் உருவத்தில் சிவபெருமானை நோக்கி தவமிருந்த பார்வதி தேவி அதன் நினைவாக கட்டப்பட்ட கோவிலின் பெருமையை உணரக் கேட்டும் வாணி ஜெயராம் குரலில் தமிழ் நம்பியின் வரிகளில் வீரமணி சோமுவின் இசையமைப்பில்

வியாழ பகவான் முருகனை வேண்டி தபமிருந்த இடம். அந்த இடத்தில் முருகப்பெருமான் வியாழனுக்கு காட்சியளித்த இடம். வியாழ பகவானின் வேண்டுகோளுக்கு இணங்க முருகனும் அங்கே தங்கினார். பின்பு வியாழ பகவான் விஸ்வகர்மாவை அழைத்து கோவில் எழுப்பிய இடம் இந்த திருச்செந்தூர். அந்த திருச்செந்தூர் முருகனின் ஜெயந்திநாதர் என்று அழைக்கப்பட்ட செந்தில்நாதரின் புகழ் ஒலிக்க கேட்டோம். எஸ்பி பாலசுப்பிரமணியம் மற்றும் குழுவினரின் குரல்களில், பா விஜய் வரிகளில், தேவாவின் இசையமைப்பில்.

சிவபெருமானுடன் நடந்த நடனப் போட்டியில் தோற்ற காரணத்தால் கோபமுற்ற பார்வதி தேவி தனது உக்கிரமான காளி வடிவத்தை எடுத்துக்கொண்டு சிதம்பரம் என்ற தில்லையில் விட்டு நகர எல்லைக்கு வெளியே குடியேறினார். இதனால் இங்கே தில்லை காளி என்று வழங்கப்படுகிறாள். வேதம் ஓதியும் காளியை புகழ்ந்தும் அவளுடைய கோபத்தை பிரம்மா தணித்தார். காளியும் மகிழ்ந்து பிரம்மாவை போன்ற நான்கு தலைகளுடன் ஒரு மென்மையான வடிவத்தை எடுத்து தில்லை அம்மன், அதாவது தில்லையின் தாய் அல்லது பிரம்மா சாமுண்டேஸ்வரி என்று அழைக்கப்படும் நிலையில் இங்கு காட்சியளிக்கிறார். இந்த தில்லை அம்மனின் புகழ் ஒலிக்க கேட்டோம் கேஜே யேசுதாஸ் குரலில் செம்பனார் கோவில் சண்முகம் வரிகளில் தேவாவின் இசையமைப்பில்.

பகவத்கீதை என்னும் வாழும் தத்துவத்தை நமக்கு அளித்த அந்த கண்ணனின் புகழ் ஒலிக்க கேட்டோம். ராஜ்குமார் பாரதியின் குரலில், கண்ணதாசன் வரிகளில், MS விஸ்வநாதன் இசையமைப்பில்.

ஏ பி கோமலாவின் குரலில் டி ஏ கல்யாணம் இசையில் பாடல் ஒலிக்க கேட்டோம். உலகில் வாழும் அனைத்து உயிரினங்களிடமும் அன்பு செலுத்தினால் நாம் வணங்கும் அந்த இறைவனின் அருள் நமக்கு கிடைக்கும். அருள்மணி மாலை நிகழ்ச்சியை நிறைவு செய்ய வரும் பாடல் காயல் ஏஆர் ஷேக் முகமது மற்றும் குழுவினர் பாடியது. நாகூர் சலீம் வரிகளில் டி கே ராமமூர்த்தி இசையமைப்பில் பாடல் ஒலிக்க கேட்கலாம்.

0: வணக்கம், நான் கலைமாமணி புஷ்பவனம் குப்புசாமி பேசுகிறேன். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது விவித் பாரதி தமிழ் பண்பலை 102.3.
1: மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம், மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம். விவித் பாரதி தமிழ் பண்பலை 102.3. விவித் பாரதி தமிழ் பண்பலை 102.3.

0: நம்மோடு இணைந்திருங்கள் நீங்கள்.
1: விவித் பாரதி தமிழ் எஃப்எம் 102.3 நாம் இதுவரை கேட்ட இந்த நிகழ்ச்சி
2: அருள்மணி மாலை.

0: இன்னும் சில நொடிகளில் தொடர இருப்பது காலை 6:45 மணிக்கான மாநில செய்திகள்.
1: வணக்கம். மாநில செய்திகள் வாசிப்பவர் கோபாலகிருஷ்ணன்.

0: குறித்து முதலமைச்சர் திரு விஜய் தலைமைச் செயலகத்தில் இன்று அமைச்சர்கள் மற்றும் உயரதிகாரிகளுடன் ஆலோசனை மேற்கொள்ள உள்ளார். மருத்துவ கட்டமைப்பில் செவிலியர்கள் மற்றும் கிராம சுகாதார செவிலியர்களின் பங்களிப்பு மிக முக்கியமானது என்று மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் டாக்டர் அருண்ராஜ் தெரிவித்துள்ளார். தாவேக்கு அரசு ஆட்சி பொறுப்பேற்று 4 மாதங்களாகியும் தேர்தல் வாக்குறுதிகளை நிறைவேற்றவில்லை என்று சட்டப்பேரவை எதிர்க்கட்சித் தலைவர் திரு உதயநிதி ஸ்டாலின் குற்றம் சாட்டியுள்ளார். நீலகிரி, கோவை, கிருஷ்ணகிரி உள்ளிட்ட 21 மாவட்டங்களில் இன்று கனமழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் அறிவித்துள்ளது. இனி விரிவான செய்திகள். குடியரசுத் துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் இன்று நீலகிரி மாவட்டத்தில் பல்வேறு நிகழ்ச்சிகளில் பங்கேற்கிறார். குன்னூரில் உபாசி எனப்படும் தென்னிந்திய தேயிலை தோட்ட உரிமையாளர்கள் சங்க தேயிலை ஆராய்ச்சி அறக்கட்டளையின் 100வது மாநாட்டில் அவர் தலைமை விருந்தினராக கலந்து கொண்டு உரையாற்றுகிறார். தேயிலை தொடர்பான முதன்மையான அறிவியல் ஆராய்ச்சி நிறுவனமான உபாசி 1926 கூடலூரில் தேயிலை சோதனை நிறுவனமாக அமைக்கப்பட்டது. குடியரசுத் துணைத் தலைவர் வருகையை முன்னிட்டு பாதுகாப்பு காரணங்களுக்காக குன்னூர் மற்றும் சுற்றுவட்டார பகுதிகளில் ட்ரோன்கள் பறக்க தடை விதிக்கப்பட்டுள்ளது. வடகிழக்கு பருவமழை முன்னேற்பாடுகள் குறித்து முதலமைச்சர் திரு விஜய் தலைமைச் செயலகத்தில் இன்று அமைச்சர்கள் மற்றும் உயரதிகாரிகளுடன் ஆலோசனை மேற்கொள்ள உள்ளார். இந்த ஆலோசனைக் கூட்டத்தில் கடலோர மாவட்டங்கள் மற்றும் காவிரி டெல்டா மாவட்ட ஆட்சித்தலைவர்கள் காணொலி வாயிலாக பங்கேற்கிறார்கள். வருவாய்த்துறை, பேரிடர் மேலாண்மைத்துறை, சுகாதாரத்துறை, மின்துறை உள்ளிட்ட பல்வேறு துறைகளை ஒருங்கிணைத்து மேற்கொள்ள வேண்டிய பருவமழை முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் குறித்து இக்கூட்டத்தில் ஆலோசிக்கப்படுவதாக அதிகாரிகள் தெரிவித்தனர். இதற்கிடையே சென்னையில் மேற்கொள்ளப்பட்டு வரும் வடகிழக்கு பருவமழை முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் குறித்து மாநில அமைச்சர்களும் மாநகராட்சி உயரதிகாரிகளும் நேற்று பல்வேறு இடங்களில் ஆய்வு செய்தனர். மருத்துவ கட்டமைப்பில் செவிலியர்கள் மற்றும் கிராம சுகாதார செவிலியர்களின் பங்களிப்பு மிக முக்கியமானது என்று மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் டாக்டர் அருண்ராஜ் தெரிவித்துள்ளார். சென்னையில் நேற்று நடைபெற்ற நிகழ்ச்சி ஒன்றில் பேசிய அவர், மாநிலத்தில் கடந்த 12 ஆண்டுகளாக அரசு செவிலியர் கல்லூரிகள் தொடங்கப்படவில்லை என்றும் தாவேக்கு அரசு அளித்த தேர்தல் வாக்குறுதிப்படி 7 இடங்களில் செவிலியர் கல்லூரி தொடங்க அரசாணை வெளியிடப்பட்டுள்ளதாகவும் அவர் கூறினார். விரைவில் 896 கிராம சுகாதார செவிலியர்கள் பணியமர்த்தப்பட உள்ளதாகவும் அவர் தெரிவித்தார். அரசு மருத்துவமனைகளில் செவிலியர் பற்றாக்குறையை போக்குவதற்காக 4724 செவிலியர்கள் விரைவில் பணியமர்த்தப்பட உள்ளதாகவும், ஒப்பந்த அடிப்படையில் பணிபுரியும் 2500 செவிலியர்கள் பணி நிரந்தரம் செய்யப்பட உள்ளதாகவும் திரு அருண்ராஜ் கூறினார். தமிழகத்தில் கைவினைக் கலைஞர்களின் தயாரிப்புகளுக்கு உரிய விலை நிர்ணயம் செய்யப்படுவதோடு பன்னாட்டு சந்தை வாய்ப்புகளும் ஏற்படுத்தி தரப்படும் என்று மாநில குறு சிறு மற்றும் நடுத்தர தொழில் நிறுவனங்கள் துறை அமைச்சர் திரு மதன் ராஜா தெரிவித்துள்ளார். தெலங்கானா மாநிலம் ஹைதராபாத்தில் கைவினைப் பொருட்கள் மேம்பாட்டுக் கழகத்தின் விற்பனையகத்தில் தமிழ்நாடு கைவினைப் பொருட்கள் விற்பனையை அதிகரிப்பது குறித்து நேற்று நேரில் ஆய்வு செய்து செய்தியாளர்களிடம் அவர் பேசினார். மாநிலத்தில் பாரம்பரிய கைவினைப் பொருட்களுக்கு புவிசார் குறியீடு பெற்றுத்தர மாநில அரசு தொடர்ந்து முயற்சியில் ஈடுபட்டுள்ளதாகவும் அவர் தெரிவித்தார். மாநிலம் முழுவதும் உள்ள கைவினைக் கலைஞர்களுக்கு நவீன வடிவமைப்பு, அவர்களின் தயாரிப்புகளுக்கு உரிய சந்தை வாய்ப்புகளையும் மாநில அரசு ஏற்படுத்தி தரும் என்று அமைச்சர் திரு மதன் ராஜா தெரிவித்தார். தாவேக்கு அரசு ஆட்சி பொறுப்பேற்று 4 மாதங்களாகியும் தேர்தல் வாக்குறுதிகளை நிறைவேற்றவில்லை என்று சட்டப்பேரவை எதிர்க்கட்சித் தலைவர் திரு உதயநிதி ஸ்டாலின் குற்றம் சாட்டியுள்ளார். மதுராந்தகத்தில் நேற்று நடைபெற்ற பொதுக்கூட்டத்தில் பேசிய அவர், மாநிலத்தின் பல்வேறு பகுதிகளில் குற்ற சம்பவங்கள் அதிகரித்து வருவதாக கூறினார். அஇஅதிமுக சட்டமன்ற உறுப்பினராக தேர்ந்தெடுக்கப்பட்டவர்கள் சிலர் ஆளும் கட்சியில் இணைந்ததன் காரணமாக மக்கள் மீது இடைத்தேர்தல் திணிக்கப்பட்டதாகவும் அவர் தெரிவித்தார். தேர்தல் பிரச்சாரத்தின் போது மக்களுக்கு கொடுத்த வாக்குறுதிகளை நிறைவேற்றாமல் கடந்த கால திமுக அரசின் மீது பழிபோடும் செயலில் தாவேக்கு அரசு ஈடுபட்டுள்ளதாகவும் அவர் கூறினார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மாநில செய்தி அறிக்கை.
1: நாடு போற்றும் நல்லாட்சி. பிரதமர் திரு நரேந்திர மோடியின் 25 ஆண்டு கால பொது வாழ்வே சாட்சி. சரக்கு மற்றும் சேவை வரி விதிப்பு செயலாக்கம், வருமான வரி சீர்திருத்தங்கள், உற்பத்தியுடன் இணைந்த ஊக்கத்தொகை திட்டங்கள், தேசிய கல்விக் கொள்கை, நேரடி பண பரிமாற்றம், தேசிய மருத்துவ ஆணையம், புதிய குற்றவியல் சட்டங்கள் மற்றும் புதிய தொழிலாளர் நலச்சட்டங்கள், விண்வெளி மற்றும் பாதுகாப்பு துறை சீர்திருத்தங்கள், செமிகண்டக்டர் இயக்கம், இது மட்டுமின்றி சாதனைகள் பல, நாட்டு நலன் மற்றும் மக்கள் சேவை, இதுவே பிரதமரின் தாரக மந்திரம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சாதனைகள்.

0: தமிழ்நாட்டில் மின்வெட்டை தடுப்பதற்கு மாநில அரசு போதிய நடவடிக்கை எடுக்கவில்லை என்று பாமக தலைவர் டாக்டர் அன்புமணி ராமதாஸ் குற்றம் சாட்டியுள்ளார். நாமக்கல் மாவட்டம் சேந்தமங்கலத்தில் நேற்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர், மாநிலத்தின் சில பகுதிகளில் 10 மணி நேரம் வரை மின்வெட்டு ஏற்படுவதாக கூறினார். குறைந்த செலவில் மின் உற்பத்திக்கு ஏற்பாடுகளை செய்யாமல் வெளிச்சந்தையில் அதிக விலை கொடுத்து மின்சாரம் வாங்கப்படுவதாகவும் திரு அன்புமணி ராமதாஸ் குறை கூறினார். வளிமண்டல மேலடுக்கு சுழற்சியின் காரணமாக வங்கக்கடலில் உருவாகியுள்ள குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி இன்று காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக மாறும் என்று சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இது மேற்கு மற்றும் மத்திய வங்கக்கடல் பகுதியில் ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலமாகவும் படிப்படியாக வலுவடையக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையத்தின் தென்மண்டல இயக்குநர் டாக்டர் வி ஆர் துரை தெரிவித்துள்ளார். எமது செய்தியாளர்களிடம் பேசுகையில் அவர் இதனை தெரிவித்தார்.
1: வடக்கு அந்தமான் கடலில் உருவான குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி மேற்கு வடமேற்கு திசையில் நகர்ந்து இன்று காற்றழுத்த தாழ்வு மண்டலமாகவும் செப்டம்பர் 22 அன்று ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலமாகவும் வலுப்பெறக்கூடும். மேலும் சுமார் 1 கிலோமீட்டர் உயரத்தில் தெற்கு ஆந்திர கடலோர பகுதிகளில் ஒரு வளிமண்டல மேலடுக்கு சுழற்சி நிலவுகிறது. இதன் காரணமாக இன்று நீலகிரி, கோயம்புத்தூர், தருமபுரி, கிருஷ்ணகிரி, திண்டுக்கல், புதுக்கோட்டை, திருவாரூர், நாகப்பட்டினம், மயிலாடுதுறை, பெரம்பலூர், அரியலூர், கள்ளக்குறிச்சி, விழுப்புரம், திருவண்ணாமலை, சிவகங்கை, தஞ்சாவூர், மதுரை, கடலூர், திருப்பத்தூர், வேலூர் மற்றும் திருச்சிராப்பள்ளி மாவட்டங்களில் ஓரிரு இடங்களிலும், புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் இடிமின்னலுடன் கூடிய கனமழை பெய்ய வாய்ப்புள்ளது. வெப்பநிலை பொறுத்தவரை தமிழகம் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் அதிகபட்ச வெப்பநிலை பொதுவாக இயல்பை ஒட்டி இருக்கக்கூடும். சென்னை மற்றும் அதன் புறநகர் பகுதிகளை பொறுத்தவரை வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும். மாலை இரவு நேரங்களில் நகரின் ஒரு சில பகுதிகளில் லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும்.
0: இந்நிலையில் கன்னியாகுமரி மாவட்டம் நாகர்கோவில், சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளில் நேற்றிரவு சுமார் 30 மணி நேரம் பலத்த மழை பெய்ததால் வெயிலின் தாக்கம் தணிந்து குளிர்ச்சியான சூழல் நிலவியது. இருவரிச் செய்திகள். ஹோர்முஸ் நீரிணைப் பகுதியில் தொடர்ந்து ஈரான் தடைகளை ஏற்படுத்தி வருவதாகவும் இதனால் 100க்கும் மேற்பட்ட வணிக கப்பல்கள் மாற்றுப்பாதையில் செல்லுமாறு அறிவுறுத்தப்பட்டுள்ளதாகவும் அமெரிக்கா கூறியுள்ளது. ரஷ்யாவுடன் மோதல் தொடரும் நிலையில் யுக்ரைன் அதிபர் திரு வொலோடிமிர் ஜெலன்ஸ்கி நியூயார்க்கில் அமெரிக்க அதிபர் திரு டொனால்டு டிரம்பை சந்தித்து பேச உள்ளதாக கூறியுள்ளார். சுற்றுச்சூழலுக்கு பாதிப்பு ஏற்படுத்தாத வகையில் கட்டுமானங்களை மேற்கொள்ள உதவும் புவி மையத்தை பெங்களூருவில் ஆந்திர பிரதேச முதலமைச்சர் திரு சந்திரபாபு நாயுடு நேற்று திறந்து வைத்தார். கற்றாழகை அடிப்படையாக கொண்டு வாரணாசியில் உள்ள பனாரஸ் இந்து பல்கலைக்கழகம் தயாரித்துள்ள நோய் எதிர்ப்பு மாத்திரைக்கு காப்புரிமை கிடைத்துள்ளது. தருமபுரி மாவட்டம் பாலக்கோடு அருகே நம்மாண்டாள்ளி கிராமத்தில் கோழிப்பண்ணைக்குள் மழை நீர் புகுந்ததால் 3000க்கும் மேற்பட்ட கறிக்கோழிகள் நீரில் மூழ்கின. கனமழை காரணமாக விருதுநகர் மாவட்டம் ராஜபாளையம் அருகே உள்ள ராக்காட்சி அம்மன் கோயில் நீர்வீழ்ச்சியில் கடும் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டதையடுத்து சுற்றுலாப் பயணிகள் செல்ல தடை விதிக்கப்பட்டுள்ளது. வடகிழக்கு பருவமழை முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக அடையாறு முகத்வாரத்தில் மேற்கொள்ளப்பட்டு வரும் பணிகளை மாநகராட்சி துணை ஆணையர் திரு அஃப்தாப் ரசூல் பார்வையிட்டு ஆய்வு செய்தார். சென்னை மாநகர காவல்துறை சார்பில் நகரின் பல்வேறு இடங்களில் பொதுமக்களுக்கு சைபர் குற்றங்கள் தொடர்பாக தொடர்ந்து விழிப்புணர்வு ஏற்படுத்தப்பட்டு வருகிறது. சென்னை கோட்டூர்புரம், திருவான்மியூர் பகுதிகளில் தொடர் திருட்டு சம்பவங்களில் ஈடுபட்டு வந்த குற்றவாளிகளை கைது செய்துள்ளதாக மாநகர காவல்துறை தெரிவித்துள்ளது. விளையாட்டுச் செய்திகள். ஆஸ்திரேலிய ஏ அணிக்கு எதிரான முதலாவது மகளிர் ஒருநாள் கிரிக்கெட் போட்டியில் இந்திய ஏ அணி 4 விக்கெட் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றது. மொஹாலியில் நேற்று நடைபெற்ற ஆட்டத்தில் முதலில் பேட் செய்த ஆஸ்திரேலிய ஏ அணி 46.3 ஓவரில் 235 ரன்னுக்கு ஆட்டமிழந்தது. 236 ரன் எடுத்தால் வெற்றி என்ற இலக்குடன் பின்னர் விளையாடிய இந்திய ஏ அணி 41.1 ஓவரில் 6 விக்கெட் இழப்பிற்கு இலக்கை எட்டி வெற்றி பெற்றது. தேஜல் ஹஸ்பின்ஸ் அற்புதமாக விளையாடி 81 ரன்களை குவித்தார். மீண்டும் தலைப்புச் செய்திகள். குடியரசுத் துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் இன்று நீலகிரியில் தேயிலை ஆராய்ச்சி அறக்கட்டளையின் 100ஆண்டு விழாவில் பங்கேற்று உரையாற்றுகிறார். வடகிழக்கு பருவமழை முன்னேற்பாடுகள் குறித்து முதலமைச்சர் திரு விஜய் தலைமைச் செயலகத்தில் இன்று அமைச்சர்கள் மற்றும் உயரதிகாரிகளுடன் ஆலோசனை மேற்கொள்ள உள்ளார். மருத்துவ கட்டமைப்பில் செவிலியர்கள் மற்றும் கிராம சுகாதார செவிலியர்களின் பங்களிப்பு மிக முக்கியமானது என்று மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் டாக்டர் அருண்ராஜ் தெரிவித்துள்ளார். தாவைக்கு அரசு ஆட்சி பொறுப்பேற்று 4 மாதங்களாகியும் தேர்தல் வாக்குறுதிகளை நிறைவேற்றவில்லை என்று சட்டப்பேரவை எதிர்க்கட்சித் தலைவர் திரு உதயநிதி ஸ்டாலின் குற்றம் சாட்டியுள்ளார். நீலகிரி, கோவை, கிருஷ்ணகிரி உள்ளிட்ட 21 மாவட்டங்களில் இன்று கனமழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் அறிவித்துள்ளது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெறுகிறது.

0: தமிழ் எஃப்எம் 102.3 மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: மனங்களில் முழுமையான கொண்டாட்டம் கொண்டவர்த்துக்காக நம்ம விவித் பாரதி தமிழ் எஃப்எம் 102.3 இன்னைக்கு என்னெல்லாம் நிகழ்ச்சிகள் இருக்கு அப்படிங்கறத நாம இப்ப தெரிஞ்சுக்கலாம். காலை 7 மணிக்கு பாத்தீங்கன்னா வணக்கம் தமிழ்நாடு நிகழ்ச்சி, அதாவது இன்றைய தினத்தோட சிறப்புகள் குறித்த சில தகவல்களோட கூட புத்தம் புது திரைப்பாடல்கள் உங்களுக்காக ஒலி உலா வரக்கூடிய ஒரு நிகழ்ச்சி இது. இன்றைய தினம் என்ன சிறப்பு அப்படின்னு கேட்டிங்கனாக்கா உலக அல்சைமர் தினம் மற்றும் உலக அமைதி நாள். ஸோ இதை பற்றின தகவல்கள் நாம் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னாக்கா வணக்கம் தமிழ்நாடு நிகழ்ச்சியோட டியூன் பண்ணிடுங்க. 7 மணிக்கு காலை 7 மணிக்கு நம்ம விவித் பாரதி தமிழ் எஃப்எம் 102.3. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா காலை 8 மணிக்கு உங்கள் விருப்பம் அப்படிங்கிற நிகழ்ச்சியில் நேயர்களாக நீங்கள் கடிதங்கள் வழி உங்களுக்கு விருப்பமான பாடல்களை எங்களுக்கு எழுதி அனுப்ப, உங்கள் பெயர்களோட கூட நீங்கள் விரும்பின பாடல்களை ஒலி உலா செய்யக்கூடிய ஒரு நிகழ்ச்சி இந்த உங்கள் விருப்பம் அப்படிங்கிறது. 9 மணிக்கு கலக்கல் அரங்கம் அப்படிங்கிறது, அதாவது காலை 9 மணிலேருந்து ஆரம்பித்து நாள் முழுக்க வந்து நேர்களாகி நீங்கள் வந்து தொலைபேசி வழி விவித் பாரதியோட இணையக்கூடிய தருணங்கள் நிகழ்ச்சிகள் நிறையவே இருக்குது. இதற்கான தொலைபேசி எண்கள் என்னென்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா 2952 0853 இது ஒரு எண், 2838 9871 இது மற்றொரு எண். அதுக்கப்புறம் காலை 10 மணிக்கு பார்த்தீங்கன்னா என் கேள்விக்கு என்ன பதில் அப்படிங்கிற நிகழ்ச்சியில் இன்றைய தினம் விளையாட்டுத்துறை சம்பந்தமான கேள்விகள், விளையாட்டுத்துறையிலையும் அதுவும் குறிப்பாக சொல்லணும்னா ஆசிய போட்டிகள் இப்போ வந்து ஜப்பான் நாட்டில் துவங்கி இருக்கு இல்லையா, அதை பற்றின பெரும்பான்மையான கேள்விகளோட கூட இன்றைய என் கேள்விக்கு என்ன பதில் நிகழ்ச்சி இன்னைக்கு காலை 10 மணிக்கு விளையாட்டுத்துறை சம்பந்தமான கேள்விகள். ஸோ விளையாட்டுத்துறை சம்பந்தமான கேள்விகளுக்கு ஆர்வம் இருக்கிறவங்க இந்த நிகழ்ச்சியில் நீங்கள் பங்கு பெறலாம். 11 மணிக்கு என்றும் இனியவை, அதாவது 1950 60 70 இந்த காலகட்டங்களில் வெளிவந்த பாடல்கள் உங்களுக்காக. மதியம் 12 மணிக்கு பார்த்தீங்கன்னா ரெட்ரோ நேரம், இதில் வந்து 1980 90 இந்த காலகட்டங்களில் வெளிவந்த பாடல்கள் தினம்தோறும் நம்ம விபத் பாரதியில் நீங்கள் கேட்டுட்ருக்கீங்க. மதியம் 1 மணிக்கு பார்த்தீங்கன்னா பாடல் உங்கள் சாய்ஸ், அதாவது நேர்களாகிய நீங்கள் தொலைபேசி வழி வந்து உங்களுக்கான விருப்பமான பாடலை சொல்ல உடனுக்குடன் அதை வானொலியில் கேட்டு மகிழக்கூடிய ஒரு தருணம். மதியம் 2 மணிக்கு எங்கள் ஸ்டைல் அப்படிங்கிற நிகழ்ச்சி இருக்குது. 3 மணிக்கு வர்ணஜாலம், 4 மணிக்கு ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம், மாலை 5 மணிக்கு பூந்தென்றல், மாலை 6 மணிக்கு பக்தி மாலை, 6:40 என் விருப்பம், இரவு 7 மணி மற்றும் 7:25 இந்த இரு நேரங்களிலும் திரைகானம், இரவு 7:30 நம்மை சுற்றி அப்படிங்கிற தலைப்பில் சூழல் விழிப்புணர்வு தகவல்கள் வழங்குபவர் பி சரவணன், 7:35 பாட்டும் பயணமும், 7:55 இன்று ஒரு தகவல் வழங்குபவர் தென்கட்சி கோ சுவாமிநாதன், இரவு 8 மணிக்கு நீ கோரினால், 9 மணிக்கு பொன்னியின் செல்வங்கள் வாசிப்பும் ஆய்வும், வாசிப்பவர் ராமசாமி சுதர்சன், ஆய்வினை வழங்குபவர் ஐங்கரன், 9:15 என் இனிய பொன்னிலாவே, இரவு 10 மணிக்கு எங்கள் அழைப்பில் உங்கள் தேர்வு, 11 மணிக்கு மனசு மயங்கும் இதமான பாடல்கள் உங்களுக்காக ஒலி உலாவர இருக்கிறது. ஸோ ஸ்டேட்யூண்டாருங்க நம்ம விவித் பாரதி தமிழ் எஃப்எம் 102.3.

0: என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: வணக்கம் தமிழ்நாடு.
2: வணக்கம் தமிழ்நாடு.
3: வணக்கம் தமிழ்நாடு.
4: வணக்கம் தமிழ்நாடு.
5: விவித் பாரதி தமிழ் எஃப்எம் 102.3 நாம் இணைஞ்சிருக்கிற இந்த நிகழ்ச்சி வணக்கம் தமிழ்நாடு. நம்மோட கூட கும்பகோணம் பண்பலை 101.6, வேலூர் பண்பலை 100.4, திருப்பத்தூர் பண்பலை 100.1 இந்த அலைவரிசைகளும் நேயர்கள் வந்து நிகழ்ச்சிகளை கேட்டு ரசிச்சுட்டு இருக்காங்க. நிலையத்தில் நேரம் பார்த்தீங்கன்னா 7:01:30 ஆயிட்டு இருக்குங்க. அதாவது ஒரு நாள் விடியும் என்று காத்திருக்காமல் இன்றே முடியும் என்று முயற்சி செய்வோம். சோதனைகளும் தடைக்கற்களையும் மாற்றியமைப்போம், வெற்றியை காண்போம் அப்படிங்கிற ஒரு நல்ல ஒரு சிந்தனையோட இன்றைய தினத்தை நாம் துவங்குவோம். எல்லாருக்குமே எல்லா விஷயங்களையும் நாம் எடுக்கக்கூடிய முயற்சிகள் எல்லாமே நல்லதாக அமையணும் அப்படின்னு சொல்லிட்டு நாளை துவங்குவோம், மகிழ்ச்சியுடன் இருப்போம். நிகழ்ச்சி தரக்கூடிய முதல் பாடல் உங்களுக்காக பென்னி தயால் குரலில், விவேக் வரிகளில், ரவி பஸ்ரூர் இசையமைப்பில், பிளாஸ்ட் அப்படிங்கிற படத்துலேருந்து.

வணக்கம் நண்பர்களே. நம்ம வாழ்க்கையில நமக்கு மிகவும் தேவையான ஒரு விஷயம் என்னன்னு கேட்டா பணம் இருக்கணும், நல்ல வேலை இருக்கணும், நல்ல குடும்பம் இருக்கணும், நல்ல நண்பர்கள் இருக்கணும். இப்படி நிறைய விஷயங்களை சொல்லுவோம். ஆனா இவை எல்லாம் இருந்தாலும் மனசுக்குள் அமைதி இல்லை என்றால் வாழ்க்கை முழுமையா இருக்குமா? ஆம் என்று சொல்ல பதில் அளிப்பது மிக கடினம். அதனாலதான் இன்று நாம் பேச போகும் விஷயம் என்னன்னா அமைதி. ஒவ்வொரு ஆண்டும் செப்டம்பர் 21ஆம் தேதி சர்வதேச அமைதி தினம் கடைபிடிக்கப்படுகிறது. 2026ஆம் ஆண்டின் கருப்பொருள் இன்வெஸ்ட் இன் பீஸ் ஃபார் எவ்ரி ஒன் எவ்ரி வேர் எவ்ரி டே. அதாவது அமைதியில் முதலீடு செய்வோம் அனைவருக்காக எல்லா இடங்களிலும் ஒவ்வொரு நாளும். நண்பர்களே, அமைதி என்றால் என்ன? போர் நடக்காமல் இருப்பது மட்டும் அமைதி கிடையாது. நம்ம வீட்டுகளை கணவன் மனைவி சண்டையில்லாமல் இருப்பது, நண்பர்களுக்குள் கோபம் இல்லாமல் இருப்பது, ஒருவரை ஒருவர் மதிப்பது, ஒருவருடைய கருத்தை இன்னொருவர் கேட்பது, தேவைப்படுகிற ஒருவருக்கு உதவுவது, இவை எல்லாமே அமைதியின் ஒரு வடிவம்தான். சில நேரங்களில் ஒரு பிரச்சனையை தீர்க்க பெரிய பேச்சுவார்த்தையெல்லாம் தேவையில்லைங்க. ஒரு மன்னிச்சிடு, ஒரு பரவாயில்ல, ஒரு நான் உன்னை புரிந்து கொள்கிறேன், இந்த மூன்று வார்த்தைகளே போதும். 2026ஆம் ஆண்டின் செய்தி இன்னும் அழகானது. அமைதியை உருவாக்குவது பெரிய தலைவர்களின் பொறுப்பு மட்டுமல்ல, நாமும் அமைதியின் சிற்பிகள் தான். ஒருவருக்கு உதவுவது, ஒருவருடைய குரலை கேட்பது, நல்ல விஷயங்களுக்காக குரல் கொடுப்பது, நம்பிக்கையை பகிர்வது, சண்டையை அதிகப்படுத்தாமல் சமாதானப்படுத்துவது, இப்படி நாம் செய்யும் ஒவ்வொரு சிறு செயலும் உலக அமைதிக்கான ஒரு சிறிய படிதான். நண்பர்களே, உலகத்தை ஒரே நாளில் மாற்ற முடியாது. ஆனால் நம்மை சுற்றி இருக்கும் ஒருவரின் நாளை மட்டும் நல்ல நாளாக மாற்ற முடியும். இன்று யாராவது மனசு கஷ்டப்பட்டு இருந்தால் அவரிடம் ஒரு வார்த்தை அன்பாக பேசுங்க. நீண்ட நாட்களாக பேசாமல் இருக்கும் நண்பருக்கு ஒரு கால் செய்து பேசுங்க. யாரிடமாவது கோபமாக இருந்தால் ஒரு நிமிடம் அமைதியாக இருந்து யோசிச்சு பாருங்க. ஏனென்றால் அமைதி உலகத்தில் ஆரம்பிக்க வேண்டியதில்லை, அது நம்மிடமே ஆரம்பிக்கலாம். இந்த நாளில் ஒரு சிறிய உறுதி எடுத்துக்கொள்வோமா? கோபத்திற்கு பதிலாக பொறுமை, வெறுப்பிற்கு பதிலாக அன்பு, சண்டைக்கு பதிலாக உரையாடல், பிரிவிற்கு பதிலாக புரிதல். இப்படி ஒவ்வொரு நாளும் ஒரு சிறிய அமைதியை உருவாக்குவோம். ஏனென்றால் அமைதி என்பது யாரோ ஒருவர் நமக்காக உருவாக்கி தர வேண்டிய விஷயமல்ல, நாம் ஒவ்வொருவரும் உருவாக்க வேண்டிய ஒரு விஷயம். அமைதியான மனதோடு அழகான எண்ணங்களோடு தொடர்ந்து பயணிப்போம்.

0: மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: வீடியோ லைக் செஞ்சா பணம் கிடைக்குமா? சோ ஈஸி.
2: தெரியாத லிங்க்ஸ்ல கிளிக் பண்ணாதீங்க. RBI சொல்கிறது,
1: விவரமா இருங்க, எச்சரிக்கையா இருங்க.
3: உங்கள் விவித் பாரதி தமிழ் 102.3 இன்று காலை 8:30 உங்கள் விருப்பம். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்தன்கோ.
4: செப்டம்பர் 21 உலக மறதி நோய் தினம். மனித இனம் தோன்றிய அந்த காலத்திலிருந்து தொழில்நுட்பம் ஆதிக்கம் செலுத்தக்கூடிய இந்த காலம் வரைக்கும் நினைவாற்றலும் சிந்திக்கக்கூடிய திறனும் தான் மனிதனை வழிநடத்தக்கூடிய முதன்மையான காரணிகள். அந்த நினைவாற்றலும் சிந்திக்கக்கூடிய திறனும் பாதிக்கப்படும் போது மனித செயல்பாடுகள்ல அது மிகையான தாக்கத்தை ஏற்படுத்துகிறது அப்படிங்கறதான் கவனிக்கக்கூடிய விஷயமா இருக்கு. ஒவ்வொரு வருஷமும் செப்டம்பர் 21 அனுசரிக்கப்படுகின்ற இந்த உலக மறதி நோய் தினத்தினுடைய நோக்கமே மறதியின் தீவிரத்தன்மை பற்றிய விழிப்புணர்வை மக்களிடையே ஏற்படுத்துறதுக்காக தான். உலக சுகாதார அமைப்புகளின் கூற்றுப்படி மறதியால் பாதிக்கப்படுபவர்களுக்கான ஆரம்பகால கண்டறிதல் மற்றும் பராமரிப்பை ஊக்குவித்தலும் தான் இந்நாளின் மற்றொரு முக்கிய நோக்கமாகும். அல்சைமர் பற்றியும் அதன் பாதிப்பை பற்றியும் 1906 முதன் முதலில் உலகுக்கு விளக்கியவர் ஜெர்மனி நாட்டை சார்ந்த உளவியல் நிபுணரான ஆலாய்ஸ் அல்சைமர் என்பவர் ஆவார். மனிதனின் வயது அதிகரிக்க அதிகரிக்க மறதியும் நம்மை ஆக்கிரமிக்க தொடங்கக்கூடும் என்று எச்சரிக்கிறார்கள் மருத்துவர்கள். 2006 தரவுகளின்படி உலகம் முழுவதும் சுமார் 27 மில்லியன் மக்கள் மறதியால் பாதிக்கப்பட்டுள்ளதாக கணிக்கப்பட்டிருக்கிறது. சாதாரண மறதி, தீவிரமான மறதின்னு 2 வகை இருக்குங்க. வாழ்க்கைக்கு தேவைப்படாத, முக்கியத்துவம் கொடுக்க கூடாத விஷயங்களை நாம் மறந்து போவது, நாளைக்கு போன் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு மறந்து விடுவது சாதாரண மறதி தான். தீவிரமான மறதி என்பது வயது மூப்பின் காரணமாக அடிக்கடி மறதி ஏற்படுவது. இந்த பாதிப்பு உள்ளவர்கள் நிச்சயமாக மருத்துவர்களை அணுகி ஆலோசனைகளை பெற வேண்டும் அப்படிங்கறதுதான் முக்கியமான விஷயம். அல்சைமர்ஸ் டிசீஸ் இன்டர்நேஷனல் என்ற உலகளாவிய கூட்டமைப்பு 2026 அறிக்கையையும் பிரச்சாரத்தையும் மருத்துவ பரிசோதனைகள் என்ற முக்கிய மைய பொருளை நோக்கியே திட்டமிட்டுள்ளது. செப்டம்பர் மாதம் முழுவதுமே உலக மறதி நோய் மாதமாக கடைபிடிக்கப்படும் இந்த விழிப்புணர்வு நோக்கத்தில் விவித் பாரதி தமிழ் FM தன்னையும் இணைத்து கொண்டு செயலாற்றுகிறது.
5: உலக அல்சைமர் தினம் குறித்த தகவல்களை எழுதி வழங்கியவர் RJ ராமச்சந்திரன்.

0: நாங்க சுபா பேசுறோம். நூத்தி ரெண்டு புள்ளி மூணு விவித பாரதி தமிழ் பண்பலையில
1: பல விதமான வாழ்க்கை அனுபவங்கள் கிடைக்கும், சுவாரஸ்யங்கள் இருக்கும். ஆனால் நீங்க கேளுங்க, ரசிங்க.
2: சோல பசுங்கிழி
3: விவித் பாரதி தமிழ் எஃப்எம் 102.3 இன்னும் சில நொடிகளில் தொடர இருப்பது காலை 7:15 மணிக்கான தமிழில் செய்தி அறிக்கை.
4: வணக்கம், ஆகாஷவாணி. செய்திகள் வாசிப்பவர் கோபாலகிருஷ்ணன். தலைப்புச் செய்திகள். குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு 3 நாள் பயணமாக இன்று குஜராத் செல்கிறார். மருத்துவ குணம் வாய்ந்த மூலிகை தாவரங்களை அறிவியல் முறைப்படி சாகுபடி செய்தால் விவசாயிகள் நல்ல

0: லாபத்தை பெற முடியும் என்று மத்திய இணையமைச்சர் திரு பிரதாப் ராவ் ஜாதவ் தெரிவித்துள்ளார். ஆந்திராவில் எல் நினோ தாக்கத்தால் பாதிக்கப்பட்டுள்ள விவசாயிகளுக்கு மாநில அரசு உதவி செய்யும் என்று முதலமைச்சர் திரு சந்திரபாபு நாயுடு கூறியுள்ளார். ஈரான் தொடர்பாக முக்கியமான முடிவை எடுக்கப் போவதாக அமெரிக்க அதிபர் திரு டொனால்டு டிரம்ப் தெரிவித்துள்ளார். 19 வயதுக்குட்பட்டோருக்கான இரண்டாவது இளையோர் ஒருநாள் கிரிக்கெட் போட்டியில் இந்தியா இன்று ஆஸ்திரேலியாவை எதிர்கொள்கிறது. இனி விரிவான செய்திகள். குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு 3 பயணமாக இன்று குஜராத் செல்கிறார். நாளை கெவேடியாவில் ஏக்தா நகரில் நடைபெறவுள்ள 72வது தேசிய திரைப்பட விருது வழங்கும் நிகழ்ச்சியில் அவர் பங்கேற்று சிறந்த திரைக்கலைஞர்களுக்கு விருதுகளை வழங்கவுள்ளார். வதோதராவில் உள்ள மகாராஜா சாயாஜிராவ் பல்கலைக்கழகத்தின் 75வது ஆண்டு பட்டமளிப்பு விழாவிலும் அவர் பங்கேற்று உரையாற்றவுள்ளார். உலகம் புத்துயிர் பெறுவதற்கு ஆன்மீக விழிப்புணர்வு என்ற பிரம்மகுமாரிகள் இயக்கத்தின் பிரச்சாரத்தையும் குடியரசுத் தலைவர் தொடங்கி வைக்க உள்ளார். மருத்துவ குணம் வாய்ந்த மூலிகை தாவரங்களை அறிவியல் முறைப்படி சாகுபடி செய்தால் விவசாயிகள் நல்ல லாபத்தை பெற முடியும் என்று மத்திய சுகாதாரம் மற்றும் குடும்ப நலத்துறை இணையமைச்சர் திரு பிரதாப் ராவ் ஜாதவ் தெரிவித்துள்ளார். மணிப்பூர் மாநிலம் இம்பாலில் நேற்று நிகழ்ச்சி ஒன்றில் கலந்து கொண்டு பேசிய அவர், மாநிலத்தின் பொருளாதார வளர்ச்சிக்கு விவசாயிகள் முக்கிய பங்காற்ற முடியும் என்று கூறினார். மருத்துவ தாவரங்களை சாகுபடி செய்யும் போது நவீன வேளாண் தொழில்நுட்பங்களை விவசாயிகள் பயன்படுத்தினால் மகசூல் அதிகரித்து வருவாயும் பெருகும் என்று தெரிவித்தார். இளைஞர்கள், பெண்கள் மற்றும் தொழில் முனைவோருக்கு சுய வேலைவாய்ப்புகளை மத்திய அரசு ஏற்படுத்தி தருவதாகவும் அமைச்சர் தெரிவித்தார். மேற்குவங்க மாநிலத்தில் மீன்வளத்தை மேலும் பெருக்கும் வகையில் முக்கியமான ஆலோசனைக் கூட்டம் கொல்கத்தாவில் இன்று நடைபெறவுள்ளது. இதில் மத்திய மீன்வளத்துறை அமைச்சர் திரு ராஜீவ் ரஞ்சன் சிங், முதலமைச்சர் திரு சுவேந்து அதிகாரி மற்றும் உயரதிகாரிகள் கலந்து கொள்கிறார்கள். மாநிலத்தில் முழுமையாக பயன்படுத்தப்படாத மீன்வளத்தை கண்டறியவும் வர்த்தக ரீதியில் அதற்கு சந்தை வாய்ப்புகளை ஏற்படுத்தி தரவும் அந்த கூட்டத்தில் ஆலோசிக்கப்பட உள்ளதாக மாநில அரசின் உயரதிகாரி ஒருவர் தெரிவித்துள்ளார். ஆந்திராவில் எல் நினோ தாக்கத்தால் பாதிக்கப்பட்டுள்ள விவசாயிகளுக்கு மாநில அரசு உதவி செய்யும் என்று முதலமைச்சர் திரு சந்திரபாபு நாயுடு கூறியுள்ளார். இதுகுறித்து நேற்று அவர் பல்வேறு துறை சார்ந்த அதிகாரிகள் மற்றும் மாவட்ட ஆட்சியர்களுடன் காணொலி வாயிலாக ஆலோசனை நடத்தினார். அப்போது பேசிய அவர், மாநிலத்தில் வழக்கமான மழை பொழிவில் 50% பற்றாக்குறை ஏற்பட்டுள்ளதாக கூறினார். இதனால் தற்போது மாநிலத்தின் மொத்த வேளாண் பரப்பில் 75% பகுதிகளில் மட்டுமே விவசாய பணிகள் தொடங்கப்பட்டுள்ளதாகவும் அவர் தெரிவித்தார். அரிசி, வெங்காயம், பாமாயில், துவரம்பருப்பு ஆகியவற்றின் விலைகளை கட்டுப்படுத்த உடனடி நடவடிக்கை எடுக்குமாறு அதிகாரிகளுக்கு அவர் உத்தரவிட்டார். எதிர்கால தேவையை பூர்த்தி செய்யும் வகையில் வெங்காய கொள்முதலை அதிகரிப்பதுடன் அதன் சாகுபடியை ஊக்குவிக்கவும் அதிகாரிகளுக்கு அவர் அறிவுறுத்தினார். நாகாலாந்தில் தேர்தல் ஆணையம் மேற்கொண்டு வரும் வாக்காளர் பட்டியல சிறப்பு தீவிர திருத்த பணியின் போது 88.38% வாக்காளர்கள் தங்களது படிவங்களை சமர்ப்பித்துள்ளனர். இந்த பணிக்கு முந்தைய வாக்காளர் பட்டியலில் இடம்பெற்றிருந்த 13,57,208 வாக்காளர்களில் மொத்தம் 11,99,456 பேர் தங்களது கணக்கெடுப்பு படிவங்களை சமர்ப்பித்துள்ளனர். இந்த கணக்கெடுப்பில் 28,944 பேர் உயிரிழந்த வாக்காளர்கள் என அடையாளம் காணப்பட்டுள்ளது. மேலும் 123,749 வாக்காளர்கள் வேறு இடத்துக்கு குடிபெயர்ந்தவர்கள் என்பதும் தெரியவந்துள்ளது. மேலும் 5,059 வாக்காளர்கள் ஒன்றுக்கும் மேற்பட்ட இடங்களில் வாக்காளர்களாக பதிவு செய்யப்பட்டிருப்பதும் கண்டறியப்பட்டுள்ளது. கணக்கெடுப்பு படிவங்களை சமர்ப்பிக்க முடியாமல் போன உண்மையான வாக்காளர்கள் தங்களது பெயர்களை வாக்காளர் பட்டியலில் சேர்க்க கோரி அக்டோபர் 20 வரை விண்ணப்பிக்கலாம் என நாகாலாந்து தலைமை தேர்தல் அதிகாரி அலுவலகம் தெரிவித்துள்ளது. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் செய்தி அறிக்கை.
1: நாடு போற்றும் நல்லாட்சி. பிரதமர் திரு நரேந்திர மோடியின் 25 கால பொது வாழ்வே சாட்சி. சரக்கு மற்றும் சேவை வரி விதிப்பு செயலாக்கம், வருமான வரி சீர்திருத்தங்கள், உற்பத்தியுடன் இணைந்த ஊக்கத்தொகை திட்டங்கள், தேசிய கல்விக் கொள்கை, நேரடி பண பரிமாற்றம், தேசிய மருத்துவ ஆணையம், புதிய குற்றவியல் சட்டங்கள் மற்றும் புதிய தொழிலாளர் நலச்சட்டங்கள், விண்வெளி மற்றும் பாதுகாப்பு துறை சீர்திருத்தங்கள், செமிகண்டக்டர் இயக்கம், இது மட்டுமின்றி சாதனைகள் பல. நாட்டு நலன் மற்றும் மக்கள் சேவை, இதுவே பிரதமரின் தாரக மந்திரம்.

0: வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சாதனைகள்.
1: ஐநா சபையின் 81வது ஆண்டு பொதுக்கூட்டத்தில் இந்தியா சார்பில் வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் எஸ் ஜெய்சங்கர் தலைமையிலான உயர்மட்ட குழு பங்கேற்க உள்ளது. இம்மாதம் 26ஆம் தேதி நடைபெறவுள்ள இக்கூட்டத்தில் திரு ஜெய்சங்கர் உரையாற்றவுள்ளார். இதற்காக நியூயார்க் செல்லவுள்ள அவர் பல்வேறு நாடுகளின் தலைவர்கள் மற்றும் வெளியுறவுத்துறை அமைச்சர்களை சந்தித்து இருதரப்பு உறவுகள் குறித்து பேச்சு நடத்தவுள்ளார். இரும்பு பயன்பாட்டை உலகிற்கு காட்டிய நாகரிகம் பொருணை நாகரிகம் என்று தமிழக பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் திரு ராஜ்மோகன் தெரிவித்துள்ளார். நெல்லையில் பொருணை அருங்காட்சியகத்தை நேற்று நேரில் பார்வையிட்டு ஆய்வு செய்த பின்னர் அங்கு நடைபெற்ற செந்துவெளி நாள் நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு அவர் பேசினார். 52,000 ஆண்டுகளுக்கு முன்பே மனிதன் கற்களில் ஓவியங்களை வரைந்துள்ளான். இதன் மூலம் மனிதகுலம் தோன்றி 52,000 ஆண்டுகள் ஆகியிருப்பதை அறிய முடிகிறது என அவர் தெரிவித்தார். தமிழ் சமூகம் எழுதவும் படிக்கவும் தெரிந்த அறிவார்ந்த சமூகமாக இருந்துள்ளதற்கான சான்றுகள் கிடைத்துள்ளதாகவும் அவர் கூறினார். சமூகத்தில் ஆன்மீகமும் அறிவியலும் இணைந்து இருக்க வேண்டும் என்றும் நமது மொழி மற்றும் வரலாறு குறித்த தகவல்கள் எதிர்கால சந்ததியினரை சென்றடைய வேண்டும் என்றும் திரு ராஜ்மோகன் தெரிவித்தார். ஈரான் போர் தொடர்பாக முக்கியமான முடிவை எடுக்கப் போவதாக அமெரிக்க அதிபர் திரு டொனால்டு டிரம்ப் கூறியுள்ளார். ஹோர்மூஸ் நீரிணையை மீண்டும் திறப்பதற்கான பேச்சுவார்த்தையை தொடங்குவதற்கு மத்தியஸ்தர்கள் மூலம் அமெரிக்காவிடம் தங்களது நிபந்தனைகளை தெரிவித்துள்ளதாக ஈரான் கூறியதை தொடர்ந்து டிரம்ப் இந்த கருத்தை வெளியிட்டுள்ளார். ஐநா சபை பொதுச்சபை கூட்டத்தில் பங்கேற்பதற்காக ஈரான் அதிபர் மசூத் ஃபிஷஸ்கியான் நியூயார்க் செல்லவுள்ளதாக எதிர்பார்க்கப்படும் நிலையில் டிரம்பின் இந்த கருத்துக்கள் வெளியாகியுள்ளன. ஊடகத்திற்கு அளித்துள்ள பேட்டியில் இதனை தெரிவித்துள்ள திரு டிரம்ப், ஈரான் ஆட்சியாளர்கள் தமது நடவடிக்கைகளை மாற்றிக்கொள்ளாவிட்டால் கடும் விளைவுகளை எதிர்கொள்ள நேரிடும் என்று எச்சரித்துள்ளார். மேற்காசியாவில் நிகழ்ந்த பிற மோதல்கள் குறித்து பேசிய திரு டிரம்ப், சவுதி அரேபியாவை குறிவைத்து சமீபத்தில் ஏவுகணை தாக்குதல்களை நடத்திய ஏமனின் ஹவுதி கிளர்ச்சியாளர்களுடன் அமெரிக்கா தொடர்ந்து தொடர்பில் இருப்பதாக தெரிவித்தார். மேலும் அமெரிக்க படையினரை தாக்குவதில்லை என்று ஹவுதி அமைப்பு ஒப்புக்கொண்டுள்ளதாகவும் திரு டிரம்ப் கூறினார். இதனிடையே ஈரானுடன் நடைபெற்று வரும் போரை முடிவுக்கு கொண்டு வரும் நோக்கில் பேச்சுக்களை மீண்டும் தொடங்குவதற்காக கத்தார் மூலம் அமெரிக்காவுடன் ஈரான் 7 நிபந்தனைகளை தெரிவித்துள்ளது. சவுதி அரேபியாவில் உள்ள தமது தூதரக ஊழியர்களுக்கான பாதுகாப்பு எச்சரிக்கையை அமெரிக்கா வெளியிட்டுள்ளது. இதன்படி அந்நாட்டில் பணியாற்றும் அமெரிக்க அரசு ஊழியர்கள் தாயிஃப் மற்றும் என்பு நகரங்களுக்கு மேற்கொள்ளும் அனைத்து அதிகாரப்பூர்வ மற்றும் தனிப்பட்ட பயணங்களுக்கும் சிறப்பு அனுமதி பெற வேண்டும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. தற்போது நிலவும் பாதுகாப்பு சூழ்நிலை காரணமாக இந்த பயண கட்டுப்பாடுகள் விதிக்கப்பட்டுள்ளதாக அமெரிக்க தூதரகம் தெரிவித்துள்ளது. மேலும் சவுதி அரேபியாவில் உள்ள அமெரிக்க குடிமக்கள் விழிப்புடன் இருப்பதுடன் பரிந்துரைக்கப்பட்ட பாதுகாப்பு நடவடிக்கைகளை பின்பற்றுமாறும் அறிவுறுத்தியுள்ளது. ஏமனின் ஹவுதி அமைப்பு சவுதி அரேபியாவை நோக்கி தாக்குதல்களை நடத்தியதைத் தொடர்ந்து இந்த எச்சரிக்கை வெளியாகியுள்ளது. 19 வயதுக்குட்பட்டோருக்கான 2வது இளையோர் ஒருநாள் கிரிக்கெட் போட்டியில் இந்தியா இன்று ஆஸ்திரேலியாவை எதிர்கொள்கிறது. இந்த போட்டி இன்று காலை 9 மணிக்கு குஜராத் மாநிலம் ராஜ்கோட்டில் தொடங்குகிறது. உஸ்பெகிஸ்தானின் சமர்கண்டில் நடைபெற்று வரும் செஸ் ஒலிம்பியாட் போட்டியின் 5வது சுற்றில் இந்திய ஆடவர் அணி நெதர்லாந்தை 3-1 என்ற கணக்கில் வென்றது. இந்த வெற்றியின் மூலம் இந்திய ஆடவர் அணி தொடர்ச்சியாக 5வது போட்டியிலும் வெற்றியை பதிவு செய்துள்ளது. இந்த வெற்றியால் உஸ்பெகிஸ்தான் மற்றும் ஜெர்மனி அணிகளுடன் இணைந்து புள்ளிப்பட்டியலில் இந்தியா முதலிடத்தில் உள்ளது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு 3 நாள் பயணமாக இன்று குஜராத் செல்கிறார். மருத்துவ குணம் வாய்ந்த மூலிகை தாவரங்களை அறிவியல் முறைப்படி சாகுபடி செய்தால் விவசாயிகள் நல்ல லாபத்தை பெற முடியும் என்று மத்திய இணையமைச்சர் திரு பிரதாப் ராவ் ஜாதவ் தெரிவித்துள்ளார். ஆந்திராவில் எல்நினோ தாக்கத்தால் பாதிக்கப்பட்டுள்ள விவசாயிகளுக்கு மாநில அரசு உதவி செய்யும் என்று முதலமைச்சர் திரு சந்திரபாபு நாயுடு கூறியுள்ளார். ஈரான் தொடர்பாக முக்கியமான முடிவை எடுக்கப் போவதாக அமெரிக்க அதிபர் திரு டொனால்டு டிரம்ப் தெரிவித்துள்ளார். 19 வயதுக்குட்பட்டோருக்கான 2வது இளையோர் ஒருநாள் கிரிக்கெட் போட்டியில் இந்தியா இன்று ஆஸ்திரேலியாவை எதிர்கொள்கிறது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெறுகிறது.
2: பாரதி தமிழ் எஃப்எம் 102.3 நாம் இணைஞ்சிருக்கிற இந்த நிகழ்ச்சி வணக்கம் தமிழ்நாடு. விவித் பாரதி தமிழ் எஃப்எம் 102.3 அப்படிங்கிற முகநூல் பக்கம், அதாவது ஃபேஸ்புக் பக்கத்தில் நம்ம வந்து ஒரு கேள்வி போஸ்ட் பண்ணியிருக்கோம். என்ன கேள்வி அப்படின்னாக்க, ஏற்பாடு அப்படிங்கிற பண்டைய தமிழ் சொல் குறிக்கும் கால நேரம் எது அப்படிங்கிறது தான் கேள்வி. இன்னொருத்தர கேள்வியை சொல்கிறேன், ஏற்பாடு என்ற பண்டைய தமிழ் சொல்

குறிக்கும் கால நேரம் எது அப்படிங்கிறத கேள்வியாக வந்து விவித் பாரதி தமிழ் எஃப்எம் 102.3 அப்படிங்கிற முகநூல் பக்கத்தில் போட்டிருக்கோம். இதற்கான விடை உங்களுக்கு தெரியும் அப்படின்னாக்க காலை 8 மணிக்கு முன்னாடி உங்களோட விடை போட்டுருங்க. ஸோ தட் யார் யார் கரெக்டான விடை போட்டிருக்காங்க, சரியான விடை என்ன அப்படிங்கிறதையும் நாம் தெரிஞ்சுக்கலாம். இப்போ நிகழ்ச்சி தரக்கூடிய பாடல் உங்களுக்காக, அடுத்த பாடல் இது எந்த படத்துலேருந்து அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கனாக்க, டிசி அப்படிங்கிற படத்துலேருந்து அனிருத் ரவிச்சந்தர் இசையமைச்சு அவரே பாடின பாடல் இது.

0: உங்கள் விவித் பாரதி தமிழ் 102.3 இன்று காலை 8:30 உங்கள் விருப்பம். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்த் அண்ட் கோ.
1: சரியான நேரத்துல பரிசோதனை அப்புறம் மருந்து கொடுத்தா HIV தொற்றுள்ள தாயோட குழந்தையோ HIV தொற்றில் இருந்து விடுபடலாம்.
2: என்ன உண்மையாவா?
3: உண்மையில் அதாவது தாய் HIV தொற்றாக இருக்கும் பட்சத்தில் குழந்தை பிறக்கும் ஆஸ்பத்திரியில் பிறப்பிலேயே HIV பாதுகாப்பு சேவைகளின் அடிப்படையில் குழந்தையின்

0: ஆறு வாரங்கள் முதல் இரண்டு மாதங்களுக்குள் குழந்தைக்கு முதலாவது HIV பரிசோதனையை செய்வது மிகவும் அவசியமாகும். மேலும் விவரங்களுக்கு
1: 1-800-419-1800 and 1097.
2: இது தமிழ்நாடு மாநில எய்ட்ஸ் கட்டுப்பாட்டு சங்கத்தின் HIV மற்றும் பால்வினை நோய் குறித்த தீவிர விழிப்புணர்வு பிரச்சாரம் இன்டென்சிஃபைட் IEC கேம்பெயின் 3.0 from 12th August to 12th October.
3: விவித் பாரதி தமிழ் FM 102.3 வணக்கம் தமிழ்நாடு நிகழ்ச்சியில ஏற்பாடு அப்படிங்கிற பண்டைய தமிழ் சொல் குறிக்கும் கால நேரம் என்ன அப்படிங்கிறத கேள்வியாக கேட்டிருந்தோம். நிறைய நேயர்கள் பதில்கள் போட ஆரம்பிச்சாச்சு. அதுக்கு முன்னாடி வந்து காலை அருள்மணி மாலை நிகழ்ச்சியை ஆரம்பித்து இப்போ வரைக்கும் எல்லா நிகழ்ச்சிகளுக்கும் வாழ்த்துக்கள், காலை வணக்கம் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய நேயர்கள் வந்து பதிவுகள் போட்டிருக்காங்க. பொன்னியம்மன் மேடு வண்ணை கணேசன் அவங்க வந்து ஒவ்வொரு நிகழ்ச்சியும் தனித்தனியாக அவர் பதிவு போட்டிருக்காரு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா மேலப்பேடு தயாளன், தேனியிலேருந்து ஹரிராம் அவங்க, ஆரணி பாப்பாம்பட்டியிலேருந்து ஆண்டாள் தேவமணி, நச்சுப்பிள்ளை அவங்க போட்டிருக்காங்க. அதுக்கப்புறம் கதிரன் வாரியங்காவல் அப்படிங்கிற இடத்துலேருந்து கொளஞ்சிநாதன் அவங்க, பிரபாகரன் அவங்க, கலைதுரைராஜன் எந்த ஊருனாக்க சுந்தர பெருமாள் கோவில் அப்படிங்கிற ஊர்லேருந்து போட்டிருக்காரு. பாலா ஜெயச்சந்தர் அவங்க போட்டிருக்காங்க, இங்கேருந்து சைதையிலேருந்து. ஓகே, புரசைவாக்கம் சவுந்தரராஜன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா அம்மாப்பேட்டையிலேருந்து வைத்தியநாதன் அவங்க, அப்பர்ணா நகர் மூர்த்தி, டி நகர் ரமாரவி, டி நகர் ரங்கராஜன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நட்ராஜன் சுப்பையா புத்தகரம்லேருந்து, ராஜமாணிக்கம் கோபி அவங்களும் போட்டிருக்காங்க. அதுக்கப்புறம் சரவணன் ராமலிங்கம், சாந்தி ரமேஷ், ஆரணி சம்புவரநாயநல்லூர் அர்ஜுனன் அவங்க. அதுக்கப்புறம் வந்து மகாராஜ் கீர்த்தன் பூரி கோஸ்வாமி அவங்க, பட்டாளம் அப்துல் ஜலீல், ரெட்டில்ஸ் ஹயாத் பாஷா அவங்க, மேலப்பேடு தயாலன் போட்டிருக்காங்க, பர்வத வர்தினி, கமலா வரதன், மதுரை சோஷ் அண்முக சுந்தரம். அதுக்கப்புறம் வந்து ஆற்காடு சாத்தூர்லேருந்து ரமேஷ் ஈஸ்வரி, வலங்கை மான்லேருந்து துரை அவங்க, புரசைவாக்கம்லேருந்து ரீஜா மனோகரன், சோமசுந்தர பிரபு, சென்னை பழைய வண்ணாரப்பேட்டையிலேருந்து, கிருஷ்ணகிரி மாவட்டத்திலேருந்து கனகராஜ் அவங்க, அன்புராணி அவங்க, கதிரன் வாரியங்காவிலேருந்து புதுச்சேரி கோவிந்தன்பேட்டை வீரமணி பாலன், மயிலை பட்டாபி செல்வம், பன்னீர்செல்வம், முகமது மியான் அவங்க, தேனி ஹரிராம், அதுக்கப்புறம் வேறு யார், சுரேஷ் பாபு அவங்க வந்து இன்றைய சர்வதேச அமைதி தினம், அதுக்கப்புறம் அல்சைமர் தினம், அதை பற்றி நம்ம தகவல்கள் நம்ம ஆர்ஜேஸ் வந்து சொல்லதை கேட்டோம் இல்லையா, அதை பற்றி இவரும் வந்து தகவல்கள் வந்து பதிவுகள் போட்டிருக்காரு. அதுக்கப்புறம் வேறு யார், மந்திரமூர்த்தி ஆச்சாரி, ஹரிஹரன், யுக ராஜேஷ் அவங்க போட்டிருக்காங்க. இது மாதிரி நிறைய நேயர்கள் வந்து காலை வணக்கம் நிகழ்ச்சிகள் சிறக்க வாழ்த்துக்கள் அப்படின்னு சொல்லிட்டு தொடர்ந்து ஒவ்வொரு நிகழ்ச்சிக்கும் தனித்தனியாக போட்டுட்ருக்காங்க. நிறைய நேயர்கள் பார்த்தீங்கன்னா நம்ம போடுற ஒவ்வொரு பாடலுக்கும் கூட வந்து அவங்க வந்து உற்சாகமான வார்த்தைகள் போட்டுட்ருக்காங்க. தொடர்ந்து உங்களோட இந்த உற்சாகமான வார்த்தைகளை எங்களோட எல்லா நிகழ்ச்சிகளுக்கும் நீங்கள் போடுங்க. ஸோ இப்போ வணக்கம் நிகழ்ச்சி, வணக்கம் தமிழ்நாடு நிகழ்ச்சி தரக்கூடிய அடுத்த பாடல் உங்களுக்காக இதயம் முரளி அப்படிங்கிற படத்துலேருந்து தமன் அவங்க வந்து இசையமைச்சு அவங்களே பாடின பாடல் இது. விவேக்கோட வரிகளில் இந்த பாடல் கேட்கலாம்.

0: வித் லவ் அப்படிங்கிற படத்துலேருந்து ஆதித்யா ஆர்கே அவங்களோட குரலில் மதனோட வரிகளை ஷான் ரோல்டனோட இசையமைப்பில் நாம் அந்த பாடல் கேட்டோம்.
1: உங்கள் விவித் பாரதி தமிழ் 102.3 இன்று காலை 8:30 உங்கள் விருப்பம். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்தன் கோ.

0: எல்லோ அப்படிங்கிற படத்துலேருந்து சக்தி ஸ்ரீ கோபாலனோட குரலில், ராஜேஷ் ஸ்ரீதரோட வரிகளில், கிளிஃபி கிறிஸோட இசையமைப்பில் நாம் அந்த பாடல் கேட்டோம்.
1: Yes, who is it?
2: Don.
3: நூத்தி ரெண்டு புலி மூணு பாட்டுக்கு
0: நிலையத்தில் நேரம் பார்த்தீங்கன்னா 7:45 ஆயிட்டு இருக்குங்க.

0: கருப்பு அப்படிங்கிற படத்துலேருந்து சாய் அபியங்கர் இசையமைச்சு கானா முத்து அவங்களோட பாடின பாடல் கேட்டோம் விஷ்ணு ஏடவனோட வரிகளில்.
1: Yes, who is it?
2: Don.
3: 102 புலி 3 பாட்டுக்கு இந்த
2: Don.
4: உங்கள் விவித் பாரதி தமிழ் 102.3 இன்று காலை 8:30 உங்கள் விருப்பம். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்தன் கோ.

விடாமுயற்சி அப்படிங்கிற படத்துலேருந்து அனிருத் ரவிச்சந்தர் இசையமைச்சு அவரே பாடின பாடல் கேட்டோம். மோகன் ராஜனோட வரிகளில் ஏற்பாடு அப்படிங்கிற கால நேரம் வந்து எதை குறிக்கிறது அப்படிங்கிறது தான் வந்து இன்றைய கேள்வியாக நம்ம வந்து முகநூல், அதாவது ஃபேஸ்புக்கில் விவித் பாரதி தமிழ் எஃப்எம் 102.3 அப்படிங்கிற முகநூல் பக்கத்தில் நம்ம கேள்வி கேட்டிருந்தோம். அதற்கான சரியான விடை என்ன அப்படின்னாக்க, மதியம் 2 மணி முதல் மாலை 6 மணி வரை இருக்கக்கூடிய காலகட்டத்தை தான் ஏற்பாடு அப்படிங்கிற பண்டைய தமிழ் சொல் குறிக்குது அப்படிங்கிறது தான் விடை. இதற்கான சரியான விடை போட்ட அத்தனை நேயர்களுக்கும் பாராட்டுகளும் வாழ்த்துக்களும். டி நகர்லேருந்து ரமா ரவி அவங்க, கொருக்குப்பேட்டை முத்துமாரி அவங்க, அதுக்கப்புறம் மீரா வெங்கட்ராமன், டி நகர் ரங்கராஜன், வேற யார் போட்டிருக்காங்க, ஏழு கிணறு தேவா, பத்மா சவுந்தரராஜன், சிவன் அருண் அவங்க, முருகேசன் சோலை சேரி தென்காசியிலேருந்து போட்டிருக்காங்க, பத்மா சவுந்தரராஜன் பொன்னுகலை தேனி மாவட்டத்திலேருந்து, பர்வதவர்தினி புவனகிரி, சுமதி பாபு, சாமுனி கே எம் அவங்க போட்டிருக்காங்க கும்மணன் சாவடியிலேருந்து, கீதா ராஜகோபாலன், தேனி ஹரிராம், பாபு திருப்பத்தூர்லேருந்து, ஆற்காடு சாத்தூர்லேருந்து யார், ரமேஷ் ஈஸ்வரி அவங்க, திருநின்ற ஊர்லேருந்து ஹிந்து தமிழன் ஜெயராம் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் போட்டிருக்காரு, ராமகிருஷ்ணன் கொழுமங்கொண்டான்லேருந்து, கலை துரைராஜன், அடையாளம்பட்ட ஆசீர்வாதம் ராஜேஸ்வரி, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ரெடில்ஸ்லேருந்து ஹயாத் பாஷா, குணாலன் அண்ணாமலை, ஹரிஹரன், பாபு முள்ளக்காடுலேருந்து, ஆரணி பாப்பாம்பட்டி, ஆண்டாள் தேவமணி, மேட்டுப்பட்டி கண்ணன் அவங்க போட்டிருக்காங்க, பாரிவள்ளல் அவங்க வந்து இனிய காலை வணக்கம் போட்டிருக்காங்க, அதே மாதிரி புவனகிரி சுமதி பாபு அவங்க, ஜெயவேல் கள்ளத்தூர்லேருந்து, அதுக்கப்புறம் மாலினி தேவி அருணாச்சலம், சங்கர் அவங்க போட்டிருக்காங்க இங்கேருந்து நேரு நகர்லேருந்து, அன்புராணி அவங்க, வேற யார், எஸ்ஆர் ஹரிஹரன், ஆற்காடு சாத்தூர் ரமேஷ், ஈஸ்வரி அவங்க, பன்னீர்செல்வம் அவங்க வந்து இங்கேருந்து செங்கல்பட்டுலேருந்து அவங்க வந்து அல்சைமர் பற்றிய தகவல்கள் நிகழ்ச்சியின் மூலம் தெரிந்து கொள்ள முடிந்தது, நன்றின்னு சொல்லிட்டு போட்டிருக்காங்க. அதே தான் பிரபாகரன் அவங்களும் சொல்லியிருக்காங்க. திருமழை செல்லேருந்து அஸ்வினி நாகராஜ் அவங்க, அதுக்கப்புறம் வேறு யார், பலங்கை மான்லேருந்து ஆட்டோ துரை அவங்க, பொன்னியம்மன் மேடு வண்ணே கணேசன் வந்து ஒரு தத்துவம் சொல்லியிருக்காரு, எல்லாருக்குமே பயனுள்ள ஒரு தத்துவம் தான் இது. என்ன அப்படின்னாக்க, கோபப்படாதே உன் பலம் குறையும், பதட்டப்படாதே உன் அறிவு குறையும், புறம்

பேசாதே, உன் தகுதி குறையும், பூச்சி செய்யாதே, உன் வீழ்ச்சி உறுதியாகும் அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருக்காரு. அந்தோனிராஜ் காட்டுப்பாக்கம்லேருந்து, மேலப்பேடு தயாளன், பிரமீளா தமிழ்ச்செல்வன் அவங்க போட்டிருக்காங்க. அதுக்கப்புறம் நட்ராஜன் சுப்பையா புத்தகம்லேருந்து, மனோகர் அவங்க வந்து பாபநாசம்லேருந்து போட்டிருக்காங்க. அல்லிநகரம்லேருந்து மகாதேவன் அவங்க, அது இது மாதிரி நிறைய நேயர்கள் போட்டிருக்காங்க. எல்லா நேயர்களுக்கும் மீண்டும் ஒரு தடவை பாராட்டுகளும் வாழ்த்துக்களும். வணக்கம் தமிழ்நாடு நிகழ்ச்சி தரக்கூடிய நிறைவான பாடல் உங்களுக்காக எந்த படத்துலேருந்து அப்படின்னு கேட்டிங்கனாக்கா, சப்தம் அப்படிங்கிற படத்துலேருந்து, ஹரிணியோட குரலில், விவேகாவோட வரிகளில், தமனோட இசையமைப்பில் இந்த பாடல் கேட்கலாம்.

0: நாம இதுவரைக்கும் கேட்ட இந்த நிகழ்ச்சி.
1: வணக்கம் தமிழ்நாடு.
2: வணக்கம் தமிழ்நாடு.

வணக்கம் மக்களே, வெரி குட் மார்னிங், வெரி குட் மார்னிங். டைம் பார்த்தீங்கன்னா கரெக்டாக 8:01 ஆகுது. 102.3 விவத் பாரதி தமிழகம்ல இப்போ நீங்கள் கேட்க போகிற இந்த நிகழ்ச்சி உங்கள் விருப்பம். இந்த நிகழ்ச்சியை 101.6 கும்பகோணம் எஃப்எம், 100.4 வேலூர் எஃப்எம், 100.1 திருப்பத்தூர் எஃப்எம் கேட்டு ரசிக்க போகிறீங்க. உங்கள் கூட இணைஞ்சிருக்கிறது நான் உங்கள் மகி விஜயகுமார். நினைச்சா நடக்கிறது ஒன்றா இருக்கும், அது கிளைமேட் பேஸ் பண்ணி கூட இருக்கலாம். வெயில் காயுது அப்படின்னு நினச்சிட்டு நம்ம ஹாயாக வந்துடுவோம், அப்புறம் பார்த்தீங்கன்னா சில இடத்துல மழைலாம் பெய்யும். அந்த மாதிரி தான் காலையில் நான் கூட நினச்சேன், மழைலாம் பெய்யாது அப்படின்னு நினச்சிட்டே வந்தேன், இங்கெல்லாம் மழை பெஞ்சிருக்கு, ஒரு மாதிரி குளிர்ற மாதிரி இருக்குது. ஸோ எப்பவுமே லைஃப்பில் எதையுமே ப்ரெடிக்ட் பண்ண முடியாது. இந்த நிமிஷத்தை மட்டும் நீங்கள் என்ஜாய் பண்ணிங்கன்னா லைஃப் ரொம்ப நல்லாயிருக்கும். உங்கள் விருப்பம் நிகழ்ச்சியில் அட்டகாசமான பாட்டெலாம் வரப்போகுது உங்களுக்காக. நிகழ்ச்சியோட முதல் பாடலாக உங்களுக்காக செக்க சிவந்த வானம் படத்துலேருந்து பாடல் வரப்போகுது. இந்த பாட்டை பூந்தண்டலம் புண்ணியக்கோட்டி, உமா, ஆசிரியர் நகர் தமிழினி, இமை, தருண், நட்சத்திரா, அவந்திக்கான்பேட்டை அருணகிரி, கீதா, கண்டிவாக்கம் கணேசன், அண்ணம்மாள், சாய்ராம் நகர் சங்கர நாராயணன், ஹேம்லதா, திருமுடிவாக்கம் தமிழ்ச்செல்வி, மணி, பாரி, புரசை தண்டலம் பரந்தாமன் பாளையம், ஆனந்தன், மேலாவதம் பார்த்திபன், ஜெயவேலு, மஞ்சள் நீர்காயல், எம் சிங்காரவேல், சுரேஷ், முருகன், திசையின் கரிசல், சந்திரபோஸ், சுஜன், மம்தாபுரம், மீனா, மன்னிவாக்கம், ராமஜெயம், இவங்களுக்காக அந்த பாடல் வந்துட்டே இருக்கு. கேட்டு நினைச்சிருங்க. இது 102.3 விவத் பாரதி தமிழகம், மனங்களில் ஈன்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.

அனைவருக்கும் வணக்கம். நான் கலைமாமணி சின்ன பொண்ணு குமார் பேசுறேன், நாட்டுப்புற பாடகி. நீங்க கேட்டுக்கொண்டிருப்பது விவித் பாரதியின் தமிழ் பண்பலை 102.3. மனங்களில் என்றென்றும்

உங்கள் விவித் பாரதி தமிழ் 102.3 இன்று காலை 8:30 உங்கள் விருப்பம். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்தன் கோ. 102.3

92.3 விவத் பாரதி தமிழ்ஃபம்ல உங்கள் விருப்பம் தான் கேட்டுட்டே இருக்கீங்க. இப்போ அடுத்ததாக மாமன் படத்துல இருந்து பாட்டு வரப்போகுது. இந்த பாட்டை காஞ்சிபுரம் தாயார் குளம் திரு ராணி ஆனந்தன், சதீஷ்குமார், கோமதி, புகழேந்தி, மீனாட்சி, செய்யார் வட்டம், சிறுக்கட்டூர் எம் ராஜேந்திரன், தனலட்சுமி, கூடம்பாக்கம் ஸ்ரீ சந்தியா, ஆர் மணிகண்டன், மதுரவாயல் மதுரை நாயகன், மதுரை நாயகன் திரு சரஸ்வதி, காதர் வீடு கார்த்திகேயன், அம்பிகா, வடமணப்பாக்கம் காளி வீடு ஏழுமலை, புஷ்பா, மணியரசன், ராணிப்பேட்டை மாவட்டம் வாழிப்பந்தல் பாபு, இந்திரா, உதயகுமார், யுகபாரதி, குறுக்காத்தூர் பாரிவல்லல், மாலதி, இவங்களுக்காக அந்த பாட்டு வந்துட்டே இருக்கு. ஸ்டெடினாருங்க.

0: அது
1: உங்கள் விவித் பாரதி தமிழ் 102.3 இன்று காலை 8:30 உங்கள் விருப்பம். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்தன்கோ.
2: ஃபைனலா ஓஜி சம்பவம், சூப்பரான பாட்டு கேட்டு முடிச்சிங்களா? குட் பேட் அக்லி படத்துல இருந்து உங்கள் விருப்பம் கேட்டுட்டு இருக்கீங்க. 102.3 விவத் பாரதி தமிழ் எஃப்எம்ல இந்த பாட்டை கேட்டு

லெட்டர் போட்டவங்க யாரெல்லாம் பார்த்தீங்கன்னா, எஸ்டேட் பேங்க் காலனி, ஷாஃபி ரஃபி, காதர் அஹமீத், காஜா சல்மா, ஷம்மு அலி, தபசுன், காதர் பாஷா, ரேஷ்மா, நஷ்ரீன், ஷமீன் பிரதர்ஸ், ஷாயின் ஷா, ஷேக் ஹயாத் ரிஸ்வான், ஷம்யா பானு, செய்யார் வட்டம், குர்காத்தூர் பாரி வல்லல், பாரி வல்லல், மாலதி, அண்ணாமலை, முல்லை சுரேஷ், சந்தியா, இளையான்குடி இக்பால், சித்தி கத்தீஜா, அப்துல் மஜீத், ரிபாயா, முகமது ஹசன், நூருல் ஃபாத்திமா, நரசிங்கப்பேட்டை ஏஜே ஐயப்பன், திருவிழி மிழலை, எம்எஸ் ஷாஹுல் அமீத், சிதம்பரம் வண்டிகேட், எம் சிலுவை சந்தனராஜ், இவங்களுக்காக அந்த பாடலை கேட்டு முடிச்சிங்க. இப்போ அடுத்ததா பார்த்தீங்கன்னா, டிஎன்ஏ படத்துலேருந்து பாட்டு வரப்போகுது. இந்த பாட்டை சைதாப்பேட்டை அழகேசன் பாரதி, தஞ்சை மாவட்டம் சாலியமங்கலம் நடன சிகாமணி, கடலூர் மாவட்டம் திட்டக்குடி வட்டம் கொட்டாரம் பழனிவேல் வேல்மணி, தேவி பேரரசு, வல்லரசு, சரவணன் அம்மா பொண்ணு, இவங்களுக்காக அந்த பாட்டு வந்துட்டே இருக்கு. ஸ்டெடியூனாருங்க.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது விவித் பாரதி தமிழ் எஃப்எம் 102.3 மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: அடுத்ததான் உங்களுக்காக வரப்போற பாட்டு எந்த படத்துலன்னு பாத்தீங்கன்னா, ஒத்த ஓட்டு முத்தையா படத்துலேருந்து பாட்டு வரப்போகுது. நீங்க கேட்டுட்டு இருக்கீங்க 102.3 விவித் பாரதி தமிழ் எஃப்எம்மில் உங்கள் விருப்பம். திருப்பத்தூர் மாவட்டம் புத்துக்கோயில் சின்ன ராஜு, சுமதி, பிரவீன்குமார், பிரதீப், சந்தியா, கோஷ்மிதா, பவி, உகத்தீரன், நாட்டாரம்பள்ளி, வேட்டப்பட்டு, சுப்பிரமணி, ராணி, தண்டபாணி, சசி, ஷர்மிளா, பிரசாந்த், குருபாணி, குண்டா, சுஜாதா, முருகேசன், சுஜித், அஜய், அனிதா, ராஜேஷ், ஜோலார்பேட்டை சந்திரமோகன், நிர்மலா, மோனிஷ், நிஷாந்த், சென்னை நெசப்பாக்கம் அமுதா, சீமான், சூர்யா, செங்கல்பட்டு பத்மா, ஆற்காடு சாத்தூர், ரமேஷ், ஈஸ்வரி, தர்மபுரி, குணசேகரன், பெரியம்மா, பாலக்காடு அன்பு, கர்நாடக மாநிலம் பங்காரிப்பேட்டை, சுரேந்தர், இந்திரா, இவங்களுக்காக அந்த பாட்டு வந்துட்டே இருக்கு. கேட்டு நினைச்சிருங்க.

0: உங்கள் விருப்பம்.
1: இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் இந்தியாவின் நம்பர் ஒன் டீலர் வசந்தன் கோ. உங்கள் விருப்பம் நிகழ்ச்சியோட அடுத்த பாடலா உங்களுக்காக அன்பறிவு படத்துல இருந்து பாட்டு வந்துட்டே இருக்கு. இந்த பாட்டை வெளிவாக்கம் குபேந்திரன், மகேஸ்வரி, மயிலாப்பூர் வெற்றி செல்வி, சத்யநாராயணன், ஐயம்பாக்கம் கோடீஸ்வரன், இந்துமதி, திருநின்றவூர் தீனதயாளன் கலையரசி, திருவல்லிக்கேணி நாராயணன் தமிழரசி, ஆரணி பாப்பம் பாடி, ஆண்டாள் தெய்வமணி, மணிராஜ், அனிதா, மோனிகா, தானு, போஸ், கொரட்டூர் ரஞ்சித், குருதயாள்.

விருப்பம் கேட்டுட்டே இருக்கீங்க 102.3 விவத் பாரதி தமிழ் எஃப்எம்ல. இந்த பாட்டை கேட்டவங்க யாரெல்லாம் பார்த்தீங்கன்னா, அடையாளம் பட்டு ஆசீர்வாதம் ராஜேஸ்வரி வெங்கடேஷ், பூர்வி சங்கர், சுசீலா, மேல்வாக்கம் மேல்பாக்கம் சந்திரேஷ், ரோஜா, சேலம் கலங்காணி, ராதாகிருஷ்ணன், சங்கீதா, திருமழிசை நாகராஜ், அஸ்வினி, தேசூர் குமரன், ஐயம்பாக்கம் அபர்ணா நகர் மூர்த்தி, கமலா, பாலாஜி, பூபதி, கொடிமலர் கவி, பிரியா, குண்டுமல்லி, செண்டுமல்லி, பெருமாள், வேடியம்மாள், தேச்சின், ஜிதின், தர்ஷன், மலையம்பாக்கம் வெங்கடேசன், குன்றத்தூர் பெரியார் நகர் முருகேசன், தேவி, ஆறுமுகம், சுதா, இவங்களுக்காக அந்த பாடல் வந்துக்கிட்டே இருக்குது.

0: 102.3 FM. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது விவத் பாரதி தமிழ் FM 102.3.
1: எப்பவுமே இசைக்கு நாம ஃபேன்.

உங்கள் விருப்பம் கேட்டுட்ருக்கீங்க 102.3 விபத் பாரதி தமிழ் எஃப்எம்ல. இப்போ அடுத்தது களரி படத்துலேருந்து பாட்டு வரப்போகுது. இந்த பாட்டை நிறைய பேர் கேட்டிருக்காங்க. ஜமாலியா ஹவுசிங் போர்ட், ஃபாத்திமா, பகதூர் சகோதரர்கள், ஷேக் மஹபூப், பர்வீன் பானு, அசீனா, ஹயாத் பாஷா, தாரா பேகம், பர்சானா, தஸ்பியா, கௌசர், நஃபீஸா, இர்ஃபானா, ஹயாத் பாஷாபாய், பெரும்புரை எம்எச் ரோ, ரிக்ஷா காரன், பகதூர் பாய், ரஃபி பாய், சிதம்பரம், சின்ன மார்க்கெட், வெள்ளைச்சாமி, செல்வி, சென்னை முகப்பேரு, பிரமீலா, தமிழ்ச்செல்வன், வைத்தீஸ்வரன் கோவில், தாமரை செல்வி, ஸ்வேதா, இன்பாஷ்டி, செல்லப்பா, அன்பாசிரியர், ஈரா, தில்லை சீனிவாசன், தில்லை நாயகி, ரத்ன சபாபதி, ஜீவா, கல்கி வேல்முருகன், ஷர்மிளி, சாகர், தமிழ்ச்செல்வி, வேல்விழி, வேல்முருகன், தர்ஷினி, திவ்யா, லாவண்யா, ரேணுகா, ராஜா, முகமது, இவங்களுக்காக அந்த பாட்டு இதோ.

உங்கள் விருப்பம் கேட்டுட்டே இருக்கீங்க. டைம் பார்த்தீங்கன்னா கரெக்டாக 8:50 ஆகுது. இப்போ அடுத்ததாக உங்களுக்காக லவ் இன்சூரன்ஸ் கம்பெனி படத்துலேருந்து பாட்டு கேட்டிருக்காங்க. கங்களாஞ்சேரி ஜிஆர் நகர் முருகேசன் மைதிலி இனியா தஞ்சை மாவட்டம் மணக்கரை பாலு செல்வி பிரியா விஜய் பிருந்தா விஸ்வந்த் முரளி சுரேஷ் மேட்டுப்பாளையம் நாகராஜன் சந்திரா திவ்யதர்ஷினி நவீன்குமார் கட்டமேடி கட்டிமேடு ஆதிரங்கம் சுரேஷ் இவங்களுக்காக அந்த பாடல் வந்துக்கிட்டே இருக்கு. கேட்டு இணைஞ்சிருங்க.

102.3 FM. உங்கள் விருப்பம் நிகழ்ச்சியோட இறுதிக்கு நம்ம வந்துட்டோம். ஃபைனலா குமார சம்பவம் படத்துல இருந்து பாட்டு வரப்போகுது. இந்த பாடல திண்டுக்கல் அருகேசாமி, வேலூர் வைனிஷா, சுபஸ்ரீ, சபரீஸ்வரன், குணவட்டம் ராதிகா, ரம்யா, ஏத்திராஜ், கடலூர் மாவட்டம் திட்டுக்குடி வட்டம் கோழியூர் கிராமம் சரவணன், அம்மா பொண்ணு, முத்தமிழ் செல்வி, ராஜேஸ்வரி, வேலுமணி, வேலுமணி, கிஷோர்காந்த் இவங்களுக்காக அந்த பாடல் வந்துட்டே இருக்கு. இந்த சாங்கை பிளே பண்ணிட்டு இதோட இந்த ஷோவை மட்டும் வைண்ட் அப் பண்ணிட்டு உங்ககிட்ட இருந்து டாடா பாபாய் சொல்லிக்கிறது நான் உங்க மகி விஜயகுமார்.

0: கேட்டுக்கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழகம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: கலக்கல் அரங்கம், கலக்கல் அரங்கம்.
2: ஹலோ, வணக்கம் மக்களே. டைம் பார்த்தீங்கன்னா கரெக்டாக 9:01 ஆகுது. 102.3 விவித் பாரதி தமிழ் எஃப்எம்ல இப்போ நீங்கள் கேட்க போறீங்க கலக்கல் அரங்கம். மீண்டும் உங்க கூட இணைய வந்தாச்சு, நான் உங்க மகி விஜயகுமார். லைஃப்ல எதுவுமே நமக்கு ஏத்த மாதிரி அமையாதுங்க, அமையறத நமக்கு ஏத்த மாதிரி மாத்திக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள், சேர்.

பார்த்து பார்த்து எல்லாமே பண்ணுவோம், கடைசியில் அது செட்டே ஆகாது நமக்கு. இருந்தாலும் என்ன பண்ணுறது, நமக்கு ஏற்ற மாதிரி செட் பண்ணிக்கிறோம் அப்படிங்கிற மாதிரி, அந்த சேருக்கு ஏற்ற மாதிரி நம்மளை செட் பண்ணிக்கணும், அவ்வளோதான் மைண்ட் செட். லைஃபும் அப்படிதாங்க. கலகல இறங்கும் நிகழ்ச்சியில் மக்களே, உங்களுக்கு தெரிஞ்ச விஷயந்தான், வழக்கம் போல் முதல் எழுத்து கடைசி எழுத்து சொல்லுவேன், நிறைய க்ளூலாம் கொடுக்க போகிறேன், சும்மா ஈஸியாக ஆன்சரை நீங்கள் கண்டுபிடிக்க போகிறீங்க. கால் பண்ணுங்கள் 29 52 08 53 28 38 98 71, இந்த எண்களுக்கு நீங்கள் கால் பண்ணுங்கள், அட்டகாசமாக ஆன்சரை பண்ணுங்கள். ஸோ இன்றைக்கும் நான் கொஞ்சம் ரொம்ப சிம்பிளாக தான் எடுத்திருக்கேன், ரொம்ப கஷ்டப்பட்டுலாம் எடுக்கல, சிம்பிளாக தான் எடுத்திருக்கேன். ஆனால் கொஞ்சம் யோசிக்கிறேன், க்ளூலாம் கொஞ்சம் குறைச்சிடலாமா அப்படின்ட்டு, பட் பார்ப்போம். உங்களை நீங்கள் கால் பண்ணிகிட்டே இருங்க. நிகழ்ச்சியோட முதல் பாடலாக உங்களுக்காக நான் வந்து பூக்கிரி படத்தில் இருந்த சாங் ப்ளே பண்ண போகிறேன், அந்த சாங்கை கேட்டுக்கிட்டே டயல் பண்ணிகிட்டே இருங்க, ஆன்சர் பண்ணுறதுக்கும் சுறுசுறுப்பாக இருங்க.

0: கலக்கல் அரங்கம் தான் கேட்டுட்டு இருக்கீங்க. 102.3 விவத் பாரதி தமிழ் எஃப்எம்ல நிகழ்ச்சியோட முதல் நேயர் நம்ம கூட பேசுறதுக்காக வந்திருக்காங்க. வணக்கம்.
1: ஹலோ, வணக்கம். தமிழேந்தி.
0: தமிழேந்தி எப்படி இருக்கீங்க?
1: நல்லா இருக்கேன், நீங்க எப்படி இருக்கீங்க?
0: நல்லா இருக்கேன், நல்லா இருக்கேன். சோ உங்களுக்கான முதல் எழுத்து கடைசி எழுத்து சொல்லிடலாமா?
1: சொல்லுங்க பார்க்கலாம்.
0: முதல் எழுத்து உ, உடைக்கு வர உ.
1: குறியில?
0: ஆமா, குறியில் தான். கடைசி எழுத்து இம். ஓகே, எந்த என்னங்க?
1: மொத்தம் எத்தனை எழுத்து?
0: 5. உற்சாகம் நிகழ்ச்சியோட முதல் நேரா உற்சாகமா வந்து ஆன்சரா சொல்லிட்டாங்க. அட்டகாசம், அட்டகாசம். சிறப்பு, சிறப்பு. ஸோ நேயர்களே, உங்கள் எல்லாருக்குமே ரூல் என்னன்னு தெரியும். ஒரு நாளைக்கு ஒரு நேயர் அப்படிங்கிறது தான் இப்போ ஒரு ரூல் கொண்டு வந்திருக்காங்க. அது என்னென்னா, புது நேயர்களை வரவேற்கிற விதமாக இந்த விஷயத்த பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ மக்கள் எல்லாருமே இதை வந்து புரிஞ்சுக்கிட்டு எங்களுக்கு வந்து கை கோப்பீங்க அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையில் நாங்கள் இதை ஃபாலோ பண்ணுறோம். ஸோ நீங்கள் கால் பண்ண வேண்டிய நம்பர் 2952085328389871. இந்த எண்களுக்கு நீங்கள் கால் பண்ணுங்கள், நிகழ்ச்சியில் பங்கு பெறுங்க. இப்போ அடுத்ததாக உங்களுக்காக நீ வருவாய் என படத்தில் வந்து பாடல் வந்துகிட்டே இருக்குது, கேட்டு அணிஞ்சிருங்க.

வணக்கம், நான் தான் உங்க கலை மாமணி நிழல்கள் ரவி. 102.3 விவித் பாரதி, தமிழ் பண்பலை. இணைந்திருப்போம், இணை பிரியாமல் இணைந்திருப்போம்.

0: தமிழ் படத்தில் இருந்து சாங்கு கேட்டு முடிக்கும் போது டைம் பார்த்தீங்கன்னா கரெக்டாக 9:19 ஆகுது. 102.3 விவத் பாரதி தமிழகம்ல நீங்கள் கேட்டுட்ருக்கீங்க கலக்கல் அரங்கம். நிகழ்ச்சியில் அடுத்தடுத்த நேயர்கள் வந்துகிட்டே இருக்காங்க, அவங்கக்கிட்ட பேசிடலாம். வணக்கம். ஹலோ, வணக்கம்.
1: வணக்கம்மா.
0: வணக்கம், சொல்லுங்க, யார் எங்கிருந்து பேசுறீங்க?
1: நான் பாக்கம்பருத்தியூர் சுமதி.
0: சுமதி, சுமதி எப்படி இருக்கீங்க?
1: நல்லா இருக்கம்மா, நீங்க நல்லா இருக்கீங்களா?
0: நல்லா இருக்கேன், நல்லா இருக்கேன். உங்களுக்கான முதல் எழுத்து கடைசி எழுத்து சொல்லிடலாமா?
1: ஆ, சொல்லுங்கம்மா.
0: முதல் எழுத்து ஏ, குறில் ஏ.
1: ஏ,
0: குறில்
1: ஏ.
0: கடைசி எழுத்து பூ.
1: பூ,
0: புன்னகைக்கு வர பூ.
1: எறும்பு, எறும்பு. நாலு எழுத்து அஞ்சு எழுத்தாம்மா?
0: இருங்க.
1: எதிர்பார்ப்பு வருமா? எதிர்பார்ப்பு,
0: எதிர்பார்ப்பா? நீங்க இந்த பதிலா தான் இருக்கும்னு எதிர்பார்க்கறீங்களா?
1: சொன்னீங்கல்ல,
0: எதிர்பார்ப்பு தான். சூப்பருங்க, சூப்பர், ஃபேண்டாஸ்டிக். க்ளூ கொடுக்காம அடி தூள் கிளப்பிட்டீங்க சுமதி, சூப்பர், வேற லெவல்.
1: நன்றிமா,
0: ரொம்ப நன்றி நீங்க கால் பண்ணதுக்கு, ரொம்ப நன்றி. தேங்க் யூ.
1: நன்றிமா.
0: நிகழ்ச்சியோட முதல் நேரம் உற்சாகமா பண்ணிட்டாங்க. இப்ப அடுத்ததா வந்து இவங்க வந்து க்ளூவே இல்லாம ஆன்சர் சொன்னது ரொம்ப உற்சாகமாயிட்டேன் நான். அடுத்த நேயர்கிட்ட பேசிடலாம். வணக்கம்.
2: ஹலோ,
0: வணக்கம், சொல்லுங்க, யார் இங்க இருந்து பேசுறீங்க? காலை வணக்கம், சொல்லுங்க. எதிர்பார்க்கறது இது குழந்தைங்க பார்த்தாவே நம்ம எல்லாரும் இதான் பண்ணுவோம், கிள்ளுவோம். எங்க கிள்ளுவோம்?
2: கண்ணத்தில், கண்ணம், கண்ணம்.
0: சூப்பர், சூப்பர், கண்ணம் கரெக்டா சொல்லிட்டீங்க, ரொம்ப நன்றி, ரொம்ப நன்றி.

0: நன்றி.
1: கண்ணம் அப்படிங்கிறது சரியான விடை, சூப்பராக சொல்லிட்டாங்க. ஸோ குழந்தைங்களை பார்த்ததுமே நம்மளுக்கு வந்து அந்த சப்பி சீக் அப்படிங்கிறது தான் டக்குன்னு ஞாபகம் வரும். போய் உடனே கண்ணத்தை கிள்ளி நம்ம முத்து கொடுப்போம். சூப்பராக ஆன்சர் பண்ணிட்டீங்க மக்களே. இதே மாதிரி நீங்களும் நிகழ்ச்சியில் பங்கு பெறணும்னு நினச்சிங்க கால் பண்ணுங்கள். 28 38 98 1 29 53 0 8 53 இந்த எண்களுக்கு நீங்கள் கால் பண்ணுங்கள், என் கூட பேசுங்க, சரியான ஆன்சரை சொல்லுங்கள். நிகழ்ச்சியோட அடுத்த பாடலாக உங்களுக்காக பூவெல்லாம் கேட்டுப்பார் படத்துலேருந்து பாடல் வந்துட்டே இருக்கு, கேட்டு அணிஞ்சிருங்க.

0: 102.3 FM.
1: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது விவித் பாரதி தமிழ் FM 102.3 மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.

0: இது 102.3 கொண்டாடலாம் ஜம்மனு. பூச்சோட வாபடத்துல இருந்து பாடலை கேட்டு முடிச்சிங்க. 9:32 ஆகுது, கலக்கலரங்கம் தான் கேட்டுட்டு இருக்கீங்க. 102.3 விவத் பாரதி தமிழ் எஃப்எம்ல இந்த நிகழ்ச்சியை 101.6 கும்பகோணம் எஃப்எம், 100.4 வேலூர் எஃப்எம், 100.1 திருப்பத்தூர் எஃப்எம் கேட்டு ரசிச்சுட்டே இருக்காங்க. இப்ப நம்ம நிகழ்ச்சியில அடுத்ததா வந்திருக்க நேயர்கிட்ட பேசிடலாம். வணக்கம். நல்லா இருக்கேன், நீங்க எப்படி இருக்கீங்க?
1: நல்லா இருக்கேன்.
0: சூப்பர். உங்களுக்கான முதல் எழுத்து சொல்லிடலாமா? குறைச்சிட்டீங்கன்னா நான் பேசுறத டைரக்டா நீங்க கேக்கலாம். நீங்க ரேடியோ ரேடியோல கேட்டு பேசுற மாதிரி இருக்கும். இது வந்து ஒரு விளக்கு, எல்லாருமே இத ஆசைப்படுவாங்க, இந்த விளக்கு நம்ம கிட்ட இருக்கணும் அப்படின்னு. படம்லாம் வந்திருக்கு இப்போ கொஞ்ச நாள், கொஞ்ச மந்த்க்கு முன்னாடி கூட இந்த இதை பேஸ் பண்ணி ஒரு அனிமேட்டட் மூவி கூட வந்துச்சு. ஆமா, அதுதான் இவ்வளவு நேரம் நான் சொல்லிட்டு இருக்கேனே, ஐயோ கதற கதற சொன்னனே. இது ஒரு விளக்கு. ஓகே, நீங்க என்கிட்ட தான் பேசுறீங்களா? பசங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். ஐயோ இப்பதான் சொன்னீங்க அலம்பனா, சொல்லுங்க உசூர். தெரியலீங்களா? சரி ஓகேங்க, ரொம்ப நன்றி. அலாதீன், கரெக்ட், கரெக்டா சொல்லிட்டீங்க. இந்த விளக்கு நான் விளக்கு சொன்னதுமே நீங்க கெஸ் பண்ணுவீங்கன்னு நினைச்சேன், பட் அப்படியே போயிடுச்சு. ஓகேங்க, ரொம்ப நன்றி, ரொம்ப நன்றி. அலாதீன் விளக்கு இருந்தா நம்ம கூட பறந்து போலால, இதுனாலும் கேக்கலால. சோ மக்களே, நிகழ்ச்சியில பங்கு பெறணும் நினைச்சீங்கன்னா கால் பண்ணுங்க. 28 38 98 71 29 58 0853 இந்த எண்களுக்கு நீங்க கால் பண்ணுங்க. இப்போ உங்களுக்காக வாலி படத்துல இருந்து பாடல் வந்துட்டே இருக்கு, கேட்டு இணைஞ்சிருங்க.

0: அப்பா டைம் போகிறதே தெரியல அப்படிங்கிற மாதிரி டைம் ஓடிக்கிட்டே இருக்குங்க. 9:41 ஆகுது. 102.3 விவது பாரதி தமிழகம்ல நீங்கள் கேட்டுட்ருக்கீங்க. கலக்கல்லாம் இருங்க. இப்போ அடுத்ததாக வந்திருக்கேன் நேர்கிட்ட, நம்ம பேசிடலாம். வணக்கம்.
1: வணக்கம் மேடம்.
0: வணக்கம், சொல்லுங்க, யாருங்க வந்து பேசுறீங்க?
1: நான் ரெட் ஹில்ஸ் இருந்து ஹயாத் பாஷா ஜெய்புனி சார். எப்படி மேடம் இருக்கீங்க?
0: நல்லா இருக்கேன் பாஷா, நீங்க எப்படி இருக்கீங்க?
1: நல்லா இருக்கேன் மேடம், நல்லா கலக்கினே இருக்கிறீங்க மேடம்.
0: நன்றி நன்றி. முதல் எழுத்து கடைசி
1: சொல்லுங்க மேடம்.
0: சொல்லிடலாமா?
1: சொல்லுங்க.
0: முதல் எழுத்து வா, குறில் வா.
1: வா வா வாழைப்பழன்று வர வா.
0: ஆமா. கடைசி எழுத்து பூ.
1: பூ வரை வா.
0: புன்னகைக்கு வர பூ.
1: ஓகே, வா பூங்களா மேடம். அது
0: அஞ்சு எழுத்து இருக்கு.
1: அஞ்சு எழுத்துங்களா?
0: ஆமா. சோ எல்லாருமே வீட்டுக்கு வந்தவங்கள இப்படிதான் சொல்லுவாங்க.
1: வரவேற்பு வரவேற்பு.
0: அதே அதே. சூப்பர் பாஷா, சூப்பர், கரெக்டா சொல்லிட்டீங்க.
1: 50 மார்க், 50 மார்க் நமக்கு.
0: 100க்கு 100. என்ன நீங்க 50க்கு போயிட்டீங்க? 100க்கு 100.
1: குழுல சூப்பரா குடுக்கறீங்களா?
0: ரொம்ப நன்றி, ரொம்ப நன்றி நீங்க கால் பண்ணதுக்கு. நன்றி நன்றி. அடே சூப்பரா வந்து ஆன்சர் பண்ணிட்டாங்களே. இப்ப அடுத்த நேயர்கிட்ட பேசிடலாம். வணக்கம். வணக்கம், சொல்லுங்க, யாரு இங்க இருந்து பேசுறீங்க?
2: நான் கும்பகோணத்துல இருந்து முகமத் யூசப் பேசுறேன்.
0: முகமத் யூசப், எப்படி இருக்கீங்க?
2: நல்லா இருக்கேன் மேடம்.
0: சூப்பர் சூப்பர். உங்களுக்கான முதல் எழுத்து கடைசி எழுத்து சொல்லிடலாமா?
2: சொல்லுங்க.
0: முதல் எழுத்து மா, நெடில் மா.
2: சரி.
0: மாங்காடுக்கு வர மா. கடைசி எழுத்து ரை, குறில் ரை. இப்ப இருக்கிற பீப்புள் வந்து இது இல்லாம இருக்கிறதே கிடையாது. எந்த நோய் வந்தாலும் இதுதான். என்னங்க
2: மாத்திரை?
0: மாத்திரை, இவ்வளவு பெரிய மாத்திரையா? அதே அதே, கரெக்ட் கரெக்ட், சூப்பர், கரெக்ட் சொல்லிட்டீங்க. ரொம்ப நன்றி.
2: என்னங்க
0: எல்லாருமே சொல்லி வச்ச மாதிரி டப்பு டப்பு டப்பு டப்புனு ஆன்சர் பண்றாங்க. அதுலேயும் இன்னும் ஷார்ட் டைம் தான் இருக்குது. அதுக்குள்ளே நீங்கள் இந்த நிகழ்ச்சியில் பங்கு பெறணும்னு நினச்சி நான் கால் பண்ணுங்கள். 29:52, 08:53, 28:38, 38:98, 71 இந்த எண்களுக்கு நீங்கள் கால் பண்ணுங்கள். இப்போ உங்களுக்காக எந்த படத்துலேருந்து பாட்டு போடலாம் அப்படின்னு யோசிக்கும் போது துல்லாத மனமம் துள்ளும் படத்துலேருந்து சுப்ரான சாங் வந்துகிட்டே இருக்குது. கேட்டு நினைச்சிருங்க.

0: 102.3 விவித் பாரதி தமிழகம்ல கலக்கலரங்கம் கேட்டுட்டே இருக்கீங்க. நிகழ்ச்சியில அடுத்துதான் வந்திருக்க நேயர்கிட்ட நம்ம பேசிடலாம். வணக்கம். ஹலோ,
1: வணக்கம்.
0: சொல்லுங்க, யாருங்க அது பேசுறீங்க? கணபதி. கணபதி, உங்களுக்கான முதல் எழுத்து கடைசி எழுத்து சொல்லிடலாமா? முதல் எழுத்து ஆ, குறில் ஆ. கடைசி எழுத்து ழை. நாலு எழுத்து. ஆமா.
1: ஆரோக்கியம்.
0: என்னங்க குறில் ஆங்க, அம்மாக்கு வர ஆங்க, ஆ சொல்லலையே. ஆழை. கணபதி, கணபதி என்ன ஆச்சு? தவிர க்ளூ குடுக்கலாமா வேணாவா? அப்படியா? இப்ப என்னங்க, எங்க பார்த்தாலும் இது என்ன சீசன்? இன்னும் டிசம்பர்லாம் வந்தா எப்படி இருக்கும்? மழை சீசன் சொன்னீங்களா? இப்ப நான் கொடுத்த லெட்டர்ஸையும் இதையும் சேர்த்து பாருங்க, என்ன வரும் பாருங்க. நான் எக்ஸாம் பேப்பரை திருத்த ரொம்ப

0: போறேன். கணபதி ரொம்ப டைம் எடுத்தது. சரி ஓகே, நம்ம அடுத்த நேயர்கிட்ட போலாமா? ரொம்ப நன்றி, ரொம்ப நன்றி. வணக்கம். ஹலோ.
1: ஹலோ, வணக்கம்.
0: வணக்கம். யாருங்க இவ்வளவு எஃபெக்டிவா வச்சிருக்கீங்க சவுண்ட?
1: கும்பகோணம் பக்கம் ஆடுதுறை.
0: கும்பகோணம் பக்கம்,
1: கும்பகோணம் பக்கம் ஆடுதுறை. பாலு, பாலு,
0: பாலு, பாலு, ரேடியோ வால்யூம் குறைங்க பாலு, அப்பதான் உங்க கூட நான் பேச முடியும் பாலு.
1: அம்மாக்கு
0: வர டிசம்பர் மாசம் எப்படி இருக்கும்?
1: டிசம்பர் மாசம் பயங்கர குளிரா இருக்கும்,
0: மழையும் பெய்யும்ல,
1: மழையும் பெய்யும், பனியும் இருக்கும்,
0: எல்லாமே உள்டாவா மாறிடுச்சு. மழை இப்ப நான் கொடுத்ததையும் இதையும் சேர்த்து சொல்லுங்க. டைம் ஓடிட்டே இருக்குங்களே.
1: பனிமழை, பனிமழை,
0: பனிமழை. நான் எங்கங்க பா சொன்னேன் இல்லையே, நானே ரிவீல் பண்ணிறேங்க, முடியலங்க. அடைமழை,
1: அடைமழை, அடைமழை டிசம்பர்ல மேடம் வரும், கார்த்திகை மாசம் தானே வரும்.
0: எங்க டிசம்பர்ல பேரா மழை பெய்யவே இல்லையா சொல்லுங்க. ரொம்ப நன்றி, ரொம்ப நன்றி நீங்க கால் பண்ணதுக்கு. அவர் அந்த பக்கம் இருக்கிறதெல்லாம் அப்படி சொல்றாரு, சென்னை பக்கம் இருக்கிற மக்கள் கிட்ட கேட்டு பாருங்க, டிசம்பர்னாவிலேயே நடுங்கிறாங்க எல்லாரும். அடைமழை அப்படிங்கிறது சரியான விடை. அதனால தான் நான் வந்து மழையே பாதி ஆன்சர் வந்துருச்சு, அடை மட்டும்தான் சேர்க்கணும் அவங்க. பட் எனிவே மக்களே, குட் ட்ரை, குட் ட்ரை. இன்னைக்கு கால் பண்ண நேயர்கள் எல்லாருக்குமே ரொம்ப நன்றி. கால் பண்ண ட்ரை பண்ண நேயர்கள் எல்லாருக்குமே நன்றி. தொடர்ந்து ட்ரை பண்ணிகிட்டே இருங்க, அண்ட் ஆன்சரையும் சொல்லுங்க. நானும் நிறைய உங்களுக்காக எடுத்து எடுத்துகிட்டே வந்துட்டே இருக்கேன். ஆனால் இந்த ரூல் மட்டும் நீங்கள் எல்லாரும் ஃபாலோ பண்ணுங்கள், ஒரு நாளைக்கு ஒரு நேயர் மட்டும்தான், ஸ்ட்ரிக்ட்லி இதை ஃபாலோ பண்ணுங்கள் அப்படின்னு உங்கள் ஃப்ரெண்ட்ஸே வந்து கமெண்ட்லாம் பண்ணியிருக்காங்க. நீங்களும் இதுக்கு ஒத்துழைப்பீங்க அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையோட நாங்கள் மூவ் ஆன் பண்ணிட்டே இருக்கோம். ஸோ மக்களே, இத்தோடு இந்த நிகழ்ச்சியை முடிச்சுட்டு உங்ககிட்ட இருந்து விடை பெறது நான் உங்க மகி. மீண்டும் உங்க எல்லாரையும் நான் வந்து 12 மணிக்கு சந்திக்க வரேன். அடுத்த நிகழ்ச்சிக்காக நம்ம சுதா அவர்கள் வந்து ஆளையே காணோம், கொஸ்டினை தேடுறேன், ஏகப்பட்ட ஆன்சரை நான் எடுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு பரபரப்பா அங்கே எங்கே சுத்திக்கிட்டே இருக்காங்க. நான் தேடி கண்டுபிடிச்சி லைவ்ல வர வைக்கிறேன். ஸோ நீங்க என்ன பண்ணுங்க, கலக்கல அரங்கத்துக்கு ரெடி ஆகுங்க, அவங்களும் ரெடியா இருக்காங்க. ஓகே, ஸ்டேடியம் இருங்க. இது 102.3 விபத் பாரதி, தமிழகம் மனங்களில் என்னென்ற முழுமையான கொண்டாட்டம்.

0: என் கேள்விக்கு என்ன பதில்?
1: விவித் பாரதி தமிழ் எஃப்எம் 102.3 நாம் இணைஞ்சிருக்கிற இந்த நிகழ்ச்சி என் கேள்விக்கு என்ன பதில். நம்மோட கூட வந்து கும்பகோணம் பண்பலை 101.6, வேலூர் பண்பலை 100.4, திருப்பத்தூர் பண்பலை 100.1 இந்த அலைவரிசைகளையும் நேயர்கள் வந்து கேட்டு ரசிச்சிட்டு இருக்காங்க. என் கேள்விக்கு என்ன பதில் அப்படிங்கிற இந்த நிகழ்ச்சியில் இன்றைய தினம் விளையாட்டுத்துறை சம்பந்தமான கேள்விகள், அதுவும் பெரும்பான்மையான கேள்விகள் இன்றைய தினம் எதை பற்றி இருக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா, ஜப்பான் நாட்டில் வந்து ஆசிய விளையாட்டு போட்டிகள் துவங்கி இருக்கு இல்லையா, ஸோ இதை பற்றின பெரும்பான்மையான கேள்விகள் தான் இன்றைய தினம் இந்த நிகழ்ச்சியில். ஸோ இந்த ஆசிய போட்டிகள் பற்றின தகவல்கள் நீங்கள் திரட்டி வச்சுக்கோங்க. இப்போ நம்ம ஒரு பாடல் கேட்கலாம். இந்த பாடல் முடிஞ்சதுக்கு அப்புறம் நம்ம வந்து கேள்விகள் கேட்கலாம். ஸோ புது நேயர்கள் அப்படின்னாக்க தொலைபேசி எண்கள் என்னென்னு கேட்குறீங்கனாக்க சொல்கிறோம், குறிச்சுக்கோங்க. 2952 0853 இது ஒரு எண். 2838 9871 இது மற்றும் ஒரு எண். 044 அப்படிங்கிறது சென்னைக்கான முன் இணைப்பு.

ஏன் தொலைபேசி எண்கள் சொன்ன உடனே நாங்கள் என்ன விண்ணப்பம் வைப்போம் அப்படிங்கிறது உங்கள் எல்லாருக்குமே தெரியும். கலக்கலரங்கம் நிகழ்ச்சியில் வந்திருந்தீங்கன்னா இப்போ இந்த என் கேள்விக்கு என்ன பதில் நிகழ்ச்சியில் வர்றதை நீங்கள் கொஞ்சம் தவிர்த்துடுங்க. இந்த பாடல் எந்த படத்துலேருந்து அப்படின்னாக்க, வேதம் புதிது அப்படிங்கிற படத்துலேருந்து. மனோ எஸ் ஜானகி குரல்களில், வைரமுத்துவோட வரிகளில், தேவேந்திரனோட இசையமைப்பில் 4 நிமிடங்கள் 40 நொடிகளுக்கு உண்டான ஒரு பாடல் இது. ஸோ இந்த நேரத்தில் வந்து நீங்கள் வந்து ஜப்பானில் இப்போ துவங்கி இருக்கிற ஆசிய போட்டிகள் பற்றின தகவல்கள் தெரிஞ்சுக்கிட்டு நீங்கள் தொலைபேசி எண்ணில் வாங்க. நாம் வந்து கேள்விகளுக்கு விடையளித்து கூடவே அந்த விளையாட்டு போட்டிகள் பற்றின தகவல்களையும் நீங்கள் சொல்லணும்னு விரும்பினீங்கன்னா நீங்கள் தாராளமாக சொல்லலாம்.

0: விவித் பாரதி தமிழ் எஃப்எம் 102.3 என் கேள்விக்கு என்ன பதில் நிகழ்ச்சியில் நாம் வந்து இன்றைய தினம் ஆசிய போட்டிகள் ஜப்பான் நாட்டில் துவங்கியிருக்கு. இதை பற்றின கேள்விகள் நாம் வந்து கேட்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தோம். நேயர்கள் வந்து தயாராக வாங்க அப்படின்ட்டு சொல்லிட்டு ஒரு பாடல் போட்டிருந்தோம். முதல் நேயர் வந்திருக்காங்க. வணக்கம்.
1: வணக்கம் மேம், நான் சந்திரசேகர் வேலூர் கட்பாடியிலிருந்து பேசுகிறேன்.
0: ஓகே, கேள்வி கேட்கலாமா? நீங்கள் எதாவது தகவல்கள் சொல்ல விரும்புகிறீங்களா? விளையாட்டு போட்டிகள் இப்ப வந்து ஜப்பான் நாட்டுல துவங்கி இருக்கு இல்லையா?
1: ஆமா மேம்.
0: அது இந்தியா சார்பா வந்து யார் யாரெல்லாம் இந்திய கொடியை எடுத்துட்டு போனாங்கன்னு தெரியுமா?
1: இல்ல மேம், அது டோக்கியோல நடைபெறுது அது தெரியும்.
0: டோக்கியோலியா?
1: டோக்கியோ கரெக்டா மேம்.
0: சரி, ஓகே.
1: ஆனா அந்த இந்தியா சார்பாக ஏதாவது க்ளூ கொடுக்கறீங்களா மேம்?
0: நம்ம இந்தியாக்காக பதக்கங்கள் வென்றவங்க, ஷூட்டிங்ல துப்பாக்கி சுடுதல்ல வென்றவங்க, கபடியில வென்றவங்க ஒருத்தங்க.
1: மேம், அபினவ் பிந்த்ரா அவர் மேம்?
0: இல்ல இல்ல
1: இல்லையா. அப்ப நான் தெரிஞ்சுக்கிறேன் மேம்.
0: ஓகே, நன்றி நன்றி.
1: தேங்க்ஸ்.
0: அடுத்த நேயர் வணக்கம்.
2: ஹலோ.
0: வணக்கம்.
2: வணக்கம்.
0: யார் பேசுறீங்க?
2: திருப்பத்தூர் மாவட்டம் மாகனூர் கிராமத்துல இருந்து பேசுறேங்க.
0: எந்த என்ன கிராமம் ஐயா?
2: திருப்பத்தூர் மாவட்டம் மாகனூர் கிராமம்.
0: மாக்கனூரா? திருப்பத்தூர் மாவட்டம் இல்லையா?
2: ஆமாங்க,
0: மாக்கனூர். உங்க பேர் ஐயா?
2: குப்பன்.
0: குப்பன், ஓகே. விளையாட்டுத்துறை சம்பந்தமா நீங்க ஏதாவது சொல்ல விரும்புறீங்களா?
2: விளையாட்டுத்துறை உடம்புக்கு நல்லது. எக்ஸசைஸ் செய்யற மாதிரிங்க.
3: வணக்கம்.
0: சொல்லுங்க, தகவல்கள் சொல்லுவீங்க.
3: நீங்க தான் கரெக்டா சொல்லுவீங்களா? அதாவது நேத்து இந்தியா, அதாவது இந்த ஏசியன் கேம்ஸ்க்கு முன்னாடி நேத்து மொஹாலியில நடந்த இந்தியா ஏ வர்சஸ் ஆஸ்திரேலியால இந்தியா 3 விக்கெட் வித்தியாசத்துல வின்னு. அதுக்கு முன்னாடி இந்தியா பங்களாதேஷ் செமிஃபைனல்ல வந்து இந்தியா வின் பண்ணி ஸ்ரீலங்காவோட ஃபைனல் விளையாட போறது.
0: நீங்க சொல்றது ரெண்டுமே கிரிக்கெட் சம்பந்தமானது இல்லையா?
3: அக்டோபர் 4 வரைக்கும் நடக்க போறது.
0: அதுல
3: வந்து 17,000 வீரர்கள் கலந்துக்கிறாங்க. 40 போட்டிகள் நடக்க போறது.
0: அந்த ஊர் பேர் சொன்னீங்க இல்லையா, அந்த ஊரோட சிறப்பு என்னன்னு தெரியுமா? சிறப்பு என்னன்னு தெரியுமா?
3: இல்ல மேடம், ஏற்கனவே டோக்கியோலயும் ஹிரோஷிமாவில் நடந்தது.
0: அதே மாதிரி இந்த ஊரும் பாத்தீங்கன்னா 2nd World War வந்து அமெரிக்க படைகள் வந்து தாக்கின ஒரு ஊர்.
3: அதான் ஹிரோஷிமா ஏற்கனவே போயிடுச்சு. இதுல அது வந்து ஒண்ணு.
0: ஹலோ.
3: நவோயான்றது வந்து ஐச்சியம், இதுவும் 2nd இது. ஏற்கனவே ஹிரோஷிமா போயிடுச்சு, இது அடுத்த நகரம்.
0: சரி, ஓகே, நன்றி.
2: நன்றி. என்னமோ சிங்னு வரும், அது அது எனக்கு கரெக்டா தெரியல, ஃபுல் ஃபார்ம் தெரியல.
0: ஓகே, சரி. வேற என்ன தகவல்கள் தெரிஞ்சிட்டு இருக்கீங்க?
2: வேற என்ன, எனக்கு எல்லாம் கிரிக்கெட் தகவல் தான் நிறைய தெரியும். September 27 இந்தியாவும் வெஸ்ட் இண்டீஸ் மேட்ச் ஆடற போறாங்க.
0: கிரிக்கெட் தவிர மத்ததெல்லாம் சொல்லுங்களே எல்லாரும். சோ தட் அந்த விளையாட்டுகள் பத்தி
2: என்ன மேடம், இன்னைக்கு கூட ஒரு மேட்ச் இந்தியா ஏவோ, இந்தியா 19 வயசு ஆட்டக்காரங்களும் ஆஸ்திரேலியா 19 வயசு ஆட்டக்காரங்களும் ஆட போறாங்க மொஹாலியில மேட்ச் ஆடுறாங்க.
0: சரி, ஓகே, நன்றி.
2: நன்றி
0: அடுத்த தடவை வருஷம் நீங்களும் வந்து கிரிக்கெட் தவிர மத்த விளையாட்டுகள் பத்தி தகவல் திரட்டிட்டு.
2: இந்தியா நிறைய பதக்கங்கள் தங்கங்கள் வாங்கணும்.

0: வாங்கணும். அது அதுதான், வெரி குட், சூப்பர், நன்றி. அடுத்த நேயர், வணக்கம்.
1: வணக்கம்.
0: வணக்கம், யார் பேசுறீங்க?
1: இனிய காலை வணக்கம். திருவாரூர் மாவட்டம் வலங்கை மான்ல இருந்து ஆட்டோ துரை
0: பேசுறேன். சொல்லுங்க.
1: அந்த இப்ப கேட்டீங்களா, கொடி ஏந்திட்டு போனது, அது வந்து மனு பாகர் ஒருத்தரு, பவன் சகராவாத்னு ஒருத்தரு. அதுல கூடுதல் தகவல் என்னன்னு கேட்டீங்கன்னாக்கா, அதுல வந்து ராஜேந்தர் பால் சிங் தூர்னு சொல்லிட்டு அவர் வந்து வர்றதுக்கு தாமதமானதுனால அவர் கலந்துக்கல.
0: அவருக்கு பதிலா இப்ப இந்த கபடி வீரர் கலந்துட்டு இருக்காரு, கரெக்டா? கபடி வீரர் வந்து மனு பாக்கரோட அவரும் சேர்ந்து கொடி எடுத்துட்டு போனார். அதான் விஷயம். வாழ்த்துக்கள். அடுத்த நேரம் வந்தாச்சு. வணக்கம்.
2: வணக்கம்.
0: வணக்கம், யார் பேசுறீங்க?
2: நுழம்பூர்ல இருந்து கிருஷ்ணராஜ் பேசுறேன்.
0: நுழம்பூர் கிருஷ்ணராஜ்.
2: ஆமாங்க.
0: ஓகே, நீங்க ஏதாவது சொல்ல விரும்புறீங்களா இல்ல கேள்வி கேட்கலாமா?
2: ஆமாங்க, இப்ப செஸ் ஒலிம்பியாட் நடந்துட்டு இருக்கு.
0: எங்க நடக்குது
2: செஸ் ஒலிம்பியாட்? வந்து உஸ்பெகிஸ்தான்ங்கிற நாட்டுல சாமர்கண்ட்ங்கிற ஊர்ல நடக்குது. நேத்து வரைக்கும் மென்ஸ் டீம் வந்து லீடிங்ல இருக்கு, ஜாயிண்ட் லீடர்ஸா இருக்கிறாங்க. பிரகனானந்தா வந்து அனீஷ் கிரி அருமையா தோக்கச்சாரு.
0: அந்த அனீஷ்ங்கிறவர் எந்த நாடுன்னு தெரியுமா?
2: நெதர்லாண்ட்ஸ். நெதர்லாண்ட்ஸ். அவரு அவரு டாப் டென் பிளேயர். அவரு குகேஷ் வந்து இன்னொரு நெதர்லாண்ட் பிளேயர் தோக்கடிச்சாரு. அதனால 3-1 அப்படின்னு சொல்லிட்டு நேத்து வின் பண்ணிட்டாங்க. இன்னைக்கு வந்து உஸ்பெகிஸ்தான் வந்து மீட் பண்றாங்க 6th ரவுண்ட்ல. உஸ்பெகிஸ்தான் இஸ் ஆல்சோ லீடிங். அதுல ஒரு வை திஸ் மேட்ச் இஸ் இம்பார்ட்டன்ட் இஸ் தட் குகேஷ் வந்து வேர்ல்ட் சாம்பியன்ஷிப் ஆட போறாரு. சிந்தாரவ்னு ஒரு பிளேயர் கூட, சிந்தாரவ் இஸ் பார்ட் ஆஃப் உஸ்பெகிஸ்தான் டீம். குகேஷ் இஸ் பிளேயிங் இந்தியா பட் இன் டிஃபரெண்ட் போர்டு ஆர்டர். குகேஷ் வந்து 4th போர்டுல ஆடுறாரு. அதனால ரெண்டு பேரும் இந்த டோர்னமெண்ட்ல மீட் பண்ண மாட்டாங்க. பட் இந்தியா உஸ்பெகிஸ்தான் மேட்ச்ங்கறதால வெரி வெரி இன்ட்ரஸ்டிங். சாயந்தரம் ஒரு 3:30 மணிக்கு ஆரம்பிக்கும். நல்லா இருக்கும் ஃபாலோ பண்றதுக்கு.
0: நன்றி. தேங்க்யூ. நிறைய தகவல்கள் நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். நிறைய கேள்விகளும் தயார் பண்ணி ரெடியா வச்சிட்டு இருக்கேன். சோ அடுத்த நேயர் வராங்க, பாக்கலாம். வணக்கம்.
3: வணக்கம். திருச்சார் மாவட்டம் திருச்செங்குடி கோபுரத்னம்.
0: திருச்செங்கோடு கோபுரத்னம்.
3: திருத்தென்குடி சிட்டை.
0: திருத்தென்குடி. ஒவ்வொரு தடவையும் நீங்க சொல்றீங்க கோபுரத்னம்.
3: புரிய மாட்டேங்குது.
0: அந்த ஊர் பக்கம் வந்தாதான் சார் அந்த ஊரோட பெயர் வந்து மனசுல பதியும்.
3: அதாவது குரு பரிகாரத்தலம்.
0: திருத்தென்குடியா? ஓ சரி சரி. ஓகே ஓகே ஓகே. கேள்வி கேட்கலாமா சார் உங்களுக்கு, இல்ல நீங்க ஏதாவது சொல்ல விரும்புறீங்களா? முழுமையா சொல்லுங்க.
3: வணக்கம்.
0: விளையாட்டு துறையில சமீபத்துல என்னென்ன நடந்துட்டு இருக்குன்னு உங்களால சொல்ல முடியுமா?
4: அது சொல்ல தெரியுமா? நான் ஊட்டுல விளையாட்டு சொல்லட்டுமா?
0: சொல்லுங்க.
4: அதம்மா, நானு
0: இந்த பாடல் எந்த படத்துல இருந்து அப்படின்னு சொல்லிட்டு கேட்டீங்கன்னாக்க, மந்திர புன்னகை அப்படிங்கிற படத்துல இருந்து. எஸ் ஜானகியோட குரல்ல, நான் காமராசனோட வரிகள்ல, இளையராஜாவோட இசையமைப்புல 4:35 நொடிகளுக்கு உண்டான ஒரு பாடல்.

0: விவித் பாரதி தமிழ் எஃப்எம் 102.3 என் கேள்விக்கு என்ன பதில் நிகழ்ச்சியில் வந்து ஜப்பான் நாட்டில் துவங்கி இருக்கிற ஆசிய விளையாட்டு போட்டிகள் பற்றி தகவல்கள் கேள்விகள் நம்ம வந்து தயாராக கேட்டுட்ருக்கோம். நேயர்களும் வந்து அதை பற்றின தகவல்கள் கொடுத்துட்ருக்காங்க. ஸோ நீங்களும் வந்து பங்கு பெறணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா 2952205853 இது ஒரு எண், 2838987171 இது மற்றும் ஒரு எண், 044 அப்படிங்கிறது சென்னைக்கான முன் இணைப்பு எண். இந்த எண்களில் நீங்கள் தொடர்பு கொள்ளலாம். நேயர்கள் வர ஆரம்பித்தாச்சு. வணக்கம்.
1: வணக்கம் மேடம். வணக்கம் ரவீன் கருத்துஜி. நான் லாஸ்ட் டைம் உங்களோட பேசியிருக்கேன், நான் இந்த ஃபுட்பால் பத்தி பேசினேன் மேடம்.
0: உங்க பேர் சார்?
1: ஆமா, லாஸ்ட் வீக் வரும்போது நீங்க எட்டி நியூஸே ஒரு ரொம்ப பிள்ளையோட போட்டோவை பார்த்து நான் ஒரு ஆனந்த கனி கொடுத்தேன் மேடம். தமிழ்நாட்டை சேர்ந்த இந்த துப்பாக்கி சூடும் போட்டியில
0: உங்க பேர் சொல்லுங்க.
1: அந்த சீல்டு கூட கையில காமிச்சு கூட இருக்கு மேடம்.
0: சந்தோஷமா இருக்குல்ல.
1: நான் இந்த பொம்பளை பிள்ளைங்க ஸ்போர்ட்ஸ்ல நல்லா அதாவது பேசிய கூட ரொம்ப அந்த ஸ்போர்ட்ஸ் சம்பந்தமா தான் அந்த மூணாவது படிக்குது.
0: உங்க பேரு போட்டோ எல்லாம்
1: காட்டுவேன், அந்த ஸ்போர்ட்ஸ்ல ஜெயிக்கிற பசங்க போட்டோ எல்லாம்.
0: ஐயா, முதல்ல உங்க ஊர் பெயர், உங்க பெயர்?
1: தம்பிக்கோட்டை. தம்பிக்கோட்டை, பட்டுக்கோட்டை சரௌண்டிங்.
0: தம்பிக்கோட்டை.
1: ஆமா, தம்பிக்கோட்டை. இங்க யாருக்குமே இந்த ரேடியோ வந்து ஒரு லாஸ்ட் டைம் பேச கொஞ்சம் எமோஷனலா பேசிட்டேன். ரேடியோ வந்து அதிசயமா பாக்குறாங்க மேடம் இங்க, ஏன்னா ரேடியோ மறைஞ்சு போச்சு. இல்லப்போ

0: உங்க பேர் இன்னும் சொல்லல நீங்க. தம்பி
1: என் பேர் ஜமால் முகமது மேடம்.
0: ஜமால், சரி, ஓகே.
1: ஞாபகம் இருக்கா? நான் கூட ஃபுட்பால
0: பத்தி உங்களுக்கு ஞாபகம் இருக்கு. நீங்க முதல்ல பேசி இணைப்பு கிடைச்ச உடனே
1: பேசுனது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு மேடம்.
0: சரி, நன்றி. வேற ஏதாவது சொல்ல விரும்புறீங்களா? கேள்விகள் கேட்கலாமா?
1: அன்னைக்கு அன்னைக்கு பேப்பர் அந்த அம்மா அந்த போட்டோ போற அது கூட நல்லா படிச்சேன் நானு. அந்த இளவேணில் அவங்க குஜராத்ல இருக்காங்களா? இப்போ தமிழ்நாட்டுல பிரதேசம் கடலூர் பக்கம் காரமணி குப்பம்னு போட்டுருந்து. ஆமா, நீங்க எட்டிங் நியூஸ் சந்தியில நீங்க எட்டிங் நியூஸ் அதான் போட்டிருக்காங்க.
0: ஆமா ஆமா, இளவேணில் அவங்க பேர்.
1: ஆமா, நீங்க ஃபர்ஸ்ட் கேள்வி கேட்கும் போது அந்த அவர் சந்திரசேகர் தெரியல. நிறைய பேர் எனக்கு நீங்க யார்ட்டையும் கேள்வி கேட்கும் போது அதுக்குன்னு அப்பதான் உங்களுக்கு கால் பண்றேன். ஏன்னா நம்ம தெரியாம ஏன் போன் பண்ணணும்ன்ற பண்ண மாட்டோம்.
0: நல்லது நல்லது. அதே மாதிரி எல்லா நேயர்களும் இருந்தாங்கன்னா நல்லது. ஒரு நிகழ்ச்சியில பங்கேற்றவங்க வந்து
1: என்னைய வந்து ஒரு பிராண்ட் அம்பாசிடர்னு சொல்லலாம் மேடம். அந்த அளவுக்கு நான் ரேடியோ பத்தி ரொம்ப பேர்ட்ட ரொம்ப புகழ்ந்து நான் உங்களுடைய புரோகிராம்ல என் மகள்கிட்ட கூட போய் சொல்றேன். அதுக்காக ஒரு ரேடியோ கூட வாங்கி கொடுத்துருக்கு.
0: சரி, வானொலி தினம் வரச்சே நீங்க பேசுங்க. நிறையா சரியா, நன்றி. மத்த நேயர்கள் காத்துட்டு இருக்காங்க, நீங்க ரொம்ப எமோஷனலா பேசிட்டு இருக்கீங்க. நன்றி. அடுத்த நேயர் பாக்கலாம். வணக்கம்.
2: ஹலோ, கும்பகோணம் மீனாட்சி பேசுறேன் மேடம்.
0: கும்பகோணம் மீனாட்சி.
2: நம்ம இந்தியாவும் அன்புவிடு போட்டியில வந்து தங்கப்பதக்கம் வாங்கியிருக்கு.
0: எதுல எதுல?
2: அன்பு, அது வந்து எனக்கு இங்கிலீஷ்ல சொல்றதில்ல. அன்பு
0: விடுபோல்
2: தங்கப்பதக்கம் வாங்கியிருக்கு. அதே வந்து 2010 வெங்கல பதக்கம் வாங்கியிருந்தது.
0: எங்க வாங்கியிருக்காங்க தங்கப்பதக்கம்?
2: இந்தியாவில மேடம்.
0: இந்தியா வந்து இந்தியால போட்டி எங்க நடந்தது?
2: அது டெல்லியில தான் நடந்தது. இங்க
0: நன்றி. முயற்சி செஞ்சதுக்கு வாழ்த்துக்கள். அடுத்த தடவை வரைச்சு ஃபுல் டீடைல்ஸ் தெரிஞ்சு வச்சுக்கிட்டு வாங்க. நன்றி. அடுத்த நேயர் பார்க்கலாம். வணக்கம். வணக்கம். லைன் கிடைச்சாச்சு உங்களுக்கு, நீங்க பேசலாம்.
3: மகிழ்ச்சி மகிழ்ச்சி. நான் பட்டுக்கோட்டையில இருந்து நாகராஜன் பேசுறமா.
0: பட்டுக்கோட்டை நாகராஜ், சொல்லுங்க.
3: ஆமா,
0: கேள்வி கேட்கலாமா?
3: புதிய நேயர்மா.
0: சூப்பர், வாழ்த்துக்கள். கேள்வி கேட்கலாமா? விளையாட்டுத்துறை சம்பந்தமான கேள்விகள்.
3: ஆமா,
0: கேட்கலாமா? கேள்விகள் கேட்கலாமான்னு. அதாவது இப்ப வந்து ஆசிய விளையாட்டு போட்டிகள் ஜப்பான் நாட்டுல துவங்கி இருக்கு இல்லையா? அதுல வந்து ஒவ்வொரு நாட்டுல துவங்குறச்சேயும் இந்த மாதிரி சர்வதேச அளவுல விளையாட்டு போட்டிகள் நடக்கிறச்சே ஒவ்வொரு நாட்டிலயும் அதுக்குன்னு ஒரு சின்னம் கொடுப்பாங்க, தெரியுமா? ஹலோ, லைன்ல இருக்கீங்களா? கட் பண்ணிட்டு போயிட்டாரு. ஸோ பாதி க்வெஸ்சன் லீக் பண்ணியாச்சு. அடுத்த நேயருக்கு வணக்கம்.
4: வணக்கம். மந்தவெளி எம்பெருமாள் பேசுறேன் மேடம்.
0: மந்தவெளி எம்பெருமாள்.
4: மேடம், நான் ஒரு தகவல் சொல்லுறேன். அதாவது நவீன ஃபுட்பால வடிவமைச்சது இங்கிலாந்து ஃபுட்பால் அசோசியேஷன். 1863 அவங்க இதுக்கான விதிகளை வகுத்தாங்க. 1870 வந்து ஒரு டீமுக்கு 11 அப்படின்றத நிர்ணயம் பண்ணாங்க.
0: 1870?
4: ஆமா, அப்பதான் வந்து உங்களுக்கு 11 ஒரு குழுவுல வந்து 11 இருக்கணும்ன்றத முடிவு பண்ணாங்க. அதுக்கப்புறம் தான் உங்களுக்கு இதாச்சு. அதுக்கப்புறம் ஒரு கோல் போஸ்டோட நீளம் வந்து 100 மீட்டர்ல 110 மீட்டர் வரைக்கும் இருக்குது, ரெண்டு கோல் போஸ்ட். அதே மாதிரி இடம் வந்து 450 இப்ப பயன்படுத்துற ஃபுட்பாலோட
0: இடம்.
4: உங்களுக்காக உட்காந்து கூகுள்ல சர்ச் பண்ணி கஷ்டப்பட்டு கண்டுபிடிச்சி ஃபுட்பால பத்தி சொல்றேன்.
0: எனக்காக இல்ல, இந்த ரேடியோல இந்த நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்க எல்லாரும் உங்க மூலமா தெரிஞ்சுக்க போறாங்க, அதுதான் விஷயம்.
4: இந்தியால
0: வந்து இப்ப செஸ் தான் ஜாஸ்தி ஆயிட்டு இருக்குன்னு சொல்லலாம். அடுத்த நேயர் பாக்கலாம். வணக்கம்.
5: வணக்கம்.
0: வணக்கம், யார் பேசுறீங்க?
5: நன்றி.
0: ஓகே, எல்லா நேயர்களுமே முயற்சி எடுத்து அவங்களுக்கு தெரிஞ்சு

0: தகவல்கள் அதை தவிர இணையதளத்தில் தேடி இந்த நிகழ்ச்சியில் பங்கு பெறணும். இந்த நிகழ்ச்சி மூலமாக மற்ற நேயர்களுக்கு விளையாட்டுத்துறை சம்பந்தமான தகவல்கள் கொடுக்கணும்ன்ட்டு முயற்சி எடுத்து நிறையா விஷயங்கள் திரட்டி வந்து தொலைபேசியில் சொல்கிறாங்க. உங்களுக்கும் அந்த மாதிரி சொல்லணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா ஆசிய போட்டிகள் ஜப்பான் நாட்டில் துவங்கியிருக்கு. இதை பற்றின தகவல்கள் நீங்கள் சொல்லலாம். தொலைபேசி எண்கள் மீண்டும் ஒரு முறை உங்களுக்காக சொல்கிறேன். 2952 0853 இது ஒரு எண். 2838987 1 மற்றும் ஒரு எண். சொன்ன உடனே ஒரு நேயர் வந்தாச்சு. வணக்கம்.
1: வணக்கம். வணக்கம்
0: வணக்கம்.
1: வேலூர்ல இருந்து சாமிநாதன் பேசுறேன் சகோதரி.
0: வேலூர்ல இருந்து
1: சாமிநாதன்.
0: சாமிநாதன் சொல்லுங்க.
1: நம்ம இந்தியாவில் வந்து டெல்லியில 80கள் துவக்கத்துல வந்து ஏசியன் கப்பு ஃபர்ஸ்ட் டைம் நடந்தது. அதுல வந்து கொடுக்கப்பட்ட இலக்கணை வந்து அப்பு, அதாவது ஏழை, குட்டி ஏழை. அதை வந்து நம்ம நாணயத்திலயும் வந்து காயில அதை பின் பண்ணி அந்த அளவுக்கு ஃபேமஸ் படுத்தினாங்க. அதான் ஃபர்ஸ்ட் டைம் நாங்க வந்து அப்போ படிச்சுக்கிட்டு இருக்க டைம்ல 6வது 7வது படிக்கிறேன். 81-82 சரியா நினைவில்லை. ஆனா அதான் முதல் ஏசியன் கப்பு. அது நம்மளுக்கு மிகப்பெரிய ஒரு பெருமை. அந்த அளவுக்கு வந்து அச்சீவ் பண்ணோம். இந்த முறையை வந்து சீனாவுக்கு காம்படிஷன் அந்த அளவுக்கு யூக்குலா வரணும், நிறைய பதக்கம் பெறணும் நம்மளுடைய இந்திய நாடு அப்படின்றது எங்களுடைய ஆவல். இதை வந்து நம்ம இளம் தலைமுறை நிறைவேற்றுவார்கள்.
0: கண்டிப்பா நிறைவேற்றுவாங்க. நன்றி. நிகழ்ச்சியில் ஒரு பாடல் கேட்கலாம். எஸ்பி பாலசுப்ரமணியம், பிஎஸ் சசிரேகா குரல்களில், வாலியோட வரிகளில், எம்எஸ் விஸ்வநாதனோட இசையமைப்பில், மணல் கயிறு அப்படிங்கிற படத்திலேருந்து 4 நிமிடங்கள் 55 நொடிகளுக்கு உண்டான ஒரு பாடல்.

0: விவித் பாரதி தமிழ் எஃப்எம் 102.3 என் கேள்விக்கு என்ன பதில் நிகழ்ச்சியில பங்கு கொள்ள போற அடுத்த நேயர் யாருன்னு பாக்கலாம். வணக்கம்.
1: வணக்கம்.
0: வணக்கம், யார் பேசுறீங்க? வேளச்சேரி பத்மா, சொல்லுங்க.
1: கொஸ்டின்
0: கேட்கணும்னாக்கா ஆல்ரெடி சொல்லியாச்சு, அதாவது என்னன்னா இப்ப ஆசிய விளையாட்டு போட்டிகள் ஜப்பான்ல துவங்கி இருக்கு இல்லையா, இதோட சின்னம் என்னன்னு சொல்லுங்களேன் பாக்கலாம்.
1: சின்னம்
0: என்ன படிச்சீங்க சொல்லுங்க
1: என்ன
0: வயசு தெரியுமா? என்ன அவர் சாதனை பண்ணிருக்காரு தெரியுமா?
1: அவர் வந்து நேற்று
0: 76 தரம் தங்கம் வாங்கியிருக்காரு.
1: அப்புறம் வந்து அவங்க பையன் அவரும் ரெண்டு பேரும் ஜோதி
0: ஏற்பட்டது.
1: அப்புறம் வேற
0: சரி, ஓகே. அடுத்த நேயர் வந்து ஆசியா இருப்பாங்க, அவங்களும் தகவல் சொல்லணும். சரியா,
1: தேங்க் யூ மேம்.
0: நன்றி. அடுத்த நேயர் வணக்கம்.
2: ஹலோ.
0: வணக்கம்.
2: வணக்கம், வாழ்த்துக்களும் மேடம், அன்புகளும் மேடம்.
0: சொல்லுங்க.
2: அம்பத்தூர், எல்லாரும் நலமா?
0: எல்லாரும் நலம் சார், சொல்லுங்க.
2: சிக்ஸர் சார் மேடம், சதானந்த விஸ்வநாத், அதான் பூமியில பெஸ்ட் சிக்ஸ்ன்றாங்க.
0: சரி,
2: அதே மாதிரி மேடம்,
0: கிரிக்கெட் தவிர, கிரிக்கெட் தவிர வேற ஏதாவது தகவல் திரட்டிட்டு வரீங்களா அடுத்த தடவை?
2: ஜெர்மனி வந்து 2 times நடத்திச்சு, 36-72.
0: ஓகே.
2: வந்து 56-2000.
0: சரி, ஓகே, நன்றி.
2: 1960-2020 மேடம்.
0: நன்றி.

0: அடுத்த நியர் வணக்கம்.
1: வணக்கம் அம்மா.
0: வணக்கம், யார் பேசுறீங்க?
1: ஆலத்தம்பாடியிலிருந்து பன்னீர்செல்வம் பேசுறேன்.
0: ஆலத்தம்பாடியிலிருந்து
1: பன்னீர்செல்வம்.
0: பன்னீர்செல்வம், ரேடியோ வால்யூம் கம்மி பண்ணுங்க சார். பண்ணிட்டீங்களா? ஆ, விளையாட்டுத்துறை சம்பந்தமா இப்ப சமீபத்துல என்னென்ன நடந்துட்டு இருக்கு விளையாட்டு துறையில தெரியுமா?
1: எனக்கு கபடி பத்தி நல்லா தெரியும்.
0: சரி, ஓகே.
1: ஒலிம்பிக் விளையாட்டு நடந்துட்டு இருக்கு. அதுல மெடல் இந்தியா வாங்கியிருக்கு தெரியும்.
0: சரி, ஓகே, நன்றி. ஓகே, அடுத்த நேயர் வணக்கம்.
2: காலை வணக்கம் சகோதரி.
0: வணக்கம், யார் சொல்றீங்க? காலை வணக்கம்.
2: வீரராகவன், மாதவரத்துல இருந்து.
0: மாதவரம், வீரராகவன், கேள்வி கேட்கலாமா சார்?
2: நல்ல நிகழ்ச்சி, விளையாட்டு கேட்பதற்கு மகிழ்ச்சி. இப்போ ஜப்பான்ல நடக்குதாமா 20வது ஆசியன் கேம். அந்த ஐசி நகோடா என்ற இடத்துல மாநகரத்தில் தான் நடக்குது. ஆமா, கிட்டத்தட்ட 35 போட்டிகள் நடக்குதுன்னு நினைக்கிறேன். இந்தியா சார்பில் 500 பேருக்கு மேல பார்ட்டிசிபேட் பண்றாங்க. இது வரைக்கும் ஒரு 3 பதக்கம் வென்றிருக்காங்கன்னு கேள்விப்பட்டிருக்கேன்.
0: நீங்க முகநூல போட்ட தகவலை தவிர புதுசா ஏதாவது சொல்லுங்க. இதை நான் படிச்சுட்டேன், உங்களோட முகநூல் பதக்கம்.
2: இப்ப எனக்கு இந்த ஷட்டில் காக் விளையாட்டை பத்தி கேக்குறீங்களா?
0: சொல்லுங்க. இல்ல, அதை பத்தி நீங்க தகவல்கள் ஆல்ரெடி இந்த இப்ப சொன்னதெல்லாம் நீங்க பேஸ்புக்ல போட்டுட்டீங்க. நான் நிகழ்ச்சி முடியறதுக்கு முன்னாடி அதெல்லாம் படிச்சுடுவேன்.
2: அப்படியா? நன்றி, நன்றி மேடம்.
0: இல்ல இல்ல, அதை தவிர எக்ஸ்ட்ரா நீங்க ஏதாவது சொல்லுங்கிறேன்.
2: இல்லம்மா, அதுல வந்து இந்த இந்தியாவோட ஆட்சி வந்து இந்த வாட்டி தங்கப்பதக்கம் எதிர்பார்க்கிறாங்க.
0: நம்ம எல்லாரும் அவங்களுக்கு வாழ்த்துவோம். சரியா, எல்லாரும் சேர்ந்து வாழ்த்தினா கண்டிப்பா நடக்கும்.
2: நன்றி மேடம், ரொம்ப நல்ல.
0: நன்றி, நன்றி. அடுத்த நேயர் வணக்கம்.
3: வணக்கம்.
0: வணக்கம்.
3: வணக்கம். நான் தஞ்சை மாவட்டம் பட்டுக்கோட்டை நாகராஜன் பேசுறேன்.
0: பட்டுக்கோட்டை நாகராஜ், ஆல்ரெடி இப்பயே என்கிட்ட
3: பேசிட்டீங்க.
0: இல்ல சார், எல்லா நேயர்களுக்குமே கொஞ்ச நேரம் தான் நம்ம டைம் கொடுக்க முடியும்.
3: கட்டாயிச்சுமா, நான் சொல்ல தகவல் சொல்ல வந்தமா.
0: சொல்லுங்க, சொல்லுங்க, சுருக்கமா சொல்லுங்க.
3: 20வது ஆசிய விளையாட்டு போட்டியில முதல் தங்கத்தை ஜப்பான் வீரர் தகுமி பெற்றிருக்காருங்கம்மா.
0: சரி, நம்ம இந்தியா என்ன
3: பண்ணி?
0: சொல்லுங்க, சொல்லுங்க. சரி, ஓகே, நீங்க கட்டாயிச்சுன்னு சொல்லிட்டு திரும்பி திரும்பி பண்றீங்க பாத்தீங்களா, அதே விஷயத்தையே சொல்றீங்க. அப்ப மத்த நேயர்களுக்கு வந்து கொஞ்சம் இதுவாகும் இல்லையா, வருத்தப்படுவாங்க இல்லையா? அதை கொஞ்சம் புரிச்சுக்கோங்க தயவுசெய்து. எல்லாரும் நிகழ்ச்சியில நாம ஒரு பாடல் கேட்கலாம். அதுக்கு முன்னாடி வந்து இப்ப இந்த ஐச்சி நொகோயால வந்து ஆசிய விளையாட்டு போட்டிகள் நடந்துட்டு இருக்கு. அதோட சின்னம் என்னன்னு சொல்லிட்டு கேட்டோம். அதோட தகவல்கள் இப்போ நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஹோனோ ஹான் அப்படிங்கிறது தான் சின்னமாக அவங்க அறிவிச்சிருக்காங்க. அதாவது அது வந்து ஷாஷி ஹோக்கோ, இதெல்லாம் வந்து ஜப்பான் மொழி வார்த்தைகள் சரிங்களா. ஷாஷி ஹோக்கோ அப்படிங்கிற பெயர் அது. அது என்ன விஷயம் அப்படின்னா, புலி, புலியோட தலை, அதுக்கப்புறம் கெண்டை மீனோட உடல், இதை இதை வச்சு தான் இந்த ஹோனோ ஹான் அப்படிங்கிற சின்னத்தை அவங்க அறிவிச்சிருக்காங்க. இது வந்து ஜப்பானோட புராண உயிரினத்தை அடிப்படையாக கொண்டு வடிவமைக்கப்பட்டது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம். லோகோ என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா, சிறிய வடிவ சூரியன், அதை தான் வந்து லோகோவாக காமிச்சிருக்காங்க. அதில் வந்து 3 வண்ணங்கள் இருக்குது. என்னென்ன அப்படின்னாக்கா, பர்பிள் நிறம், இது எதை குறிக்குது அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா, ஐரிஸ் லேவிகேட்டா அப்படிங்கிற அந்த ஜப்பான் நாட்டு ஒரு மலரோட பெயரையும், தங்க நிறம் வந்து நகோயா கோட்டையோட அடையாளமான ஷாஷி ஹோக்கோ அப்படிங்கிறதையும், பச்சை நிறம் அப்படிங்கிறது சுற்றுச்சூழல் விழிப்புணர்வையும் குறிக்குது அப்படிங்கிற மாதிரி. ஸோ இப்போ இந்த நிகழ்ச்சி மூலமாக நாம் ஆசிய போட்டிகள், ஜப்பானில் நடக்கிற போட்டிகளோட சின்னம், அதோட லோகோ, இதை பற்றின தகவல்கள் நாம் தெரிஞ்சுக்கிட்டோம். இப்போ நிகழ்ச்சியில் ஒரு பாடல் கேட்கலாம். ரொம்ப நேரம் பேசிட்டோம், ஸோ கண்டிப்பாக ஒரு பெரிய பாடல் தான் போடணும். ஆவாரம்பூ அப்படிங்கிற படத்துலேருந்து கேஜே யேசுதாஸோட குரலில், புலமைப்பித்தனோட வரிகளில், இளையராஜாவோட இசையமைப்பில், 6 நிமிடங்கள் 5 நொடிகளுக்கு உண்டான ஒரு பாடல்.

விவித் பாரதி தமிழ் எஃப்எம் 102.3 அப்படிங்கிற முகநூல் பக்கத்தில் வந்து நம்ம என் கேள்விக்கு என்ன பதில் நிகழ்ச்சியில் நாம் கேட்டுட்ருக்க விளையாட்டுத்துறை சம்மந்தமான கேள்விகள் பற்றி நேயர்கள் வந்து பதிவுகள் போட்டிருக்காங்க. கேஎம் கார்டன் எம்ஜி செல்வகுமார் வந்து நிகழ்ச்சி வந்து அறிவுக்கு விருந்தாக அமைந்தது அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருக்காரு. எஸ்பி கங்கா வேப்பம்பட்டுலேருந்து வாழ்த்துக்கள் சொல்லியிருக்காரு. அதுக்கப்புறம்

0: எஸ்பி கங்கா வேப்பம்பட்டிலேருந்து வாழ்த்துக்கள் சொல்லியிருக்காரு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஆண்டிமடம் கார்த்திகேயன் அவங்களும், அதே மாதிரி மேட்டுப்பட்டி கண்ணன் அவங்களும் வந்து பற்றிய கேள்வி பதில் அருமை அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருக்காங்க. முகமது பிலால் அவங்க, அதுக்கப்புறம் பன்னீர்செல்வம் அவங்க வந்து ஜப்பானில் நடைபெறும் ஆசிய விளையாட்டு போட்டியின் சின்னம் ஹோனோ ஹான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கேட்ட கேள்விக்கு பதில் போட்டிருக்காரு. ஹரிஹரன் அவங்களும் அதே தான் போட்டிருக்காங்க. பன்னீர்செல்வம் அவரே ரெண்டாவது பதிவு போட்டுட்டாரு. அதுக்கப்புறம் பழனி கவிதா, மாதவரம் வீரராகவன் அவர் வந்து தொலைபேசியில் வந்து சொன்ன தகவல்களை வந்து ஃபேஸ்புக் போட்டிருக்காரு. கதிரவன் வாரியங்காவல்லேருந்து கொளஞ்சிநாதன் அவரும் வந்து நிகழ்ச்சிக்கு அருமைன்னு சொல்லிட்டு, பர்வத வர்தினி அவங்க அடையாளம் பட்ட ஆசீர்வாதம் ராஜேஸ்வரி, பட்டாளம்லேருந்து அப்துல் ஜலீல் அவங்க வந்து இந்தியா சார்பாக யார் கொடி எடுத்துகிட்டு போனாங்கன்னு கேள்வி கேட்டோம் இல்லையா, அதுக்கு பதில் சொல்லியிருக்காங்க. மனுபாக்கர் மற்றும் கபடி வீரர் பவன் ஷெராவத் அப்படின்னு சொல்லிட்டு, ஜெய் கிருஷ்ணன் அவங்க வந்து பாடலில் வந்த நிகழ்ச்சியில் வந்த பாடல்கள் வந்து அருமை அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருக்காரு. பாரிவள்ளல் அவங்க வந்து நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள் சொல்லியிருக்காங்க. ஹரிஹரன் அவங்களும் வந்து கேட்ட கேள்விக்கு பதில் போட்டிருக்காங்க. மேலப்பேடு தயாளன், அந்தோனி ராஜ் அவங்க, வித்யா ரவிசங்கர் அவங்க வந்து 20th ஏஷியன் கேம் ஜப்பான் அகோயா செப்டம்பர் 16 to அக்டோபர் 4 அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருக்காங்க. பர்வத வர்தினி, பிரேம்நாத் பிரேம், பட்டாளம் அப்துல் ஜலீல் இவங்கெல்லாம் வந்து நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. இப்போ ஒரு நேயர் வந்திருக்காங்க லைன்ல. வணக்கம்.
1: ஹலோ.
0: வணக்கம்.
1: வணக்கம் மேடம்.
0: வணக்கம். யார் பேசு?
1: கும்பகோணத்திலிருந்து ஹம்சா டெய்லர்.
0: கும்பகோணத்திலிருந்து
1: ஹம்சா டெய்லர்.
0: ஹம்சாவா?
1: ம்.
0: ஓகே. கேள்வி கேட்கலாமா இல்ல நீங்க ஏதாவது சொல்ல விரும்புறீங்களா விளையாட்டுத்துறை சம்பந்தமா?
1: விளையாட்டுத்துறை சம்பந்தமா?
0: ஆசிய விளையாட்டு போட்டிகள் நடக்குது இல்லையா ஜப்பான்ல,
1: அத
0: பத்தி ஏதா சொல்ல விரும்புறீங்களா?
1: இல்ல மேடம், அடுத்த நேயருக்கு வாய்ப்பு கொடுங்க.
0: இல்ல நீங்க என்ன சொல்ல வந்தீங்க? ஏதோ சொல்ல வந்தீங்களே, என்ன சொல்ல வந்தீங்க?
1: எல்லா விளையாட்டுத்துறை சொல்றாங்கல்ல, எல்லா விளையாட்டையும் ஒரு ஞாபகார்த்தமா எல்லாரும் என்னென்ன விளையாட்டு இருக்குன்னு ஒரு ஞாபகப்படுத்தி விட்டா நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன்.
0: என்னென்ன விளையாட்டு இருக்கு? புரியல.
1: ஞாபகங்கள், ஞாபகம் ஊட்டி விட்டா.
0: என்னது ஞாபகம் ஊட்டி விட்டா? நீங்க சின்ன வயசுல என்ன விளையாடுனீங்கன்னு கேக்கணுமா?
1: அந்த மாதிரி ஒரு நிகழ்ச்சி நடத்தினா நல்லா இருக்கும்.
0: அது அப்பப்ப நம்ம நடத்திட்டு தான் இருக்கோம். ஏன்னா மாலை நிகழ்ச்சிகள் வந்து நம்மளோட நினைவலைகள் தூண்டுற மாதிரி நம்மளோட சின்ன வயசுல வந்த விஷயங்கள் பத்தி அதெல்லாம் தான் வந்து மாலை நிகழ்ச்சிகள்ல நம்ம கேள்வியா கேட்டுட்டு இருக்காங்க நம்ம ஆர்ஜேஸ். இது வந்து காலை என் கேள்விக்கு என்ன பதில்ல வந்து ஒவ்வொரு ஆர்ஜேயும் நாங்க ஒவ்வொரு தலைப்பு எடுத்துட்டு நாங்க சொல்லிட்டு இருக்கோம். தகவல்கள், பொது வினா விடை, விளையாட்டுத்துறை சம்பந்தமான வினா விடை, அந்த மாதிரி எல்லாம் பண்ணிட்டு இருக்கோம். சரிங்களா? நன்றி. அடுத்த நேயர், வணக்கம்.
2: வணக்கம் மேடம். கிழக்கு தாம்பரம் ராஜசேகர் மேடம்.
0: கிழக்கு தாம்பரம் ராஜசேகர். சொல்லுங்க
2: மேடம். நான் சொல்றேன் மேடம்.
0: சொல்லுங்களேன்.
2: 10 meter துப்பாக்கி சுடல இளவேணி வளவாளனா அறிவாளனா?
0: இளவேணி சொல்லுங்க. இளவேணில்
2: இளவேணி அறிவாளனா வளவாளனா
0: சொல்லுங்க. சொல்லுங்க.
2: அவன் வந்து 2 வெள்ளிப்பதக்கம் வாங்கியிருக்காங்களே, பாராட்டுகள் மேடம்.
0: அடுத்த தடவை அவங்க தங்கம் வாங்கணும் இல்லையா?
2: கண்டிப்பா வாங்குவாங்க. வாழ்த்துக்கள் அவங்களுக்கு.
0: ஓகே, நன்றி.
2: தேங்க்யூ மேடம்.
0: ஓகே ஓகே. பாருங்க, டக்குன்னு ஒரு தகவல் திரட்டிட்டு வந்து அவர் உடனே வந்து தொலைபேசியில் வந்து அதை சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிட்டாரு. இப்போ வந்து நம்ம ஆசிய போட்டிகள் வந்து ஜப்பானில் நடந்துட்டுருக்குன்னு சொன்னோம் இல்லையா. இதில் பார்த்தீங்கன்னாக்கா இது எத்தனாவது போட்டி அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி தகவல்கள்லாம் தெரிஞ்சுக்கலாம். ப்ளஸ் புதுசாக இந்த தடவை என்னென்னலாம் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னாக்கா, சைக்கிள் பந்தயம், அதுக்கப்புறம் ஃப்ரீ ஸ்டைல் பிஎம்எக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று, அதுக்கப்புறம் மார்ஷியல் ஆர்ட்ஸ், அதாவது தற்காப்பு கலை இருக்கு இல்லையா, அந்த விளையாட்டுகளே எல்லாம் கலந்து கட்டி, அதாவது மிக்சட் மார்ஷியல் ஆர்ட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அது வந்து புதுசாக இந்த தடவை ஜப்பானில் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் பேடல் சர்ஃபிங் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. டெக் பால் அது இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வர்ச்சுவல் டேக்வாண்டோ, டேக்வாண்டோங்கிறது தற்காப்பு கலை, இதை பற்றி நம்ம ஏற்கனவே இதை பற்றின தகவல்கள் சொல்லியிருக்கோம். அதை வந்து வர்ச்சுவல் டேக்வாண்டோவாக அவங்க வந்து இந்த தடவை இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. இப்போ முகநூல் நேயர்கள் வந்து நிறைய பேர் பதில்கள் போட்டுட்ருக்காங்க இல்லையா, அவங்களுக்கான ஒரு கேள்வி இந்த டெக் பால் அப்படின்னு சொல்கிறாங்களே அதுன்னு என்ன அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு எல்லோரும் வந்து ஃபேஸ்புக்கில் அதற்கான பதிவுகள் நீங்கள் போடலாம். டெக் பால் அப்படின்னு சொல்லிட்டு அது இந்தியா சார்பாகவும் பங்கேற்கிறாங்க. அதே மாதிரி வந்து எந்தெந்த விளையாட்டு போட்டிகள் வந்தது இந்த தடவை ஜப்பானில் நிறுத்திட்டாங்க இந்த ஆசிய போட்டிகள் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா, ட்ராகன் போட்டு, அதுக்கப்புறம் ரோலர் ஸ்போர்ட்ஸு, அதுக்கப்புறம் வந்து மைண்ட் ஸ்போர்ட்ஸு, அதாவது செஸ்ஸு, கொக்கோ, அது மாதிரி இருந்ததெல்லாம் வந்து நிறுத்திட்டாங்க இந்த தடவை. ஸோ இந்த மாதிரி சின்ன சின்ன தகவல்கள் உங்களுக்காக வார வாரம் என் கேள்விக்கு என்ன பதில் நிகழ்ச்சி மூலமாக விளையாட்டுத்துறை சம்பந்தமாக தகவல்கள் நாம் கொடுத்துட்ருக்கோம். நிகழ்ச்சியில் வரப்போகிற அடுத்த நேயர் பார்க்கலாம். வணக்கம்.
3: வணக்கம் மேடம்.

0: வணக்கம்.
1: விக்னேஷ் ஹோசூர்ல இருந்து பேசுறேன் மேடம்.
0: ஹோசூர் விக்னேஷ், சொல்லுங்க
1: மேடம். இந்த ஏசியன் கேம்ஸ்ல பாத்தீங்கன்னா மெடல்ஸ் பண்றாங்க இல்லையா, அது எக்கோ ஃப்ரெண்ட்லி மெடல்ஸா பண்ணிருக்காங்க. உங்களுக்கு எலக்ட்ரானிக் வேஸ்ட் இருக்கு இல்லையா, அது மூலியமாவும் லோக்கலி க்ரோன் வுட்னாலையும் கிராஃப்ட் பண்ணிருக்காங்க இந்த மெடல்ஸ். அதே மாதிரி அஞ்சு கேம் உங்களுக்கு புது கேம் இன்ட்ரோடியூஸ் பண்ணுவோம். மாடர்ன் மார்ஷியல் ஆர்ட்ஸ், பெடல் சர்ஃபிங், அப்புறமா வந்து டேக் பால் ஒன்னு இன்ட்ரோடியூஸ் பண்ணிருக்காங்க.
0: அதுதான் நான் இப்ப Facebookல நீங்க இதுக்கு பதில் போடுவீங்கன்னு நான் உங்களை Facebookல எதிர்பார்த்தேன், நீங்க போன்ல வந்துட்டீங்க.
1: எனக்கு லைன் கிடைச்சதே
0: நல்லது. ஓகே, Facebookல
1: தான் போடுறேன். டேக் பால் ஒன்னு பண்ணிருக்காங்க மேடம். பெடல் சர்ஃபிங், மாடல் மார்ஷியல் ஆர்ட்ஸ், விர்ச்சுவல் டைக்வாண்டோன்னு சொல்லி இந்த கேம்ஸ் எல்லாம் இந்த இதுல இன்ட்ரோடியூஸ்.
0: சைக்கிளிங் விட்டுட்டீங்களே?
1: சைக்கிளிங்
0: வச்சிருக்கேன். ஓகே, நன்றி
1: நன்றி, தேங்க் யூ.
0: அடுத்த நேயர் வணக்கம். வணக்கம்.
2: வணக்கம்,
0: யார் பேசுறீங்க?
2: தூத்துக்குடி ஆலந்தலை இருந்து சிந்தோ பேசுறேன் மேடம்.
0: தூத்துக்குடி எங்க இருந்து?
2: ஆலந்தலை.
0: ஆலந்தலையா?
2: ஆமா,
0: ஆலந்தலை. கரெக்டா?
2: ஆ கரெக்ட் மேடம்.
0: உங்க பேரு?
2: பேரு சிந்தோ மேடம்.
0: சிந்தோ?
2: ஆ
0: ஓகே சிந்தோ, சொல்லுங்க.
2: ஆ கேள்வி என்ன மேடம்?
0: விளையாட்டு துறை சம்பந்தமா கேள்விகள் கேட்டுட்டு இருக்கோம், கேட்கலாமா?
2: ஆ கேளுங்க கேளுங்க.
0: கேட்கலாமா? ஓகே. உங்களுக்கு என்ன விளையாட்டு ரொம்ப பிடிக்கும்?
2: கிரிக்கெட் பத்தி கேக்குறீங்களா?
0: கிரிக்கெட் பத்தியே தான் எல்லார்கிட்டயும் கேக்கணுமா? அப்ப மத்த விளையாட்டுகள்லாம் யார் விளையாடுவாங்க சொல்லுங்க.
2: அது யாருமே விரும்புறது கிடையாது, பாக்குறதும் கிடையாது.
0: அப்படி சொல்லக்கூடாது, எல்லா விளையாட்டுகள்லயும் நிறைய பசங்களுக்கு இந்த காலகட்டத்துல விருப்பம் இருக்கு, நாம தான் அதை ஐடென்டிஃபை பண்ணி என்கரேஜ் பண்ணணும், சரிங்களா? சரி ஓகே, அப்ப உங்களுக்கு ஒரு கேள்வி கிரிக்கெட் பத்தியே கேக்குறேன். இப்ப சமீபத்துல மும்பை கிரிக்கெட் அசோசியேஷன் வந்து அவங்களோட லான்ச் எல்லாம் இருக்குல்ல, ஸ்டேடியம் அப்படின்னாக்க லான்ச்னு சொல்லுவாங்க இல்லையா, அதுல வந்து மூணு பேரோட பேர் வச்சாங்க. மூணு பேர் கிரிக்கெட் துறை சார்ந்த மூணு பேரோட பெயர்களை அந்த லான்சஸ்க்கு வச்சாங்க. அதுல ஒருத்தர் சச்சின் டெண்டுல்கர், இன்னொருத்தர் அஜிங்கிய ரஹானே. அந்த மூணாவது பேர் யாருன்னு தெரியுமா?
2: சச்சின் டெண்டுல்கர், அஜிங்கிய ரஹானே, கோலியா மேடம்?
0: இல்ல இல்ல, இவர் வந்து இல்ல இல்ல இல்ல, விளையாட்டு வீரர் கிடையாது, பட் ஸ்டேடியமோட தொடர்புடையவர். மாதவ் மந்திரி, சரிங்களா? அவர் என்ன பண்ணினாருங்கறத நீங்க இணையதளத்துல போய் தேடி பாருங்க, உங்களுக்கே தெரியும். மாதவ் மந்திரிங்கிற பேர்லயும் ஒரு லான்ச் வச்சிருக்காங்க வாங்கடே ஸ்டேடியம்ல.
3: அடிக்க வச்சிருந்தது எங்க ஊர்லதான்.
0: ஆயுதகளம்?
3: ஆமாங்க, சுத்துப்பட்டுல ஒரு 5 கிலோமீட்டர் அளவுல சதுரமான ஊரு, பெரிய ஊரு.
0: உங்க பேரு?
3: குட்டி என்கின்ற பிரசாத்.
0: குட்டி என்கின்ற பிரசாத், சொல்லுங்க.
3: ஆமாங்க மேடம், இப்ப ஜப்பான்ல நடக்கிற இந்த ஒலிம்பிக் போட்டியில வந்து இந்தியா வந்து ஹாக்கி, கபடி, துப்பாக்கி சுடுதல்ல பதக்கங்கள் வெல்லணும்னு நாங்க நம்பிக்கை கொள்றோம் மேடம்.
0: நம்பிக்கை கொள்றீங்க, வெரி குட். அதுதாங்க நம்பிக்கை, கண்டிப்பா.
3: ஆமாங்க மேடம்,
0: நன்றி
3: மேடம், நிகழ்ச்சியில பங்கு பெற்றது. நன்றி மேடம்,
0: நன்றி. அவரே நிகழ்ச்சியில பங்கு பெற்று அவரே அவருக்கு நன்றி சொல்லிக்கிட்டாரு. எனிக வாழ்த்துக்கள், எல்லா நேயர்களுக்கும் வாழ்த்துக்களும் பாராட்டுகளும். ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கா எல்லாரும் வந்து தகவல்கள் திரட்டிட்டு வந்து சொல்லிட்டு இருக்கீங்க, ரொம்பவே மகிழ்ச்சி. ஸோ நிகழ்ச்சியை நாம ஒரு பாடலோடு நிறைவு செய்யலாம். இது எந்த படத்துலேருந்து இந்த பாடல் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டீங்கன்னா, சித்திரை பூக்கள் அப்படிங்கிற படத்துலேருந்து மனோ குரல்ல, பாலியோட வரிகள்ல எம் எஸ் முரளியோட இசையமைப்புல.

0: என் கேள்விக்கு என்ன பதில் அப்படிங்கிற நிகழ்ச்சியில் முகநூலேயர்களுக்காக நம்ம ஒரு கேள்வி கேட்டிருந்தோம். டெக் பால் அப்படிங்கிறத வந்து இப்போ ஆசிய போட்டிகள் ஜப்பானில் வந்து அவங்க இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு, அந்த விளையாட்டு என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருந்தோம். டெக் பால் அப்படிங்கிறது வந்து கால்பந்து மற்றும் டேபிள் டென்னிஸ் ஆகியவற்றின் கூறுகளை இணைத்து வளைந்த மேசையில் விளையாடப்படும் ஒரு பிரத்யேக பந்து விளையாட்டு ஆகும். வீரர்கள் கைகள் மற்றும் உள்ளங்கைகளை தவிர உடலின் எந்த பகுதியை கொண்டும் பந்தை முன்னும் பின்னுமாக அடித்து விளையாடுவார்கள். டெக் பாலை இரண்டு வீரர்களுக்கிடையே ஒற்றையர் ஆட்டமாகவோ அல்லது நான்கு வீரர்களுக்கிடையே இரட்டையர் ஆட்டமாகவோ விளையாடலாம் அப்படிங்கிற தகவலை பூலுவப்பாளையம் ஆனந்தம் முருகன் அவங்க கொடுத்துருக்காங்க. விக்னேஷ் ஓசூர்லேருந்து அவரும் போட்டிருக்காரு. பெரம்பூர் கமலா சண்முகம் ஜீவானந்தம் அவங்களும் வந்து இந்த டெக் பால் பற்றின தகவல்கள் கொடுத்துருக்காங்க. எல்லா நேயர்களுக்கும் மீண்டும் ஒரு தடவை பாராட்டுக்களும் வாழ்த்துக்களும். நாம் இதுவரைக்கும் கேட்ட இந்த நிகழ்ச்சி
1: என் கேள்விக்கு என்ன பதில்?

0: என்றும் இனியவை. காலத்தால் அழியாத காவிய பாடல்கள்.
1: பாரதி தமிழ் எஃப்எம் 102.3 நாம் இப்ப கேட்க போற இந்த நிகழ்ச்சி என்றும் இனியவை. கும்பகோணம் பண்பலை 101.6, வேலூர் பண்பலை 100.4, திருப்பத்தூர் பண்பலை 100.1 இந்த அலைவரிசைகளும் நேயர்கள் வந்து கேட்டு ரசிச்சிருக்காங்க. நிலையத்தை நேரம் பார்த்தீங்கன்னா 11:01:30 ஆகுதுங்க. முதல் பாடல் உங்களுக்காக எந்த படத்திலேருந்து அப்படின்னு சொல்லிட்டு கேட்டீங்கன்னா, யாருக்கு சொந்தம் அப்படிங்கிற படத்திலேருந்து, பி.பி. ஸ்ரீனிவாஸ் குரல்ல, மருதகாசியோட வரிகளில், கே.வி. மகாதேவனோட இசையமைப்பு.

கோடி பணத்துக்கும் நல்ல குணத்துக்கும் வெகு தூரம். இது உள்ளபடி இந்த உலகம் உணர்த்தும் ஒரு பாடம், வெள்ளி பணத்துக்கும் நல்ல

சபாஷ் மாப்பிள்ளை அப்படிங்கிற படத்துலேருந்து பி வி ஸ்ரீனிவாஸோட குரலில், மருதகாசியோட வரிகளில், கே வி மகாதேவனோட இசையமைப்பில் நாம் அந்த பாடல் கேட்டோம். என்றும் இனியவை நிகழ்ச்சி தரக்கூடிய அடுத்த

0: நான் இசையமைப்பாளன் ரமேஷ் விநாயகம் பேசுகிறேன். நேர்களே, நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழ் பண்பலை.
1: விவித் பாரதி தமிழ் எஃப்எம் 102.3 என்றும் இனியவை நிகழ்ச்சி தரக்கூடிய அடுத்த பாடல் உங்களுக்காக வாழ வைத்த தெய்வம் அப்படிங்கிற படத்திலேருந்து டி எம் சவுந்தரராஜன், பி சுசீலா குரல்களில், மருதகாசியோட வரிகளில், கே வி மகாதேவனோட இசையமைப்பில்.

எம் சவுந்தரராஜன், பி சுசீலா குழுவினரோட பாடின பாடல். மருதகாசியோட வரிகளில் ஆர் சுதர்சனமோட இசையமைப்பில் தெய்வப்பிறவி அப்படிங்கிற படத்துலேருந்து நாம் இப்போ கேட்கலாம்.

0: பொண்ண பார்த்து இழிப்பது என்ன என்ன, உன் கன்னத்தில் பதம் பார்த்துடுவோமே நின்னா நின்னா.
1: தந்தைய ஜோரா தைக்கிற கோணி ஊசி ஊசி, பொம்பளை கழுத்தமரைக்கிற ஒன்னானந்தர் பாசி பாசி.
0: அந்த அடிக்கிற சாமி போடு காசி காசி, எப்போ சாமி காசி. அந்த அடிக்கிற சாமி போடு காசி காசி, இந்த அம்மா பொண்ணு கை ரொம்ப ராசி ராசி.
2: சரியான நேரத்துல பரிசோதனை அப்புறம் மருந்து கொடுத்தா எச்ஐவி தொற்றுள்ள தாயோட குழந்தையோ எச்ஐவி தொற்றில் இருந்து விடுபடலாம்.
3: என்ன உண்மையாவா?
4: உண்மையில் அதாவது தாய் எச்ஐவி தொற்றாக இருக்கும் பட்சத்தில் குழந்தை பிறக்கும் ஆஸ்பத்திரியில் பிறப்பிலேயே எச்ஐவி பாதுகாப்பு சேவைகளின் அடிப்படையில் குழந்தையின் முதல் 6 வாரங்கள் முதல் 2 மாதங்களுக்குள் குழந்தைக்கு முதலாவது எச்ஐவி பரிசோதனையை செய்வது மிகவும் அவசியமாகும்.
3: மேலும் விவரங்களுக்கு
5: 1-800-419-1800 and 1097.
6: இது தமிழ்நாடு மாநில எய்ட்ஸ் கட்டுப்பாட்டு சங்கத்தின் எச்ஐவி மற்றும் வாழ்வினை நோய் குறித்த தீவிர விழிப்புணர்வு பிரச்சாரம் இன்டென்சிஃபைட் IEC கேம்பெயின் 3.0 From 12th August to 12th October.
7: என்றும் இனியவை நிகழ்ச்சி தரக்கூடிய அடுத்த பாடல் TR மகாலிங்கம், பி சுசீலா குரல்கள்ல, மருதகாசியோட வரிகள்ல, KV மகாதேவன் இசையமைப்புல ஆட வந்த தெய்வம் அப்படிங்கிற படத்திலேருந்து.

பரதகாசியோட வரிகளில் கே வி மகாதேவனோட இசையமைப்பில் நாம் அந்த பாடல் கேட்டோம். விவித் பாரதி தமிழ் எஃப்எம் 102.3 தரக்கூடிய இந்த என்றும் இனியவை நிகழ்ச்சியில் அடுத்த பாடல் உங்களுக்காக எந்த படத்துலேருந்து அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா, சமய சஞ்சீவி அப்படிங்கிற படத்துலேருந்து ஜிக்கியோட குரலில், மருதகாசி வரிகளில் ஜி ராமநாதனோட இசையமைப்பு.

பாட்டு ஒன்று கேட்டேன் அப்படிங்கிற படத்துலேருந்து பி பி ஸ்ரீனிவாசோட குரலில், மருதகாசியோட வரிகளில், சி ராமச்சந்திராவோட இசையமைப்பில் நாம் ஒரு பாடல் கேட்கலாம்.

நீலமலை திருடன் அப்படிங்கிற படத்துலேருந்து ஜிக்கி குழுவினரோட பாடின பாடல் அது. மருதகாசியோட வரிகளில் கே வி மகாதேவனோட இசையமைப்பில் நாம் அந்த பாடல் கேட்டோம். நிகழ்ச்சி தரக்கூடிய அடுத்த பாடல் நமக்காக தெய்வபலம் அப்படிங்கிற படத்துலேருந்து பி பி ஸ்ரீனிவாஸ், எஸ் ஜானகி குரல்களில், மருதகாசியோட வரிகளில், ஆர் பார்த்தசாரதியோட இசையமைப்பில்.

நாங்கள் காண்போம். ரம்பையின் காதல் அப்படிங்கிற படத்தை கேஹெச் ரெட்டியோட குரலில், மருதகாசியோட வரிகளில், டிஆர் பாப்பாவோட இசையமைப்பில் நாம் அந்த பாடல் கேட்டோம். என்றும் இனியவை நிகழ்ச்சி தரக்கூடிய அடுத்த பாடல் காதல் அப்படிங்கிற படத்துலேருந்து பி பானுமதி, கண்டசாலா குரல்களில், மருதகாசியோட வரிகளில், சி ஆர் சுப்பிரமணியமோட இசையமைப்பில்.

என்றும் இனியவை நிகழ்ச்சி தரக்கூடிய நிறைவான பாடல் வஞ்சம் அப்படிங்கிற படத்துலேருந்து பி லீலாவோட குரலில் டி ஏ கல்யாணமோட இசையமைப்பில் நீங்கள் எல்லாருமே யூகிச்சத மாதிரி இன்றைய என்றும் இனியவை நிகழ்ச்சியில் எல்லா பாடல்களையும் எழுதியிருந்தவர் ஏ மருதகாசி.

வணக்கம் வணக்கம், வெரி குட் ஆஃப்டர்நூன் மக்களே. டைம் பார்த்தீங்கன்னா கரெக்டாக 12:01 ஆகுது. 102.3 விவித் பாரதி தமிழ் எஃப்எம்ல இப்போ நீங்கள் கேட்க போறீங்க ரெட்ரோ நேரம். மீண்டும் உங்க கூட இணைய வந்திருக்கேன் நான், உங்க மகி விஜயகுமார். என்னதான் பழைய பொருளாக இருந்தாலும் அந்த பொருளை பார்க்கும் போதெல்லாம் நம்ம மனசுக்கு ஒரு தனி சந்தோஷம் கொடுக்கும், ஒரு ஃப்ரெஷ்னஸ் கொடுக்கும்ல. அதே மாதிரி தாங்க, என்ன தான் பழைய பாட்டாக இருந்தாலும் சரி, எப்போ வந்தாலும் சரி, சில பாட்டெலாம் கேட்கும் போது அவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். அப்போ தான் வாங்கின அந்த ரோஸை பார்க்குற மாதிரி, அவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருக்க மாதிரியும் ஒரு ஃபீல் கொடுக்கும். அந்த மாதிரி நிறைய பாடல்கள் இந்த ரெட்ரோ டைமில் இருக்குது. அந்த மாதிரியான பாடல்கள் தான் நிகழ்ச்சியில் கேட்க போகிறீங்க. சில பாடல்லாம் நம்ம சாங்லாம் ப்ளே பண்ணும் போது நமக்கே தோணும், இந்த பாட்டெலாம் எப்படி இப்போவும் எப்போ கேட்டாலுமே ஃப்ரெஷ்ஷாகவே இருக்கே, இது ஏதோ ஒரு புதுசாக ஒரு ஃபீல் கொடுக்குற மாதிரி, மனசுக்குள்ளே ஒரு புது சந்தோஷத்தை கொடுக்குற மாதிரியும் ஒரு ஃபீல் கொடுக்குதே அப்படின்லாம் நம்மளுக்கு நினைக்க தோணலை? உங்களுக்கு தோணியிருக்கா? எனக்கு நிறைய தடவை தோணியிருக்குங்க. அதெல்லாம் என்ன சொல்கிறது, பொக்கிஷம் மாதிரி இந்த மாதிரி பாடல்கள்லாம் கேட்கும் போதே அப்படி ஒரு சந்தோஷத்தை கொடுக்குதுல. இந்த பாடல்லாம் கேட்டுக்கிட்டே இருக்கணும் நம்ம, அப்போ தான் வந்து நம்ம ரொம்ப யங்காக ஃபீல் பண்ணுவோம். ரெட்ரோ நேரம் நிகழ்ச்சியில் உங்களுக்காக முதல் பாடலாக வரப்போகிற பாட்டு, வண்ண வண்ண பூக்கள் படத்துலேருந்து பாட்டு வரப்போகுது. கேஜே ஏசுதாஸ் அவங்க குரலில், இளையராஜா இசையில், வாலி அவர்களோட வைர வரிகளில் உங்களுக்காக அந்த பாடல் வந்துகிட்டே இருக்குது. நிச்சயமாக நீங்களும் ஃபீல் பண்ணுவீங்க, ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக ஃபீல் பண்ணுவீங்க. கேளுங்கள்.

வணக்கம், நான் எழுத்தாளர் இயக்குனர் பாஸ்கர் சக்தி பேசுகிறேன். செல்வத்துள் செல்வம் செவிச்செல்வம் அப்படின்னு உங்கள் எல்லாருக்குமே தெரியும். செவிப்புலன்கள் வழியாக நம்ம அடைகிற விஷயங்கள் அவ்வளோ சுலபமாக நம்ம மனதிலிருந்து நீங்காது. செவிப்புலன்களுக்கு இன்பம் அளிக்கக்கூடிய ஒரு விஷயம் நம்ம வானொலி. வானொலியில் நீங்கள் அவசியம் கேட்க வேண்டிய ஒன்று வந்து 102.3 விவேத் பாரதி தமிழ் பண்பலை. இது வெறும் பொழுதுபோக்கு மட்டுமல்ல, பயனுள்ள பல கருத்துக்களையும் உங்களுக்கு கொண்டு வருது. அவசியம் கேளுங்கள்.

உன்னை வாழ்த்தி பாடுகிறேன் படத்துக்காக எஸ் ஜானகி அம்மா குரலில் பாடலை கேட்டு முடிச்சிங்க. 12:14 ஆகுது. 102.3 விவத் பாரதி தமிழ் எஃப்எம்ல நீங்கள் கேட்டுட்ருக்கீங்க ரெட்ரோ நேரம். இந்த நிகழ்ச்சியை 101.6 கும்பகோணம் எஃப்எம், 100.4 வேலூர் எஃப்எம், 100.1 திருப்பத்தூர் எஃப்எம் கேட்டு ரசிச்சிட்ருக்கீங்க. ரெட்ரோ நேரம்ல இப்ப அடுத்ததான் உங்களுக்காக திருமதி பழனிசாமி படத்துல இருந்து பாடல் வந்துட்டே இருக்கு. இந்த பாடலை எஸ்பி பாலசுப்ரமணியம் மற்றும் மின்மினி அவர்கள் பாடியிருக்காங்க. இது உங்களுக்காக.

என் ஆசை மச்சான் படத்துக்காக எஸ் ஜானகி குரலில், மன்னிக்கணும் எஸ் சித்ரா, மன்னிக்கணும் சித்ரா அவங்க குரலில் பாடலை கேட்டீங்க. ஒரு நல்ல பாட்டு கேட்டதும் நான் வந்து என்னையே மறந்துட்டேன் அப்படிங்கிறதுக்கு இதுதான் ப்ரூஃப். இந்த பாட்டெல்லாம் கேட்டதுமே நம்மளையே அறியாமல் நிலை தடுமாறோல அந்த மாதிரி தான் ஆயிடுச்சு. சித்ரா அவங்க குரலை தான் இந்த பாடலை கேட்டு முடிச்சிங்க. டைம் பார்த்தீங்கன்னா கரெக்டாக 12:25 ஆகுது. ரெட்ரோ நேரம் கேட்டுட்ருக்கீங்க, 102.3 விவத் பாரதி தமிழ் எஃப்எம்இல். இப்போ அடுத்ததான் உங்களுக்காக தலைவாசல் படத்துலேருந்து பாடல் வரப்போகுது. இந்த பாட்டை எஸ்பி பாலசுப்ரமணி மற்றும் சித்ரா அவர்கள் பாடியிருக்காங்க. இந்த பாட்டு கேட்டால் நிச்சயமாகவும் நீங்களும் வந்து ஃபீல் பண்ணுவீங்க, ஹே சூப்பர் சாங் பா அப்படின்னு நீங்கள் சொல்லுவீங்க. கேளுங்க, இது 102.3 விவத் பாரதி தமிழ் எஃப்எம்.

0: 102.3 FM.
1: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது விவித் பாரதி தமிழ் FM 102.3. மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.

தங்க மனசுக்காரன் பா படத்துக்காக மனு மற்றும் எஸ் ஜானகி குரல்ல பாடலை கேட்டு முடிச்சிங்க. 12:35 ஆகுது. ரெட்ரோ நேரம் கேட்டுட்டு இருக்கீங்க. 102.3 விவத் பாரதி தமிழகம்ல. இப்ப அடுத்ததா உங்களுக்காக கரகாட்டக்காரன் படத்துக்காக எஸ் பி பாலசுப்ரமணியம் மற்றும் எஸ் ஜானகி குரல்ல உங்களுக்காக பாடல் வந்துட்டே இருக்கு.

தொடர்வது தமிழில் செய்திகள். ஆகாஷ்வாணி. செய்திகள் வாசிப்பவர் ஜமீர் அக்தர். தலைப்புச் செய்திகள். நாட்டின் புதுப்பிக்கத்தக்க எரிசக்தி வளர்ச்சிப் பாதையில் சூரிய மின்சக்தி கழகம் முக்கிய பங்காற்றி வருவதாக மத்திய அமைச்சர் திரு பிரல்ஹத் ஜோஷி தெரிவித்துள்ளார். மருந்து பொருட்கள் கண்காணிப்பு கட்டமைப்பு நாட்டில் வலுவாக உள்ளது என்று சுகாதாரத்துறை இணையமைச்சர் திருமதி அனுப்பிரியா பட்டேல் கூறியுள்ளார். கனடாவில் விமான பயிற்சியின் போது ஏற்பட்ட விபத்தில் உயிரிழந்த தமிழகம் மற்றும் புதுச்சேரியைச் சேர்ந்த இரண்டு மாணவர்களின் உடல்களை இந்தியா கொண்டுவர நடவடிக்கை எடுக்கப்படும் என்று அங்குள்ள இந்திய தூதரகம் தெரிவித்துள்ளது. சூடான் நாட்டின் கனிம சுரங்கத்தில் சுவர் இடிந்த விபத்தில் 10 தொழிலாளர்கள் உயிரிழந்துள்ளனர். ஆசிய விளையாட்டுப் போட்டியில் இந்தியா ஒரு வெள்ளி ஒரு வெண்கலப் பதக்கம் வென்றுள்ளது. இனி விரிவான செய்திகள். சூரிய மின்சக்தி கழகத்தின் 15 ஆண்டு நிறுவன நாள் இன்று கொண்டாடப்படுகிறது. இதனையொட்டி மத்திய புதிய மற்றும் புதுப்பிக்கத்தக்க எரிசக்தித்துறை அமைச்சர் திரு பிரல்ஹத் ஜோஷி விடுத்துள்ள வாழ்த்துச் செய்தியில் நாட்டின் புதுப்பிக்கத்தக்க எரிசக்தி வளர்ச்சிப் பாதையில் சூரிய மின்சக்தி கழகம் முக்கிய பங்காற்றி வருவதாக தெரிவித்துள்ளார். கடந்த 15 ஆண்டுகளாக தூய எரிசக்தி கட்டமைப்பை உருவாக்குவதற்கு இந்த கழகம் சிறப்பான பங்களிப்பை செய்துள்ளதாகவும் அவர் கூறியுள்ளார். இந்தியாவில் மருந்து பொருட்களின் தரம் மற்றும் பக்க விளைவுகள் குறித்த ஆய்வு கட்டமைப்பு வலுவாக உள்ளது என்று சுகாதாரத்துறை இணையமைச்சர் திருமதி அனுப்பிரியா பட்டேல் தெரிவித்துள்ளார். புதுதில்லியில் இன்று மருந்து பொருட்கள் செய்முறை கையேட்டை வெளியிட்டு பேசிய அவர், நாடு முழுவதும் 1100 மேற்பட்ட மருந்து பொருட்கள் ஆய்வு மற்றும் கண்காணிப்பு மையங்கள் செயல்பட்டு வருவதாக கூறினார். ஆரம்ப சுகாதாரத்தை மேம்படுத்தும் வகையில் மேலும் சில ஆய்வு மையங்களை நிறுவ அரசு நடவடிக்கை எடுத்து வருவதாகவும் அவர் தெரிவித்தார். உலக சுகாதார அமைப்பின் அறிவுறுத்தலின்படி இந்த மருந்து கட்டுப்பாட்டு மையங்கள் அமைக்கப்பட்டுள்ளதாகவும் திருமதி அனுப்பிரியா பட்டேல் குறிப்பிட்டார். கனடாவில் விமான பயிற்சியின் போது ஏற்பட்ட விபத்தில் தமிழகம் மற்றும் புதுச்சேரியைச் சேர்ந்த இரண்டு மாணவர்கள் உயிரிழந்த சம்பவத்திற்கு கனடாவின் வான்கோவரில் உள்ள இந்திய தூதர் தமது ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்துள்ளார். இதுகுறித்து அவர் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில், இந்த விபத்தில் உயிரிழந்த மனோஜ் சிவக்குமார், ஸ்ரீசரண், திருஞான சம்பந்தம் ஆகிய இருவரின் உடல்களையும் இந்தியா அனுப்பி வைப்பதற்கு தேவையான உதவிகள் செய்து தரப்படும் என்று கூறியுள்ளார். இந்த விமான பயிற்சி மாணவர்களை இழந்த அவர்களின் குடும்பத்தினருக்கும் நெருங்கிய உறவினர்களுக்கும் ஆறுதல் தெரிவிப்பதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு 3 பயணமாக இன்று குஜராத் மாநிலம் செல்கிறார். நாளை கெவாடியாவில் ஏக்தா நகரில் நடைபெறவுள்ள 72வது தேசிய திரைப்பட விருது வழங்கும் நிகழ்ச்சியில் அவர் பங்கேற்று சிறந்த திரைக்கலைஞர்களுக்கு விருதுகளை வழங்கவுள்ளார். வடோதராவில் உள்ள மகாராஜா சாயாஜிராவ் பல்கலைக்கழகத்தின் 75வது ஆண்டு பட்டமளிப்பு விழாவிலும் அவர் பங்கேற்று உரையாற்றவுள்ளார். உலகம் புத்துயிர் பெறுவதற்கு ஆன்மீக விழிப்புணர்வு என்ற பிரம்மகுமரிகள் இயக்கத்தின் பிரச்சாரத்தையும் குடியரசுத் தலைவர் தொடங்கி வைக்க உள்ளார். கேரளத்தில் நடைபெற்ற 18வது சர்வதேச ஆவண மற்றும் குறும்பட விழாவில் எந்த ஒரு படத்தையும் திரையிடுவதற்கு அனுமதி மறுக்கப்படவில்லை என்று தகவல் ஒலிபரப்பு அமைச்சகம் கூறியுள்ளது. இது தொடர்பாக காங்கிரஸ் மூத்த தலைவர் திரு சசி தரூரின் குற்றச்சாட்டுக்கு பதிலளித்துள்ள அமைச்சகம், 6 படங்களுக்கு மட்டும் விரிவான தகவல்களுடன் கருத்துருவை சமர்ப்பிக்கும்படி கோரப்பட்டிருந்ததாகவும் தெரிவித்துள்ளது. ஜப்பானின் கிழக்கு பசிபிக் கடற்பகுதியில் கடும் சூறாவளி மற்றும் கனமழை பெய்யக்கூடும் என்று அந்நாட்டு

0: அந்நாட்டு வானிலை ஆய்வு நிறுவனம் தெரிவித்துள்ளது. இந்த கனமழையால் நிலச்சரிவுகளும் ஏற்படக்கூடும் என்று எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. ஹச்சிஜோ தீவுக்கு மேற்கு தென்கிழக்கே 100 கிலோமீட்டர் தொலைவில் இந்த கடும் சூறாவளி மையம் கொண்டுள்ளது. போசோ தீபகற்பத்தையொட்டி இன்று மாலை கரையை கடக்கக்கூடும் என்று ஜப்பான் வானிலை ஆய்வு நிறுவனம் தெரிவித்துள்ளது. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணியின் செய்தி அறிக்கை.
1: நாடு போற்றும் நல்லாட்சி. பிரதமர் திரு நரேந்திர மோடியின் 25 ஆண்டுகால பொது வாழ்வே சாட்சி. சரக்கு மற்றும் சேவை வரி விதிப்பு செயலாக்கம், வருமான வரி சீர்திருத்தங்கள், உற்பத்தியுடன் இணைந்த ஊக்கத்தொகை திட்டங்கள், தேசிய கல்விக் கொள்கை, நேரடி பண பரிமாற்றம், தேசிய மருத்துவ ஆணையம், புதிய குற்றவியல் சட்டங்கள் மற்றும் புதிய தொழிலாளர் நலச்சட்டங்கள், விண்வெளி மற்றும் பாதுகாப்பு துறை சீர்திருத்தங்கள், செமிகண்டக்டர் இயக்கம், இது மட்டுமின்றி சாதனைகள் பல. நாட்டு நலன் மற்றும் மக்கள் சேவை, இதுவே பிரதமரின் தாரக மந்திரம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சாதனைகள்.
0: வளர்ச்சியடைந்த இந்தியா என்ற இலக்கை எட்டுவதற்கான பயணத்தை பிரதமர் திரு நரேந்திர மோடி தலைமையிலான அரசு முனைப்புடன் மேற்கொண்டு வருகிறது. திரு நரேந்திர மோடியின் 25 ஆண்டுகால அரசியல் பயணம் மக்கள் சேவையே தேசத்தின் சேவை என்ற உறுதிப்பாட்டோடு நடைபெற்று வருகிறது. உள்ளார்ந்த வளர்ச்சியும் சமூகத்திற்கான அதிகாரமும் வழங்கப்பட வேண்டும் என்பதிலும், மக்களின் வாழ்க்கை தரத்தை உயர்த்த வேண்டும் என்பதிலும் மத்திய அரசு செயல்பட்டு வருகிறது. சேவா சங்கல்ப் தொடரில் இன்று இடம்பெறுகிறது பிரதமரின் தொலைநோக்கு பார்வைக்கு செயல் வடிவம் கொடுத்த அயோத்தி ஸ்ரீராமர் கோயில் குறித்த தொகுப்பு.
2: மத்தியில் பிரதமர் திரு நரேந்திர மோடி தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணி அரசு 2014 பொறுப்பேற்றதிலிருந்து மக்களுக்கான சேவைகளுக்கு மிகுந்த முக்கியத்துவம் அளிக்கப்பட்டு வருகிறது. இதன் ஒரு பகுதியாக உத்தரப்பிரதேச மாநிலம் அயோத்தி மாநகரை ஸ்ரீராமர் கோவில் நகரமாக மாற்றுவதற்கான நடவடிக்கைகளும் தொடர்ச்சியாக எடுக்கப்பட்டது. 2017 யோகி ஆதித்யநாத் தலைமையிலான பிஜேபி அரசு பொறுப்பேற்றது. மத்தியிலும் மாநிலத்திலும் பொறுப்பேற்ற அரசுகள் உச்சநீதிமன்றத்தின் தீர்ப்பின்படி ராமர் கோவிலை கட்டி எழுப்புவதற்கான முயற்சிகளில் தீவிரமாக ஈடுபட்டன. இதன் தொடக்கமாக தீப உற்சவம் நடத்தப்பட்டது. அயோத்தியில் மீண்டும் கலாச்சார மற்றும் ஆன்மீகத்துக்கு புத்துயிர் ஊட்டப்பட்டது. அயோத்தியில் இந்த கோயில் கட்டப்பட்டவுடன் ஸ்ரீராம் லல்லாவுக்கு பிரதிஷ்டை செய்யும் பெருவிழாவில் பிரதமர் திரு நரேந்திர மோடி கலந்து கொண்டு சிறப்பித்தார். உலக அளவில் இந்தியாவின் ஆன்மீக நம்பிக்கைகளையும் கலாச்சாரத்தையும் எடுத்துச் செல்லும் வகையில் ஸ்ரீராமர் கோவில் அமைந்தது. உலக அரங்கில் அயோத்தி மாநகர் சிறப்பான இடத்தையும் பெற்றது. சனாதன கலாச்சாரத்துடன் இணைந்த வளர்ச்சிக்கு வித்திட்டதுடன் ஆன்மீக சுற்றுலா வளர்ச்சியும் மேம்பட்டது. ஸ்ரீராமரின் வாழ்க்கையையும் அவர் காட்டிய நல்வழியையும் உலகிற்கு எடுத்துச் செல்ல வேண்டும் என்ற பிரதமர் திரு நரேந்திர மோடியின் கோரிக்கையை மக்கள் ஏற்றுக்கொண்டு ஸ்ரீராம் மாண்புகளை எடுத்துரைத்து வருகின்றனர். இன்றைய தினம் அயோத்தி ஆன்மீக நம்பிக்கையின் மையமாக மட்டுமின்றி ஆன்மீக சுற்றுலாவுக்கும் வழிவகுத்து புதிய வேலைவாய்ப்புகளை இளைஞர்களுக்கு உருவாக்கி தந்திருக்கிறது. இந்தியாவின் கலாச்சாரத்தின் அடையாள சின்னமாக ஸ்ரீராமர் பிறந்த அயோத்தி உருவெடுத்துள்ளது. நாட்டின் பண்பாடு மற்றும் நாகரிகத்தை பிரதிபலிக்கும் வகையில் ஸ்ரீராமரின் அயோத்தி நகர் என்றென்றும் சிறந்து விளங்கும்.
0: மதுரை அருள்மிகு மீனாட்சி சுந்தரேஸ்வரர் திருக்கோயில் திருக்குட நன்னீராட்டு பெருவிழா நிறைவு பெற்றுள்ள நிலையில் பக்தர்கள் வருகையும் அதிகரித்துள்ளது. இதனையொட்டி கட்டணமில்லா தரிசனத்திற்கு அனுமதி வழங்கப்பட்டது. இந்த அனுமதி நாளை மறுநாள் வரை நீட்டிக்கப்பட்டுள்ளதாக கோயில் நிர்வாகம் தெரிவித்துள்ளது என்று எமது செய்தியாளர் கூறுகிறார்.
3: மதுரை அருள்மிகு மீனாட்சி சுந்தரேஸ்வரர் திருக்கோவிலில் திருக்குட நன்னீராட்டு பெருவிழா நடைபெற்று முடிந்த நிலையில் மதுரை மட்டுமல்லாது பல்வேறு மாவட்டங்களிலிருந்தும் மாநிலங்களிலிருந்தும் பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். இருப்பினும் அன்றைய தினம் தரிசனம் செய்ய முடியாத பக்தர்களுக்கு தேவையான வசதிகளை செய்யும் பொருட்டும் பக்தர்கள் கூட்ட நெரிசலை தவிர்க்கும் பொருட்டும் 20ஆம் தேதி வரை பக்தர்களுக்கு கட்டணமில்லா தரிசனம் அனுமதிக்கப்பட்டு வந்தது. இருப்பினும் 20ஆம் தேதி வரை மக்கள் கூட்டம் அதிகமாக இருந்த நிலையில் பக்தர்கள் அனைவரும் மீனாட்சி சுந்தரேஸ்வரரை தரிசிக்கும் வகையில் மேலும் 3 நாட்களுக்கு நீட்டிப்பு செய்து, அதாவது வரும் 23ஆம் தேதி வரை பக்தர்கள் கட்டணமில்லா தரிசனம் செய்திட திருக்கோவில் நிர்வாகம் ஏற்பாடு செய்துள்ளது. மதுரையிலிருந்து எஸ் ரகுராஜா.
0: சூடான் நாட்டின் கனிம சுரங்கத்தில் சுவர் இடிந்த விபத்தில் 10 தொழிலாளர்கள் உயிரிழந்துள்ளனர், 21 பேர் காயமடைந்துள்ளனர். இந்நாட்டின் கிழக்கு பகுதியில் அமைந்துள்ள செங்கடல் மாகாணத்தில் இந்த கனிம சுரங்கம் அமைந்துள்ளது. சூடான் நாட்டின் கனிமவள நிறுவனம் இதுகுறித்து வெளியிட்டுள்ள செய்தியில் சுரங்கத்தின் 5 பகுதிகளில் தொடர்ச்சியாக சுவர் இடிந்து விபத்து நேரிட்டதாக தெரிவித்துள்ளது. பாறைகளும் மண்ணும் அதிக அளவில் மூடியிருப்பதால் மீட்பு பணியில் பாதிப்படைந்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதில் காணாமல் போன தொழிலாளர்கள் எத்தனை பேர் என்ற விவரமும் முழுமையாக பெற முடியவில்லை என்றும் அந்த நிறுவனம் தெரிவித்துள்ளது. ஆசிய விளையாட்டுப் போட்டிகளில் இந்தியா 1 வெள்ளி 1 வெண்கலப் பதக்கம் வென்றுள்ளது. ஆடவருக்கான 10 மீட்டர் ஏர் ரைபிள் குழு பிரிவில் இந்தியா வெள்ளிப்பதக்கம் வென்றுள்ளது. இப்போட்டியில்

ஹிமான்ஷு தில்லான், ருதான்ஷ் பட்டில், பர்த் ரகேஷ் மானே ஆகியோர் சிறப்பாக விளையாடி இப்பதக்கத்தை கைப்பற்றினர். கலப்பு தற்காப்பு கலை மகளிர் 60 கிலோ எடை பிரிவில் இந்தியாவின் சுச்சிகா தரியால் வெண்கலப் பதக்கம் வென்றுள்ளார். ஆசிய விளையாட்டுப் போட்டியில் பதக்கம் வென்ற வீரர்களுக்கு குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு, விளையாட்டுத்துறை அமைச்சர் திரு மன்சுக் மாண்டவியா உள்ளிட்டோர் வாழ்த்து தெரிவித்துள்ளனர். குடியரசுத் தலைவர் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில் பதக்கம் வென்ற வீரர்களுக்கு வாழ்த்துக்களை தெரிவித்துள்ளார். மத்திய விளையாட்டுத்துறை அமைச்சர் திரு மன்சுக் மாண்டவியா வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில் கலப்பு தற்காப்பு கலை மகளிர் 60 கிலோ எடைப்பிரிவில் வெண்கலப் பதக்கம் வென்ற சுச்சிகா தரியாலுக்கு வாழ்த்து தெரிவித்துள்ளார். ஆசிய விளையாட்டுப் போட்டிகளில் கலப்பு தற்காப்பு கலை பிரிவில் இந்தியா பெறும் முதல் பதக்கம் இது என வரலாற்று சிறப்பு மிக்கது என்றும் குறிப்பிட்டுள்ளார். மீண்டும் தலைப்புச் செய்திகள். நாட்டின் புதுப்பிக்கத்தக்க எரிசக்தி

0: பதக்கம் வென்ற வீரர்களுக்கு வாழ்த்துக்களை தெரிவித்துள்ளார். மத்திய விளையாட்டுத்துறை அமைச்சர் திரு மன்சுக் மாண்டவியா வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில் கலப்பு தற்காப்பு கலை மகளிர் 60 கிலோ எடைப்பிரிவில் வெண்கலப் பதக்கம் வென்ற சுச்சிகா தரியாலுக்கு வாழ்த்து தெரிவித்துள்ளார். ஆசிய விளையாட்டுப் போட்டிகளில் கலப்பு தற்காப்பு கலை பிரிவில் இந்தியா பெறும் முதல் பதக்கம் இது என வரலாற்று சிறப்பு மிக்கது என்றும் குறிப்பிட்டுள்ளார். மீண்டும் தலைப்புச் செய்திகள். நாட்டின் புதுப்பிக்கத்தக்க எரிசக்தி வளர்ச்சிப் பாதையில் சூரிய மின்சக்தி கழகம் முக்கிய பங்காற்றி வருவதாக மத்திய அமைச்சர் திரு பிரல்ஹத் ஜோஷி தெரிவித்துள்ளார். மருந்து பொருட்கள் கண்காணிப்பு கட்டமைப்பு நாட்டில் வலுவாக உள்ளது என்று சுகாதாரத்துறை இணையமைச்சர் திருமதி அனுப்பிரிய பட்டேல் கூறியுள்ளார். கனடாவில் விமான பயிற்சியின் போது ஏற்பட்ட விபத்தில் உயிரிழந்த தமிழகம் மற்றும் புதுச்சேரியைச் சேர்ந்த 2 மாணவர்களின் உடல்களை இந்தியா கொண்டுவர நடவடிக்கை எடுக்கப்படும் என்று அங்குள்ள இந்திய தூதரகம் தெரிவித்துள்ளது. சூடான் நாட்டின் கனிம சுரங்கத்தில் சுவர் இடிந்த விபத்தில் 10 தொழிலாளர்கள் உயிரிழந்துள்ளனர். ஆசிய விளையாட்டுப் போட்டியில் இந்தியா 1 வெள்ளி 1 வெண்கலப் பதக்கம் வென்றுள்ளது. செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.
1: 102.3 FM விவித் பாரதி தமிழ் எஃப்எம்ல ரெட்ரோ நேரம் கேட்டுட்டே இருக்கீங்க. ரெட்ரோ நேரம்ல இப்போ அடுத்ததா உங்களுக்காக பாண்டி நாட்டு தங்கம் படத்துக்காக மனு மற்றும் சித்ரா குரல்ல பாடல் வந்துட்டே இருக்கு.

கேட்டுட்டே இருக்கீங்க நிகழ்ச்சியோட இறுதிக்கு. நம்ம வந்துட்டு ஃபைனல் சாங்காக உங்களுக்காக முதல் மரியாதை படத்துலேருந்து பாடல் வந்துட்டே இருக்கு. இந்த பாடல் இளையராஜா மற்றும் சித்ரா அவர்கள் பாடியிருக்காங்க. உங்களுக்காக இந்த பாட்டு வந்துட்டே இருக்கு. இப்போதைக்கு இந்த ஷோ மட்டும்தான் வைண்டு பாகுது. அடுத்த ஷோவில் உங்களோட ஃபேவரட்டான சாங்ஸ்லாம் ப்ளே பண்ணுறதுக்காக நான் திருப்பி அகெயின் உங்களை மீட் பண்ண போகிறேன். அது வரைக்கும் ஸ்டே டியூன்ட் ஆகுங்க.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழ் எஃப்எம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: பாடல் உங்கள் சாய்ஸ்.

வணக்கம் வணக்கம் வணக்கம் மக்களே. டைம் பார்த்தீங்கன்னா கரெக்டாக 1:01 ஆகுது. எஸ் 102.3 விவத் பாரதி தமிழ் எஃப்எம்ல பாடல் உங்கள் சாய்ஸ் தான் கேட்க போகிறீங்க. உங்களுக்கு பிடிச்ச பாடலாம் இந்த ஷோவில் வரப்போகுது. இந்த நிகழ்ச்சியை 101.6 கும்பகோணம் எஃப்எம், 100.4 வேலூர் எஃப்எம், 100.1 திருப்பத்தூர் எஃப்எம்லையும் கேட்டு ரசிக்க போகிறீங்க. ஸோ பாடல் உங்கள் சாய்ஸில் உங்களுக்கு பிடிச்ச பாட்டை எங்ககிட்ட நீங்கள் கன்வே பண்ண போகிறீங்க. அந்த சாங்கை நான் ப்ளே பண்ண போகிறேன். அதுக்கு நீங்கள் சிம்பிளாக இந்த நம்பருக்கு கால் பண்ணால் போதும். 2905308 53 28 98 71 இந்த எண்களுக்கு நீங்கள் கால் பண்ணுங்கள். உங்களுக்கு பிடிச்ச சாங்ஸ்லாம் சொல்லுங்கள், நான் டக் டக் டக் டக் டக்குன்னு உங்களுக்கு ப்ளே பண்ணிடுறேன். அண்ட் ஒன் மோர் ரிக்வெஸ்ட் தான், உங்கள் எல்லாருக்குமே தெரியும். ஸோ ஒரு நாளைக்கு ஒரு நேயர் அப்படிங்கிறது தான் உங்கள் எல்லாருக்குமே தெரியும். ஸோ இதுக்கு முன்னாடி நிகழ்ச்சிகளில் ஃபோன் பண்ணுவாங்க, இந்த நிகழ்ச்சிக்கு நீங்கள் கால் பண்ண வேண்டாம். புது நேயர்களை வரவேற்கிற விதமாக தான் இந்த ஒரு கட்டுப்பாட்டை நாங்கள் கொண்டு வந்திருக்கோம். ஸோ நேயர்கள் எல்லாமே இதை வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிவிட்டு நீங்கள் ஃபாலோ பண்ணுவீங்கன்னு நினைக்கிறோம். ஸோ நிகழ்ச்சியோட முதல் பாடலாக உங்களுக்காக எந்த படத்துலேருந்து பாட்டு வருது பார்த்தீங்கன்னா, மாலையிட்ட மங்கை படத்துலேருந்து பாடல் வந்துகிட்டே இருக்குது. தொடர்ந்து கேட்டுகிட்டே இருங்க.

இது 102.3 விவித் பாரதி தமிழகம். மனங்களில் என்றென்றும் முழுமையான டம் டம் டம் கொண்டாட்டம்.

0: பாடல் உங்கள் சாய்ஸ் தான் கேட்டுட்ருக்கீங்க. 102.3 விவத் பாரதி தமிழகம்ல. ஸோ நவ நிகழ்ச்சியில் முதல் பாடலை கேட்கறதுக்காக முதல் நேயர் வந்தாச்சு. வணக்கம்.
1: இனிய மதிய வணக்கம் சகோதரி.
0: வணக்கம் வணக்கம். சொல்லுங்க, யார் இங்கிருந்து பேசுறீங்க?
1: சகோதரிக்கு வணக்கம் கூறுவது நாகை மாவட்டம் திருக்கோளை வட்டம் மணக்குடி ராஜேந்திரன்.
0: ராஜேந்திரன், எப்படி இருக்கீங்க?
1: நல்லா இருக்கமா? நீங்க நல்லா இருக்கீங்களா சகோதரி?
0: நல்லா இருக்கேன், நல்லா இருக்கேன். உங்களுக்கு என்ன பாட்டு வேணும்
1: சகோதரி? எனக்கு படம் இமயம், பாடல் வந்து கங்கை யமுனை சரஸ்வதி சங்கமம். இந்த பாடல்களை உங்களுக்காகவும் அனைத்து நேயர்களுக்காகவும்.
0: நிச்சயமாங்க, நிச்சயமா. ரொம்ப நன்றி, நீங்க கால் பண்ணதுக்கு ரொம்ப நன்றி. எஸ், அவருக்காக அந்த பாடல் வந்துட்டே இருக்கு. ஸோ மக்களே, உங்கள் பாட்டு வரணும்னு நினச்சிங்கன்னா 28 38 98 71 29 82 08 53 இந்த எண்களுக்கு நீங்கள் கால் பண்ணுங்கள். உங்களுக்கு பிடிச்ச பாட்டை கேளுங்கள்.

எல்லாருக்கும் வணக்கங்க. நான் அட்டகத்தி கெத்து தினேஷ் பேசுகிறேன். இசையோட பயணிக்கிறது எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்ச விஷயம். இசையை நம்ம எல்லாருமே கேட்டு அனுபவிச்சிட்ருக்கோம். ஸோ நம்ம எல்லாரும் விவித் பாரதி தமிழ் எஃப்எம் 102.3 எஃப்எம் கேட்கலாம், கேட்டு மகிழலாம்.

0: பாடல் உங்கள் சாய்ஸ் கேட்டுகிட்டே இருக்கீங்க 102.3 விவத் பாரதி தமிழகம்ல. இப்போ அடுத்ததா ஒரு நேயர் வந்திருக்காங்க, அவங்க கிட்ட பேசிடலாம். வணக்கம்.
1: வணக்கம்மா.
0: வணக்கம், சொல்லுங்க, யார் எங்க பேசுறீங்க?
1: மாங்காடு விஜே நாராயணம்மா.
0: நாராயணன், எப்படி இருக்கீங்க நாராயணன்?
1: நல்லா இருக்கிறம்மா, நீங்க எப்படி இருக்கீங்கம்மா?
0: நல்லா இருக்கேன், நல்லா இருக்கேன். உங்களுக்கு என்ன பாட்டு வேணும்?
1: கலங்கரை விளக்கம்மா படம்.
0: ஓகே.
1: காற்று வாங்க போனேன் பாடல், சிஎம்
0: சூப்பர் சூப்பர். உங்களுக்காக அந்த பாட்டு வந்துட்டே இருக்கு. ரொம்ப நன்றி நீங்க கால் பண்ணதுக்கு.
1: சந்தோஷம்மா,
0: ரொம்ப நன்றி. நன்றி. அவருக்காக அந்த பாடல் இதோ.

0: இது 102.3 விவித் பாரதி தமிழ். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: இசைத்தேனை தந்தாய்
2: 102.3.

0: 11:17 ஆகுது. 102.3 விவித் பாரதி தமிழகம்ல நீங்க கேட்டுட்டு இருக்கீங்க பாடல் உங்கள் சாய்ஸ். சோ இப்ப அடுத்ததா ஒரு நேயர் வந்திருக்காங்க. வணக்கம்.
1: வணக்கம்மா.
0: வணக்கம் சொல்லுங்க.
1: வணக்கம். அரியலூர் மாவட்டம் மேல்நத்துக்குடியில இருந்து பேசுறேன்.
0: பேர் சொல்லுங்க.
1: கலாவதி. கலாவதி.
0: கலாவதி. கலாவதி எப்படி இருக்கீங்க?
1: நல்லா இருக்கம்மா. நீங்க நல்லா இருக்கீங்களா?
0: நல்லா இருக்கேன், நல்லா இருக்கேன். சொல்லுங்க கலாவதி, என்ன பாட்டு வேணும் உங்களுக்கு?
1: எனக்கு ஆனந்த ஜோதிலேந்து நினைக்க தெரிந்த மனமே உனக்கு
0: மறக்க தெரியாது. அந்த பாட்டு வந்துட்டே இருக்கு. ரொம்ப நன்றி நீங்க கால் பண்ணதுக்கு.
1: சரிங்கம்மா, உங்களுக்கு நன்றிம்மா. நன்றிம்மா.
0: நன்றி, நன்றி. அவங்க கேட்ட பாடல் இதோ வரப்போகுது. ஸோ நீங்களும் இந்த நிகழ்ச்சியில் பங்கு பெறணும்னு நினச்சிங்கன்னா இன்னும் ஷார்ட் டைம் தான் இருக்குது. கால் பண்ணுங்கள் 2838987129520853. இந்த எண்களுக்கு நீங்கள் கால் பண்ணுங்கள்.

102.3 FM. கேட்டு இருக்கீங்க விவித் பாரதி தமிழ் எஃப்எம் 102.3. மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.

0: பாடல் உங்கள் சாய்ஸ் கேட்டுகிட்டே இருக்கீங்க. 102.3 விவித் பாரதி தமிழ் எஃப்எம்ல. இப்போ அடுத்த நேயர், ஹலோ, வணக்கம்.
1: வணக்கம் மேடம்.

0: வணக்கம். யாருப்பா இவ்வளவு பெருசா சொல்றீங்க?
1: தஞ்சை மாவட்டம் பட்டுமா நகரத்திலிருந்து திருபுவனம் உதயா மேடம்.
0: உதயா, எப்படி இருக்கீங்க உதயா?
1: உங்களை போல சிறப்பா இருக்க மேடம். பண்பலை மாரியே சிறப்பா மகிழ்ச்சியா இருக்கிறோம் மேடம்.
0: சொல்லுங்க உதயா, உங்களுக்கு என்ன பாட்டு வேணும்?
1: அதாவது எங்க ஊர் மேடம் பட்டு கைத்தறிக்கு புகழ் பெற்றது மேடம்.
0: எங்க
1: ஊர் பட்டு கூட புவிசார் குறியீடு பெற்றது மேடம்.
0: வெரி நைஸ், வெரி நைஸ்.
1: அதுக்காக எங்க ஊரு பட்டு நெசவு கைத்தறி மக்களுக்காக வேண்டி மேடம் புதையல் படுத்துறது சின்ன சின்ன இலை பின்னி பின்னி வருங்கிற பாட்டை மகிழ்ச்சியுடன் கேட்க ரொம்ப விருப்பத்தோட எங்க திருமணம் மக்களுக்காக எல்லோருக்காக காத்திருக்கிறோம் மேடம்.
0: நிச்சயமா மகிழ்ச்சியா இந்த பாட்டை கேட்கலாம். நானும் பிளே பண்றேன் மகிழ்ச்சியா. ரொம்ப நன்றி நீங்க கால் பண்ணதுக்கு. நன்றி, நன்றி,
1: ரொம்ப நன்றி மேடம், ரொம்ப நன்றி மேடம்.
0: அவர் கேட்ட மாதிரி அந்த பாடல் வந்துட்டே இருக்கு, கேட்டு அணைஞ்சிருங்க.

0: 102.3 FM. இப்ப அடுத்ததான் தனக்கு பிடிச்ச பாட்டை சொல்றதுக்காக ஒரு நேயர் வந்திருக்காங்க. வணக்கம்.
1: மதிய வணக்கம்மா.
0: வணக்கம், சொல்லுங்கள்.
1: நான் தருமபுரி மாவட்டம் கெங்குச்சேட்டுப்பட்டி பீமராஜ்மா.
0: பீமராஜ், எப்படி இருக்கீங்க?
1: நல்லா இருக்கிறமா, நீங்க எப்படி இருக்கீங்க?
0: நல்லா இருக்கேன், நல்லா இருக்கேன். உங்களுக்கு என்ன பாட்டு வேணும்?
1: படம் வந்து உன்னிடத்தில் என்னை கொடுத்தேன். பாடல் வந்து காற்றுக்கு தூது விட்டு அற்புதமான பாடல. மதிய வழியில் விருது பெறதில் அனைவருக்கு குடும்ப பாடல் கேட்கு.
0: நிச்சயமா நிச்சயமா, உங்களுக்காக அந்த பாட்டு வந்துட்டே இருக்கு. ரொம்ப நன்றி நீங்க கால் பண்ணதுக்காக.
1: நன்றிமா.

0: 102.3 FM. பாடல் உங்கள் சாய்ஸ்ல, அடுத்த நேயர் ரெடியா காத்துக்கிட்டே இருக்காங்க. வணக்கம்.
1: ஹலோ. வணக்கம் மேடம்.
0: வணக்கம், சொல்லுங்க, யாருங்க வந்து பேசுறீங்க?
1: நண்பகல். வணக்கம் மேடம். நாகை மாவட்டம், வேதாரண்யம் மாவட்டம், கட்டைப்புலத்திலிருந்து பாக்யராஜ் மேடம்.
0: பாக்யராஜ், ஒரு டைரக்டர் நேம் வச்சிருக்கீங்க. சொல்லுங்க பாக்யராஜ், எப்படி இருக்கீங்க?
1: வணக்கம் மேடம். திரைப்படம் பாசமலர், 1961 வெளிவந்த திரைப்படம். பாடல் வந்து மலர்ந்து மலராத மேடம்.
0: நீங்க கரெக்டா ஒரு ரெக்கார்டர் பிளே பண்ற மாதிரி பண்ணிட்டீங்க. எப்படி இருக்கீங்க கேட்டேன். அவருக்காக இது பாசமலர் படத்துல இருந்து பாட்டு வந்துட்டே இருக்கு. ஸ்டெடியா இருங்க. இது 102.3 விவத் பாரதி, தமிழகம் மனங்களில் ஏன் என்றும் முழுமையான கொண்டாட்டம்.

0: கம்மி நேரத்துல அதிக லாபம்.
1: ஒரே கிளிக்லயா அற்புதம்
2: மாட்டிக்கிட்டீங்க.
3: தெரியாத லிங்க்ஸ்ல கிளிக் பண்ணாதீங்க. RBI சொல்கிறது
2: விவரமா இருங்க, எச்சரிக்கையா இருங்க.
4: 102.3 FM.

ஸோ இவ்வளோ நேரம் பாடல் உங்கள் சாய்ஸ் நிகழ்ச்சியை கேட்டு ரசிச்சிங்க அப்படிங்கிற ஒரு சந்தோஷத்தோடு இந்த ஷோ வைண்ட் அப் பண்ணிவிட்டு உங்ககிட்ட வந்து டட்டா பாபாய் சொல்லிக்கிறது நான் உங்கள் மகி விஜயகுமார். மீண்டும் உங்கள் எல்லாரையும் அடுத்த ஒரு நல்ல நிகழ்ச்சியில் மீட் பண்ணுறேன். ஸோ இன்றைக்கி கால் பண்ண எல்லா நேயர்களுக்கும் நன்றி. ஃபைனலாக உங்களுக்கு அது சூப்பரான சாங் வந்துகிட்டே இருக்குது, கேட்டு அணைஞ்சிருங்க. இது 102.3 விவத் பாரதி தமிழகம், மனங்களில் ஏன் என்றும் முழுமையான கொண்டாட்டம்.

வணக்கம். ஆகாஷ்வாணி திருச்சிராப்பள்ளி மாநில செய்திகள் வாசிப்பவர் சாந்தி ரமேஷ். தலைப்புச் செய்திகள். குடியரசு துணைத்தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் தேயிலை தோட்ட அதிபர்கள் சங்க நூற்றாண்டு விழாவை குன்னூரில் இன்று பிற்பகல் தொடங்கி வைக்கிறார். சென்னையில் உலகளாவிய திறன் மையம் அமைப்பதற்கான புரிந்துணர்வு ஒப்பந்தம் முதலமைச்சர் திரு விஜய் முன்னிலையில் இன்று கையெழுத்தானது. தமிழகத்தில் தாவேக ஆட்சியில் வரி வசூல் முறைப்படுத்தப்பட்டுள்ளதாக மாநில நிதியமைச்சர் திரு மரிய வில்சன் கூறியுள்ளார். வடகிழக்கு பருவமழைக்கு முன்பாகவே நீர்நிலைகளை தூர்வாரும் பணிகளை விரைவுபடுத்த தமிழக அரசு அதிகாரிகளை அறிவுறுத்தியுள்ளது. மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதியில் கனமழை காரணமாக குற்றாலம் அருவி தற்காலிகமாக மூடப்பட்டுள்ளது. இனி விரிவான செய்திகள். குடியரசு துணைத்தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் நீலகிரி மாவட்டம் குன்னூரில் தேயிலை தோட்ட அதிபர்கள் சங்கத்தின் நூற்றாண்டு விழாவை இன்று பிற்பகல் தொடங்கி வைக்கிறார். இச்சங்கத்தின் நூற்றாண்டு மலரை வெளியிட்டு தொழில்துறை கண்காட்சியும் அவர் பார்வையிடுகிறார். இவ்விழாவில் பங்கேற்பதற்காக இன்று கோவை விமான நிலையம் வந்த குடியரசு துணைத்தலைவரை தமிழக ஆளுநர் திரு ராஜேந்திர விஸ்வநாத் தர்லேக்கர், மாநில அமைச்சர் திரு சம்பத் உள்ளிட்டோர் வரவேற்றனர். 3 நாட்கள் நடைபெறும் இவ்விழாவில் ஜப்பான், இந்தோனேஷியா உள்ளிட்ட நாடுகளைச் சேர்ந்த தேயிலை தொழில் சார்ந்த வல்லுநர்கள் பங்கேற்கின்றனர். தேயிலை உற்பத்தியில் தன்னிறைவு, உள்நாட்டு தேவைகள், சர்வதேச சந்தை வாய்ப்புகள் குறித்து இதில் விரிவாக ஆலோசிக்கப்பட உள்ளது. சென்னையில் உலகளாவிய திறன் மையம் அமைப்பதற்கான புரிந்துணர்வு ஒப்பந்தம் முதலமைச்சர் திரு விஜய் முன்னிலையில் இன்று கையெழுத்தானது. இதன்படி அமெரிக்காவை தலைமையிடமாக கொண்ட ஸ்டார்ட் பர்ஸ் காஃபி நிறுவனம் 800 தொழில்நுட்ப நிபுணர்களுக்கு உயர் ஊதிய வேலைவாய்ப்பை அளிக்கும் வகையில் தமிழ்நாடு அரசின் வழிகாட்டு நிறுவனத்துடன் ஒப்பந்தத்தை மேற்கொண்டுள்ளது. இந்த ஒப்பந்தம் மேற்கொண்ட பின்னர் மகிழ்ச்சி தெரிவித்த முதலமைச்சர், நம் மாநிலத்தின் மீது இந்நிறுவனம் வைத்துள்ள நம்பிக்கை நம் இளைஞர்களின் திறனுக்கு கிடைத்த சான்றாகும் என்று கூறியுள்ளார். இதுபோன்ற உயர் நிறுவனங்கள் வர தமிழகம் ஒரு சிறந்த இடம் என்பதை இம்முதலீடு நிரூபிக்கும் என்றும் முதலமைச்சர் எடுத்துரைத்தார். தமிழகத்தின் வளர்ச்சிப் பாதையில் இந்நிறுவனம் இணைவது நம் மாநிலம் உலகளாவிய தொழில்நுட்ப வணிக சேவை மையமாக உருவெடுத்து வருவதற்கு எடுத்துக்காட்டாக திகழ்கிறது என்று அரசு கூறியுள்ளது. இந்நிகழ்வில் மாநில தொழில்துறை அமைச்சர் செல்வி எஸ் கீர்த்தனா உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். தமிழ்நாட்டில் விரிவுபடுத்தப்பட்ட மகளிர் கட்டணமில்லா பேருந்து பயண திட்டம் வரும் 2ஆம் தேதி முதல் செயல்படுத்தப்பட உள்ள நிலையில் 12,692 பேருந்துகள் இந்த திட்டத்தின் கீழ் கொண்டுவரப்பட உள்ளன. சென்னை தலைமைச் செயலகத்தில் முதலமைச்சர் தலைமையில் இன்று நடைபெற்ற ஆலோசனைக் கூட்டத்தில் இதற்கான முடிவு எட்டப்பட்டது. இதன் மூலம் 7 அரசு போக்குவரத்து கழகங்களால் இயக்கப்படும் 18,413 திட்டமிட்ட பேருந்துகள் மூலம் நாள் ஒன்றுக்கு 84,32,000 மகளிர் பயன்பெற வகை செய்யப்பட்டுள்ளது. இதற்கான மின்னணு பயணச்சீட்டு இணைப்பு பணிகளும் நிறைவடைந்துள்ள நிலையில் சோதனை மற்றும் சரிபார்ப்பு பணிகள் வரும் 25ஆம் தேதிக்குள்ளும் சோதனை ஓட்டம் 27ஆம் தேதியன்றும் மேற்கொள்ளப்படும் என்றும் அரசு கூறியுள்ளது. மாநிலம் முழுவதும் மகளிருக்கான எளிதில் அணுகக்கூடிய பொது போக்குவரத்திற்கு வழி ஏற்படுவதோடு மாணவிகள் கல்லூரிகளுக்கு செல்லவும் மகளிர் பணியிடங்களுக்கு செல்லவும் இந்த திட்டத்தின் கீழ் வகை செய்யப்பட்டுள்ளது. மாநில போக்குவரத்துத்துறை அமைச்சர் திரு விஜய் தமிழன் பார்த்திபன் உள்ளிட்டோர் இந்த ஆலோசனைக் கூட்டத்தில் பங்கேற்றனர். தமிழகத்தில் தாவேக ஆட்சியில் வரி வசூல் முறைப்படுத்தப்பட்டுள்ளதாக மாநில நிதியமைச்சர் திரு மரிய வில்சன் கூறியுள்ளார். சென்னையில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர், ஊழல் இல்லாத காரணத்தால் பத்திரப்பதிவுத்துறை வருவாய் அதிகரித்திருப்பதாகவும் எடுத்துரைத்தார். கடனை குறைத்து வருவாயை பெருக்கும் நடவடிக்கைகளை அரசு மேற்கொண்டு வருவதாகவும் அமைச்சர் தெரிவித்தார். பிரதமர் திரு நரேந்திர மோடி 25 ஆண்டுகள் பொது வாழ்க்கையை நிறைவு செய்த நிலையில் வளர்ச்சியடைந்த பாரத பாதை என்ற பிரதமர்

தொலைநோக்கு பயணத்தில் மக்கள் சேவை உறுதிமொழி இயக்கத்தின் ஒரு பகுதியாக வேளாண் சிறப்பு திட்டம் தொடர்பான செய்தி தொகுப்பு இன்று இடம்பெறுகிறது. திரு நரேந்திர மோடியின் வேளாண் நிதியுதவி திட்டத்தின் கீழ் தகுதியுடைய விவசாயிகளுக்கு ஆண்டுதோறும் 3 தவணைகளில் தலா 6000 ரூபாய் நிதியுதவி வழங்கப்படுவது விவசாயிகளின் வேளாண் தேவைகளுக்கு பெரிதும் பயனளித்து வருகிறது. 2019 தொடங்கப்பட்ட இந்த திட்டத்தின் கீழ் 4,47,000 கோடி ரூபாய்க்கு மேற்பட்ட தொகை 23 தவணைகளாக விவசாயிகளின் வங்கி கணக்குகளில் இதுவரை விடுவிக்கப்பட்டுள்ளது. இந்த திட்டம் 2031 வரை நீட்டிக்கப்பட்ட நிலையில் 1,06,000 கோடி ரூபாய் நிதியுதவி பெண் விவசாயிகளுக்கும் வழங்கப்பட்டுள்ளது குறிப்பிடத்தக்கது. மத்திய அரசின் வேளாண் நிதியுதவி விவசாய பணிகளுக்கு பெரிய

0: மத்திய அரசின் வேளாண் நிதி உதவி விவசாய பணிகளுக்கு பெரிதும் உதவிகரமாக இருப்பதாக தஞ்சையை சேர்ந்த விவசாயி தெரிவிக்கையில்,
1: மத்திய அரசு ஒவ்வொரு ஆண்டும் 3 முறை விவசாயிகளுக்கு PM கிசான் திட்டத்தில் ரூபாய் 6000 வங்கி கணக்கில் வரவு வைக்கப்படுகிறது. இது எங்களுக்கு மிகவும் பயனளிக்கிறது. ஒவ்வொரு முறை பயிர் செய்யும் போது எங்களுடைய இடுபொருள் செலவு மிகவும் குறைகின்றது. அதனால் எங்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக இருக்கின்றது. மத்திய அரசுக்கும் பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்களுக்கும் எங்களது நெஞ்சம் நிறைந்த நன்றியையும் தெரிவித்துக் கொள்கிறோம்.
0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணியின் மாநில செய்தி அறிக்கை.
2: நாடு போற்றும் நல்லாட்சி, பிரதமர் திரு நரேந்திர மோடியின் 25 ஆண்டுகால பொதுவாழ்வே சாட்சி. சரக்கு மற்றும் சேவை வரி விதிப்பு செயலாக்கம், வருமான வரி சீர்திருத்தங்கள், உற்பத்தியுடன் இணைந்த ஊக்கத்தொகை திட்டங்கள், தேசிய கல்விக் கொள்கை, நேரடி பணப்பரிமாற்றம், தேசிய மருத்துவ ஆணையம், புதிய குற்றவியல் சட்டங்கள், புதிய தொழிலாளர் நல திட்டங்கள், விண்வெளி பாதுகாப்பு துறை சீர்திருத்தங்கள், செமிகண்டக்டர் இயக்கம், இது மட்டுமன்றி சாதனைகள் பல. நாட்டு நலன் மற்றும் மக்கள் சேவை, இதுவே பிரதமரின் தாரக மந்திரம். வளர்ச்சி அடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சாதனைகள்.
0: தமிழகத்தில் வடகிழக்கு பருவமழை முன்னேற்பாட்டு பணிகள் குறித்த ஆய்வுக்கூட்டம் முதலமைச்சர் தலைமையில் சென்னை தலைமைச் செயலகத்தில் இன்று நடைபெற்றது. இந்த கூட்டத்தில் வருவாய், பேரிடர் மேலாண்மை, சுகாதாரம், மின்சாரம், போக்குவரத்து துறைகள் ஒருங்கிணைந்து செயல்படுவது குறித்து விரிவாக ஆலோசிக்கப்பட்டது. வடகிழக்கு பருவமழைக்கு முன்பதாகவே நீர்நிலைகளை தூர்வாருதல், ஆகாய தாமரை மற்றும் ஆக்கிரமிப்புகளை அகற்றுதல் உள்ளிட்ட பணிகளை விரைவுபடுத்தவும் அதிகாரிகளுக்கு அறிவுறுத்தப்பட்டுள்ளது. மீட்பு உபகரணங்களை தயார் நிலையில் வைத்திருக்கவும் உத்தரவிடப்பட்டுள்ளது. பலவீனமான மின்கம்பங்கள், மின் கோபுரங்களை கணக்கெடுத்து உடனடியாக சீரமைப்பதன் அவசியத்தையும் இந்த ஆலோசனைக் கூட்டத்தில் எடுத்துரைக்கப்பட்டது. இந்த கூட்டத்தில் மாநில அமைச்சர்கள், துறை சார்ந்த அதிகாரிகள் பங்கேற்றனர். டெல்டா மற்றும் கடலோர மாவட்ட ஆட்சித்தலைவர்கள் காணொலி வாயிலாக இதில் கலந்து கொண்டனர். மருந்தியல் துறையில் தற்சார்பிற்கு கடந்த பல ஆண்டுகளாக இந்தியா சிறந்த எடுத்துக்காட்டாக திகழ்கிறது என்று மத்திய சுகாதார குடும்ப நலத்துறை அமைச்சர் திருமதி அனுப்பிரியா பட்டேல் கூறியுள்ளார். புதுடெல்லியில் தேசிய மருந்தியல் பட்டியலின் 7வது பதிப்பை இன்று வெளியிட்டு பேசிய அவர், 1100 மருந்தியல் கண்காணிப்பு மையங்கள் நம் நாட்டில் செயல்படுவதாக குறிப்பிட்டார். ஆரம்ப சுகாதார நிலைகள் வரையிலும் இம்மையங்களின் எண்ணிக்கை அதிகரிக்க அரசு திட்டமிட்டுள்ளதாக தெரிவித்தார். மருந்தக கண்காணிப்பு தரவுகளை உலக சுகாதார மையத்திற்கு வழங்கும் தரவரிசை பட்டியலில் இந்தியா தற்போது 8வது இடத்திற்கு முன்னேறி இருப்பதாக அவர் மகிழ்ச்சி தெரிவித்தார். இந்திய மருந்தியல் நூல்களை 25 நாடுகள் அங்கீகரித்துள்ளதாகவும் அவர் எடுத்துரைத்தார். நாட்டு மக்கள் சுயமாக மருந்துகளை உட்கொள்வதை தவிர்ப்பதன் அவசியத்தை அமைச்சர் வலியுறுத்தினார். கடலூர் மாவட்டத்தில் கடலோர பாதுகாப்பு குழுமம் சார்பில் தமிழக மீனவ இளைஞர்களுக்கான 5வது திறன் மேம்பாட்டு பயிற்சி இன்று தொடங்கியுள்ளது. 3 மாத காலம் நடைபெறும் இந்த இலவச பயிற்சியில் இளைஞர்களின் திறன்களை மேம்படுத்துவதற்கான பல்வேறு அம்சங்கள் பயிற்றுவிக்கப்பட உள்ளன. தூத்துக்குடி மாவட்டத்தில் கைவினைஞர் பயிற்சி திட்டத்தில் அகில இந்திய தொழில் பிரிவில் தனி தேர்வர்களாக கலந்து கொள்ள தகுதி வாய்ந்த நபர்கள் வரும் 9ஆம் தேதிக்குள் விண்ணப்பிக்குமாறு மாவட்ட ஆட்சித்தலைவர் திரு விஷ்ணு மகாஜன் கேட்டுக்கொண்டுள்ளார். திருவண்ணாமலை மாவட்டம் ஜவ்வாது மலையில் தொடர் கனமழையால் பீமன் நீர்வீழ்ச்சியில் தண்ணீர் ஆர்ப்பரித்து கொட்டும் நிலையில் சுற்றுலா பயணிகள் அங்கு செல்ல வனத்துறையினர் தடை பிறப்பித்துள்ளனர். இந்நிலையில் வனத்துறையினரும் காவல்துறையினரும் அப்பகுதியில் தீவிர கண்காணிப்பில் ஈடுபட்டு வருவதாக எமது செய்தியாளர் கூறுகிறார்.
3: வடகிழக்கு பருவமழை தொடங்க உள்ள நிலையில் திருவண்ணாமலை மாவட்டத்தில் கடந்த சில நாட்களாக இரவு நேரம் தொடர்ந்து கனமழை பெய்து வருகிறது. மாவட்டத்திலே அதிக அளவில் ஜவ்வாது மலை பகுதியில் தொடர்ந்து கனமழை பெய்து வருவதால் ஜவ்வாது மலையில் உள்ள ஓடைகளில் வெள்ளப்பெருக்கெடுத்து தண்ணீர் வரத்து அதிகரித்து பீமன் நீர்வீழ்ச்சியில் தண்ணீர் ஆர்ப்பரித்துக் கொட்டுவதால் சுற்றுலா தலமான பீமன் நீர்வீழ்ச்சிக்கு சுற்றுலா பயணிகள் செல்வதற்கும் குளிப்பதற்கும் வனத்துறையால் தடை விதிக்கப்பட்டுள்ளது. சுற்றுலா பயணிகள் செல்வதை தடுக்கும் வகையில் வனத்துறையினரும் காவல்துறையினரும் தீவிர கண்காணிப்பு பணியில் ஈடுபட்டு வருகின்றனர். திருவண்ணாமலை என் ரவிச்சந்திரன்.
0: மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளில் பெய்து வரும் கனமழையால் கோவை குற்றாலம் அருவியில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளதால் பொதுமக்கள் சுற்றுலா பயணிகளின் பாதுகாப்பை கருதி தற்காலிகமாக அருவியில் குளிக்க தடை விதிக்கப்பட்டுள்ளதாக வனத்துறை கூறியுள்ளது. வங்கக்கடலில் உருவாகியுள்ள தீவிர குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி மேற்கு வடமேற்கு திசையில் நகர்ந்து அடுத்த 24 மணி நேரத்தில் மேற்கு மத்திய வங்கக்கடலில் ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக வலுப்பெறக்கூடும் என்று சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். குடியரசு துணைத்தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் தேயிலை தோட்ட அதிபர்கள் சங்க 100ஆண்டு விழாவை இன்று பிற்பகல் குன்னூரில் தொடங்கி வைக்கிறார். சென்னையில் உலகளாவிய திறன் மையம் அமைப்பதற்கான புரிந்துணர்வு ஒப்பந்தம் முதலமைச்சர் திரு விஜய் முன்னிலையில் இன்று கையெழுத்தானது. தமிழகத்தில்

ஆவேக ஆட்சியில் வரி வசூல் முறைப்படுத்தப்பட்டுள்ளதாக மாநில நிதியமைச்சர் திரு மரிய வில்சன் கூறியுள்ளார். வடகிழக்கு பருவமழைக்கு முன்னரே நீர்நிலைகளை தூர்வாரும் பணிகளை விரைவுபடுத்த தமிழக அரசு அதிகாரிகளை அறிவுறுத்தியுள்ளது. மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதியில் கனமழை காரணமாக கோவை குற்றாலம் அருவி தற்காலிகமாக மூடப்பட்டுள்ளது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை முடிவடைந்தது.

0: எப்பவுமே போனும் கையுமா இருக்காதே.
1: என்ன பண்றது சித்தப்பா, போர் அடிக்குதே.
0: நாங்கள் எல்லாம் சின்ன பசங்களா இருக்கும்போது எங்க தாத்தா பாட்டி எல்லாம் கதை சொல்லுவாங்க தெரியுமா, ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காவும் இருக்கும், நாங்களும் கேட்போம்.
1: அதெல்லாம் அந்த காலம் சித்தப்பா, இப்ப யாரு கதையெல்லாம் சொல்றாங்க?
0: ஏன் சொல்லல, நம்ம விவித் பாரதி தமிழ் எஃப்எம்ல சனிக்கிழமை காலையில 10 மணியிலிருந்து 11 மணி வரைக்கும் நல்ல நல்ல இன்ட்ரெஸ்டிங்கான கதைகள் எல்லாம் சொல்றாங்க. அது மட்டுமா, நிறைய பாடல்கள் இடையே கேட்டு ரசிக்கலாம். உனக்கு பொழுதும் போகும், நிறைய நல்ல பயனுள்ள கதைகளும் கேட்டு தெரிஞ்சுப்போம்.
1: இதோ இப்பவே டியூன் பண்றேன்.
0: விவித் பாரதி தமிழ் எஃப்எம் 102.3
1: மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டத்தோடு.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது விவத் பாரதி தமிழ் FM 102.3.
1: எப்பவுமே இசைக்கு நாம ஃபேன்.
2: சிட்டுக்குருவிக்கு என்ன கட்டுப்பாடு? கட்டுப்பாடு.
3: ஏய், நிறுத்து நிறுத்து நிறுத்து. சிட்டுக்குருவிக்கு கட்டுப்பாடு இல்ல, சிட்டுக்குருவிக்கே தட்டுப்பாடா இருக்குது. நீ வேற, சிட்டுக்குருவிக்கு என்ன கட்டுப்பாடா? பாட்டு வேற பாடிட்டு இருக்கற.
4: ஏன் காசியக்கா இப்படி சொல்ற?
3: ஆமா, நம்ம தாத்தா பாட்டி காலத்துல வீட்டு வாசல் வரைக்கும் வந்தது, அப்பா காலத்துல வயல் வரைக்கும் வந்துச்சு, நம்ம காலத்துல எங்கேயோ ஒரு ஊர்ல வந்ததா சொல்லிக்கிறாங்க. இனிமே நம்ம பிள்ளைங்க அத ஜூல கூட பாக்க முடியுமான்னு தெரியல. நானே அந்த யோசிச்சுட்டு இருக்கிறேன்.
4: புரியுது. என்ன செய்யலாம்? செல்போன் டவர், விண்டு மில்லு, இப்படி எங்க பார்த்தாலும் கரண்ட் மரமா மாறி போன பிறகு அந்த குருவிகளுக்கு ஏதுமா வீடும் ஊரும்.
3: இத சொல்ற நீயே முதல்ல செல்போனை பயன்படுத்துறத குறைச்சிருக்கியா? சிட்டுக்குருவி மட்டும் இல்லப்பா, எத்தனையோ விலங்குகளையும் பறவைகளையும் நாம இப்படி எல்லாம் கஷ்டப்படுத்திட்டு இருக்கிறோம். ஏதோ நல்லா பாதுகாக்கிறதா நாம நினைச்சுக்கிட்டு எந்த அளவுக்கு அதனுடைய இயல்புல இருந்து நாம அதை மாத்திட்டு இருக்கோம் தெரியுமா? என்னைக்காவது கொஞ்சம் யோசிச்சு பாத்திருக்கமா?
4: நல்லா புரிஞ்சிருச்சு. இனிமே யோசிச்சிருவோம், செஞ்சிருவோம்.

0: கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழகம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: கண்ணா, இது எங்கள் ஸ்டைல். புரியல? இது விவித் பாரதி தமிழ் எஃப்எம் ஸ்டைல்.
2: எங்கள் ஸ்டைல்

0: கரெக்டா 2:02 ஆகுது. 102 பிடிபோடு டபுள் பத்மலை கேட்டு கொண்டிருக்கிற அன்பான நேயர்கள் அத்தனை பேருக்கும் மதிய வணக்கம். இது பல பேர்த்துக்கு மதியமாகவே இருக்காது, ஏன்னா அந்த சண்டே முடிஞ்சு வர்ற மண்டே இருக்கு இல்லையா, அந்த திங்கள் அப்படிங்கிறது கிட்டத்தட்ட இப்போதான் எந்திரிக்கிற மாதிரியே இருக்கும். பல பேர்த்துக்கு 6 மணி ஆகிற மாதிரி இருக்கும், சில பேர்த்துக்கு 7 மணி ஆகிற மாதிரி இருக்கும், சில பேர்த்துக்கு 8 மணி காஃபி குடிக்கிற டைம் மாதிரி இருக்கும். ஏன்னா அது அப்படி தான் இருக்கும், ஒரு மாதிரி தூக்கமாக இருக்கும் அந்த ஒரு நாள் லீவை தாண்டி போயிட்டு. ஓகே, என்ன பண்ணுறது அப்படின்னா எனர்ஜி ஆக்கிறதுக்கு பாட்டு மியூசிக் அதான் நம்மக்கிட்ட இருக்கிற ஒரே சீக்ரெட். மந்தி மியூசிக் டே கேட்க போகிறீங்க. இன்றைக்கி என்ன தீமில் என்றால் தத்துவ பாடல்கள்.
1: இன்னொருவர் வேதனை இவர்களுக்கு வேடிக்கை, இதயமற்ற

0: டி எம் சௌந்தரராஜன் குரலில் வாலி அவர்கள் எழுதின அந்த பாட்டு எஸ் எம் சுப்பையா இசையில் கேட்டு முடித்தீர்கள்.
1: எங்கள் ஸ்டைல்
0: கேட்க போற அடுத்த நான்கு பாடல்கள் என்னென்ன? அண்ணன் இப்பத்துல இந்த என்னோட ரொம்ப ஃபேவரட் சந்திரபாபு பாட்டு, அது புத்தி உள்ள மனிதன். அதை தொடர்ந்து
2: யாருக்காக
0: என்னோட இன்னொரு ரொம்ப ஃபேவரட் சிவாஜி கணேசன் அவர்களுடைய பாட்டு, அதை தொடர்ந்து பணக்காரன் மரத்தை வச்சவன் அண்ட் அதை தொடர்ந்து சம்சாரம் அது மின்சாரம். இந்த படங்கள்ல இருந்து பாடல்கள் கேட்க போறீங்க. அப்புறம் ஏன் இன்னைக்கு இந்த டாபிக்ல இந்த தீம்ல பாடல்கள் என்பதை புத்தி உள்ள மனிதன் பாட்டுக்கு அப்புறம் தொடர்ந்து பேசலாம்.

மனிதனுக்கு நினைப்பதெல்லாம் கனவு, அவன் காணுகின்ற கனவினிலே வருவதெல்லாம் உறவு. அவன் கண்ணவில் அவள் வருவாள், அவனை பார்த்து சேவிப்பாள். அவள் கண்ணவில் யார் வருவாள், யாரை பார்த்து அழைப்பாள். புத்தியுள்ள மனிதன்

என் கல்லறையில் அவள் இரக்கமில்லாதவள் என்று, பாடுக்கை என் கல்ல

எம் சௌந்தரராஜன் குரல்ல கண்ணதாசன் எழுதின அந்த பாட்டு கே வி மகாதேவனை சில கேட்டு பிடித்தீர்கள். வசந்த மாளிகை படத்துல தத்துவம் எப்பெல்லாம் வரும் நமக்கு, தத்துவம் எப்பெல்லாம் தோணும் அப்படின்னா, ஒன்று மனசில் ஏதாவது பிரச்சனை இருக்கணும், மனசில் இருக்க

இருக்கிற பிரச்சனையை பற்றி நம்ம யோசிக்க ஆரம்பிப்போம். இல்லை மனுஷங்களுக்கு, நமக்கு எதிரில் இருக்கிற மனுஷங்களுக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை இருக்கும். அப்படி உதாரணத்துக்கு பக்கத்தில் இருக்கிற வீட்டுக்காரர், இல்லை வந்து நமக்கு ரொம்ப நாள் பழகின ஒரு ஃப்ரெண்ட் சண்டே ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன். அண்ட் சண்டே ஆகிட்டா திருப்பி பார்க்க மாட்டாங்க. சும்மா ஒரு உதாரணம் சொல்கிறேன், இதுக்கும் அந்த தத்துவத்துக்கும் சம்மந்தம் இல்லை. அண்ட் நம்ம வளர்ப்பு நாய் ஒன்று இருக்கும் இல்லையா, அது வந்து என்ன பண்ணும், நம்மளை எப்படி பார்க்குதோ அதே மாதிரி தான் பக்கத்து வீட்டுக்கும் போயிட்டு வரும். அதுக்கு வந்து மிருகங்களுக்கும் பறவைகளுக்கும் அதுவும் தெரியாது, சண்டையா ஓகே பரவாயில்ல அப்படிங்கிற மாதிரி போயிடும். ஆனால் நமக்கு என்ன பண்ணுவோம், அந்த பறவைகள் இருக்கிற அதை தூண்டு அறிவு கூட நமக்கு இல்லையே, எத்தனை சிறிய மனிதனுக்கு எத்தனை பெரிய அறிவு இருக்குது அப்படின்னு ஒரு காலத்தில் இருந்துருக்கணும்ல. ஆனால் அது இல்லை, பறவைக்கு தூண்டு இருக்குது ஆனாலும் அது இருக்கிற அறிவு கூட பெரிய இவ்வளோ பெரிய மனுஷனுக்கு இல்லையே அப்படிங்கிற மாதிரி ஆயிடுது. அப்புறம் எல்லாருமே ஜெயித்தாங்களா என்றால், எல்லாருமே ஜெயித்தவர்கள் எல்லாருமே புத்தி இருக்கிறவங்களா என்றால் இல்லை. புத்தி உள்ள மனிதரெல்லாம் வெற்றி காண்பதில்லை அப்படிங்கிறது அந்த தத்துவத்தில் வந்துடுது. இப்போ இது எல்லாத்தையும் வந்து வேறு வேறு வார்த்தைகளை சொல்லலாம். ஆனால் நமக்கு பழக்கப்பட்ட ஒரு வார்த்தை என்னவாக இருக்குது அப்படின்னா, இந்த மாதிரி பாட்டு எல்லாத்தையுமே நம்ம என்ன வச்சுருக்கோம் அப்படின்னா, தத்துவ பாடல்கள் அப்படிங்கிற ஒரு லிஸ்ட்டில் வச்சுக்கிட்டோம். அந்த காலத்தில் கேசட்டில் ரெக்கார்ட் பண்ணுறதுலேருந்து போய் கடையில் போய் தத்துவ பாட்டாக எனக்கு ரெக்கார்ட் பண்ணி ஏ பி சைடு ரெண்டு சைடும் எனக்கு கொடுத்துரு அப்படின்னு கேட்டோம்ல அப்பத்துலேருந்து. அண்ட் எந்தெந்த நேரத்தில் தத்துவம் வரும் அப்படின்னா தொடர்ந்து பேசலாம். அண்ட் இந்த மாதிரி என்னென்ன பாடல்கள் தத்துவங்களாக இருக்குது அப்படிங்கிறது இந்த காலகட்டம் வரைக்கும் என்னென்ன இருக்குங்கிறது எனக்கு நீங்கள் ஃபேஸ்புக்லேயும் தொடர்ந்து ஞாபகப்படுத்துங்க. இந்த ஜென்ரேஷன் கேட்குற உங்களுக்கு இப்படியெல்லாம் ஒரு பாட்டு இருக்குது, இப்படியெல்லாம் வார்த்தைகள், இப்படியெல்லாம் வரிகள் அப்படிங்கிறத நாம் அவங்களுக்கு அறிமுகப்படுத்துறதுக்கும் ஒரு வாய்ப்பு இல்லை கேட்குறவங்களுக்கு. இசை ராஜா, இளையராஜா இசையில் அவரோட குரலில் அடுத்த பாடல் அவரே எழுதினது தான்.

0: கண்ணா, இது எங்கள் ஸ்டைல். புரியல? இது விவித் பாரதி தமிழ் எஃப்எம் ஸ்டைல்.
1: எங்கள் ஸ்டைல்.
2: சொந்த மனைவி, சொந்த மகன், அந்த சொந்த மகன்கள், சொந்த மகள்கள் அப்படிங்கிற அந்த பிரச்சனை வீட்டுக்குள்ளே எல்லாருக்கும் வரும். ஒரு 50-55 மேலே ரிட்டையர்ட் ஆகி வீட்டில் உட்காந்துருக்கிற அத்தனை பேரும் கிட்டத்தட்ட 1% இந்த பாட்டில் வர்ற, இந்த கதையில் வர்ற, ஆறு இந்த படத்தில் வர ஒரு காட்சியாவது, ஒரு தருணத்தையாவது, அட்லீஸ்ட் ஒரு டைலாகையாவது தாண்டி வந்திருக்கணும். வந்திருக்க முடியாது என்றால் தமிழ் சூழலில் அந்த குடும்ப உறவுகளுக்கு அர்த்தமும் இல்லாமல் இருக்கும். அப்படியெல்லாம் வந்தால் தான் அது குடும்பம்னு வச்சுக்கோங்க. அதெல்லாம் தாண்டி எப்படி சரியாகுது அப்படிங்கிறது தான், எப்படி புரிஞ்சுக்கிறாங்க அப்படிங்கிறது. அண்ட் அந்த மனுஷன் அப்படி நடிச்சிருப்பார் அந்த படத்தில். படம் ஜாலியாகவும் இருக்கும், சேம் டைம் வந்து யோசிக்க வைக்கும். சங்கர் குரு இசையில் எஸ்பி பாலசுப்ரமணியம் பாடுற இந்த பாட்டு அடுத்து கேட்க போகிறீங்க. நான் சொல்லும்போதே உங்களுக்கு பல பேர்த்துக்கு வந்து இதை யோசிச்சிருப்பீங்க, என்ன படம், என்ன பாட்டு என்பதை. அண்ட் தத்துவ பாட்டு என்னென்னலாம் பெஸ்ட் என்று லிஸ்ட் எடுத்தால் நிறையா வந்து இந்த நேரத்தில் போட முடியாட்டியும் நிறைய பேர்த்துக்கு ஒரு அறிமுகத்துக்காக சொல்கிறேன். ஆறு மனமே ஆறு, ஆண்டவன் கட்டளையில். மயக்கமாக கலக்கமாக சுமைதாங்கி படத்தில், சட்டி சுட்டதடா கை விட்டதடா ஆலயமணி படத்தில், புத்தன் இயேசு காந்தி இந்த பூமியில் எதுக்காக பிறந்தாங்க நமக்கு அப்படின்னு ஒரு சூப்பர் பாட்டு இருக்குது. சந்திரோதயம் படத்தில், போனால் போகட்டு போடா, எல்லாம் வெறுத்துருச்சு அப்படிங்கிறப்ப நம்ம ஒன்றுமே இல்லை என்னும்போது என்னெல்லாம் தோணும், போனால் போகட்டும் போடா பாடும் படமும்ல. ஒன்றே குலம் என்று பாடுவோம் பல்லாண்டு வாழ்க படத்தில், புத்தியுள்ள மனிதர் எல்லாம் இப்போ கேட்டு முடிச்சு வந்தது, உள்ளத்தில் நல்ல உள்ளம் உறங்காது என்பது இது ஒன் ஆஃப் தி பெஸ்ட்டு தத்துவ அந்த லிஸ்ட்டில் வர பாட்டு. ஓகே, கர்ணன் படத்தில். அப்புறமா உன்னை அறிந்தால் நீ உன்னை அறியணும், ஒன்று ஃபஸ்ட்டு நீ ஜெயிக்கணும், வெளியில் போகணும், சந்தோஷமாக இருக்கணும், வாழ்க்கை நல்லா இருக்கணும்னா முதல்ல உன்னை பற்றி நீ தெரிஞ்சுக்கோங்கிற பாட்டு அது. அப்புறம்தான் வரும், யாருமே நமக்கு ஹெல்ப் இல்லை, யாரும் நம்ம மதிக்கல, அந்த மாதிரி டைமில் என்ன பண்ணுவீங்க, யாரடா நம்பி நான் போகிறேன், போங்கடா போங்க அப்படின்ட்டு போயிட்டே இருங்க அப்படின்னு. எங்கள் ஊர் ராஜா படத்தில் ஒரு பாட்டு இருக்குது, செமையாக இருக்கும் அது பாட்டு கேட்குறப்பெல்லாம். அந்த அந்த டைம்லலாம் யாரெல்லாம் நம்ம கூட ஜாஸ்தி சண்டை போட்டாங்களோ அவங்களெல்லாம் நினச்சிக்கலாம். ஊர் வழி நின்று நேர் வழி சென்றால் நாளையும் நமது, நெஞ்சம் உண்டு நேர்மை உண்டு ஓடு ராஜா அப்படின்னு வருது. சோகம் இனி இல்லை, தாகம் இனி இல்லை, அடி வானமே இல்லை அந்த பாட்டு. என்னதான் நடக்கும் நடக்கிறது, சிரித்து வாழ வேண்டும், மற்றவன் சிரிக்கிற மாதிரி வாழ்ந்துடக்கூடாது. கொடுத்ததெல்லாம் கொடுத்தான், யாருக்காக கொடுத்தான், தரைமேல் பிறக்க வைத்தான். இந்த நெய்தல் வாழ்க்கையினுடைய மிகப்பெரிய தத்துவத்தை சொல்கிற ஒரு பாட்டு அது, செம பாட்டு அது. ஓகே, கேட்க போகிற இந்த பாட்டு சம்சாரம், அது மின்சாரம் படத்திலிருந்து கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். மண்டே மியூசிக் டே இன்பா கூட.

0: 22.3
1: பாட்டுக்கு இந்த டான்
2: கிச்சா வயசு 16 அப்படிங்கிற ஒரு படம். இது நிறைய பேர் கேட்காத ஒரு பாட்டு, நானே ரொம்ப நாளாக கேட்காத ஒரு பாட்டு இது. ஓகே, உன்னிமேனன் குரலில், தீனா இசையில்.

0: புலி மூணு பாட்டுக்கு
1: கேட்க போறது மாயாவி பட பாட்டு எஸ் பி பி சரண் கல்பனா குரல்கள். பழனி பாரதி எழுதின இந்த பாட்டு இசை தேவி ஸ்ரீ பிரசாத்.

0: 9 நிமிடங்கள் கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். 102.3 தமிழ் பண்பலை, கும்பகோணம் பண்பலை, 101.6 வேலூர் பண்பலை, 100.4 திருப்பத்தூர் பண்பலை, 101.4 102.3 தமிழ் பண்பலை நிகழ்ச்சிகளை அங்கங்க கேட்டு ரசித்து கொண்டிருக்கிறீர்கள். மஞ்ச மியூசிக் டே பாக்கிட்ட கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். எங்கள் ஸ்டைல தத்துவ ஸ்டைல் பாடல்கள் கேட்டுக்கொண்டிருக்கிறோம். அந்தோனிராஜ் எங்கள் ஸ்டைல் மாதிரியான இந்த ஸ்டைல் பாடல்களை கேட்டால் எனக்கு வந்து டிஎம்எஸ் மட்டும்தான் ஞாபகத்துக்கு வராது என்கிறார் கண்ணன் பி திருமழிசை அஸ்வினி நாகராஜ் அண்ட் மாதவரம் வீரராகவன். என் பேரெல்லாம் எழுதியிருக்காரு, அதனால் அதை விட்டு நான் படிக்கிறேன். கவிதைக்கு அழகு வெண்பா, கலகலப்புக்கு அழகு எனக்கு வெக்கமாக இருக்குது, அதனால் நான் சொல்ல மாட்டேன். கழிப்புற அழகு 102.3 தரும்பா, கேட்க அழகு எங்கள் ஸ்டைல் நண்பா, போதுமடா சாமி பசியார போகிறோம்ப்பா, நல்லா இருக்குது. இப்போ தான் ட்ரெண்டுக்கு வரீங்க நீங்கள். ஓகே, பதிவு போட்டாச்சு, இனி உன் பாடுப்பா, படிக்கிறியோ படிக்கிறியோ இன்னமும் பாடுப்பா அப்படிங்கிறாரு. பர்வதவர்த்தினி குடமாண்டப்பட்டி கேவி ஜெயசீலன் எல்லா பாட்டும் சூப்பராக இருக்குங்கிறாரு. ஓகே, 60s kids, 70s kids அண்ட் ஜென்ஜி வரைக்கும் பாட்டு தத்துவம் இருக்கு என்பதை பாட்டாக போட்டு நம்ம வந்து அவங்களுக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணுறோம். மேலப்பேடு தயாளன் செல்வகுமார், கேஎம் கார்டன் எம்ஜி செல்வகுமார். ஓகே, அடையாளம்பட்ட ஆசீர்வாதம் ராஜேஸ்வரி இரவாஞ்சேரி சாகுல் அமீத். என்ன இன்றைக்கி தத்துவமாக சொல்லி கேட்டிருந்தேன், எனக்கு கேட்கணும்னு தோணுச்சு அவ்வளோதான், ஜஸ்ட் லைக் தட். ரொம்ப சிம்பிள் ரீசன், வேறு எந்த காரணம்லாம் இல்லை. ஒருவேளை நான் ஏதோ ஃபீலிங்ஸில் இருக்கேன் அப்படிங்கிற இதெல்லாம் நீங்கள் நினச்சிக்கலாம். சென்னை சிங்கர் சிவராமன் நாகராஜன், வைத்தியநாதன் சூப்பராக இருக்குது என்கிறார் அம்மாப்பேட்டையிலேருந்து. வாரியங்காவல் கதிரவன் கொழஞ்சிநாதன் பாராட்டுகள். ஓகே, உங்களுக்கும் தொடர்ந்து கேட்டுக்கொண்டிருங்கள். ஆடுதுறை பாலு, தருண்குமார், விசாலாச்சி, காவாச்சி, எல்லாருக்கும் வணக்கம். அண்ட் கோடிக்கால் பாளையம் சாகுல் அமீத் ராஜா. இந்த K3K வருதுங்கிறதுனால டக்குன்னு படிக்க முடியலப்பா. ஓகே, மகிழ்வான வணக்கம் உங்களுக்கு. ஜென்ஜி கிட் கலீல் அகமது என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ரெண்டு ஜென்ஜி கிட், அதாவது இந்த ஜென்ரேஷன் பாடல்கள் கேட்குறாங்க இல்லையா, அந்த ரெண்டு பாட்டை எனக்கு ஞாபகப்படுத்திருக்கிறேன். அஃப்கோர்ஸ் அது நம்ம லிஸ்ட்லேயும் இருக்குது. அண்ட் அது எப்படி தத்துவமாக மாறிச்சு அப்படிங்கிறத தான் நான் வந்து இதுவும் கேட்டுக்கிட்டு இருக்கேன். இன்றைக்கே இருக்கிற நிறைய பேர்த்துக்கு எந்த ஒரு ரீல்ஸ் ஏதாவது ஒரு தத்துவ பாட்டு போடுப்பா என்றாலும் அதுதான், நான் ஏதாவது ஹெல்ப் பண்ணியிருக்கேன் என்றாலும் அதுதான். ஆனால் அந்த பாட்டை போட்டு தேய்க்காத ரீல்ஸே கிடையாது, அப்படி இருக்குது. இருந்தாலும் அந்த பாட்டு நல்ல பாட்டு. ஓகே, அதுக்காக அதை ப்ளே பண்ணுறோம். சூரியகாந்தி, பரமசிவன், சுமை தாங்கி, மனிதன் என்பவன், படிக்காதவன் வேறு ரேஜ் பாட்டு. அது தன்னை மறந்த ஒருவர் எல்லா உண்மைகளையும் சொல்லுவது, அழுவது, வருந்துவது அப்படிங்கிறதெல்லாம் சான்ஸே இல்லாத பாட்டு அது. இருந்தாலும் அது நிறைய தெரிஞ்சதுங்கிறதுனால தெரியாத ஆல் டைம் ட்ரெண்ட் பாடல்கள்லாம் நம்ம பார்த்துட்ருக்கோம் எப்போது, அப்பத்துலேருந்து இப்போ வரையும். ஓகே, எல்லா பாட்டும் செம்மையாக இருக்குதுங்கிறா ராஜேஸ்வரி. ஓகே, புவனகிரி, சுமதி, பாபு, பர்வதவர்த்தினி, தூத்துக்குடி பாலசுப்ரமணியன், அருமையான பாட்டு சம்சாரம் மின்சாரம் படத்தில். சம பாட்டு இல்லை அது, சரியான பாட்டு. அப்போனா வெளியில் போடா அப்படின்பா இருப்பாருங்க, அதை நான் சொல்ல முடியாது, யூடியூப்பில் கேட்டுக்கோங்க. செம பாட்டு. ஓகே, இந்த ஜென்ஜி வரைக்குமான ரெண்டு பாடல்கள் தத்துவமாக நினச்சிக்கிட்டு இருக்காங்க. அண்ட் அவங்களுக்கு இப்போ ரெண்டு பாட்டு, காற்றோடு இந்த பாட்டா அயோத்தி படத்தில், அதை தொடர்ந்து
1: தலை கோதும் இளங்காத்து செய்தி
0: ஜெய் பீம் படத்தில். இந்த ரெண்டு பாடல்கள் தான் அடுத்து நாம் கேட்கவிருக்கிறோம். 102.3 FM. பிரதீப் குமார் எழுதின இந்த பாட்டு, சாரதி எழுதின இந்த பாட்டு, பிரதீப் குமார் வாய்ஸ்ல என்ஆர் ரகுநந்தன் மியூசிக்ல அயோத்தி படத்துல இருந்து.

0: பூமி மூணு பாட்டுக்கு
1: தலை கோதும் இளங்காத்து செய்தி கொண்டு வரும், மரமாகும் விதையெல்லாம் வாழ சொல்லித்தரும்.
2: சேம் பிரதீப் குமார் வாய்ஸ்ல ராஜமுருகன் எழுதின பாட்டு ஷான் ரோல்டன் இசையில ஜெய் பீம் பர்த்லன்.

2:52 ஆகுதுன்னு ஒரு பாட்டு பெஸ்டா ஒரு பையன் ஒரு பாட்டு பிளே பண்ண முடியும் இந்த டைப் ஆஃப் பாடல்கள்ல. அப்படிங்கிறப்போ எனக்கு ரெண்டு பாட்டு ஞாபகம் வந்தது. மறக்க முடியுமா படத்துல கலைஞர் கருணாநிதி அவர்கள் எழுதின ஒரு பாட்டு இது, காகித ஓடம் கடல்லை மீது போவது போவே. அந்த பாட்டு எனக்கு ஞாபகம் வந்ததுமே இந்நெய்தல் வாழ்க்கையை பற்றி சொல்கிற இந்த பெஸ்ட் சாங் ஒன்று அடுத்ததான் ஞாபகம் வந்தது. டிஎம்எஸ் மற்றும் வாலி விஸ்வநாதன் ராமமூர்த்தி காம்பினேஷன் வர்ற பாட்டு, படகோட்டி பட பாட்டு, எப்போல்லாம் பீச் பார்த்தாலும் ஞாபகம் வர்ற ஒரு பாட்டு. ஓகே, அந்த பாட்டோட நம்ம தத்துவ பாடல்கள் சீரீஸ் நிறைவு பெறுகிறது.

பாரத பிரதமரின் நலத்திட்டங்களின் வரிசையில் இன்று நாம் மிஷ்டி, கடற்கரை வாழ்விடங்கள் மற்றும் உறுதியான வருமானங்களுக்கான சதுப்பு நில காடு முன்முயற்சி திட்டம் பற்றி தெரிந்து கொள்வோம். கடலோரங்களை பாதுகாக்கவும் அதன் அடிப்படையில் வருமானத்தை பெருக்கவும் 2023 ஆண்டு உலக சுற்றுச்சூழல் தினமான ஜூன் 5 தேதி கொண்டுவரப்பட்ட திட்டம்தான் இந்த மிஷ்டி, மேங்க்ரூவ் இனிஷியேட்டிவ் ஃபார் ஷோர்லைன் ஹேபிட்டட்ஸ் அண்ட் டேஞ்சபிள் இன்கம்ஸ். அதாவது கடற்கரை வாழ்விடங்கள் மற்றும் உறுதியான வருமானங்களுக்கான சதுப்பு நிலக்காடு முன்முயற்சி திட்டம். மத்திய அரசின் இந்த திட்டத்தின் கீழ் நாட்டின் கடலோர மாநிலங்கள், யூனியன் பிரதேசங்கள், மேற்கு வங்கத்தின் சுந்தரவன காடுகள் உள்ளிட்ட இடங்களில் சதுப்பு நில காடுகள் எனப்படும் அலையாத்தி காடுகளின் எண்ணிக்கையை அதிகரிப்பதே முக்கிய நோக்கம். இந்த அலையாத்தி காடுகள் கடலோரங்களை இயற்கை சீற்றங்களிலிருந்து பாதுகாக்கின்றன. சூறாவளி, சுனாமி, கடல் நீர்மட்டம் உயர்வு போன்றவை தாக்கும்போது பேராபத்துகள் நிகழாத வண்ணம் ஓர் இயற்கை அரணாக இந்த காடுகள் காத்து நிற்கின்றன. இவற்றின் அடர்ந்த வேர்கள் மண் அரிப்பினையும் தடுப்பதாக பல ஆராய்ச்சியாளர்களும் விஞ்ஞானிகளும் தெரிவித்துள்ளனர். மேலும் இவை இருக்கும் பகுதியில் கடல்சார் பல்லுயிர்கள் பெருகவும் அவற்றால் மக்கள் லாபம் ஈட்டவும் வழி கிடைக்கிறது. புதிய வகை மீனினங்கள் இந்த அலையாத்தி காடுகள் இருக்கும் பகுதியில் நன்கு தழைப்பதாக தெரிகிறது. ஒரு வகையில் சமமான சூழல் உண்டாவதாகவும் அறியப்படுகிறது. இவற்றால் அதிகளவில் காற்றில் கலந்துள்ள கரியமலத்தை உறிஞ்சிக் கொள்ள முடியும். இதனை கார்பன் சீக்வஸ்ட்ரேஷன், அதாவது தாவர கரிம தேக்கம் என்கிறார்கள். மீனவர்களின் வாழ்வாதாரம் உயர்வதோடு சுற்றுலாவும் அந்த பகுதிகளில் பெருகுவதால் நல்ல வருமானம் நிலையாக கிடைப்பதாக நம்பப்படுகிறது. இந்த மிஷ்டி திட்டத்தின் வாயிலாக மத்திய அரசு சதுப்பு நில காடுகளின் எண்ணிக்கையை அதிகரித்து நாட்டின் கடலோரங்களை காக்கும் அதே வேளையில் மக்களின் வருமானத்தையும் பெருக்கிட எண்ணுகிறது. இந்த மிஷ்டி திட்டத்தில் உள்ளூர் சமூகங்கள் தங்கள் கடலோர பகுதிகளில் சதுப்பு நில காடுகளை உருவாக்கிக் கொள்ள ஊக்கப்படுத்தப்படுகிறார்கள். இதன் நீடித்த பயன்களை கொண்டு வருமானம் ஈட்டவும் அவர்களுக்கு கற்றுத்தரப்படுகிறது. இதில் தனியார் பங்களிப்புக்கும் வாய்ப்புகள் வழங்கப்பட்டுள்ளன. புதிய இந்தியா 2030 என்கிற தொலைநோக்கு திட்டத்தின் கீழ் இதுபோன்ற நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன. சுற்றுச்சூழல், காடுகள் மற்றும் பருவநிலை மாற்றத்திற்கான அமைச்சகத்தின் வாயிலாக ஆண்டுதோறும் இந்த திட்டத்திற்கென நிதி ஒதுக்கீட்டினை நிதிநிலை அறிக்கையில் மத்திய அரசு தாக்கல் செய்கிறது. இதனால் பருவநிலை மாற்றத்தினை திறம்பட கையாளவும் அதனால் பசுமை சூழலை ஊக்குவிக்கவும் பொருளாதார தேவைகளை பூர்த்தி செய்யவும் வழி கிடைக்கிறது. ஆக்கிரமிப்பு அயலினங்கள் உள்ள பகுதிகளில் அவற்றை களையெடுத்து அலையாத்தி காடுகளை அமைக்க விரிவான ஆய்வுகள் நடந்து வருகின்றன. 5 சுமார் 540 சதுர கிலோமீட்டர் சதுப்பு நில காடுகளை மீட்டெடுக்கும் பணியும் நடைபெற்று வருகிறது. இது தேசிய, மாநில மற்றும் மாவட்ட அளவில் என கட்டங்களாக அமல் செய்யப்பட்டு வருகிறது. இந்த திட்டத்தின் சவால்கள் என்றால் தொடர்ந்து உயர்ந்து வரும் கடல் நீர்மட்டம். கடந்த 3 10 ஆண்டுகளில் கேரளாவில் சுமார் 95% சதுப்பு நில காடுகள் அழிந்துவிட்டன. அதேபோல் அதிகரித்து வரும் நிலத்தின் உப்புத்தன்மை, இதனால் அலையாத்தி காடுகளின் வளர்ப்பில் மாற்றங்கள் வருகின்றன. இந்த திட்டத்தை சிறப்பாக அமல்படுத்தி கடந்த 2 மட்டும் கண்கூடான பலன்களை பார்த்து வரும் மாநிலம் குஜராத். 19020 ஹெக்டேர் நிலப்பரப்பில் சதுப்பு நில காடுகள் பராமரிக்கப்பட்டு வருகின்றன. சதுப்பு நில காடுகளின் பயன்பாடுகளை மக்கள் முன்வந்து தெரிந்து கொள்ள வேண்டும் என்றும் இதனால் கிடைக்கும் வருமானம் ஈட்டும் வழிகள் அவர்களுக்கு அதிக பலன்களை தரக்கூடியது என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் என்றும் அதிகாரிகள்

அறிவிக்கின்றனர். கடலோரங்களை காப்பதால் எதிர்வரும் பருவநிலை சவால்களை நம்மால் சரியாக எதிர்கொள்ள முடியும் என அறிவியலாளர்கள் எடுத்துக் கூறி வருகின்றனர். பாரத பிரதமரின் நலத்திட்டங்களின் வரிசையில் இதுவரை மிஷ்டி, கடற்கரை வாழ்விடங்கள் மற்றும் உறுதியான வருமானங்களுக்கான சதுப்பு நில காடு முன்முயற்சி திட்டம் பற்றி தெரிந்து கொண்டோம்.

0: கேட்டுக்கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழ் எஃப்எம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: வர்ணஜாலம் விவித் பாரதி தமிழ் எஃப்எம்மின் வர்ணஜாலம்.

0: 102.3 பாட்டுக்கு இதான்
1: வயிற்றுல கான் கோழி ஒண்ணு கூவுது. அது பாஸ்ட் ஃபுட் கட்டைய.

0: செவியோரம் சுகராகம். இது விவத்பாரதி தமிழகம் 102.3. மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: மூணு மணி 17 நிமிஷம் ஜாலியா இருக்கா? அவ்வளவுதான், தத்துவத்துல கொஞ்சம் சோகலா இருந்தது, அதுக்கப்புறம் ஜாலியா ஆயிடணும், அவ்வளவுதான். ஏன் உங்களை இப்பவே செம ஜாலியா மாத்தி கொண்டிருக்கிறேன் என்றால், நீங்க அடுத்த ஒரு மணி நேரத்துக்கு சோகமா தான் இருக்கணும். ஜாலியான சோகம் அது, ஆக்சுவலா பதில் தெரியும் ஆனா தெரியாத மாதிரி இருக்கும், தெரியாத மாதிரி இருக்கும் ஆனா தெரியும் அப்படிங்கிற மாதிரி வருது. தூக்கம் வருது வரல, வருது வரல, அந்த மாதிரி ஒரு ஃபீலிங்ல தான் பதில் சொல்லுவீங்க. ஸோ உங்களை இப்பவே ரெடி பண்ணிடுறேன், போனால் போகட்டும் போட, வாழ்க்கைங்கிறது வெற்றி தோல்வி வீரனுக்கு ஜகதம் அப்படின்ட்டு போயிட்டே இருக்கலாம். ஓகே, சிலம்பமாட தேவை கம்பு, நாட்டாமை என்றால் சோம்பு நிகழ்ச்சிக்கு ஓகே. நான் அதை படிக்க மாட்டேன், என் பேரை நான் வந்து விளம்பரத்துக்காக நான் படிக்கவே மாட்டேன். வந்தால் நேயர்களுக்கு வாதும் தெம்பு. ஓகே, இந்த மூணு பாட்டு கேட்டு கண்டிப்பாக வந்திருக்கணும். தேவா இசையில் தேவாவே எழுதி தேவாவே பாடின எல்லா பாட்டும் தொடர்ந்து மூணு பாட்டு கேட்டிங்க. அடுத்து கேட்க போகிறது ஏ ரகுமான் இசையில் பாடின ரெண்டு பாடல்கள். அதி பார்க்கணுமே அதா அந்த தொடர்ந்து ஏழே கீச்சாம்பாட்டு. இளங்கோ கிருஷ்ணன் எழுதின இந்த பாட்டு ஏ ரகுமான் இசையில் பொன்னியின் செல்வன் படத்துலேருந்து.

102 புலி 3 பாட்டுக்கு தான் தானு. 102 புலி 3 பாட்டுக்கு இதான் தானு.

0: 3:28 நிமிடங்களுக்கு ஜாலியான ஜாலி மூட்ல அந்தந்த ஜாலி மூட் பாடல்களை இசையமைத்த இசையமைப்பாளர்களே பாடின ஜாலி பாட்டு எப்படி இருக்குது, எப்படி எல்லாம் யோசிச்சு லிங்க் சொல்ல வேண்டியதாக இருக்குது. அப்போதான் நீங்களாம் தூங்காம ப்ரோக்ராம் கேட்குறீங்க. ஓகே, ஆனால் அந்த வகையில் தேவா இசையமைப்பாளர், ஏஆர் ரஹ்மான் இசையமைப்பாளரை தாண்டி அடுத்த மூன்றாவது நம்ம கேட்க போகிறேன். ரெண்டு பாடல்கள் டி மான் இசையில் அவரே பாடினது. நம்ம வீட்டு பிள்ளை ஆண்டு அதை தொடர்ந்து
1: என்னம்மா இப்படி பண்றீங்களேம்மா, என்னம்மா இப்படி பண்றீங்களேம்மா,
0: என்னம்மா இப்படி பண்றீங்களேமா அப்படின்னு எனக்கு உங்களுடைய கமெண்ட் எல்லாம் பாக்குறப்ப தோணுது. இருந்தாலும் எனக்கு ஜாலியாகுது, என்ஜாய் பண்ணுங்க. ஸ்டே டியூன்ட் இருங்க. 102.3 தமிழ் பண்பலையில மண்டே மியூசிக் டே.

0: Yes, who is it?
1: Don.
2: நூத்தி ரெண்டு புலி மூணு பாட்டுக்கு இதான்
3: இங்கெல்லாம் ஒரு ஆள் ஐயா என்ன இப்படியெல்லாம் இருந்தால் என்ன பண்ணுறது அப்படின்னு ஒருத்தர் திட்டுறாரு. இதே மாதிரி பாட்டை போட்டு இதே மாதிரி தான் நான் எப்போ சாப்பிட்றது, நான் எப்போ வேலைக்கு போகிறது, நான் எப்போ மற்ற வேலையெல்லாம் பார்க்குறது, ஏன் இப்படி உட்கார வச்சுட்டு ஒரே இடத்துல அப்படின்னு நல்லா முகம் திட்டுறாருன்னு. ஓகே இது போட்டு ஒன்று பார்க்கணும் போலே இருக்குது. ஆல்வேஸ் வெல்கம். ஓகே இதே மாதிரி பாராட்டி கொண்டே பாட்டு கேளுங்கள். அண்ட் ஜாலி பாடல்களாக கேட்டுக்கொண்டிருக்கிறேன். ஜாலியான மியூசிக் டைரக்டர்ஸ், ஜாலியான மியூட்டில் ஜாலியான பாடல்களை அவங்களே பாடுவாங்க. ஜாலியாக இருக்கிறப்போ வர்ணதாலே கேட்டுன்னு பாடலை கேட்டுக்கொடுத்தேன். அனிவச்சா இப்போ தான் பாடலை கேட்டு விட்டார். ஓகே பொன்னியம்மன் வேடு, வர்ணை கணேசன் அண்ட் வேறு யார் புதுசா, அன்புராணி. புரட்டாசி காலம் புரட்சியில் கான்கோழி புரட்சி லக்கான்கோழி. ஓகே ஓகே ஓகே ஓகே அடுத்த புது விளையாட காடல்கள் கலக்கலை. புரட்டாசி மாதத்தை ஒயிட் லக்கான் கோழி அப்படிங்கிறது அப்படிலாம் வந்து ஞாபகம் வந்தாது. சிலதெல்லாம் நடக்கணுங்கிறது நடந்தே தீரும், அது யார் தடுத்தாலும். ஐயோ வந்து சரி, இது வேற ஞாபகப்படுத்திட்டாங்களே இப்போது, பசிக்குது எனக்கு. ஓகே சூப்பர் டூப்பர் சோமசுந்தர பிரபு வேளம்பட்ட ஆசீர்வாதப்படி வர்ணதாளம் வந்தது, வசந்த பாடல்கள் தந்தது, வேலு வடி வேலு சமதூள் அள்ளி அள்ளி தந்தது இன்ப ஆள், காலா பாடலுக்கு உள்ளா வரும் நாள் அசையாமல் ஆட வைத்தது நூற்றி ரெண்டு புள்ளி மூணு ஜோரு. நீ எழுதுறதுக்காக நான் படிக்கிறேன், ஆனால் நீ எழுதுறது எல்லாத்தையும் நான் படிப்பேன்னு எதிர்பார்க்காதீங்க. சார் அனுப்பியதை படுத்திக்கிறது எங்கே சொல்லிட்டேனே, ரெட்டில் சயாத் பாஷா அப்படிங்கிறது. தயவு செஞ்சு ப்ளீஸ் இந்த பசி நேரத்தில் இந்த ஃபோட்டோஸ், அதுவும் வந்து ஹெச்டி ஃபோட்டோஸ் எப்படி இருக்கும் அப்படின்னா, அது அதனுடைய ஸ்பெஷாலிட்டி என்னென்னா, ஒரு நல்ல குவாலிட்டியான உணவுப் பொருளில் வந்து அது நல்லா சமைச்சிருக்காங்களோ அது தெரியல. ஒரு நல்ல ஃபோட்டோவாக வந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அது பார்த்ததும் அந்த மாதிரி ஹோட்டலுக்கெல்லாம் கூட டக்குனு உள்ளே போய் உட்காந்துருவோம். அப்புறமா டேஸ்ட் வேறையாக இருக்கும். அது வேறு அது என்ன ஆகும்னா, நமக்கு பசியை தூண்டும், மூளையில் போய் வேலை செய்யும். அதனால் இதெல்லாம் இந்த வேலையெல்லாம் செய்யாதீங்க. அது 4 மணிக்கு, நான் இன்னும் 5 மணி வரைக்கும் வெளில போக முடியாது ப்ளீஸ். ஓகே கேட்க போகிற அடுத்த 2 பாடல்கள் ஆல்வேஸ் ஜாலியான நம்மால்
4: கதவிற்கு கதவுக்கு போட்டிருக்கு வானத்தை பூட்டி வைப்பதாரடா.
3: யாரு பழனி பாரதி எழுதின இந்த பாட்டு காதலுக்கு மரியாதை படத்துல இருந்து, இசைராஜா இளையராஜா சேல.
4: யார் இங்கு வந்தாலும் யார் எங்கு போனாலும் கடல் நீர் குறையாது போங்கடா.

0: ரெண்டு புலி, மூணு பாட்டுக்கு இதான்
1: ரெண்டு புள்ளி மூணு பாட்டுக்கு இதான் டான்னு.

குளிக்குது ரோசா நாட்டு, தண்ணி கொஞ்சம் ஊத்து ஊத்து

பாட்டெல்லாம் தரப்பட மாட்டாது. வனஜா கேட்டிருக்காங்க என்ன பாட்டு கேட்பீங்கன்னு. ஆனால் நீங்கள் வந்து நான் வழக்கமாக நான் சொல்கிறது தான், நீங்கள் 1000 லட்சம் கோடி முறை கேட்ட பாட்டு தான், ரொம்ப ஃபேமஸான பாட்டு தான், அடிக்கடி கேட்டுக்கிட்டே இருக்கிற பாட்டு தான். அதுலேருந்து தான் நான் ஏதாவது ஒரு வரி எடுத்து கேட்க போகிறேன். அப்படி தான் சூப்பர் ஹிட்டான ரெண்டு பாட்டில் இருந்தால் இன்றைக்கும் நான் கேட்க போகிறேன். ஓகே, அண்ட் இந்த பாட்டு என்னன்னே தெரியல. ஆக்சுவலாக இப்போ வரைக்கும் நான் பாட்டு எடுத்து வைக்கல. அண்ட் வேறு யாராவது மெசேஜ் அனுப்பிடுறீங்களா என்றதையும் படிச்சிட்றேன். இல்லாட்டி திட்டுறீங்க, மெசேஜை படிக்க மாட்டேறேன், மெசேஜை படிக்க மாட்டேறேன் என்று. இருங்க பார்த்துட்றேன். இப்போ லாஸ்ட்டாக ரீசெண்டாக யாரெல்லாம் மெசேஜ் அனுப்பியிருக்கிறார்கள் என்றால், ஓகே, புரசை வாக்கம் ராஜா மனோகரன், ஓகே, இத்தாலி பாவாட காத்தாட, ஐயோ அது ஆத்தாடி, ஓகே, என்மேனி வலிச்சற்றது, நஞ்சை சூளை ரீஜா மனோகரன், பர்வதத்தினி, வளங்கைமான ஆட்டோதரை, செம்ம ஜாலியாக இருக்குதான். ஒருவேளை ஆட்டோ ஓட்டிக்கிட்டே இருந்தீங்கன்னா இன்னும் ஜாலியாக இருந்திருக்கும். இந்த பாட்டெலாம் நீங்கள் ஆட்டோவில் கேட்டுக்கிட்டு உங்கள் கூட வந்தவங்களுக்கும் செம்ம ஜாலியாக இருந்திருக்கும். மதுரை சண்முக சுந்தரம், அந்தோனி ராஜ், ரெடில்ஸ், அயா பாஸ்தா, அயத் பாஸா சொல்லிட்டேன், ரெண்டு முறை சொல்லிட்டேன். குத்து குத்து கும்மாங்குத்து நல்லா இருக்குதுப்பா, தப்பாங்குத்து என்கிறார். ஓகே வனஜா, விட்டு தரமாட்டேன், ஆனால் நீங்கள் கேட்ட பாட்டு தான் சொல்லிட்டேன். ஓகே, முகமது பிலால் ரங்கநாதன், டெய்லர்ஸ், அயனாவரம், பொன்னியம்மன் மேடு, வண்ணை கணேசன், வேறு யார் மெசேஜ் அனுப்பியிருக்காங்க? சரி, அனுப்பியிருந்தாலும் நான் படிக்கலன்னு சொல்லி கோச்சிக்காதீங்க. நமக்குள்ளே என்ன, ஒன்றுக்குள்ளே ஒன்று தான் நம்மளாம். ஓகே, அண்ட் கேட்க போகிற அடுத்த பாட்டு

நாலு மணி ரெண்டு நிமிடங்கள் கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். 102.3 தமிழ் பண்பலை. ஓகே, அண்ட் கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள், கேட்டுக்கொண்டே இருந்தீர்கள். எல்லாரும் வெயிட் பண்ணது இதுக்காக தான். ஆட்டப்பாட்டம் கொண்டாட்டம் பாட்டு விளையாட்டுக்கு தயாராகுங்கள். 29 52 0 8 5 3 என்கிற எண்ணில் பழைய நேயர்களும், 28 38 98 71 என்கிற எண்ணில் புது நேயர்களும் வரலாம். ஓகே, ஏன்னா எல்லா நேயர்களுக்கும் ஈக்குவலாக சான்சஸ் தரப்படுறோம். அதனால் 2952 0853 நம்பர்ஸ்க்கு பழைய நேயர்கள், 2838 9871 நம்பரில் புது நேயர்கள் டயல் பண்ணலாம். சண்டே வராது, ஜாலியாக இருக்கும். எல்லோரும் குமுதா ஹாப்பி, நானும் ஹாப்பி மாதிரி, நீங்களும் ஹாப்பி, நானும் ஹாப்பி. ஓகே, அண்ட் மறுபடியும் சொல்கிறேன், 2952 0853 நம்பர்ஸ்க்கு பழைய நேயர்கள், 2838 9871 நம்பரில் புது நேயர்கள் டயல் பண்ணுவோம். ஓகே, அண்ட் டயல் பண்ணி என்ன பண்ணும் என்றால், 1000,00,000,00,000 முறை கேட்டால் அந்த பாட்டு, அதே பாட்டிலேருந்து ஏதாவது ஒரு வரியை கேட்பேன், அந்த வரியை நீங்கள் கண்டுபிடிச்சி சொல்லணும். வழக்கம் போல் சிம்பிள். ஓகே, அண்ட் முட்டை கலக்கி பாட்டை கேட்டுட்டு ரெடியாகுங்க. அண்ட் ரெடியாகிறதுக்கு முன்னாடி ஆப்பில் கேட்குற நேயர்கள் வசதிக்காக, நீங்கள் முதலில் கண்டுபிடிக்க வேண்டிய அந்த பாட்டு வரி இதுதான். இப்போவே நான் ப்ளே பண்ணிடுறேன், நல்லா கேட்டுட்டு அதுக்கப்புறம் எனக்கு டயல் பண்ணுங்கள்.

ரொம்ப ஃபேமஸான ரிதம் படப்பாட்டு. ஓகே, அண்ட் இந்த பாட்டில் வர்ற இந்த வரி என்ன?

0: 4:07 ரிதம் படத்துல ஒரு பாட்டு இருக்கு, அதை நான் போட்டும் காட்டிட்டேன். மறுபடியும் சொல்றேன், 2952 0853 என்கிற எண்ணுக்கு பழைய நேயர்களும், 2838 9871 என்கிற எண்ணில் புது நேயர்களும் டயல் பண்ணுங்க. எல்லாரும் சேர்ந்து ஜாலியாக விளையாடலாம். ஓகே, 044 வெளியூர்லேருந்து நீங்கள் அழைத்தீர்கள் என்றால் 044 அப்படிங்கிற சென்னைக்கான எஸ்டிடி கோடை ஆட் பண்ணிடணும். ஆட் பண்ணி லைனில் வந்தீங்கன்னா இதெல்லாம் ப்ளே பண்ணுங்க. மொதல் நேயருங்கிறதுனால அப்படி பில்டப். வணக்கம்.
1: ஹலோ சார், குமார் பேசுறேன் சார்.
0: குமார், குமார் எங்க இருந்து?
1: பட்டாபிராம் சார்.
0: பட்டாபிராம் குமார் சொல்லுங்க.
1: ஆமா சார்.
0: ஓகே, அந்த வரி என்ன? ரேடியோ வால்யூம் குறைங்க.
1: ஒரே நிமிஷம் சார்.
0: சீக்கிரம் குறைங்க, நான் கட் பண்ணிடுவேன் இல்லாட்டி.
1: அது கட் பண்ணு சார். அவ்வளவுதான் சார்.
0: ரெடியா?
1: ஆ, ரெடிங் சார்.
0: என்ன வரி
1: சார்? வேற லைன் குடுத்து வேற ஒருத்தர் இது பண்றீங்க சார்.
0: ஓகே, நன்றி, வணக்கம். அடுத்த நேயர் வணக்கம்.
2: வேற ஒருத்தருக்கு லைன் கொடுக்கறதுக்காக அவர் வந்திருக்காரு.
0: அது தப்பு இல்லையே, அவங்க ஆர்வத்துக்கு வந்திருக்காரு.
2: நும்பல் ஹேமா சார்.
0: நும்பல் ஹேமா சொல்லுங்க.
2: அழைக்கும் போது ஊதிக்க முடிந்தால் அதற்கு பெயரும் நிலவில்லை.
0: அப்புறம்
2: அது விட்டுதான் சார், வேற என்ன? அது விட்டு லைன் குடிச்சீங்க நீங்க.
0: அது எல்லாருக்கும் தெரியும். அதுக்கு அடுத்து ஒரு லைன் வரும், அதை கண்டுபிடிக்கணும் நீங்க.
2: சார், நீங்க அந்த லைன் தானே?
0: இல்லை, மறுபடியும் பிளே பண்ணுகிறேன். நீங்கள் போங்காட்டத்துக்கு வரீங்க.
3: கிருஷ்ணகிரி
0: கோபால் சொல்லுங்க.

0: கேட்டீர்களா? வழக்கம் போல வழக்கம் போல அடுத்த நேருக்கு வாய்ப்பு கொடுத்துடலாம்.
1: வாய்ப்பு கொடுத்துலாம்யா.
0: நன்றி. வணக்கம். வணக்கம் வணக்கம். யார் பேசுறீங்க? விஜய கண்ணன்.
2: VGS
0: கண்ணன் சொல்லுங்க.
2: அந்த பாட்டுக்கு அடுத்த வரி சொல்லுங்க.
0: ஆமா, கேட்டிருப்பீங்களா? ஃபுல்லா வரி, அதுல ரெண்டாவது ஒரு வரி வருது இல்ல, அதை கண்டுபிடிச்சு சொல்லுங்க.
2: நினைக்கும் போது
0: கணக்கா என்னது இது? பழைய பாட்டு கேட்டா புது பாட்டை போடுங்கிறது. புது பாட்டு போட்டா அப்படி வச்சுக்கணும். இனிமே என்ன பண்ணலாம்? மொத 10 நிமிஷம் பழைய பாட்டு அப்படி கண்டுபிடிச்சிடலாம். சரி, அந்த பழைய பாட்டு கண்டுபிடிச்சு.

0: சொல்லீங்கல்ல, நீங்க பழைய பாட்டெல்லாம் நான் போட்டப்ப ஏன் வரவே இல்லை? நீங்க
1: அப்படிலாம் கிடைக்கல, எனக்கு
0: லைன் கிடைக்கல. சரி, இப்போ ஒரு பழைய பாட்டு ட்ரை பண்றீங்களா நீங்க? ஓகே, இருங்க. அந்த பாட்டு வந்து ரொம்ப ஃபேமஸ் பாட்டு, ஏற்கனவே கண்டுபிடிச்சதுதான். அந்த லைனை கண்டுபிடிக்க முடியுதா பாருங்க. பழைய பாட்டு தானே கேட்டீங்க?
1: ஆமா ஆமா ஆமா.

0: கண்டுபிடிச்சிங்களா?
1: பழைய பாட்டு
0: பழைய பாட்டு போட்டேன். வணக்கம். ஹலோ லைன்ல இருக்கீங்க? ரேடியோ எல்லாம் டக்குன்னு குறைங்க. வணக்கம்.
1: பாட
0: வேண்டாம், எனக்கு பசியில வேற இருக்க.
1: நினைக்கும் போது நிலவு உதிக்கும், நிலவு அதற்கு குரல் இல்லை.
0: எது நினைக்கும் போது?
1: நினைக்கும் போது நிலவு உதிக்கும், நிலவு அதற்கு குரல் இல்லை.
0: ஓகே, லாஸ்ட் ரெண்டு வரிகள் தப்பு. ரெண்டு லாஸ்ட்
1: அதற்கு குரல் இல்லை.
0: இல்ல இல்ல இல்ல இல்ல, நான் என்ன பதில்னு சொல்றேன் கேட்டுக்கோங்க. ஓகே, உங்கள் விடாமுயற்சிக்கு வாழ்த்துக்கள்.
2: ஓகே.
0: வணக்கம். மணப்படையூர்லிருந்து
1: பிரபு பேசுறேன்.
0: மணப்பட்டி பிரபு ஐயா?
1: மணப்படையூர்
0: பிரபு. சொல்லுங்க ஐயா. எப்படி இருக்கீங்க? எப்படி இருக்கு விவசாயம் எல்லாம்? எப்படி இருக்குது? நம்ம வீட்டுல எல்லாம் எப்படி இருக்காங்க? பக்கத்து வீட்டுல எப்படி இருக்காங்க?
1: எல்லாரும் நல்லா இருக்கீங்க ஐயா? நீங்க நல்லா இருக்கீங்களா ஐயா?
0: நான் ஜாலியா இருக்கேன். உங்க புண்ணியத்துல
1: பக்கத்து வீட்டுல இருந்து எயித்த ஊர்ல இருந்து எஃப்எம் கேக்குறவன் நல்லா இருக்கேன் ஐயா.
0: எல்லாரையும் கேட்டேன்னு
1: சொல்லுங்க.
0: சரிங்க ஐயா. இப்ப என்ன பண்ணலாம் நம்ம? பாட்டு வரி
1: கண்டுபிடிச்சீங்களா?
0: என்ன வரி ஐயா பாடுறாங்க அந்த பெண் குரல்?
1: என்னங்கய்யா
0: அது? இவ்வளவு நேரம் எடுத்துக்கிட்டா அடுத்த நேரம் கோச்சுப்பாங்க ஐயா. அடுத்த டைம் ட்ரை பண்ணுங்க. ஓகேவா? நன்றி ஐயா. வணக்கம் ஐயா.
3: ஹலோ.
0: ஹலோ. உங்களுக்காக.

கேட்டிங்களா? சொல்லுங்க. ஆவடி பானு, நிலவை அழைக்க குரல் இல்லை என்று சொல்லியிருக்கிறார்கள். ஓகே, அடுத்த நேயர் என்ன சொல்றாங்கன்னு கேட்டு பதில் நான் சொல்றேன், அப்புறமா கேட்டுக்கோங்க. ஓகேவா? அடுத்த நேயர் வர வரைக்கும் கொஞ்ச நேரம் பிஜிஎம் கேளுங்க.

0: ராஜ் ஃபுட்ஸ். கடலை மிட்டாய், எள்ளு மிட்டாய், கமர்கட்டு மிட்டாய், பொரி உருண்டை, மசாலா பொரி, குழந்தைகளை கவரும் ஏராளமான மிட்டாய் ரகங்களுடன் காமராஜ் ஃபுட்ஸ், புலிவளம், திருவாரூர்.
1: வணக்கம்.
2: ஹலோ
1: ஹலோ
2: ஹலோ, வணக்கம் சார்.
1: யார் பேசுறீங்க?
2: கும்பகோணம் இந்திரா காந்தி சாலையிலிருந்து பி எம் சரவணன் பேசுறேன் சார்.
1: கும்பகோணம் பி எம் சரவணன்.
2: ஆமா, பி எம் சரவணன் பேசுறேன் சார்.
1: சொல்லுங்க.
2: பாட்டு போடுங்க
1: சார். பாட்டா
2: நினைக்கும் போது நிலவு உதிக்கும், நிலவு அழைக்க குரல் இல்லை.
1: நன்றி, வணக்கம். வணக்கம் வணக்கம், யார்
3: பேசுறீங்க?
1: தேவிகா. உறவில்லையா? இல்ல, தவறு. அழைக்கும் போது உதிக்க முடிந்தால் அதற்கு பெயர் நிலவில்லை, நினைக்கும் போது நிலவு உதிக்கும், நிலவை அழைக்க குரல் இல்லை என்பது சரியான பதில். ஓகே, ஃபேஸ்புக்கில் யாராவது இந்த பதிலை அனுப்பியிருந்தீர்கள் என்றால், யார் யார்? நேயர் நாட் ஃபாலோயிங் த ரூல்ஸ், யூ ஆர் கிவிங் சான்ஸ், ப்ளீஸ் அவாய்ட் த நேயர். என்ன சார் பண்ணுறது, எல்லாருக்கும் அந்த மகிழ்ச்சி தேவைப்படுது. ரங்கராஜன் ரொம்ப கோபமாக இருக்கார், பார்த்துக்கோங்க, அந்த ஆர்டர் ஃபாலோ பண்ணுங்கள், இல்லாட்டி அவ்வளோதான் சொல்லிட்டேன். அவரும் சொல்லிட்டாரு, நானும் சொல்லிட்டேன். வான் பண்ணிட்டேன் சார், விட்டுருக்கேன். புரசைவாகவம் சௌந்தரராஜன், பதில் இல்லை. ஓகே, ரொம்ப ரெண்டு தடவை வந்திருக்காங்க, விடுங்க. கலீல் அகமது பார்த்தீங்களா, எல்லா கம்ப்ளைண்ட்டுக்கு இறங்காமல் பதிலுக்கு ட்ரை பண்ணணும். என்ன பண்ணணுன்னா, பதிலை சொல்கிறதுக்கு ட்ரை பண்ணணும். ஓகே, ஆட்டப்பாக்கட்டம் கொண்டாட்டம், நினைக்கும் போது நிலவு உதிக்கும், நிலவு அழைக்க குரலையே அழகும் போதுனா அதுக்கு நிலவில்லை. அடையாளம் பட்டு ஆசீர்வாதம் ராஜேஸ்வரி கரெக்டாக சொல்லியிருக்காங்க ஃபேஸ்புக்கில். ஓகே, அண்ட் அடுத்து நீங்கள் பதில் சொல்ல வேண்டிய அந்த கிளிப்பிங்கையும் நான் இப்போதே போட்டு காட்டி விடுகிறேன். அதனால் நீங்கள் ஆப்பிலெல்லாம் கேட்டுட்டு ஜாலியாக வந்து சொல்கிறதுக்கு வசதியாக இருக்கும். ஓகே, ரெடியாக இருங்க, கேட்டுக்கோங்க. இன்னொரு முறை போடுகிறேன். அந்த பாட்டை யோசிச்சுக்கிட்டு இந்த பாட்டுக்கு டான்ஸ் ஆடுங்க. சிரிச்சு வந்தல்லே

0: 4:15 நிமிடங்களுக்கு கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள் 102.1 பாரதி தமிழ் பண்பலை. சிறிய விளம்பர இடைவேளைக்கு பிறகு தொடர்ந்து நேயர்கள் அழைக்கலாம் அதே ஆர்டர்ல.
1: திருவாரூர் காமராஜர்

0: 4:23 கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். 102.1 பாரதி தமிழ் பற்பலே ஆட்டப்பாட்டம் கொண்டாட்டம் பாட்டு விளையாட்டு. அதில் சாமுராய் படத்தில் இருந்து ஒரு பாட்டையும் போட்டேன். நீங்கள் கூகுள் பயன்பாடு சாட் ஜிபிடி எல்லாம் தெரிஞ்சிருந்ததுன்னா நீங்கள் உடனே கண்டுபிடிச்சி சொல்லலாம். ஆனால் நீங்கள் அப்படி கண்டுபிடிச்சி சொன்னாலும் நான் கண்டுபிடிச்சிருவேன். கேட்க பதில் சொல்ல வர அடுத்த நேர். வணக்கம்.
1: வணக்கம் சார்.
0: யார் சார்?
1: திருவொற்றூர் பத்மாதி சார். நல்லா இருக்கீங்களா?
0: நல்லா இருக்கு மேடம். நல்லா இருக்கீங்களா? சாப்பிட்டீங்களா?
1: சாப்பிட்டேன் சார். நீங்க சாப்பிட்டீங்களா?
0: நல்லா இருக்கு, ஜாலியா இருக்கேன். எப்படி இருக்கீங்க? பதில் சொல்லுங்க.
1: பாட்டு போடுங்க சார்.
0: சொல்லிடுவீங்களா?
1: சொல்றோம் சொல்றோம், போடுங்க
0: பாப்போம். கண்டுபிடிச்சீங்களா? என்ன அப்படி பதில் சொல்ற ஒரு ஆர்வத்தை இப்படி கட் பண்றாரு அப்படின்னு யாராவது கம்ப்ளைண்ட் பண்ணீங்கன்னா பண்ணிக்கோங்க. வணக்கம்.
2: வணக்கம். பெரும்பாக்கத்துல இருந்து வித்யா ரவி.
0: வித்யா ரவி,
2: அது சொல்லவா? ஜனனம் மரணம் அறியா வண்ணம் நானும் மழை துளி ஆவேனோ.
0: அது போ அடுத்த லைன். அதாவது அடுத்த சரணத்தை நீங்க கேட்டுட்டீங்க இல்ல? கூகுள்ல அடுத்த சரணத்தை பாத்துட்டீங்க, கண்டுபிடிச்சிட்டேன்.
2: இல்ல இல்ல, கேட்டது தான் சொன்னேன்.
0: எனக்கு இல்லையே, நான் ரேடியோல அது போடவே இல்லையே. பிரமிளா தமிழ்ச்செல்வன், வாழ்த்துக்கள். நன்றி. வணக்கம். ஏன் இவங்க கட் பண்ணாங்கன்னு நான் அவங்களுக்கு வாழ்த்துக்கள் சொல்லும் போது. வணக்கம்.
3: வணக்கம்.
0: மயு பயமா இருக்குது, கால் வலிக்குது.
3: உங்களுக்கு ரொம்ப சந்தோஷம், ஒரு கலகலப்பா நிகழ்ச்சிய கொண்டு போறீங்க.
0: வாழ்க்கை வேற என்ன இருக்குது? நல்லா சாப்பிடுறோம், நல்லா ஜாலியா
3: உங்கள்ட்ட ரொம்ப பிடிச்சதா அந்த சந்தோஷம். எல்லாரையும் கமெண்ட் சொன்னாலும் ஒரு அன்பா நீங்க அந்த ஒரு அரவணைச்சு போறீங்கல்ல,
0: அந்த
3: தன்மை எல்லா மேயர் நெஞ்சலையும் எடுக்கிறீங்களா?
0: அதே காசா பண்ணமா?
3: போலாம்.
0: ஓகே, ரைட், போலாமா?
3: அழைச்சு
0: சொல்லுங்க. அடுத்த முறை சொல்ல வேண்டாம், நான் எழுதி வச்சுட்டேன் ஆல்ரெடி. கூகுளில் போட்டேன், இதில் போட்டேன், ஃபேஸ்புக்கில் போட்டேன். இங்கே ஸ்டுடியோவில் ஒரு இது இருக்குது, அதுலேயும் எழுதி வச்சிட்டேன் பெருசாக. ஏன்னா நீங்கள் வந்தீங்கன்னா இந்த அட்ரஸில் வருவீங்கன்னு, அதனால் டெய்லி சொல்ல தேவையில்ல.
3: ரொம்ப சந்தோஷம். யார் ரொம்ப சந்தோஷம்,
0: நான் எழுதிட்டேன், பெரிய எழுத்துலேயே எழுதிட்டேன். நீங்கள் அடிக்கடி சொல்கிறீங்கிறதுனால. ஆமா, இங்க ஒரு பேனர் வச்சிருப்போம், அதுக்கு பின்னாடியே எழுதி
3: வச்சிட்டேன்.
0: ஆமா, யார் உள்ள வந்தாலும் உங்க அட்ரஸ் பேர் பார்க்காம வர முடியாது, அதனால அடுத்த டைம் சொல்ல வேண்டாம். பதில் இருக்கா?
3: இருக்கு,
0: சொல்லுங்க.
3: மேகம் வரணும் வரணும் கருணை.
0: எங்க வரணும் மேகம்? எங்க வர சொல்றீங்க மேகத்தை?
3: மேகம் வரணும் வரணும் கருணை மழை பொழியா.
0: ஓகே, தவறான பதில். அடுத்த நேரம் என்ன சொல்றான்னு கேப்போம். நன்றி. வணக்கம்.
4: ஹலோ.
0: வணக்கம்.
4: இன்பா சார் வணக்கம்.
0: வணக்கம், யார் பேசுறீங்க?
4: நான் தாம்பரம் விஜய ஈஸ்வரன் பேசுறேன்.
0: விஜய ஈஸ்வரன் சொல்லுங்க.
4: நான் சொல்றேன், பாடல் போட்டீங்க இல்லையா, ஆத்தாடி பாவாடை காத்தாடை. எக்ஸலன்ட் சார், அந்த பாடல் கேட்டு ரொம்ப நாள் ஆச்சு. ஸ்கூல் கத்த அடிச்சுட்டு நான் பார்த்த படம் சார் அது. முரளி சார், இளையராஜா வாய்ஸ்ல, இளையராஜா மியூசிக்ல, முரளி சார் நடிக்க, குயில மேடம் குளிக்க, கிணத்தடியில, சூப்பரா இருக்கும் சார் அந்த பாடல். ரொம்ப சந்தோஷமா இருந்தது அந்த பாடல் கேட்கும் போது.
0: ஓகே, நீங்க வந்து 70s கிட்டப்போ.
4: வெயிலும் முயலும் கருகும் வண்ணம் வெள்ளை பனி துளியாவேனோ.
0: நன்றி வணக்கம். நன்றி வணக்கம். அடுத்த நேயர், அதுக்கு முன்னாடி சத்யமூர்த்தி ஒரு மெசேஜ் அனுப்பியிருக்காரு. எங்கங்க விடுறாங்க அப்படின்னு, எங்க மனோரமா கூப்பிடுவாங்க மன்னன் படத்துல, கவுண்டம்மா நீங்க உட்கார்ந்து சொல்லுவாங்க, விட மாட்டுறாங்கம்மா அப்படிம்பாரு. அந்த மாதிரிதான் இங்கேயும், சரியான நேரத்தில் சாப்பிடுங்கள் அப்படின்னு மெசேஜ் அனுப்பியிருக்காரு குழலி, வேற ஒன்றும் இல்லை. ஹலோ வணக்கம்.
5: மாலை வணக்கம்.
0: மாலை வணக்கம் அம்மா,
5: சொல்லுங்க.
0: ஓகே, கண்டுபிடிச்சிட்டீங்களா அந்த வயலை?

0: வெரி குட் வெரி குட். 100 மதிப்பெண்கள் உங்களுக்கு, வாழ்த்துக்கள். நன்றி நன்றி. உங்க பேரு?
1: திருச்சி கர்மண்டபம் வேலாயுதம் திரவியமலை.
0: ஓகே நன்றி ஐயா. வணக்கம். யார் பேசுறீங்க?
2: பெரும்பாக்கம் வனஜா.
0: பெரும்பாக்கம் வனஜா சொல்லுங்க.
2: தேயிலோ முயலோ பருகும் வண்ணம் எங்கை பனி துளியா வேணோ.
0: எங்கேயும் எங்கேயும்
2: எங்கை
0: எங்கை பனித்துளி
2: எங்கை பனித்துளி ஆவேனோ.
0: ஓகே, பெரும்பாக்கம் வனஜாங்கிறாங்கன்னா எங்கை பனித்துளி ஆவேனோ என்கிறாங்க. அடுத்த நேரம் என்ன சொல்றாருன்னு கேட்போம். வணக்கம்.
3: வணக்கம் சார், நான் ரதி பாலாஜி பேசுறேன்.
0: ரதி பாலாஜி சொல்லுங்க.
3: அதான் வெயிலும் முயலும் புயலும் பனித்துளி ஆவேனோ.
0: பனித்துளி
3: ஆவேனோ,
0: அதுக்கு முன்னாடி பனித்துளிக்கு
3: முன்னாடி
0: என்றுமா? என்றும் அப்படின்னு சொல்லி.

0: திருப்பி போதும் சார், அது பீச்சம் திருப்பி போடுங்க.
1: கண்டுபிடிச்சிங்களா?
0: கண்டுபிடிச்சேன் சார். இப்ப வந்து வாழ்ந்த புயலுக்காவல அதனால இந்த மாதிரி பிஜேபி எல்லாம் போட்டுக்க வருதுன்றது முன் எச்சரிக்கையா சொல்றேன் சார்.
1: நன்றி, வணக்கம். ராஜா வந்து ஒரு புதிய கண்டுபிடிப்பு, புதிய தத்துவம், 10,120,030 சொல்லியிருக்கார். வணக்கம்.
2: வணக்கம் சார்.
1: யார் பேசுறீங்க
2: சார்? மேடவாக்கம் பானு இப்ராஹிம் சார்.
1: மேடவாக்கம்
2: பானு இப்ராஹிம் சார், மேடவாக்கம்.
1: மேடவாக்கம் பானு இப்ராஹிம் சொல்லுங்க.
2: புதுநகர் சார்.
1: வணக்கம், சொல்லுங்க. வணக்கம், வாழ்த்துக்கள். ஹாப்பியா? பதில் தெரியுதா உங்களுக்கு? அந்த பதில் தெரியுமா? பழசா? பழசு இப்ப இல்ல, நீங்க அடுத்த முறை அடுத்த வார ஷோல வரலாம். நன்றி, வணக்கம். ஒரு சிறிய விளையம்பள இடைவேளைக்கு பிறகு அடுத்த நேயரை தொடரும்.
3: திருவாரூர் காமராஜ் ஃபுட்ஸ், கடலை மிட்டாய், எள்ளு மிட்டாய், கமர்கட்டு மிட்டாய், பொரி உருண்டை, மசாலா பொரி, குழந்தைகளை கவரும் ஏராளமான மிட்டாய் ரகங்களுடன் காமராஜ் ஃபுட்ஸ், புலிவளம், திருவாரூர்.
1: 4:30 நிமிடங்களுக்கு ஆட்டப்பாட்டம் கொண்டாட்டத்தில் சாமுராய் படத்துல தான் அந்த பாட்டை ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்காங்க கண்டுபிடிக்கிறதுக்கு. நேயர்கள் வணக்கம்.
2: வணக்கம் சார்.
1: யார் பேசுறீங்க?
2: தாளம்பூர்
1: உமாவா?
2: ஆமா சார். ரெண்டு வாட்டிக்கு பண்றவங்களுக்கு கிடைக்குது, நான் எவ்வளவு வாட்டி பண்ணாலும் கிடைக்கவே மாட்டேங்குது சார். எனக்கு
1: கிடைக்கிறது கிடைக்காம இருக்கிறது, கிடைக்காம இருக்கிறது கிடைக்காது.
2: ஆகேனோ
1: தெரியும். ரொம்ப நேரம் எடுத்துக்கிறீங்க, அடுத்த நேரம் திட்டுவாங்க. வாழ்த்துக்கள், வணக்கம்.
4: ஹலோ.
1: ஹலோ,
4: நான் கிண்டிலிருந்து விஜயா பேசுறேன் சார்.
1: கிண்டி விஜயா சொல்லுங்க
4: சார். முயலும் முயலும் பருவம் கலையும் வெள்ளை பனித்துளி ஆவே.
1: முயலும் முயலும் பருவம்
4: கலையும்
1: பருவம் கலையும்
4: வெள்ளை பனித்துளி ஆவேனும்.
1: வெள்ளை பனித்துளி ஆவேனும் என்று கண்டுபிடித்திருக்கிறார் விஜயா கிண்டியில இருந்து. நன்றி. யாருன்னா பதில் இன்னும் கொஞ்ச நேரத்தில் சொல்லிடுறேன். நன்றி, வணக்கம்.
5: வணக்கம்.
1: வணக்கம், யார் பேசுறீங்க?
5: மாதவரம் செல்வராஜ்.
1: மாதவரம் செல்வராஜ், வணக்கம், சொல்லுங்க.
5: சொல்லுங்க.
1: இந்த வரி என்னங்கிறத கண்டுபிடிங்க. கேக்குதா? கண்டுபிடிச்சிங்களா?
5: பாடல்களே தூரத்திகரங்களில் கண்ணீர்
1: அருவிகளே. 100 மதிப்பெண்கள், 100 மதிப்பெண்கள்
5: கேட்டா சார்.
1: வாழ்த்துக்கள். நான் 100 மதிப்பெண்கள். ஹலோ, உங்க பேர் சொல்லுங்க.
5: அந்த பாட்டு தான்
1: 100 மார்க்ஸ் கொடுத்துட்டேனே.
5: கொடுத்துட்டீங்களா?
1: ஆமா. 200 மார்க் வேணும்னா என்ன பண்ணணும்னா, போட்ட வரி என்னங்கறத கரெக்டா சொல்லணும்.
5: புரியல?
1: ஓகே, நான் நீர்ச்சி ஃபுல்லா கேளுங்க, அடுத்த வாரம் இன்னும் புரிஞ்சிரும் நல்லா. சரியா? நன்றி, வணக்கம். யாருங்க சொல்லுங்க? ஓகே, வாழ்த்துக்கள். உங்களுக்கு 100 மதிப்பெண்கள். தொடர்ந்து டயல் பண்ணுங்க 2952085328389871. வாட்டர் பாக்கெட் பாட்டு, மை ஃபேவரட், ஸ்வேதா மோகன் வாய்ஸ்ல.

0: 4:38 நிமிடங்களுக்கு சாமுராய் படத்திலிருந்து அந்த பாட்டை கண்டுபிடித்து கொண்டிருக்கிறீர்கள். ஓகே, இன்னும் ஒரு நேயர் எடுத்துட்டு பதிலை சொல்லிடலாம். பிரமிளா சார் ஒரு நேர் பாடும்போது நீங்களும் கூட சேர்ந்து அப்படிங்கிறது ஐயோ சிரித்து விட்டு சிரிக்கிறது தான், ஜாலியாக இருக்கும் அவ்வளோதான், அதான் லைஃப். ஓகே, அண்ட் அடுத்த நேயர் வணக்கம். கட் ஆயிடுச்சு. அடுத்த நேயர் வணக்கம். வணக்கம், லைனில் இருக்கீங்க, ரேடியோ வாலியம் டக்குன்னு குறைங்க.
1: வணக்கம்,
0: யார் பேசுறீங்க
1: சார்? வணக்கம், நான் சிறுகாடு மாணிக்கம் டெய்லர்.
0: மாணிக்கம் சொல்லுங்க.
1: மாணிக்கம் டெய்லர்,
0: மாணிக்கம் சொல்லுங்க. என்ன பாட்டு அது?
1: பாட்டு பேசுற லேடா வச்சிருக்கேன், கொஞ்சம் சொல்லுங்க சார். சாரி சார்.
0: ஓகே, கேட்டுக்கோங்க, கேட்டு சொல்லுங்க பாக்கலாம். டக்குனு
1: சொல்லுங்க,
0: கேட்டுக்கிட்டு பதில சொல்லுங்க. ஐயோ, அடுத்த நேருக்கு வாய்ப்பு.

0: உன்னே நிறைய நேரம் எடுத்துக்கிட்டீங்க. வணக்கம்.
1: ஹலோ.
0: ஹலோ, வணக்கம்.
1: வணக்கம், பொன்னேரி ஜெகண்டையில இருந்து மிமிக்ரி கலீல் அகமது பேசுறேன்.
0: சொல்லுங்க கலீல், டக்குன்னு பதில் சொல்லுங்க. நல்லா இருக்கேன், ஜாலியா இருக்கேன், டைம் ஆகுது.
2: பருகும் வண்ணம் வெள்ளை பனித்துளியாவேனோ மூங்கில் காடுகள்.
0: வாழ்த்துக்கள் கரெக்டாங்கிறது இன்னும் கொஞ்ச நேரத்துல சொல்றேன். நன்றி, வணக்கம். அதை இன்னொரு வாய்ஸ்ல சொல்லிட்டு போயிட்டே இருக்க.
1: நன்றி, வணக்கம். அடுத்த நிகழ்ச்சியில் அடுத்த வாரத்துல இன்பா சார் வருவாரு, அப்ப கலந்துக்கிறேன். நன்றி,
0: வணக்கம். ஹலோ
3: ஹலோ
0: ஹலோ, யார் பேசுறீங்க? கட் பண்ணிவிட்டார். ஓகே, அதனுடைய அர்த்தம் என்னன்னா பதிலாக சொல்லுப்பா, போதும்பா அப்படிங்கிறது. பிரமிளா தமிழ் செல்வன் ஃபேஸ்புக்கில் கரெக்டாக இதனுடைய பதிலை கண்டுபிடிச்சி சொன்னாங்க. அப்புறம் விஜயா ஈஸ்வரன், கருகும் வண்ணம் அப்படின்ட்டாங்க. எல்லாம் ஓகே, அதெல்லாம் சொல்லிட்டாங்க, ஆனால் கருகும் வண்ணம்ன்ட்டாங்க. எங்கை அப்படின்ட்டாங்க பெரும்பாக்கம் வணஞ்சா. ரதி பாலாஜி என்றும் அப்படிங்கிற ஒரு வரியை அதில் சேர்த்துட்டாங்க, அதில் வராது. பானு இப்ராஹிம் அதை தான் சொன்னாங்க. அப்புறம் முயலும் முயலும் பருவம் கலையும் அப்படின்ட்டாங்க கிண்டி விஜய், அதனால் அதெல்லாம் இல்லை. ஓகே, ஆனால் ஆக்சுவலான கரெக்டான பதில் என்னென்னா வெயிலோ முயலோ பருகும் வண்ணம் வெள்ளை பனித்துளி ஆவேணும். வெயிலோ முயலோ ஏதோ ஒன்று பண்ணிட்டு போட்டோம், முயலோ பருகிட்டு போட்டோம் வெள்ளை பனித்துளி ஆவேணும்னா வரி இல்லை. அண்ட் அதனுடைய மொதல் வரி, மொதல் ஸ்டான்ஸா வரி தான் ஜனனம் மரணம் அறியாவண்ணம். அதை கடைசி வர்றது நானும் மழை துளி ஆவேணுங்கிறது. அதை நிறைய பேர் கன்ஃபியூஸ் பண்ணிட்டு என்ன பண்ணிட்டீங்க என்றால் அப்படித்தான் அப்படித்தான் என்று சொல்லிவிட்டீர்கள். சரி, இப்போது நாம் எங்கே போக போகிறோம் என்றால் அடுத்த பாட்டு வரைக்கும் போகிறோம். இனி டயல் பண்ணக்கூடிய நேயர்கள் இந்த லைனை என்ன லைன்னு சொல்லுங்கள்.

0: வடச்சென்னை படத்துல வர பாட்டு, அந்த பாட்டை கண்டுபிடிக்க அடுத்த நேயர். வணக்கம்.
1: வணக்கம்.
0: யார் பேசுங்க?
1: அன்பு சகோதரருக்கு நான் முதல் முதல் நேயராக சேலம் அமானி குண்டலாம்பட்டி காட்டூர்ல இருந்து கே கே கணேசன் ஐயா.
0: வணக்கம், வாழ்த்துக்கள், வெல்கம்.
1: நானும் ஒரு வாரமா ட்ரை பண்ணேன், எப்படியாவது நம்ம பேசி ஆகணும்.
0: எல்லா நிகழ்ச்சிக்குமா இல்ல இதுக்கு மட்டுமா? எல்லா நிகழ்ச்சிக்கும் பண்ணீங்களா இல்ல இந்த நிகழ்ச்சிக்கு பாட்டு விளையாட்டு மட்டும்
1: பண்ணீங்களா? எல்லா நிகழ்ச்சிக்குமே ட்ரை பண்றேன், ஏன்னா நான் காலையில இருந்து நான் ப்ளூடூத்ல கேக்குறேன்.
0: பதட்டம் இல்லாம குறைங்க தண்ணி எல்லாம் குடிச்சுக்கோங்க. மூச்சு உள்ளுங்க, மூச்சை வெளியே விடுங்க, ரிலாக்ஸ்
1: ஆயிட்டீங்களா?
0: கையெல்லாம் நல்லா உதவிக்கோங்க, போனை போட்டுறாதீங்க.
1: அருமை அருமை அருமை. நோய் இருப்பவர்களுக்கு நோயை
0: அது வேண்டாம், அது வேண்டாம், நம்ம அது நலவாழ்வெல்லாம் அப்புறம் பேசிக்கலாம். இப்போ நம்ம பாட்டு விளையாட்டு. ஓகே, நான் பாட்டு போடுறேன்.

0: கண்டுபிடிச்சிங்களா?
1: அது பழைய பாடலாம் தான் கொஞ்சம் முயற்சி பண்ணியிருப்பேன். எனக்கு புது பாடல் எனக்கு அந்த வாய்ப்புக்கு ரொம்ப.
0: சரி, நான் அடுத்த வாரம் பண்ணுறேன். நான் அடுத்த வாரம் உங்களுக்கு பழைய பாட்டுக்கு ஒரு தனி நேரம் கொடுத்துட்றேன். ஓகே,
1: நன்றி,
0: வணக்கம். யார் பேசுகிறீர்கள்?
2: ரமேஷ் சார்.
0: ரமேஷ் எங்கேருந்து பேசுகிறீங்க?
2: ஆவடி.
0: ஆவடி ரமேஷ், கண்டுபிடிச்சிட்டிங்களா?
2: சார் இன்னொரு அடி போடுங்க சார்.

0: உங்க பேர் என்ன?
1: ரமேஷ்ங்க சார்.
0: ரமேஷ், பாய் பாய்.
1: பாய் சார்.
0: டேக் கேர். வணக்கம். இவர் கட் பண்ணிட்டார். ஐயோ இது வேண்டாம், கஷ்டம் அப்படின்ட்டு. ஒன்றும் இல்லை, ஜாலியான வரி தான், கண்டுபிடிக்கலாம், ஈஸியான வரி தான். வணக்கம்.
2: ஹலோ. வணக்கம் சார்.
0: வணக்கம் வணக்கம். ரேடியோ வாலையும் குறைங்க. கேளம் பார்க்க முஷா, சொல்லுங்க.
2: என் தலைக்கு ஏற்ப தடம் போகிறாய்.
0: தலைக்கு டை போடுகிறாயா?
2: என்
0: தலைக்கு ஏன் டை போடுற, அதுதான் கண்டுபிடிக்க முடிஞ்சது அப்படிதானே? நன்றி, வணக்கம். நன்றி. விளம்பர இடைவேளைக்கு பிறகு டயல் பண்ணுங்க 2952-0853.
3: திருவாரூர் காமராஜ் ஃபுட்ஸ், கடலை மிட்டாய், எள்ளு மிட்டாய், கமர்கட்டு மிட்டாய், பொரி உருண்டை, மசாலா பொரி, குழந்தைகளை கவரும் ஏராளமான மிட்டாய் ரகங்களுடன் காமராஜ் ஃபுட்ஸ், புலிவளம், திருவாரூர்.
0: ஜே, பேர் சொல்லுங்க.
4: வணக்கம் சார்.
0: யார் பேசுறீங்க?
4: கும்பகோணத்திலிருந்து. கும்பகோணத்திலிருந்து முகமது யூசுப் சார்.
0: கும்பகோணம் முகமது யூசுப், சொல்லுங்க.
4: சொல்லுங்க சார்.
0: அந்த வரி,
4: அந்த வரி இன்னொரு வாட்டி பாட்டு போடுறேன் சார்.

0: என்னடி மாயம் செய்தாய்ன்னு வருது,
1: என்னடி மாயம் செய்தாய் நீ, அது மட்டும் தான் புரிஞ்சா?
0: அது மட்டும் தான் புரியுது சார்.
1: சரி ஓகே, அடுத்த நேர் கண்டுபிடிக்கிறாரான்னு பார்ப்போம்.
0: சரிங்க சார், ஓகே சார்.
1: ஓகே, இதுதான் முறை முறையா நீங்க?
0: ஆமா சார், இப்பதான் காலைல இன்னைக்கு தான் சார் ஃபர்ஸ்ட் வாட்டி உங்கள்கிட்ட
1: பேசுனேன்.
0: பேசல. ஓகே சார், தேங்க்ஸ்.
1: இதான் இப்பதான் ஃபர்ஸ்ட் முறை வெக்கர்ல?
0: ஆமா சார், ஆமா சார்.
1: வெக்கமா இருக்கா? ஒன்னும் இல்ல, ஜாலியா தானே இருக்கு. என்னடி மாயாவினி பாட்டு வட சென்னை படத்துல கண்டுபிடிக்கணும். ஓகே, அண்ட் எங்களை போன்ற பழைய நேயர்களுக்கு மிகவும் உபயோகம் இருக்கு. எதுக்கு? புதிய பாடல், ஒரு பழைய பாடல், ஒரு புதிய பாடல் கொடுக்குறப்பெல்லாம் வர்றது இல்லை. ஏழு கிணறு தேவா மெசேஜ் மட்டும் போட்டீங்க. நான் வந்து தொடர்ந்து ரெண்டு வாரம் வந்து ஏகப்பட்ட பழைய பாடல்களை போட்டு கேட்டுக்கிட்டே இருந்தேன், வாங்க வாங்க பதில் சொல்லுங்க என்று. யாருமே வரல. ஆனால் கொடுக்காதப்ப என்ன பண்ணுவீங்கன்னா, ஓகே ஹரிகரன், என் தலைக்கேறுற பொன் தடம் போடுற என் உயிராடுற, மூணுமே கரெக்டு தான். என்னடி மாயாவினி கரெக்டு தான் ஹரிகரன். அதுக்கு அடுத்து வர நாலஞ்சு வரி வருது, அதை தான் கண்டுபிடிக்கணும். ஓகே, கண்டுபிடித்திருந்தீர்கள் என்றால் 2952085328389871 நம்பர்ஸ்க்கு டயல் பண்ணுங்கள். டெல்டா கல்யாணம் பாட்டை கேட்டுட்டு கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள் 102.3 பாட்டு தமிழ் பண்பலை. ஒருவேளை இந்த பாட்டை இந்த நிகழ்ச்சி முடிகிற வரைக்கும் யாரும் கண்டுபிடிக்க முடியல என்றால் அடுத்த வாரம் அப்படியே தருவேன். அதனால் இப்போவே பிட்டு கொடுத்த மாதிரி ஆகிடுச்சு, ப்ரிப்பேர்டாக ரெடி ஆகிக்கோங்க. அவ்வளோதான், க்வெஸ்சன் பேப்பரை முன்னாடியே கொடுத்த மாதிரி. விஎம் மகாலிங்கம் வாய்ஸில் இந்த பாட்டு, கார்த்திக் நேத்தா எழுதுனது.

4:52 கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். 102.3 பாரதி தமிழ் பத்மலை பாட்டு விளையாட்டு ஆட்டம் பாத்தம் கொண்டாட்டத்தில் 2952085328389873 நம்பர்ஸ்க்கு டயல் பண்ணி வட சென்னை படத்தில் இந்த பாட்டு வரி என்னங்கிறத கண்டிப்பாக

ஒருவேளை கண்டுபிடிக்க முடியல அண்ட் லைனும் பிஸியாக இருந்தது, ஏன்னா இன்னும் 10 நிமிஷம் தான் இருக்குது ஷோ முடிய போகுது அப்படின்னு உங்களுக்கு வாய்ப்பு இல்லாமல் இருந்ததுன்னா அது என்ன பண்ணலாம்னா, இது அடுத்த வாரத்துக்கான கேள்வியாக வச்சுக்கோங்க. இந்த பாட்டை எழுதுங்க. இது எல்லாமே முழுக்க தமிழ் வரிகள் தான், எதுவுமே ஆங்கில கலப்போ புரியல அப்படின்னுலாம் மெசேஜ் அனுப்பியிருந்தாங்க பல நேயர்கள். புது பாட்டுங்கிறதுனால புரியலங்கிறதுல பொறுமையாக யூடியூப்லேயோ எதாவது என்று போட்டு பார்த்து என்ன பண்ணுங்கள் என்றால் இது என்ன வரிகள் என்று கண்டுபிடிக்க முடியும். அடுத்த வாரம் வாங்க, ஜாலியாக இருக்கும், இன்னும் ஜாலியாக இருக்கும். இப்போல்லாம் வந்து முன்னாடியே கேள்வியை கொடுத்துட்டு பதில் கேட்குறதுன்னு ஈஸியாக இருக்கும்ல உங்களுக்கும், அந்த மாதிரி அடிப்படையில் இந்த வாரம் மட்டும் உங்களுக்கு ஈஸியாக இருக்குங்கிறதுக்காக இதை முன்னாடியே சொல்லிடுறேன். அதோடு சேர்த்து இன்னொரு பாட்டையும் நீங்கள் கேட்டுவிட்டு வர வேண்டும். அந்த பாட்டு எது என்பதையும் இப்போவே க்வெஸ்சன் பேப்பரை கொடுத்துட்றேன் உங்களுக்கு ஈஸியாக இருக்குங்கிறதுக்காக. வடச்சென்னை படத்தில் இந்த பாட்டு, அதை தொடர்ந்து என்றும் இனியவையா இந்த படம் என்ன பாடுன்னு தெரியல, ஆனால் நங்காய் பாட்டு.

0: 4:54 ஆகிவிட்டது. அண்ட் நங்காய் பாட்டு எங்கேயும் காதல் படத்துலேருந்து, அண்ட் வடசிறை படத்தில் ரெண்டு பாட்டு கொடுத்துருக்கேன். ரெண்டு பாட்டு வரிகள் கண்டுபிடிக்க முடிந்தது என்றால் நீங்கள் கண்டுபிடிச்சிட்டு அடுத்த வாரம் வாங்க. மக்கா மிசி பால் டப்பா எழுதின பாட்டு, ஓகேவா? பால் டப்பா எழுதின பாட்டு, ஹரி ஜெயராஜுடைய ஒன் ஆஃப் த பெஸ்ட்டு மிக்ஸ் அப்படின்னு சொல்லணும். எவ்வளோ வரிகள் எப்படி இருந்தாலும் நீங்கள் இதெல்லாம் புரியலன்னே சொல்ல முடியாது, எல்லா வரியும் தொடர்ந்து கேட்கும் அப்படிங்கிற மாதிரி இருக்கும். அண்ட் ஒருத்தர் வந்து ஃபேஸ்புக்கில் ஹரிஹரன், என் நிலம் மாத்துற அந்தரம் ஆக்குற என் நெஜம் காட்டுற காட்டுற வண்டா சுத்தும் காத்து என்ன ரெண்டைய உடைக்குதே சும்மா நின்ன காதல் உள்ள நண்டா தொலைக்குது. டைம் முடிஞ்சிச்சு, எழுதி விட்டேன் உங்கள் இஷ்டம். இவர் ஏன் அப்போ அவ்வளோ ஒரு டிசப்பாயிண்ட் ஆகிறாருன்னு தெரில. ஒரு மெசேஜ் போட்டுருவார், பதில் போட்டுருவார், நம்ம பார்த்துருவோம். பார்த்ததுக்கு இம்மிடியட்டாக அடுத்த 10 செகண்ட்லேயே என்ன பண்ணுறாருன்னா, எழுதிட்டேன் உங்கள் இஷ்டம், பார்த்து பண்ணுங்கள் உங்கள் இஷ்டம், கேட்டிருக்கேன் கொடுங்க அப்படிங்கிறது. ஐ லவ் யூ சொல்லிட்டேன், ஒத்துக்கிறது ஒத்துக்காததும் இஷ்டம் அப்படின்னு மாதிரி நிறைய படம் பார்த்து இந்த மாதிரி பார்த்துருப்பார்ல, அந்த டைலாக் சொல்கிறாரு அவர். ஹரிஹரன், நீங்கள் எது போட்டாலும் நான் படிப்பேன், ஓகே? ஓகே. அண்ட் அடுத்து வேறு யார், என்னுள்ளே எது எதோ செய்கிறாய், கண்ணாடி முள்ளாகவே நெஞ்சுக்குள்ளே குத்தாமல் தைக்கிறாய். இன்னும் நமக்கு ஒரு வாரம் டைம் இருக்குது, அதனால் ஜாலியாக கண்டுபிடிங்க. மக்கா மிசி பால் டப்பா எழுதுகிற இந்த பாட்டோட நான் கிளம்புறேன்.
1: கெத்து மாசு மக்கா மிஷி.

0: 김장시.
1: எல்லாருக்கும் வணக்கங்க. நான் அட்டகத்தி கெத்து தினேஷ் பேசுகிறேன். இசையோட பயணிக்கிறது எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்ச விஷயம். இசையை நம்ம எல்லாருமே கேட்டு அனுபவிச்சிட்ருக்கோம். ஸோ நம்ம எல்லாரும் விவித் பாரதி தமிழ் எஃப்எம் 102.3 எஃப்எம் கேட்கலாம், கேட்டு மகிழலாம்.

உபவத் பாரதி நேயர்கள் அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம் அண்ட் குட் ஈவினிங் சொல்லிக்கிறது நான் உங்க அர்ஜய் குழலி. உபவத் பாரதி 102.3 மட்டும் இல்லாம கும்பகோணம் பண்பலை 101.6 அண்ட் வேலூர் பண்பலை 100.4 திருப்பத்தூர் பண்பலை 100.1 கேட்டுட்டு இருக்கிற அத்தனை நேயர்களுக்கும் இனிய மாலை வணக்கம். நேரம் 5:01

நீங்க நினைச்சிருக்கிறது பூந்தென்றல் நிகழ்ச்சியில. கடைசி நிகழ்ச்சியில் வந்து ஆர்ஜே இன்பாவோட சேர்ந்து ஒரு வார்ம் அப் செஷன் மாதிரி நல்லா சூப்பராக கேம் விளையாண்டு சுறுசுறுப்பாக இருப்பீங்க. அடுத்து நம்ம நிகழ்ச்சியில் வழக்கம் போல உங்களுக்காக நான் ஒரு கேள்வி எடுத்துகிட்டு வந்திருக்கேன். அந்த கேள்விக்கான பதிலை நீங்கள் எங்கிட்ட ஷேர் பண்ணிக்கணும் அப்படின்னா 0444-2952 0853-2839871 அப்படின்னு நம்பர்ஸ்க்கு கால் பண்ணி நீங்கள் ஷேர் பண்ணலாம். கால் பண்ண முடியாதவங்க பாரதி தமிழகம் 2.3 அப்படின்ற ஃபேஸ்புக் பேஜில் இப்போ ஒரு போஸ்ட் போட்டிருப்பேன். அந்த போஸ்ட் கீழே கமெண்ட்ஸ் உங்களுடைய பதில்களை பதிவிடலாம். சரிமா, என்ன கேள்வி இன்னைக்கு அப்படின்னா, உங்களுக்கு பிடித்த திரைப்பட நகைச்சுவை வசனம் இது, அதாவது காமெடி டயலாக், படத்தில் வந்து காமெடி டயலாக் எதுன்றது தான் எனக்கான கேள்வி. எல்லாருக்குமே வந்து சில சில காமெடி ஆக்டர்ஸ் பார்க்கும்பொழுது பயங்கரமாக சிரிப்போம். அவங்க சொல்கிறத கிட்ட நம்ம அப்படியே வயிறு வலிக்க குலுங்க குலுங்க சிரிப்போம். என்ன கவலையாக இருக்கட்டும், அதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும், நான் சிரிப்பேன்டா அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக சிரிப்போம் இல்லையா? அந்த மாதிரி உங்களுக்கு ரொம்ப கனெக்டடான ஒரு காமெடி டயலாக் எது அப்படின்றத நீங்கள் எங்கிட்ட இன்றைக்கி ஷேர் பண்ணிக்க போகிறீங்க. அதுக்கு முன் நம்ம நிகழ்ச்சியில் ஒரு பாடல் வந்துக்கிட்டு இருக்கு. டூரிஸ்ட் ஃபேமிலி திரைப்படத்திற்காக முகை மழை அப்படின்ற ஒரு சூப்பர் பாடல், ஷான் டோடல் மற்றும் சைந்தவி குரலில் மோகன்ராஜன் வரிகளில் வந்துகிட்டே இருக்கு. கேட்டு தமிழகம் 2.3 மனங்கள் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.

0: பூந்தென்றல் நிகழ்ச்சியில் இணைஞ்சிருக்கீங்க. இன்னைக்கு நம்ம கேட்ட கேள்வி என்னன்னா, உங்களுக்கு பிடித்த திரைப்பட நகைச்சுவை வசனம் எது அப்படின்றதுதான் எனக்கான கேள்வி. அப்படியே ஷோ இன்னைக்கு கல கல கலன்னு போகணும். நம்ம கிட்ட பேச போற முதல் நேர் யாருன்னு கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வணக்கம் அவத் பாரதி தமிழ் எஃப்எம். வணக்கம்.
1: இனிய மாலை வணக்கம்.
0: இனிய மாலை வணக்கம். யார் எங்க இருந்து பேசுறீங்க?
1: ராஜேந்திரன், மணக்குடிமா.
0: மணக்குடி ராஜேந்திரன் சார், கேள்வி தெரியுமா எனக்கு உங்களுக்கு?
1: தெரியும். அதாவது பாத்தீங்கன்னா, எனக்கு வந்து அந்த கல்யாண பரிசு படம், கல்யாண பரிசு, அப்ப பாத்தீங்கன்னா அந்த அதுல ஒரு டைலாக் வரும் பாருங்க, ஐயா கனவு தங்கவேலும் அவங்க மனைவி ரெண்டு பேரும் மாப்பிள்ள என்ன பண்ணிட்டு இருக்கிறாரு, மாப்பிள்ள பச்சு சாப்பிட்டு இருக்கிறாரு, மாப்பிள்ள எந்த கம்பெனில வேலை பாக்குறாரு, மன்னாரன் கம்பெனி, என்னது மன்னாரன் கம்பெனி, அந்த கம்பெனில நான் தான் மேனேஜர் ஆயிட்டேன், இல்ல இல்ல இல்ல நான் வேலை பாக்குறது ராஜ மன்னாரன் கம்பி, உங்களுக்கு என்ன என்ன பண்றீங்க கம்பெனில, எக்ஸ்போர்ட் அண்ட் இம்போர்ட், ஏற்றுமதி இறக்குமதி, பைரவா பைரவா யாரு பத்த பிள்ளையோ, நீ வாழ்க, உன் குலம் வாழ்க, கோத்திரம் வாழ்க, இந்த நாட்டு நான் ஒரு கட்டத்துல பேசணும் பாரு, இந்த நாட்டின் எதிர்த்தாளின் தேவின் நாட்டின் முதுகலும் முன்ன கைய தட்டினாம் பாரு, தட்டினாம் பாரு, யாரு உங்க முதுகையா?
0: ஓகே சூப்பர் சார், கால் பண்ணதுக்கு ரொம்ப நன்றி, ஷேர் பண்ணதுக்கு ரொம்பவே நன்றி.
1: நன்றிமா. Web 102.3

கடைக்கு போகுது என்றெல்லாம் உங்களுக்கு பிடித்த நகைச்சுவை வசனம் எது அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுட்ருக்கோம். நிறைய நேர்கள் கால் பண்ணி டக் டக்குன்னு சொல்ல ஆரம்பிச்சிருப்பீங்க நேரத்துக்கு. அதே போல் வித் பாரத் தமிழ் ஃபோன் 2.3 போஸ்ட்டும், அதாவது போஸ்ட்டு கீழே கமெண்ட்ஸும் போடலாம். கமெண்ட்டில் வந்து உங்களுக்கு பிடித்த டயலாக் வந்து எந்த படத்தில் இருந்தது இருக்கு, அது எவ்வளோ காமெடியாக இருக்கும், அதை கேட்கும்பொழுது எவ்வளோ சூப்பராக சிரிச்சிங்க அப்படின்னு சொல்லிட்டு உங்களுடைய அனுபவத்தை எங்கிட்ட பகிர்ந்துக்கலாம்.

ஓகே, நேயர்கள் வரத்துக்கு முன்னாடி நம்ம ஒரு டக்குன்னு ஒரு பாட்டு ஒன்று கேட்டிருந்தலாம். ஹேங்கோவா அந்த பாடல் தான் வந்துகிட்டு இருக்கு. எல்லாத்துலேயும் இந்த படம் கேட்டுருக்கு இல்லையா? டிசி திரைப்படத்திற்காக அரியுத்ரா வச்சிருந்த குரலில் ஹெசன்பக் வரிகளில் வந்துகிட்டே இருக்கு. ஸ்டே டியூன்ட்.

0: ஹாய் மீரா, குழந்தை பிறந்து 3 மாசம் தானே ஆகுது, இவ்ளோ சீக்கிரம் வேலையில ஜாயின் பண்ணிட்ட?
1: என்ன கீதா செய்யறது, லீவு போட்டா சம்பளம் வராது, சம்பளமும் முக்கியம் இல்ல.
0: அப்போ குழந்தைக்கு தாய்ப்பால்
1: பசும்பால் கொடுக்க ஆரம்பிச்சிட்டேன் கீதா.
0: நம்ம குழந்தை ஆரோக்கியமா இருக்கணும்னா தாய்ப்பால் தானே முக்கியம் மீரா. பணத்தை கூட எப்ப வேணாலும் சம்பாதிக்கலாம், ஆனா குழந்தையோட ஆரோக்கியத்தை சம்பாதிக்க முடியாதுல்ல.
1: நீ சொல்றது கரெக்ட் தான் கீதா. இப்ப என்ன என்ன பண்ண சொல்ற?
0: இன்னும் 3 மாசத்துக்கு லீவ் அப்ளை பண்ணிட்டு தாய்ப்பால் கொடுக்க ஆரம்பிச்சிடு. நீ தாய்ப்பால் கொடுக்கறதுனால குழந்தைக்கு தேவையான ஊட்டச்சத்தும் கிடைக்கும். பிற்காலத்துல நமக்கு வர மார்பக புற்றுநோய், கர்ப்பப்பை புற்றுநோயிலிருந்து நம்மள பாதுகாக்கும்.
1: இவ்வளவு தூரம் எடுத்து சொல்ற, நிச்சயமா செஞ்சிடறேன் கீதா.
0: தாய்ப்பாலை ஊட்டுவோம், ஆரோக்கியமான வாழ்வை அளிப்போம்.
2: காமராஜ் ஃபுட்ஸ், கடலை மிட்டாய், எள்ளு மிட்டாய், கமர்கட்டு மிட்டாய், பொரி உருண்டை, மசாலா பொரி, குழந்தைகளை கவரும் ஏராளமான மிட்டாய் ரகங்களுடன் காமராஜ் ஃபுட்ஸ், புலிவளம், திருவாரூர்.
3: நேரம் 5:15, நீங்க கேட்டுட்டு இருக்கிறது பூந்தென்றல் நிகழ்ச்சி. நம்ம கிட்ட பேச போற அடுத்த நேயர் யாருன்னு பாத்திரலாம். வணக்கம், வவுத் பாரதி தமிழ் எஃப்எம். வணக்கம், யார் எங்க இருந்து பேசுறீங்க? வணக்கம் சார், நீங்க கேள்வி தெரியுமா? சொல்லுங்க. ஆமா, இருக்கு இருக்கு. ஆமா ஆமா, கோயசர்லாம் மேம் இருப்பாங்க.
4: அதுல ஒரு சீன்,
3: அதுல உள்ள காமெடிஸ் தான் உங்களுக்கு பிடிக்குமா? எல்லா காட்சியும் ரொம்பவே அருமையா இருக்கும் இல்லையா?
4: அந்த காட்சியில ரொம்ப அடி வாங்குறான் உள்ள புகுந்த, யாரும் வெளியே தடுக்க கூடாது, உள்ள வந்துட்டான். அடியா செம்ம அடியா வெளியே நொந்து வருவான். அதுதான் வெளியே
3: செம்ம காமெடியா இருக்கும்ல. சூப்பர் சார், கால் பண்ணதுக்கு ரொம்ப நன்றி, வாழ்த்துக்கள்.
4: நான் புது ஆளு.
3: ஓகே சூப்பர் சார், தொடர்ந்து விவித் பாரதி கேளுங்க.
4: மோகன், மோகன்
3: நன்றி. வணக்கம் வவுத் பாரதி தமிழ். வணக்கம், யாருங்க வந்து பேசுறீங்க?
5: ஹேமலதா கள்ளக்குறிச்சில. வா, லைன் கிடைச்சிருச்சு.
3: வணக்கம் ஹேமலதா மேம், சொல்லுங்க, கேள்வி தெரியுமா?
5: ரொம்ப நாள் ஆயிடுச்சு கேட்டங்க மேம். எந்த ஜோக் உங்களை பிடிக்கிறோம்?
3: ஆமா,
5: எனக்கு வந்து அந்த அது படம் பேர் தக்க ஞாபகம் எல்லாம் வச்சிருக்காங்க. அதுல வந்து அந்த ஏதோ அவங்க சண்டை போடுவாங்க.

0: வரும் காதுல இருந்து.
1: இன்னொருத்தவங்க
0: பிளட் காதுல இருந்து வரும், திஸ் பிளட்
1: பயங்கரமான ஒரு காமெடி சீன், எல்லாரும் வயிறு குழுங்க சிரிச்சிருக்கும்.
0: ஆமா, அப்புறம் அது வேணா அந்த ஃப்ரெண்ட்ஸ் படத்துல ஏழு சார் அந்த இதெல்லாம் மேல எல்லாம் கொட்டிக்கும்.
1: ஆமா, வணக்கம், பாரதி தமிழ் எஃப்எம். வணக்கம்.
2: வணக்கம் மேடம்.
1: வணக்கம், யார் இங்க இருந்து பேசுறீங்க?
2: மேட்டுப்பாளையம் நாகராஜ்.
1: ஓகே, வணக்கம் சார். நீ கேள்வி தெரியுமா? சொல்லுங்க சார்.
2: கரகாட்டக்காரன்ல இருந்து கவுண்டமணி செஞ்சிருக்க அப்படி இருக்குல்ல.
1: ஆமா, ஐகானிக் பாராச்சு.
2: அது சரியான காமெடி சார்.
1: காமெடி சூப்பர் சார். கால் பண்ணி ஷேர் பண்ணிட்டு ரொம்ப நன்றி, வாழ்த்துக்கள். வணக்கம், பாரதி தமிழ் எஃப்எம்.
3: வணக்கம் மேடம்.
1: வணக்கம், யார்?
3: சின்ன தம்பியில கவுண்டர் மணி அந்த காமெடி மறக்க முடியாது. மாலக்கண்ணு மேல கண்ணு தெரியாது, மாமனார் கூப்பிடுவாரு, நீ வாப்பா இங்கன்னு. இப்ப நாய் சாப்பிட்டது நீ பாத்துட்டு இருக்கிய அப்படின்வா. நாய் சாப்பிட்டா என்ன, நான் சாப்பிட்டா என்னன்னு அவனை அறிஞ்சிடுவான் மேடம். மாமனார என்னையா படிச்சேன்னு அந்த காமெடி மறக்க முடியாது மேடம்.
1: சூப்பர் சார், கால் பண்ணி ஷேர் பண்ணதுக்கு ரொம்ப நன்றி.
3: தேங்க்யூ மேடம்.
1: நிகழ்ச்சியில் தொடர்ந்து ஒரு பாடல் கேட்டு வந்துடலாம். பரிமலான் கோத்தரை படத்திற்காக வாட்சா உடாத வந்துகிட்டே இருக்கு. கேட்டு நிதனங்கள் தமிழகம் 102.3.

0: சின்ன சின்ன சன்னல் வச்சு சிங்கார வீடு கட்டி, சிங்கார வீட்டுக்குள்ளே சிட்டு வந்து பேசுதுன்னா சிட்டு தரும் சத்தம் அல்ல, அது சிட்டு தரும் சத்தம் அல்ல, எசெல்ல மச்சான் சத்தமடி. நான் உங்கள் மக்கள் இசை கலைஞர் அனிதா குப்புசாமி பேசுறேன். கேளுங்க விவித் பாரதி தமிழ் பண்பலை 102.3. நல்ல நல்ல நிகழ்ச்சிகள் எல்லாம், நாங்கெல்லாம் பாடுறதெல்லாம் கூட நீங்க கட்டாயம் கேளுங்க.
1: வணக்கம்.
2: வணக்கம்.
1: வணக்கம், யாருங்க வந்து பேசுறீங்க?
2: கவி சுந்தரமூர்த்தி, சென்னை குளத்தூர்ல இருந்து பேசுறேம்மா.
1: வணக்கம் சார், இன்னைக்கு கேள்வி தெரியுமா?
2: மாலை வணக்கம். மாலை வணக்கம். முந்தன நேற்று பேசல, இன்னைக்கு
1: பேச. ஓகே சார், சூப்பர், சொல்லுங்க.
2: எனக்கு வந்து 1964 வந்து சிவாஜி கணேசன் நடிச்ச திருவிளையாடல் படத்துல ஒரு வசனம் ஞாபகம், அப்பெல்லாம் நாங்க மனப்பாடம் பண்ணுவோம், அப்புறம் வச்சிருப்பேன். எனக்கு பராசக்தி தெரியும், வசனம் எல்லாமே தெரியும். எனக்கு வந்து அப்படியே பேசிட்டு நான் பாட்டேன், எவ்வளவு மேடையிலே பேசிருக்கேன் நான். அப்ப எனக்கு ஞாபகம், திருவிளையாடல் ஞாபகம் வந்து எனக்கு. அப்போ இவன் வந்து சிவாஜி கணேசன் வந்து ஈஸ்வரனா இருப்பான், இவன் வந்து நாகேஷ் வந்து தர்மியா நடிப்பாரு, வந்து ஆசை அவருக்கு வந்தாரு. என்னவோ தமிழும் சுவையும், பிரிக்க கூடாது என்னவோ
1: அந்த அப்படியே பெரிய டயலாக் காணும், அவங்க ரெண்டு பேருக்குள்ள போகும் இல்லையா?
2: ஆமாமா.
1: சூப்பர்.
2: இருப்பது வறுமையும் புலமையும், சேராது இருப்பது அறிவும் பணமும், சொல்லக்கூடாதது பெண்ணிடம் ரகசியம், சொல்லக்கூடியது உண்மையும் தத்துவமும், பார்க்க கூடாதது பசியும் பஞ்சமும், பார்த்து ரசிப்பது கலையும் அழகும், நாடகம் என்பது என்ன நடிப்பும் பாராட்டும், பாட்டுக்கு பாட்டுக்கு நரகன், அழகுக்கு முருகன், வீணைக்கு வாணி, வில்லுக்கு விஜயன், சொல்லுக்கு அகத்தியன், ஆசைக்கு நீ, அறிவுக்கு நான். ஐயோ விட்டுடுங்க,
1: சூப்பர் சூப்பர் சார்,
2: ரொம்ப நல்லா இருக்கு வந்தது.
1: தேங்க் யூ ஃபார் ஷேரிங், தேங்க் யூ கால்.
2: அப்ப மனப்பாடம் பண்ணது அப்படியே நினைவு இருக்கு.
1: ரொம்ப நன்றி சார்.
2: ஓகே, நன்றி நன்றி.
1: வணக்கம் விவித் பாரதி தமிழ் எஃப்எம். வணக்கம். வணக்கம், யாருங்கன்னு பேசுறீங்க?
3: காட்சிமார்கடியில இருந்து பேசுறோம், கொல்லுமொரு பக்கம் காட்சிமார்கடி.
1: உங்க பேர்? உங்க பேர்?
3: பேரு நூர்ஜஹான்.
1: நூர்ஜஹான் மேம், சொல்லுங்க.
3: என்ன
1: கேள்வி அப்படின்னா, உங்களுக்கு பிடித்த திரைப்பட நகைச்சுவை வசனம் எது? காமெடி டயலாக். வடிவேல் சார் காமெடி தான், பார்த்தா சிரிச்சுக்கிட்டே இருப்போம் இல்லையா? அதே காமெடி சீன் தான் உங்களுக்கும் பிடிக்கும் இல்லையா?
3: தட்ராம் தட்ராம் தட்ராம் தட்டிக்கிட்டே இருமா.
1: ஓகே மேம், சூப்பர், வாழ்த்துக்கள், நன்றி.
3: நன்றி மா, நன்றி மா.
1: ஓகே, ஒரு சிறிய விளம்பர இடைவேளைக்கு பிறகு நம்ம நேயர்கள்கிட்ட பேசலாம்.
4: திருவாரூர் காமராஜ் ஃபுட்ஸ், கடலை மிட்டாய், எள்ளு மிட்டாய், கமர்கட்டு மிட்டாய், பொரி உருண்டை, மசாலா பொரி, குழந்தைகளை கவரும் ஏராளமான மிட்டாய் ரகங்களுடன் காமராஜ் ஃபுட்ஸ், புலிவளம், திருவாரூர்.
1: நம்ம கிட்ட பேச போற அடுத்த நேர் யாருன்னு பார்த்து தெரிஞ்சுக்கலாம். வணக்கம். வணக்கம் தமிழ் எஃப்எம்.
5: வணக்கம்.
1: வணக்கம், யாருங்கிருந்து பேசுறீங்க சார்?
5: தஞ்சை மாவட்டம் உப்பிலேபூங்கிலிருந்து வாழ்வாளம் தைய கலைஞர் ராமன் பேசுறோம்மா.
1: வணக்கம் சார், நீ கேள்வி தெரியுமா?
5: திருவிழாடலமா, பரிசு தொகை அறிவிப்பாங்க.
1: ஆமா,
5: அனைத்து வகை பொருளும் எனக்கே கிடைக்கிற மாதிரி அறிவுரை மாட்டியா அப்படின்னு கத்துவாரு நாகேஷ்.
1: ஆமா,
5: அது மாதிரி அப்ப உனக்கு ஃபேமிலி எல்லாம் பார்க்க முடியும்.
1: வரது இல்ல. சூப்பர் சார், ரொம்ப ஐகானிக்கா.

0: வணக்கம், யார் எங்கிருந்து பேசுறீங்க?
1: வணக்கம்.
0: வணக்கம்
1: கொன்றாய்.
0: வணக்கம் சார், கேள்வி தெரியுமா?
1: இன்னைக்கு கொன்றாய்.
0: வணக்கம் சார், கேட்டு தெரியுது, பேர் கேட்டுடுச்சு.
1: காமெடி தான், காமெடி தானே கேட்டிருக்கீங்க?
0: அதேதான்.
1: தேங்கிட்டா இருக்கேன். கனிமொழி மேடம் தானே?
0: குழலி.
1: ஹலோ,
0: கேக்குதுங்களா?
1: கேக்குது மேடம். கனிமொழி தானே மேடம்?
0: இல்ல இல்ல, ஆர்ஜி குழலி பேசிட்டு இருக்கேன், சொல்லுங்க.
1: குழலியா?
0: ஆமா.
1: அதாவது பாத்தீங்கன்னா, இந்த பிதா மகன்ல நம்ம லைலாவோ சூர்யாவும் பண்ற காமெடி எப்பவும் பார்த்தாலும் நான் விழுந்து விழுந்து
0: இருப்பேன்.
1: அந்த அவரை பிடிச்சி அவரை பிடிச்சிருவாங்க, ஓடி போயிட்டு லைலா
0: பின்னாடி பிடிச்சிப்பாங்க.
1: அவங்க ஓடும் போது செவத்துல போய் இடிக்கும் போது ஐயோ ஐயோ இடிக்கிறான். அந்த அந்த எல்லாமே கருவா பையா அப்படின்னு சொல்லி அந்த லைலா பண்றது, அந்த காமெடி எத்தனை முறை கேட்டாலும் திருப்பி திருப்பி சிரிச்சுக்கிட்டே இருப்பேன்.
0: திருப்பி திருப்பி சிரிப்போம். சூப்பர், நன்றி சார். வணக்கம், பாரதி தமிழ் எஃப்எம்.
2: வணக்கம். வணக்கம்
0: வணக்கம், யார் எங்க பேசுறீங்க சார்?
2: வட்டம் பாபுராஜபுரம், முகமது இக்பால்.
0: முகமது இக்பால் சார், இந்த கேள்வி தெரியுமா?
2: தெரியும். ஒரு வேண்டுகோள், படம் பேர் ஒன்று சொன்னா போதும், டயலாக் எல்லாம் சொல்லி டயத்தை.
0: ஆமா, கரெக்டா கரெக்டா சொல்லிட்டீங்க, சொல்லுங்க.
2: நிறைய பேர் கிடைக்கிறது, நான் சப்ஜெக்ட் வந்துடுறேன். எனக்கு பிடிச்ச அது வந்து காதலுக்கு நிறைய படத்துல வந்து
0: அழகா வாய்ப்பு கிடைக்கும் நிகழ்ச்சி இல்லாம கிட்ட பேச போற அடுத்த நேர் யாருன்னு தெரிஞ்சுப்போம். வணக்கம்.
3: ஹலோ, கும்பகோணம் சென்னை மீனாட்சி பேசுறேன் மேடம்.
0: வணக்கம் மீனாட்சி மேம், கேள்வி தெரியுமா?
3: தெரியும் மேடம்,
0: சொல்லுங்க.
3: படையப்பா, படையப்பாவில வந்து செந்தில் பொண்ணு பார்க்க போவாரு. வேசிய இது மாப்பிள்ள,
0: மாப்பிள்ள இவருதான் போட்டிருக்க சட்டை என்னது?
3: வேசிய படையப்பா, வேசி படையப்பா அது அப்படிம்பாங்க, அது ஒரு காமெடியா.
0: சூப்பர் சூப்பர் மேம். ஓகே, கால் பண்ணி ஷேர் பண்ணதுக்கு ரொம்ப நன்றி.
3: தேங்க்யூ மேடம்.

0: நிகழ்ச்சியில் ஒரு விரம்ப இடைவேளை, அதுக்கப்புறம் ஒரு பாடல் வந்துகிட்டே இருக்கு. தொடர்ந்து வீரா தீராசுரன் திரைப்படத்திற்காக கல்லூரும் அப்படின்ற சூப்பர் பாட்டு, ஹரிச்சரன் மற்றும் ஸ்வேதா மோகன் குரல்ல, விவேக் வரிகளில் ஜிவி பிரகாஷுடைய இசையில கேட்டிணைந்திருங்கள். இது உத்பாரி தமிழகம் 102.3 மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: திருவாரூர் காமராஜ் ஃபுட்ஸ், கடலை மிட்டாய், எள்ளு மிட்டாய், கமர்கட்டு மிட்டாய், பொரி உருண்டை, மசாலா பொரி, குழந்தைகளை கவரும் ஏராளமான மிட்டாய் ரகங்களுடன் காமராஜ் ஃபுட்ஸ், புலிவளம், திருவாரூர்.

0: 102.3 FM. நேரம் 5:33. நீங்கள் கேட்டுட்ருக்கிறது பூந்தென்றல் நிகழ்ச்சி. நம்ம நிகழ்ச்சியில் இன்றைக்கி என்ன கேள்வி கேட்டிருந்தோம் அப்படின்னா, உங்களுக்கு ரொம்ப பிடித்த நகைச்சுவை வசனம் இது, காமன் டைலாக், கேட்டாலே சிரிப்பேன் மேடம், பார்த்தாலே சிரிப்பேன் அப்படின்னா அது என்னது அப்படின்றத இன்றைக்கான கேள்வி. நம்ம கிட்ட பேச போகிற அடுத்த நேயர், வணக்கம். வணக்கம், யார் இங்கேருந்து பேசுகிறீங்க?
1: வணக்கம்.
0: வணக்கம்,
1: ஜெகண்டன் கலியில் அமர்ந்து பேசுகிறோமா?
0: வணக்கம் சார், சொல்லுங்க, எனக்கு கேள்வி தெரியுமா?
1: தெரியுமா, எனக்கு நிறைய காமெடி எல்லாம் பிடிக்கும். அதுல மோஸ்ட்லி பாத்தீங்கன்னா இந்த பாஸ் என்கிற பாஸ்கர் எனக்கு ரொம்ப பிடிக்கும். எனக்கு ஆக்சுவலி நிறைய
2: தளபதி பையன் பால்பாண்டி சிங்க குட்டி அவனை எப்படி பாஸ் பண்ண வைக்கிறது? பாஸ் பண்ண வைக்கிற நீ எந்த கடன கடக்காவல, நீ பாஸ் பண்ண வைக்கிற உன் கரைய ஜப்தி பண்ணுவேன், இல்ல ஒரு சாணி அல்ல
0: அப்படின்னு.
1: ரோம சங்கர் செல்லோ குட்டி, அன்னைக்கே காலையில 6 மணி
0: உங்கிட்ட
2: மாறு வந்த போறா சொன்னே, அதுக்குள்ள நீ இது மாதிரி எல்லாம் சொல்றீங்க என்ன ஐயா?
0: சூப்பர் சார்,
2: நன்றி
0: நன்றி நன்றி, வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள்,
1: நன்றி நன்றி.
0: வணக்கம்.
3: வணக்கம்,
0: யாருங்க இருந்து பேசுறீங்க சார்?
3: சென்னை 7 கிணறு தேவா.
0: ரேடியோ வால்யூம் குறைச்சிடுறீங்களா?
3: நான் தூரம் வந்துட்டேன்.
0: தூரம் வந்துட்டீங்களா, சூப்பர், சொல்லுங்க.
3: எனக்கு வந்து மன்னன்
0: திரைப்படம்.
3: ஆமா, அதுல டிக்கெட் வாங்குவாரு.
0: ஆமா, சட்டெல்லாம் கிழிஞ்சு கண்ணாடி எல்லாம் உடைஞ்சு
3: அது ஒண்ணு, உண்ணாவிரதம் இருப்பாங்க.
0: ஆமா,
3: அப்போ கவுண்ட் பண்ணிட்டு ஏன்னா என பின்னாடி
4: ராணிப்பேட்டை மாவட்டம் பியூஷ் ஆரம் சிலம்பர் சார். மேடம்
0: வணக்கம் சார், சொல்லுங்க.
4: மேடம் எனக்கு செந்தில் கவுண்டமணி காமெடி தான் பிடிக்கும் மேடம்.
0: அவங்க காம்போ தான் உங்களுக்கு பிடிக்குமா?
4: ஆமா, கோயில் காலையில அந்த திருவிழாவை குண்டாவத்துல அவங்க வைப்பு வச்சு விட்டு கொடுவாரு. அது கவுண்டமணியை செந்திலும் கூப்பிட்டு
0: அனௌன்ஸ்மெண்ட் கொடுப்பாங்கல்ல,
4: அனௌன்ஸ்மெண்ட் கொடுப்பாங்க. அப்புறம் கண்டுபிடிச்சு கொடுத்தவருக்கு அந்த அமௌண்ட் இது தரேன், பரிசு தரேன்னு உள்ளிட்டு போய் தனித்தனியா கும்மு கும்மு கும்மு செந்தில் வரத்துல
0: ஒரு வார்த்த

0: சொல்லிருக்கலாமே.
1: ஆமாமா.
0: ஓகே சூப்பர் சார், கால் பண்ணதுக்கு ரொம்ப நன்றி.
2: வடிவேலு அடிச்ச கைப்புலக்கே இவ்வளவு இருக்க, அடி வாங்கினவனுக்கு எவ்வளவுடா இருக்குன்னு கேப்பாங்க. அந்த
0: சீனை உசுப்பேத்தி உடம்ப ரணகலம் ஆக்கிடுறாங்களே,
2: வயிற வலிக்கும்.
0: சூப்பர் சார்,
2: இப்பவே கண்ணை கட்டுத நிறைய வசனங்கள் இருக்கு வடிவேல்.
0: சூப்பர் சார்,
2: வாய்ப்புக்கு நன்றி.
0: நன்றி நன்றி நன்றி. வணக்கம்
3: அன்பு சகோதரிக்கு, மாலை வணக்கம்.
0: மாலை வணக்கம், யார் இங்கிருந்து பேசுறீங்க?
3: அடையாளம் பத்தி வந்து ஆசீர்வாதம் ராஜேஸ்வரி பேசுறேன்
0: மேடம். சொல்லுங்க.
3: வடிவேலு செந்தில் கவுண்ட் பண்ணி காமெடி தான் பிடிக்கும் மேடம்.
0: சரி,
3: அது கரகாட்டக்காரன் படத்துல இருக்கு மேடம். அது ரெண்டு பாடம் அது காமெடி
0: சொல்லும் போதே உங்களுக்கு சிரிப்பு வந்துட்டு இல்லையா?
3: நான் ரெண்டு பாடம் வாங்கினான்னு சொல்லுவாரு. ஒரு என்ன பண்ணுவோம், ரெண்டு பாயத்துல அங்கேயும் ஒரு பாயிண்ட் சாப்பிட்டு ஒரு பாயிண்ட் கொடுப்பாரு கவுண்ட் மணிக்கால.
0: அவங்களுடைய பயங்கரமான டச்சான காமெடி சீன் ஷேர் பண்ணிட்டு இருக்காங்க. தொடர்ந்து போடுங்க. நிகழ்ச்சியில ஒரு பாடல் ஒன்று கேட்டு வந்துடலாம். புஷ்பா டூ த ரூல் திரைப்படத்திற்காக சூடான பாடல் வந்துகிட்டே இருக்கு. ஸ்ரேயா கோஷல் குரல், வேகா வரிகள், தேவ்ஸ்ரீ பிரசாத்தோட இசையில கேட்டு இணைந்திருங்கள். இது பாரதி தமிழகம் 102.3.

0: கட்டுப்பாடு கட்டுப்பாடு.
1: ஏய் நிறுத்து நிறுத்து நிறுத்து, சிட்டுக்குருவிக்கு கட்டுப்பாடு இல்ல, சிட்டுக்குருவிக்கே தட்டுப்பாடா இருக்குது. நீ வேற, சிட்டுக்குருவிக்கு என்ன கட்டுப்பாடாம், பாட்டு வேற பாடிட்டு இருக்கற.
2: ஏன் காசியக்கா இப்படி சொல்ற?
1: ஆமா, நம்ம தாத்தா பாட்டி காலத்துல வீட்டு வாசல் வரைக்கும் வந்தது, அப்பா காலத்துல வயல் வரைக்கும் வந்துச்சு, நம்ம காலத்துல எங்கேயோ ஒரு ஊர்ல வந்ததா சொல்லிக்கிறாங்க. இனிமே நம்ம பிள்ளைங்க அத ஜூல கூட பாக்க முடியுமான்னு தெரியல. நானே அந்த யோசிச்சுட்டு இருக்கிறேன்.
2: புரியுது. என்ன செய்யலாம்? செல்போன் டவர், விண்டுமில்லு, இப்படி எங்க பார்த்தாலும் கரண்ட் மரமா மாறி போன பிறகு அந்த குருவிகளுக்கு ஏதுமா வீடும் ஊரும்.
1: இத சொல்ற நீயே முதல்ல செல்போனை பயன்படுத்துறத குறைச்சிருக்கியா? சிட்டுக்குருவி மட்டும் இல்லப்பா, எத்தனையோ விலங்குகளையும் பறவைகளையும் நாம இப்படி எல்லாம் கஷ்டப்படுத்திட்டு இருக்கிறோம். ஏதோ நல்லா பாதுகாக்கிறதா நாம நினைச்சுக்கிட்டு எந்த அளவுக்கு அதனுடைய இயல்புல இருந்து நாம அதை மாத்திட்டு இருக்கோம் தெரியுமா? என்னைக்காவது கொஞ்சம் யோசிச்சு பாத்திருக்கமா?
2: நல்லா புரிஞ்சிருச்சு, இனிமே யோசிச்சிருவோம் செஞ்சிருவோம்.
3: Yes, who is it?
4: Don.
5: 102 புலி 3 பாட்டுக்கு
4: டான்.
6: நீங்க கேட்டுட்டு இருக்கிறது பூந்தென்றல் நிகழ்ச்சி. நிகழ்ச்சியில என்ன கேள்வி கேட்டிருந்தோம் அப்படின்னா, உங்களுக்கு பிடித்த காமெடி டயலாக் எதுன்னு கேட்டிருந்தோம். நிறைய பேர் கால் பண்ணி நல்லா சிரிக்க சிரிக்க சொல்லிட்டு இருக்காங்க. தொடர்ந்து பேசி தெரிஞ்சுக்கலாம். வணக்கம். வணக்கம் வணக்கம், லைன்ல இருக்கீங்க?
7: வணக்கம். உடப்பாளையம்.
6: ஹலோ.
7: வணக்கம் மேடம்.
6: வணக்கம். யார் எங்க இருந்து பேசுறீங்க?
7: உடையார் பாளையம், அஜிம்.
6: அஜிம் சார் வணக்கம்.
7: மாந்தோப்பு கிளியாக கிளாஸ் எடுக்க போயிருப்பாரு, கிளாஸ் எடுப்பாரு குருகிட்ட. அப்ப அந்த குரு ஒரு வசனம் சொல்லுவாரு, இவரு நல்லா இருக்கும் மேடம்.
6: ஓகே சூப்பர் சார், கால் பண்ணதுக்கு ரொம்ப நன்றி, வாழ்த்துக்கள். வணக்கம்.
8: வணக்கம் மேடம். கேக்குதா மேடம், ராஜசேகர் மேடம். விவேக் சார் இல்ல?
6: ஆமா.
8: ஒரு படத்துல யானைக்கு ரெண்டு கோஷ்டி என்ன பண்ணுவாங்க, பட்டைய படுத்தா நாமத்தை படுத்தா சொல்லுவாங்க.
6: ஆமா,
8: ஜோக் ரொம்ப பிடிக்கும் மேடம்.
6: சூப்பர் சூப்பர். சாமி திரைப்படத்துல இருந்து இல்லையா?
8: கெட்ட நேரத்துல போட போது பாருங்க.
6: வணக்கம். யார் எங்க இருந்து பேசுறீங்க?
9: வணக்கம்,
6: சொல்லுங்க.
9: நன்றி.

0: வணக்கம், பாரதி தமிழ் எஃப்எம்.
1: வணக்கம்.
0: வணக்கம், யாரு?
1: திருமலைசை குண்டுமேடு விஸ்வநாதன் மேடம். ஒரு கால் ஒரு லைன் 1.5 வருஷமா கட் ஆயிருக்குது மேடம். அது
0: ஓகே, சரி பண்ணிடலாம் சார். சொல்லுங்க, எனக்கு கேள்வி தெரியுமா?
1: கேள்வி தெரியும். இந்த 71 அது நான் காலே வரமாட்டேன், இந்த 1.5 வருஷமா வரமாட்டேன்
0: மேடம். சரி சார், சரி பண்ணிடலாம், சொல்லுங்க.
1: அதாவது கரகாட்டக்காரர்ல வடிவு கரைசி செஞ்சிடும்.
2: அவர் எவ்வளவு கொடுத்தாரு?
1: 1 ரூபாய் கொடுத்தாரு.
0: ஓ, மிமிக்ரி எல்லாம் பண்ண ஆரம்பிச்சிட்டீங்களா?
1: ஆமா,
0: சூப்பர், சொல்லுங்க.
1: போனேன்.
2: அவர் 88 பழம் கொடுத்தாரு.
1: 2 பழம் கொடுத்தாங்க.
0: ஓகே சார், சூப்பரா சூப்பரா பேசுறீங்க. அடுத்த நேர்களுக்கு வாய்ப்பு கொடுத்துடலாம். நன்றி.
1: ஒரே செகண்ட்,
0: சொல்லுங்க சொல்லுங்க.
2: ஒரு பழம் இங்க இருக்கு, இன்னொரு பழம் அங்க.
0: நன்றி நன்றி. வணக்கம்.
3: வணக்கம்
0: வணக்கம். யார் இங்க இருந்து பேசுறீங்க?
3: மாதவரத்துல இருந்து மாதவன்.
0: மாதவரத்துல இருந்து மாதவன் சார், சொல்லுங்க.
3: நேசம் புதுசுல வடிவேல் காமெடி நல்லா இருக்கும்.
0: வடிவேல் சார் காமெடி தான் அடிச்சுக்க முடியுமா?
3: கைபிடிச்சு இழுச்சியா? என்னத்தை இழுச்சியான்னு வரேன்.
0: சூப்பர் சார், நன்றி கால் பண்ணதுக்கு. வணக்கம்.
4: வணக்கம்
0: வணக்கம். யாருங்க பேசுறீங்க?
4: நாகூர்ல இருந்து பாண்டியன் பேசுறேன்.
0: பாண்டியன் சார் வணக்கம்.
4: அதாவது ஒரு படத்துல எனக்கு படம் தெரிஞ்ச ஞாபகம் இல்ல, இது வடிவேல் வந்து சொல்லுவாரு, 100 ரூபாய்க்கு 4 கண்ணாடி வாங்கி போட்டதுல ஒண்ணுமே தெரியலடா. உடனே அங்கிருந்து ஒருத்தன் முடியாது சொல்லுவான், கல்யாணம் நின்று போச்சு, நிறுத்திடலாம், நின்றுடும் அப்படின்னு. ஏண்டா மாப்பிள்ள தலைசீர சீப்பு
0: எடுத்துட்டு
4: பக்காவா இருக்காரு. முறையான
0: அந்த கல்யாணத்தை நிப்பால் ட்ரை பண்றது ஹோல் ஸ்கீமே பயங்கர காமெடியா இருக்கும் இல்லையா? சூப்பர் சார், கால் பண்ணி ஷேர் பண்ணதுக்கு ரொம்ப நன்றி. ஃபேஸ்புக்கில் நம்ம நிறைய பேர் கமெண்ட்ஸ் போட்டிருக்காங்க. பாலு விசாலாட்சி நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்க சொல்லியிருக்காங்க. சென்னை சங்கர் சிவராம் நாகராஜன் மாலை வணக்கம் சொல்லியிருக்காரு நம்மளுக்கு. பொன்னியமன் மீடு வண்ணை கணேசன் நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்க சொல்லியிருக்காங்க. அந்தோனிராஜ் காட்டுப்பாக்கம், ஹைரா மஹி அண்ட் சாந்தி ரமேஷ், பிரபாகரன் பிரபாகரன் குமரன் இவங்க எல்லாருமே நிகழ்ச்சிக்கு வந்து வாழ்த்துக்கள் சொல்லியிருக்காங்க. அதே போல் வந்து பிரபாகரன் பிரியதர்ஷன் வந்து வின்னர் திரைப்படத்தில் ஒரு கைப்புள்ள கதாபாத்திரம், அடி கொடுத்த கைப்புள்ளக்கே இந்த கதினா அடி வாங்கின ஒசரோட இருப்பான்னு நினைக்கிறியாடா, நான் அவங்க கேட்கறது காமெடியனுக்கு சொல்லி ஷேர் பண்ணியிருக்காரு. அதே போல் பழனி கவிதா வந்து நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள் போட்டிருக்காங்க. ஐயோ வந்துட்டாயா வந்துட்டான் அப்படின்னு சொல்கிற வடிவேல் சார் காமெடி தான் ரொம்ப பிடிக்கும்னு போட்டிருக்காங்க. முரளிதரன் விழுப்புரம் அவங்க வந்து எப்போ போல அழகாக ஒரு போஸ்டர் ரெடி பண்ணி போட்டிருக்காரு நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள் சொல்லி. மயிலை பட்டாபி விக்ரமாதித்யன் கதாபாத்திரம் பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு 8 மணிக்கான கேள்விக்கு பதில் சொல்லியிருக்காரு.

சின்னக்கப்பம் தண்டபாணி வந்து கரகாட்டக்காரன் படத்தில் வரும் காரை யார் வச்சிருக்காங்கன்ற காமெடி ரொம்ப பிடிக்கும் சொல்லிட்டு ஷேர் பண்ணியிருக்காரு. மீரா வெங்கட்ராமன் நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள் சொல்லியிருக்காங்க. அதே போல் சிங்கம் சிங்கிளாக தான் வரும், பண்ணி தான் கூட்டமாக வரும்ன்ற அந்த மாஸ் டயலாக் தான் இவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும்னு சொல்லிட்டு போட்டிருக்காங்க. பொன்னியின் மீடு வணிக கணேசன் சந்திரமுகி படத்தில் வர சீன், ஒருத்தனால் எழுந்து கூட நிற்க முடியலன்ற அந்த காமெடி டயலாக் ரொம்பவே பிடிக்கும்னு சொல்லிட்டு ஷேர் பண்ணியிருக்காரு. நடராஜன் நடராஜன் வரும் ஆனால் வராது அப்படின்ற அந்த காமெடி பிடிக்கும்னு சொல்லிட்டு ஷேர் பண்ணியிருக்காரு. ரங்கராஜன் நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள் சொல்லிட்டு, அதே போல் கவுண்டமணி செந்தில் நடித்த கரகாட்டக்காரர் திரைப்படத்திலிருந்து ஒரு பழம் இங்கே இருக்குது இன்னொரு பழம் எங்கே அப்படின்னு கேட்குற காமெடி சீன் தான் ரொம்ப பிடிக்கும்னு சொல்லிட்டு ஷேர் பண்ணியிருக்காரு. பன்னீர்செல்வம் ஐஸ் என்ற திரைப்படத்தில் வரும் விவேக் பேசிய இப்படி இருந்தால் நான் எப்படி ஆயிட்டேன் அப்படின்ற அந்த டயலாக் பிடிக்கும்னு சொல்லிட்டு போட்டிருக்காரு. வெங்கடேசன் வெங்கடேசன் நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள் சொல்லியிருக்காங்க. ரெடில்ஸ் ஹயாத் பாஷா வேலைன்னு வந்துட்ட வேலைக்காரன் திரைப்படத்தில் ரோபோ சங்கர் சார் வந்து அன்னைக்கு காலையில் 6 மணி இருக்கும் அப்படின்னு அவர் அந்த பேசுகிற அந்த லென்த்தி டயலாக் தான் பயங்கர காமெடியாக இருக்குன்னு சொல்லிட்டு ஷேர் பண்ணியிருக்காரு. ஜி கதிரவன் வாரியங்காவிலிருந்து நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள் சொல்லியிருக்காங்க. கண்ணன் பி என் மேட்டுப்பட்டியிலிருந்து நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள் சொல்லியிருக்காங்க. கமலாவரதன் அவங்களும் வாழ்த்துக்கள் சொல்லியிருக்காங்க. சேது செல்வி செல்வன் பெங்களூரிலிருந்து தம்பிக்கு எந்த ஒரு திரைப்படத்தில் பாம்பு அந்த காட்சியில் வந்து ரஜினி சாரோட நடிப்பு ரொம்பவே சூப்பராக இருக்கும்னு சொல்லிட்டு ஷேர் பண்ணியிருக்காங்க. கோகுல் திருவிடை மருத்துவர் கௌசல்யா கதிரவன் எனக்கு அவள் வருவாளா திரைப்படத்தில் வரும் எல்லா காமெடி சீனும் பிடிக்கும்னு சொல்லிட்டு அழகாக முடிச்சிட்டாங்க. ஜி வேணுகோபால் நிகழ்ச்சியில் ஒரே நாள் ஒரு நாளைக்கு ஒரு காலர் எடுக்கணுன்றதை வந்து இன்சிஸ்ட்

பண்ணி சொல்லியிருக்காரு. எல்லா நேயர்களும் அந்த அந்த ரூலை ஃபாலோ பண்ணால் நிறைய நேயர்களுக்கு வாய்ப்பு கிடைக்கும். அதே போல் சிஜே மாதேஷ் வந்து அவங்களுக்கு ரொம்ப பிடித்தது வந்து ஃப்ரெண்ட்ஸ் திரைப்படத்தில் வர காமெடி சீன்ஸ் சொல்லி ஷேர் பண்ணியிருக்காரு. சிவகுமார் அப்படின்றவங்க சிவகுமார்ன்றவங்க நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள் போட்டிருக்காரு. நம்ம கிட்ட பேச போகிற அடுத்த நேயர் யாருன்னு கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வணக்கம்.

0: எடுத்துக்கலாம். வணக்கம்.
1: வணக்கம்.
0: வணக்கம். யார் இங்க இருந்து பேசுறீங்க?
1: எம்கேபி நகர்ல இருந்து முருகேஷ் பேசுறேன்.
0: முருகேஷன் சார், சொல்லுங்க.
1: எனக்கு இந்த சின்ன கவுண்டர் படத்துல அந்த கழுத கிட்ட பேசுவார் இல்லையா, கவுண்டர் மணி?
0: ஆமா.
1: உங்களுக்கு என்னடா நான் குறை வச்ச, அவங்க வீட்டு பாவாடியை தின்ன, இவங்க வீட்டு பாவாடி தின்ன அப்படின்னு அது பாட்டு பேசின்னு பாரு. கழுதெல்லாம் நின்று கேட்கும். அது எனக்கு அது பார்த்த உடனே நம்மளுக்கு எப்படி தெரியும்னா, வசனம் எல்லாம் முடிஞ்சு அப்புறம் தான் கழுதையை காட்டுவாங்க. நல்லா இருக்கும்.
0: சூப்பர் சார், சூப்பர். அழகா ஷேர் பண்ணீங்க. நன்றி.
1: நன்றிமா. நன்றி. நன்றி.
0: வணக்கம். பாரதி தமிழ் எஃப்எம். வணக்கம். லைன்ல இருக்கீங்க? வணக்கம். ஓகே, நேர் ஏதோ பேச மாட்டாங்க. நிறைவு பகுதிக்கு வந்துகிட்டே இருக்கோம். நிகழ்ச்சியில் நிறைய பேர் கால் பண்ணி உங்களுக்கு பிடித்தமான காமெடி எல்லாம் என்னென்னு ஷேர் பண்ணிட்டுருக்கீங்க. கமெண்ட்ஸ்லேயும் நிறைய பேர் போட்டிருக்கீங்க. காமெடி வந்து நம்ம வாழ்க்கை ரொம்ப ஈஸியாக இருக்குது. ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஃபுல்லாக இருக்கும்பொழுது, டென்ஷனாக இருக்கும்பொழுது, ஒரு சீன் டிவியில் ஓடும்பொழுதோ இல்லை எங்கேயாவது பார்க்கும்பொழுது டக்குன்னு மனசு விட்டு சிரிச்சிடறோம் இல்லையா, அதுதான் நம்மளுக்கு தேவை. நம்மக்கிட்ட பேச போகிற அடுத்த நேயர், வணக்கம். வணக்கம். யார் எங்கேருந்து பேசுகிறீங்க? வணக்கம். ஓகே, சரி. வணக்கம். வணக்கம், கேக்குதா? ஓகே, இன்னைக்கு எல்லாரும் வந்து கால் பண்ணி கட் பண்ணி கட் பண்ணி விளையாண்டு இருக்காங்க என்கிட்ட. வணக்கம்.
2: ஹலோ. வணக்கம் மேடம்.
0: வணக்கம். யார் எங்க இருந்து பேசுறீங்க சார்?
2: சிரிப்பாக
0: நன்றி.
2: மகிழ்ச்சி மேடம்.

பூந்தண்டல் நிகழ்ச்சியோட நிறைவு பகுதிக்கு வந்தாச்சு. இன்னைக்கு எல்லா காலர்ஸும் அழகாக கால் பண்ணி டக் டக்குன்னு ஸ்பான்டேனியஸாக அவங்களுக்கு என்ன படம் பிடிக்கும், என்ன டயலாக் பிடிக்கும்னு ஷேர் பண்ணிட்டாங்க. நிகழ்ச்சியில் வரப்போகிற நிறைவு பாடல் குஷி திரைப்படத்திற்காக ஆராதியாக வந்துகிட்டே இருக்கு. சித் ஸ்ரீராம் குரலில், சின்மய் ஸ்ரீபடோட குரலில், மதன் கார்கியோட வரிகளில், ஹேஷம் அப்துல் வஹாபுடைய இசையில் வந்துகிட்டே இருக்கு. இது உத்பாரி தமிழகம் 102.3 மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.

0: கேட்டுக்கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழ் எஃப்எம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: பக்தி மாலை.

0: பக்தி மாலை.
1: நேரம் 6:01 கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். 102.3 பாரதி தமிழ் பண்பலை. திரை இசையில் ஒலிக்கும் பக்தி இசைப்பாடல்கள். மின்சார கனவு திரைப்படத்திலிருந்து முதல் பாடல். ஏ ஆர் ரஹ்மான் இசையில் வைரமுத்து எழுதிய இந்த பாடல், அனுராதா ஸ்ரீராம் குரல்ல.

0: திரை இசையில் மலர்ந்த பக்தி பாடல்கள் உலா வந்து கொண்டிருக்கும் இந்த நிகழ்ச்சி பக்தி மாலை வழங்கிக் கொண்டிருப்பது 102.3 விவேக் பாரதி தமிழ் பண்பலை பக்தி மாலை.
1: 6:05 தொடரும் பக்தி மாலை பாடல் சொல்ல சொல்ல இனிக்குதடா முருகா. பி. சுசீலா குரலில் கந்தன் கருணை திரைப்படத்திலிருந்து.

102.3 விவித் பாரதி தமிழ் எஃப்எம்இல் இறை சிந்தனை நம் நெஞ்சில் நிறைய இசை பாமாலைகள் வலம் வந்து கொண்டிருக்கும் இந்த நிகழ்ச்சி பக்தி மாலை.

0: அம்பிலி குரலில் கண்ணதாசன் எழுதிய இந்த பாடல் ஜி தேய விராஜன் இசையில் சுவாமி ஐயப்பன் திரைப்படத்திலிருந்து கேட்டீர்கள்.
1: இறைவனின் இன்னருள் வேண்டி இன்னிசை கானங்கள் உலா வந்து கொண்டிருக்கும் இந்த நிகழ்ச்சி பக்தி மாலை. இது 102.3 விவத் பாரதி தமிழ் பண்பலை.

இனிமையான மாலை நேரத்தில் இறை போற்றும் பக்தி பாடல்கள் நம் இல்லங்களிலும் உள்ளங்களிலும் நிறைந்திருக்க ஒழித்துக் கொண்டிருக்கிறது பக்தி மாலை. இது 102.3 பாரதி தமிழ் பண்பலை.

0: வெள்ளித்திரையில் அரங்கேறிய பக்தி பாடல்கள் நம் இல்லங்களில் அலங்கரித்துக் கொண்டிருக்கும் இந்த நிகழ்ச்சி பக்தி மாலை. வழங்கிக் கொண்டிருப்பது 102.3 விவத் பாரதி தமிழ் பண்பலை.
1: பக்தி மாலையில் தொடரும் பாடல் எம் கே தியாகராஜ பாகவதர் குரலில்.

0: தெய்வீக மனம் கமழ ஒழித்துக் கொண்டிருக்கிறது பக்தி மாலை. இது 102.3 விவித் பாரதி தமிழ் பண்பலை.
1: திரைப்பட பாடல்.

0: இறைவனின் அருளை நம்மிடம் அள்ளி சேர்க்க ஒழித்துக் கொண்டிருக்கிறது பக்தி மாலை. இது 102.3 விவித் பாரதி தமிழ் பண்பலை.
1: ஹாய் நிஷா, ரேடியோல என்ன கேட்டுட்டு இருக்க?
2: வா நிறை, விவித் பாரதி தமிழ் எஃப்எம் தான் கேட்டுட்டு இருக்கிறேன். உனக்கு ஒண்ணு தெரியுமா, இன்னைக்கு நான் ஒரு க்வெஸ்சனுக்கு கரெக்டா ஆன்சர் பண்ணிட்டேன்.
1: அட அப்படியா? அவங்க டாபிக்ஸ் கேக்குற க்வெஸ்சன் எல்லாம் சூப்பரா இருக்கும். எனக்கும் கலந்துக்கணும்னு ஆசையா இருக்கு.
2: அப்ப கலந்துக்க வேண்டியது தானே?
1: நானும் நிறைய தடவை ஃபோன் பண்ணி ட்ரை பண்ணிட்டேன், எங்க ஃபோன் லைனே கிடைக்க மாட்டேங்குது. என்ன பண்றது, எனக்கும் பேசணும்னு ஆர்வமா இருக்கும்ல.
2: விவித் பாரதி தமிழ் எஃப்எம் 102.3
3: அனைவரையும் வரவேற்போம்,
2: வாய்ப்பளித்து மகிழ்வோம்,
3: புதியவர்களும் நம்மோடு இணையட்டும்.
4: விளையாடு விளையாடு வாழும் வரைக்கும் விளையாடு.
5: 102.3 விவித் பாரதி தமிழ் பண்பலை நிகழ்ச்சிகளை கேட்டுக் கொண்டிருக்கிறீர்கள். இன்னும் சில நொடிகளில் மாநில செய்திகள்.

மாநில செய்திகள் வாசிப்பவர் ஷியாமளா. தலைப்புச் செய்திகள். தேயிலை துறையில் நவீன தொழில்நுட்பங்கள் பயன்படுத்தப்பட வேண்டியதன் அவசியத்தை குடியரசு துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் வலியுறுத்தியுள்ளார். டெங்கு காய்ச்சல் பரவலை தடுப்பதற்கு தேவையான அனைத்து நடவடிக்கைகளையும் மேற்கொள்ளுமாறு முதலமைச்சர் திரு விஜய் அதிகாரிகளுக்கு அறிவுறுத்தியுள்ளார். சென்னை பட்டினப்பாக்கத்தில் புதிய தலைமைச் செயலகம் அமைக்கும் முடிவினை கைவிடுவதாக தாவேக அரசு வெளிப்படையாக அறிவிக்க வேண்டும் என்று திமுக கோரியுள்ளது. தமிழகத்தின் ஒரு சில பகுதிகளில் இன்று கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. ஆசிய விளையாட்டுப் போட்டிகளில் இந்தியா இன்று 2 வெள்ளி 2 வெண்கல பதக்கங்களை வென்றது. இனி விரிவான செய்திகள். தேயிலை துறையில் நவீன தொழில்நுட்பங்கள் பயன்படுத்தப்பட வேண்டியதன் அவசியத்தை குடியரசு துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் வலியுறுத்தியுள்ளார். நீலகிரி மாவட்டம் குன்னூரில் தென்னிந்திய தோட்ட அதிபர்கள் கூட்டமைப்பு நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு அவர் பேசினார். உலக சந்தையில் இந்திய தேயிலையின் பங்கினை அதிகரிக்க வேண்டும் என்றும் அவர் கேட்டுக் கொண்டார். தேயிலை தொடர்பான ஆராய்ச்சி, தர மேம்பாடு மற்றும் வர்த்தக வாய்ப்புகளிலும் தொழிலாளர்கள் நலனிலும் இந்த கூட்டமைப்பு கூடுதல் கவனம் செலுத்த வேண்டும் என்றும் அவர் அறிவுறுத்தினார். தேயிலை தோட்ட தொழிலாளர்களுக்கு நவீன பயிற்சிகள் வழங்கப்பட வேண்டியதன் அவசியத்தையும் குடியரசு துணைத் தலைவர் வலியுறுத்தினார். டெங்கு காய்ச்சல் பரவலை தடுப்பதற்கு தேவையான அனைத்து நடவடிக்கைகளையும் மேற்கொள்ளுமாறு முதலமைச்சர் திரு விஜய் அதிகாரிகளுக்கு அறிவுறுத்தியுள்ளார். சென்னையில் இது தொடர்பாக ஆய்வு மேற்கொண்டு அவர் பேசினார். கொசு ஒழிப்பு பணிகளை தீவிரப்படுத்துமாறும் இதுகுறித்து விழிப்புணர்வு நடவடிக்கைகளை மேற்கொள்ளுமாறும் முதலமைச்சர் இக்கூட்டத்தில் அறிவுறுத்தினார். இப்பணிகளை மக்கள் நல்வாழ்வுத்துறையோடு இணைந்து இதர துறைகளும் மேற்கொள்ள வேண்டும் என்று அவர் கேட்டுக் கொண்டார். டெங்கு காய்ச்சலால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு சிகிச்சை அளிப்பதற்காக அரசு மருத்துவமனைகள் மற்றும் ஆரம்ப சுகாதார நிலையங்கள் தயார் நிலையில் இருப்பதை அதிகாரிகள் உறுதி செய்ய வேண்டும் என்றும் திரு விஜய் இந்த கூட்டத்தில் வலியுறுத்தினார். மதுராந்தகம் தாராபுரம் சட்டப்பேரவை தொகுதி இடைத்தேர்தலில் தாவேக வெற்றி பெறும் என்று மாநில அமைச்சர் திரு அருண்ராஜ் நம்பிக்கை தெரிவித்துள்ளார். இன்று ஈரோட்டில்

0: செய்தியாளர்களிடம் பேசுகையில் அவர் இவ்வாறு கூறினார்.
1: வாய்ப்பு ரொம்ப பிரகாசமா இருக்கு, கண்டிப்பா வெற்றி தான். 60-70 வருஷமா ஒரு மாற்றம் வேணும் அப்படின்னு ஏங்கிட்டு இருந்த மக்களுக்கு பாத்தீங்கன்னா நம்ம ஒரு மாற்றம் கொடுப்போம் அப்படின்னு சொல்லி நம்ம தேர்தலுக்கு முன்னாடி நம்ம சொல்லிதான் நம்ம வாக்கு கேட்டோம், ஜெயிச்சோம். இப்ப அந்த மாற்றத்தை நம்ம செஞ்சிட்டோம். மக்களோட எண்ணம் எப்படி இருக்கு நமக்கு நல்லா தெரியும். அவங்களுக்கான இந்த முதலமைச்சர் தலைமையிலான இந்த அரசு ரொம்ப சிறப்பா பண்ணிட்டு இருக்குன்னு சொல்றாங்க. அதனால அவங்களுக்கும் அந்த தொகுதியிலையும் தமிழக வெற்றி கழகத்தின் வேட்பாளர் ஜெயிக்கணும் தான் சொல்றாங்க. திட்டமிட்டு நான் திரும்ப பெரிய குற்றச்சாட்டு ஓப்பனாவே சொல்றேன் நானு, திட்டமிட்டு சில கட்சிகள், அது எந்த கட்சின்னு உங்களுக்கே தெரியும், நம்ம தாவக்க வேட்பாளர் போற இடத்துல போய் இந்த மாதிரி கோஷம் எழுப்புறாங்க. ஆனா அங்க இருக்கிற மக்கள், அந்த பகுதி மக்கள் அனைவரும் நம்ம தலைவர் அவர்கள் ஆதரவா தான் இருக்காங்க. புதிய தலைமைச் செயலகம் கண்டிப்பாக அவசியம் கருதிதான் நம்ம முதலமைச்சர் ஒரு தெளிவான ஒரு அறிக்கை கொடுத்திருக்காரு.
0: சென்னை பட்டினப்பாக்கத்தில் புதிய தலைமைச் செயலகம் அமைக்கும் முடிவினை கைவிடுவதாக முதலமைச்சர் திரு விஜய் வெளிப்படையாக அறிவிக்க வேண்டும் என்று திமுக தலைவர் திரு மு க ஸ்டாலின் வலியுறுத்தியுள்ளார். இன்று சென்னையில் மீனவர் சங்க நிர்வாகிகளின் கோரிக்கை மனுவை பெற்றுக் கொண்ட பின்னர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் அவர் இதனை தெரிவித்துள்ளார். தாவேக அரசின் இந்த முடிவுக்கு எதிராக மீனவர்கள் நடத்தி வரும் போராட்டத்திற்கு திமுக முழு ஆதரவளிக்கும் என்றும் அவர் கூறியுள்ளார். பட்டினப்பாக்கத்தில் தலைமைச் செயலகம் கட்டுவதற்கான அரசாணை வெளியிட்ட பின்னர் இது தொடர்பாக முடிவெடுக்கப்படவில்லை என்று அமைச்சர்கள் கூறுவது உண்மைக்கு மாறானது என்றும் திரு மு க ஸ்டாலின் அந்த அறிக்கையில் தெரிவித்துள்ளார். இதற்கிடையே அரசாணை வெளியிட்ட பின்னர் மீனவர்கள் மற்றும் பொதுமக்களிடம் பெறப்பட்ட கருத்துக்களின் அடிப்படையில் அதனை செயல்படுத்துவது தொடர்பாக இறுதி முடிவெடுக்கவில்லை என்று தெரிவிக்கப்பட்டதாக மாநில அமைச்சர் திரு ராஜ்மோகன் கூறியுள்ளார். இன்று சென்னையில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், இதன் அடிப்படையில் மாநில அமைச்சர் திரு ஆதவ் அர்ஜுனா தெரிவித்த கருத்தில் தவறேதும் இல்லை என்றும் தெளிவுபடுத்தினார். போதைப்பொருள் புழக்கத்தை கட்டுப்படுத்த தாவேக அரசு உரிய நடவடிக்கைகளை மேற்கொள்ளவில்லை என்று பிஜேபி மாநில தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் குற்றம் சாட்டியுள்ளார். இன்று நெல்லையில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், பால் மற்றும் மின்சாரத்திற்கு தட்டுப்பாடு நிலவும் சூழலில் போதைப்பொருள் மட்டும் தடையின்றி கிடைப்பதாக குறை கூறினார். மின்வெட்டை தாவேக அரசு நியாயப்படுத்தக்கூடாது என்றும் திரு நயினார் நாகேந்திரன் கேட்டுக் கொண்டார். தமிழக மீனவர்களிடமிருந்து பறிமுதல் செய்யப்பட்ட படகுகளை உடைக்கும் நடவடிக்கையில் இலங்கை அரசு ஈடுபடுவது கண்டிக்கத்தக்கது என்று பாமக தலைவர் டாக்டர் அன்புமணி ராமதாஸ் கூறியுள்ளார். இது தொடர்பாக இன்று அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் கடந்த 2 நாட்களில் ஏராளமான படகுகள் உடைக்கப்பட்டதாக வெளியான செய்திகளை சுட்டிக்காட்டியுள்ளார். இப்பிரச்சினையில் மத்திய மாநில அரசுகள் உடனடியாக தலையிட்டு படகுகள் உடைக்கப்படுவதை தடுத்து நிறுத்த நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் டாக்டர் அன்புமணி ராமதாஸ் கேட்டுக் கொண்டுள்ளார். தாவேக அரசுக்கு அளித்து வரும் ஆதரவு தொடரும் என்று மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் திரு சண்முகம் கூறியுள்ளார். இன்று சென்னையில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், சென்னை பட்டினப்பாக்கத்தில் தலைமைச் செயலகம் கட்டும் முடிவினை தாவேக அரசு கைவிட வேண்டும் என்று கேட்டுக் கொண்டார். நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது மாநில செய்தி அறிக்கை.
2: நாடு போற்றும் நல்லாட்சி, பிரதமர் திரு நரேந்திர மோடியின் 25 ஆண்டுகால பொது வாழ்வே சாட்சி. சரக்கு மற்றும் சேவை வரி விதிப்பு செயலாக்கம், வருமான வரி சீர்திருத்தங்கள், உற்பத்தியுடன் இணைந்த ஊக்கத்தொகை திட்டங்கள், தேசிய கல்விக் கொள்கை, நேரடி பண பரிமாற்றம், தேசிய மருத்துவ ஆணையம், புதிய குற்றவியல் சட்டங்கள் மற்றும் புதிய தொழிலாளர் நலச்சட்டங்கள், விண்வெளி மற்றும் பாதுகாப்பு துறை சீர்திருத்தங்கள், செமிகண்டக்டர் இயக்கம், இது மட்டுமின்றி சாதனைகள் பல. நாட்டு நலன் மற்றும் மக்கள் சேவை, இதுவே பிரதமரின் தாரக மந்திரம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சாதனைகள்.
0: தமிழகத்தில் நடப்பு கொள்முதல் பருவத்தில் இதுவரை 117,000 மெட்ரிக் டன் நெல் கொள்முதல் செய்யப்பட்டுள்ளதாக மாநில அரசு கூறியுள்ளது. நெல் கொள்முதல் நிலையங்களில் உள்ள குறைபாடுகள் குறித்து விவசாயிகள் புகார் அளிக்க ஏதுவாக வாட்ஸ்அப் சேவை அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளதாக தமிழக அரசின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. விவசாயிகள் தங்கள் புகார்களை 9500801465 என்ற வாட்ஸ்அப் எண்ணில் தெரிவிக்கலாம் என்று அதில் அறிவுறுத்தப்பட்டுள்ளது. தமிழகத்தில் சேவல் சண்டைக்கு தடை விதிக்கப்படவில்லை என்று காவல்துறை தலைவர் சென்னை உயர்நீதிமன்றத்தில் தெரிவித்துள்ளார். இது தொடர்பான வழக்கு நீதிபதி லட்சுமி நாராயணன் முன்பு இன்று மீண்டும் விசாரணைக்கு வந்தபோது காவல்துறை தலைவர் தரப்பில் தாக்கல் செய்யப்பட்ட பதில் மனுவில் இது தெரிவிக்கப்பட்டுள்ளது. சேவல் சண்டையை முறைப்படுத்தும் நோக்கில்தான் சுற்றறிக்கை பிறப்பிக்கப்பட்டதாக அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது. இதனை பதிவு செய்து கொண்ட நீதிபதி இந்த சுற்றறிக்கை குறித்து காவல்துறைக்கு தெளிவுபடுத்த வேண்டும் என்று உத்தரவிட்டார். சேவல் சண்டைக்கு தடை இல்லாததால் மனுதாரர் சம்பந்தப்பட்ட காவல் நிலையத்தை அணுகி அனுமதி பெற்றுக் கொள்ளலாம் என்றும் அந்த உத்தரவில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. தமிழகத்தின் ஒரு சில பகுதிகளில் இன்று கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையத்தின் தென்மண்டல இயக்குநர் டாக்டர் வி ஆர் துரை தெரிவித்துள்ளார். எமது செய்தியாளரிடம் பேசுகையில் அவர் இவ்வாறு கூறினார்.
3: மத்திய மேற்கு மற்றும் அதை ஒட்டிய மத்திய கிழக்கு வங்கக்கடல் பகுதிகளில் நிலவும் காற்றழுத்த

0: தாழ்வு பகுதி அடுத்த 24 மணி நேரத்தில் மத்திய மேற்கு வங்கக்கடல் பகுதிகளில் காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக வலுவடையும். இது மேலும் வலுவடைந்து ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக மத்திய மேற்கு மற்றும் அதை ஒட்டிய வடமேற்கு வங்கக்கடல் பகுதிகளில் நிலவக்கூடும். இது மேற்கு வடமேற்கு திசையில் நகர்ந்து வடக்கு ஆந்திரா, தெற்கு ஒடிசா கடலோர பகுதிகளை சென்றடையும். மத்திய தமிழகம் மற்றும் அதை ஒட்டிய பகுதிகளின் மேல் ஒரு வளிமண்டல சுழற்சி நிலவுகிறது. இதன் காரணமாக இன்று வேலூர், ராணிப்பேட்டை மற்றும் திருவண்ணாமலை மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் இடிமின்னல் மற்றும் பலத்த காற்றுடன் கூடிய கனமழை பெய்யக்கூடும்.
1: மாவட்ட செய்திகள். கிருஷ்ணகிரி மாவட்டம் ஹோசூர் அரசு தொழிற்பயிற்சி நிலையத்தில் சேர்க்கை முகாம் நாளை மறுநாள் நடைபெறும் என்று ஆட்சியர் திரு தினேஷ்குமார் கூறியுள்ளார். தாராபுரம் சட்டப்பேரவை தொகுதிக்கு உட்பட்ட பகுதியில் உரிய ஆவணங்கள் இன்றி கொண்டு செல்லப்பட்ட 5.5 லட்சம் ரூபாயை தேர்தல் பறக்கும் படையினர் பறிமுதல் செய்தனர். திருவண்ணாமலை மாவட்டத்தில் உள்ள நீர்நிலைகளின் கரைகளில் பனை விதைகளை நடவு செய்யும் பணிகளை ஆட்சியர் திருமதி வந்தனா கர்க் இன்று தொடங்கி வைத்தார். கன்னியாகுமரி மாவட்டத்தில் தொழில்துறையினருடன் ஆட்சியர் திரு பிரதாப் இன்று கலந்துரையாடினார். தென்காசி மாவட்டத்தில் போக்சோ மற்றும் பிசிஆர் சிறப்பு நீதிமன்றங்களை சென்னை உயர்நீதிமன்ற தலைமை நீதிபதி திரு எஸ் ஏ தர்மாதிகாரி இன்று காணொலி வாயிலாக திறந்து வைத்தார். நாமக்கல் மாவட்டத்தில் மாற்றுத்திறனாளிகளுக்கான நலத்திட்ட உதவிகளை ஆட்சியர் திரு மதுபாலன் இன்று வழங்கினார். திருவள்ளூர் மாவட்டம் மாவடியில் தூய்மை இந்தியா மற்றும் அன்னையின் பெயரில் மரம் நடும் இயக்கத்தின் கீழ் 3000 மரக்கன்றுகள் இன்று நடப்பட்டன. விளையாட்டுச் செய்திகள். ஆசிய விளையாட்டுப் போட்டிகளில் இந்தியா இன்று 2 வெள்ளி, 2 வெண்கலப் பதக்கங்களை வென்றது. ஜப்பானில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் ஆடவர் 10 மீட்டர் துப்பாக்கிச் சுடும் பிரிவில் ஹிமான்ஷு திலான் வெள்ளிப்பதக்கத்தையும் ருத்ராங்ஷ் பாட்டீல் வெண்கலப் பதக்கத்தையும் வென்றனர். ஆடவர் 10 மீட்டர் குழு பிரிவிலும் இந்தியாவிற்கு வெள்ளிப்பதக்கம் கிடைத்தது. மகளிர் 60 கிலோ எடைப்பிரிவு தற்காப்பு கலை போட்டியில் சுச்சிகா தரியால் வெண்கலப் பதக்கம் வென்றார். குத்துச்சண்டை போட்டியின் ஆடவர் 70 கிலோ எடைப்பிரிவில் சுமித் குண்டு காலிறுதிக்கு முன்னேறியுள்ளார். மகளிர் ஹாக்கி போட்டியில் இந்தியா 17-1 என்ற கோல் கணக்கில் இந்தோனேஷியாவை வென்றது. ஆடவர் பேட்மிண்டன் பிரிவில் இந்தியா காலிறுதிக்கு முன்னேறியுள்ளது. ஆடவர் 56 கிலோ எடைப்பிரிவு உஷு போட்டியில் ஆர்யன் காலிறுதிக்கு முன்னேறியுள்ளார். இப்போட்டியில் இந்தியா இதுவரை 4 வெள்ளி, 2 வெண்கலப் பதக்கங்களுடன் பதக்கப்பட்டியலில் 12வது இடத்தில் உள்ளது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். தேயிலை துறையில் நவீன தொழில்நுட்பங்கள் பயன்படுத்தப்பட வேண்டியதன் அவசியத்தை குடியரசு துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் வலியுறுத்தியுள்ளார். டெங்கு காய்ச்சல் பரவலை தடுப்பதற்கு தேவையான அனைத்து நடவடிக்கைகளையும் மேற்கொள்ளுமாறு முதலமைச்சர் திரு விஜய் அதிகாரிகளுக்கு அறிவுறுத்தியுள்ளார். சென்னை பட்டினப்பாக்கத்தில் புதிய தலைமைச் செயலகம் அமைக்கும் முடிவினை கைவிடுவதாக தாவேக அரசு வெளிப்படையாக அறிவிக்க வேண்டும் என்று திமுக கோரியுள்ளது. தமிழகத்தின் ஒரு சில பகுதிகளில் இன்று கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. ஆசிய விளையாட்டுப் போட்டிகளில் இந்தியா இன்று 2 வெள்ளி, 2 வெண்கலப் பதக்கங்களை வென்றது. செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.
2: வைப் பண்றேங்கிற பேர்ல வீலிங் பண்ணாதீங்க, அடுத்தவங்க வாழ்க்கையை கெடுக்காதீங்க.
3: பண்ணாதீங்க தம்பிகளா,
2: ரீல்ஸ் பண்றதுக்கு ஓவர் ஸ்பீட் ஓட்டாதீங்க.
3: அந்த ரீல்ஸ போலீஸும் பார்ப்பாங்க.
2: அடம்பிடிக்கிறாங்களே பசங்க அப்படின்னு சொல்லி ஹை எண்ட் மாடல் வண்டிய உங்க அண்டர் ஏஜ் பசங்களுக்கு வாங்கியே தராதீங்க.
3: பேரண்ட்ஸ் மேலயும் கேஸ் ஃபைல் ஆகும்.
2: சாலை விபத்துகள் பல நடக்கிறது, விபத்துல சிக்கின வாகன ஓட்டிகள் தப்புனால மட்டும் இல்ல.
3: பக்கத்துல ஓட்டுறவங்க கவனத்தை சிதறடிக்காதீங்க, பதட்டப்படுத்தாதீங்க.
2: சினிமால ஹீரோ ஹீரோயினுக்கு பாதுகாப்பு தந்து சாகசம் பண்ண வைப்பாங்க.
3: தப்பான சாகசத்தால விபரீதம் நடந்தா விபத்து செலவுக்கு வீட்டையே அடமானம் வைக்க வேண்டியிருக்கும்.
2: போதையில நீங்க ஓட்டுற வண்டி கண்டிப்பா பாதையில போடுறது இல்ல. 40க்கு கீழே வண்டி ஓடுனா வண்டி நம்ம கண்ட்ரோல்ல இருக்கும், 40க்கு மேல போனா வண்டி கண்ட்ரோல்ல நாம போறோம்.
3: சாலை பாதுகாப்பு உயிர் பாதுகாப்பு.

0: எப்பவுமே போனும் கையுமா இருக்காது.
1: என்ன பண்றது சித்தப்பா, போர் அடிக்குதே.
0: நாங்கள் எல்லாம் சின்ன பசங்களா இருக்கும்போது எங்க தாத்தா பாட்டி எல்லாம் கதை சொல்லுவாங்க தெரியுமா, ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காவும் இருக்கும், நாங்களும் கேட்போம்.
1: அதெல்லாம் அந்த காலம் சித்தப்பா, இப்ப யாருக்கு அதெல்லாம் சொல்றாங்க?
0: ஏன் சொல்லல, நம்ம விவத் பாரதி தமிழ் எஃப்எம்ல சனிக்கிழமை காலையில 10 மணியிலிருந்து 11 மணி வரைக்கும் நல்ல நல்ல இன்ட்ரெஸ்டிங்கான கதைகள் எல்லாம் சொல்றாங்க. அது மட்டுமா, நிறைய பாடல்கள் இடையே கேட்டு ரசிக்கலாம். உனக்கு பொழுதும் போகும், நிறைய நல்ல பயனுள்ள கதைகளும் கேட்டு தெரிஞ்சுப்போம்.
1: இதோ இப்பவே டியூன் பண்றேன்.
0: விவத் பாரதி தமிழகம் 102.3
1: மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டத்தோடு.

குட் ஈவினிங், ஹாப்பி ரெய்னி ஈவினிங். 6:42 நிமிடங்களுக்கு 102.4 தமிழ் பண்பலை கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். கும்பகோணத்தில் 101.6 எஃப்எம், வேலூரில் 100.4 எஃப்எம், திருப்பத்தூரில் 100.1 கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள் பாரதி தமிழ் எஃப்எம் நிகழ்ச்சிகளை, பாடல்களை. மண்டே மியூசிக் டே என்பா கூட. ஓகே, எனக்கு மழை வாசம் ஸ்டுடியோவுக்கு உள்ளே வர்றதுக்கு முன்னாடியே நடராஜன் சுப்பையா புத்தகத்துலேருந்து மெசேஜ் போட்டார். வித் அவர் வழக்கமாக அனுப்புகிற மாதிரி வாரம் வாரம், அதாவது கிட்டத்தட்ட ஜூலை கடைசி வாரத்துலேருந்து இப்போ இந்த செப்டம்பர் கடைசி வாரம் வரைக்கும் சரியாக 6:00 to 7:00 நமக்கு எவ்ரி மண்டே அந்த மழை வந்துக்கிட்டே இருந்தது. அண்ட் அந்த எவ்ரி மண்டே மழை வரும்போதும் நம்ம நடராஜன் சுப்பையா ஃபோட்டோ எடுத்து ஃபேஸ்புக்கில் போட்டுருவார், மழை வருது. ஓகே, மழை வந்து கொண்டிருக்கிறது, பெரிய மழை கூட வரலாம், இருட்டாக இருக்கலாம். ஸோ வண்டியில் ஆஃபீஸ்லாம் முடிச்சுட்டு, வேலையெல்லாம் முடிச்சுட்டு, ஸ்கூலெல்லாம் முடிச்சுட்டு, காலேஜெல்லாம் முடிச்சுட்டு வீட்டுக்கு போகிறவங்க சேஃபாக ட்ரைவ் பண்ணுங்கள், ஸ்லோவாக ட்ரைவ் பண்ணுங்கள். இன்கேஸ் நீங்கள் எஃப்எம் கேட்டுக்கிட்டு இருந்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், கண்டிப்பாக நான் வந்து ஃபுல் சவுண்டு கேட்டதும் அப்படி வச்சிடணும் அப்படிங்கிற மாதிரி பாட்டு தான் திரும்ப திரும்ப போடுவேன். அதுக்காக அவசரப்பட்டு மழை நேரத்தில் அந்த ஹை ஸ்பீக்கர்ஸில் பாடல்கள் கேட்காதீங்கன்னா ஹார்ன் சத்தம் கேட்கணும், பின்னாடிலேருந்து யாராவது வந்து எப்பா அங்கே மரம் உழுந்து இருக்குது யூட்டன் அடிச்சுக்கோ அப்படின்னு சொன்னால் கூட உங்களுக்கு தெரியாது, ஜாலியாக போவீங்க. ஸோ இந்த மாதிரி எல்லாம் நான் முடிஞ்ச அளவுக்கு பாடல்களை மழை நேரத்தில் இல்லாமல் சொல்லுவேன். சொல்லுவாங்கள்ல மழை, இளையராஜா, யுவன் சங்கர் ராஜா, டீ, காஃபி அப்படின்லாம், அதெல்லாம் வந்து கேட்குறதுக்கு நல்லாயிருக்கும். பட் ப்ராக்டிக்கலாக 2-வீலரோ 4-வீலரோ மழை நேரத்தில் வாகனங்களில் போகும்போது, அதாவது நீங்கள் ஓட்டும்போது, வேறு யாராவது ஓட்டிகிட்டு போனால் பிரச்சனை இல்லை, அதுவுமே கொஞ்சம் பிரச்சனை தான், அந்த பாட்டில் மயங்கி ஏதாவது வாருவோம். சரி, சேஃப்டியான ப்ரிகாஷன்ஸ் எடுத்துக்கோங்க. ஓகே, கேட்க போகிற மொதல் 3 பாடல்கள் யுவன் சங்கர் ராஜா, நாமத்துக்குமார் மேஜிக், கற்றது தமிழ். அதைத் தொடர்ந்து தமிழா மியூசிக்கில் கபிலன் பாட்டு, அதை தொடர்ந்து மழை பொழிந்திடும் நேரம். மது அண்ட் ஜோசா ஸ்ரீதர், ஒரு குப்பை கதை படத்துல இருந்து. இந்த 3 பாடல்களும் அடுத்தடுத்து 102.3 பாரதி தமிழ் பண்பலையில். மண்டே மியூசிக் டே இன்பா கூட கேட்டுக்கிட்டு இருக்கீங்க, ஸ்டே டியூன்ட். இசை பூமியை ஆளட்டும்.

ரகு தீட்சித் அண்ட் சத்யபிரகாஷ் ஜித்தின் குரல்கள் இந்த பாட்டு.

0: பாட்டுக்கு
1: கரெக்டா 7 மணி. அதிகபட்சம் 10 மணி வரைக்கும் மழை எதிர்பார்க்கப்படுகிறது சென்னையில். அது தொடர்ந்து இருக்கலாம், விடிய விடிய அடித்தாலும் ஆச்சரியப்பட்டதுக்கு இல்லை வரட்டும், பயங்கர சூடாயிடுச்சுல அப்படின்னு தானே நீங்களும் உங்களுடைய மைண்ட் வாய்ஸ் இருக்கும். ஓகே, அண்ட் சேஃபாக இருங்க, என்ஜாய் பண்ணுங்கள் மழையை. அண்ட் சில இடங்களில் அந்த மழையை என்ஜாய் பண்ண முடியும். ஒவ்வொரு முறை அந்த வார்த்தையை சொல்லும் போதும் அவங்களுடைய அசௌகரியங்கள் அவங்களுக்கு தான் இருக்குது. உதாரணத்துக்கு ஒழுகிற வீடு, ஆறு வந்து கதவை தாண்டி உள்ளே வர்ற தண்ணி வெள்ளம் உள்ளே வர்ற வீடு, இந்த மாதிரி இடத்துல இருக்கிறவங்க அதனால் கண்டிப்பாக அதை என்ஜாய் பண்ண முடியாது. நம்ம சொல்லிக்கிறோம் மழை நமக்கு வந்து பயங்கர என்ஜாய் பண்ணக்கூடிய ஒரு விஷயம்னு இல்லை. அண்ட் அதுக்கும் இந்த மழைக்கு, இப்போ பெய்கிற மழைக்கும் அண்ட் இப்போ போடுற இந்த பாடல்களுக்கும் சத்தியமாக சம்மந்தம் இல்லை. அண்ட் இந்த பாட்டெலாம் கேட்கணும்னு தோணுது, அவ்வளோதான். ஹரிஹரன், தேவன், பிரசனா குரல்களில் தாமரை எழுதின இந்த பாட்டு ஹாரிஸ் மியூசிக்கில். இந்த பாட்டை ஏன் கேட்க வேண்டும் என்று தோண்டியது என்றால், ஏன் இனிய பொன் நிலாவே அப்படிங்கிற அந்த இதில் வர்ற பாஸ் கிட்டாரை தாண்டி நமக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு கிட்டார் போர்ஷனோட ஆரம்பிக்கிற ஒரு பாட்டு, அதனால் முதல்ல இருந்து மறுபடியும்

அடுத்த பாட்டு கேட்க போகிறோம். ஓகே, அடுத்த பாட்டு எது என்றால் பெஸ்ட் ஆஃப் ஹரிஹரனில் யார்கிட்ட கேட்டாலும் ஆல் டைம் ஃபேவரட் என்று சொல்லக்கூடிய இசை ராஜா இளையராஜா இசையில் வர்ற ஹே ராம் படப்பாட்டு.

0: இன்னும் சில நொடிகளில் தமிழில் செய்திகள்.
1: ஆகாஷ்வாணி. செய்திகள் வாசிப்பவர் சுமித்ரா ரத்னம். தலைப்புச் செய்திகள். நியூசிலாந்துடனான தடையற்ற வர்த்தக ஒப்பந்தம் அடுத்த மாதம் 20ஆம் தேதி முதல் செயல்பாட்டுக்கு வரும் என்று மத்திய அரசு அறிவித்துள்ளது. கேரளத்தின் ரயில் மேம்பாட்டு பணிகளுக்கான நிதி ஒதுக்கீடு 10 மடங்கு அதிகரிக்கப்பட்டுள்ளதாக ரயில்வே அமைச்சர் திரு அஸ்வினி வைஷ்ணவ் கூறியுள்ளார். சிமெண்ட், மின்சாரம் உள்ளிட்ட முக்கிய தொழில்துறைகள் கடந்த மாதம் 4.8% வளர்ச்சி கண்டுள்ளன. இந்தியா மங்கோலியா இடையேயான கூட்டு ராணுவ பயிற்சி இன்று உத்தரகண்டில் தொடங்கியது. ஆஸ்திரேலியாவுக்கு எதிரான 2வது இளையோர் ஒருநாள் கிரிக்கெட் போட்டியில் இந்தியா 103 ரன் வித்தியாசத்தில் வெற்றி பெற்று தொடரை கைப்பற்றியது. இனி விரிவான செய்திகள். நியூசிலாந்துடனான தடையற்ற வர்த்தக ஒப்பந்தம் அடுத்த மாதம் 20ஆம் தேதி முதல் செயல்பாட்டுக்கு வரும் என்று மத்திய தொழில் மற்றும் வர்த்தகத்துறை அமைச்சர் திரு பியூஷ் கோயல் தெரிவித்துள்ளார். இன்று புதுதில்லியில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், இந்த ஒப்பந்தத்தின் மூலம் நியூசிலாந்துக்கு எவ்வித கட்டணமும் இன்றி ஏற்றுமதி செய்ய வகை செய்யப்பட்டுள்ளதாக கூறினார். இரு நாடுகளுக்கு இடையேயான வர்த்தகம் அடுத்த 4 முதல் 5 ஆண்டுகளுக்குள் 35,000 கோடி ரூபாயை எட்டும் என்றும் அவர் நம்பிக்கை தெரிவித்தார். இதன் மூலம் சிறு குறு தொழில்துறையினரும் விவசாயிகளும் கைவினை கலைஞர்களும் கைத்தறி நெசவாளர்களும் பயனடைவார்கள் என்று அவர் கூறினார். இந்த ஒப்பந்தம் மூலம் 2 லட்சம் கோடி ரூபாய் முதலீடு செய்ய நியூசிலாந்து உறுதியளித்துள்ளதாகவும் அமைச்சர் தெரிவித்தார். ஏற்றுமதியாளர்களுக்கும் பெரிய அளவில் புதிய வாய்ப்புகள் கிடைக்கும் என்றும் திரு பியூஷ் கோயல் கூறினார். கேரளத்தில் ரயில் மேம்பாட்டு பணிகளுக்கான நிதி ஒதுக்கீட்டினை பிஜேபி தலைமையிலான மத்திய அரசு 10 மடங்கு அதிகரித்துள்ளதாக ரயில்வே அமைச்சர் திரு அஸ்வினி வைஷ்ணவ் கூறியுள்ளார். இன்று புதுதில்லியில் இது தொடர்பாக தம்மை சந்தித்த கேரள நாடாளுமன்ற உறுப்பினர்களுடன் அவர் கலந்துரையாடினார். 2014ஆம் ஆண்டு கேரளத்தின் ரயில் திட்ட பணிகளுக்கான நிதி ஒதுக்கீடு 372 கோடி ரூபாய் அளவிற்கு மட்டுமே இருந்ததாக அவர் குறிப்பிட்டார். நடப்பு நிதியாண்டில் இந்த நிதி ஒதுக்கீடு 3,795 கோடி ரூபாயாக அதிகரிக்கப்பட்டுள்ளதாக அவர் தெரிவித்தார். கடந்த 12 ஆண்டுகளில் கேரளத்தின் ரயில் கட்டமைப்பு வசதிகள் வெகுவாக மேம்படுத்தப்பட்டுள்ளதாகவும் திரு அஸ்வினி வைஷ்ணவ் கூறினார். தேசிய நெடுஞ்சாலை திட்டத்தின் கீழ் அதிவிரைவு சாலைகளை அமைப்பதற்கான புதிய நெறிமுறைகளை மத்திய அரசு வெளியிட்டுள்ளது. அனைத்து 4 மற்றும் 6 வழி சாலைகளுக்கு இது பொருந்தும் என்று சாலை போக்குவரத்து துறையின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. இந்த சாலைகளுக்கான ஒருங்கிணைந்த வடிவமைப்பை மேற்கொள்ளும் வகையில் இந்த நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது. சிமெண்ட், மின்சாரம் உள்ளிட்ட முக்கிய தொழில்துறைகள் கடந்த மாதம் 4.8% வளர்ச்சி கண்டுள்ளதாக மத்திய அரசு கூறியுள்ளது. சிமெண்ட் துறையின் வளர்ச்சி மட்டும் 12.5%

0: உள்ளது என்று வர்த்தகத்துறையின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. வேளாண் அமைச்சகத்தின் கீழ் செயல்படும் அதிகாரி ஒருவர் 1 லட்சம் ரூபாய் லஞ்சம் கோரிய புகாரின் அடிப்படையில் பணியிடை நீக்கம் செய்யப்பட்டுள்ளார். இதுதொடர்பான புகார் மனு மீது உடனடி நடவடிக்கை எடுக்குமாறு மத்திய வேளாண் அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌஹான் உத்தரவிட்டதன் அடிப்படையில் இந்த நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டிருப்பதாக வேளாண் துறையின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. மத்திய பிரதேசத்தில் உள்ள சேமிப்பு கிடங்கிற்கு மானியத்தை விடுவிப்பதற்காக லஞ்சம் கோரிய புகாரின் அடிப்படையில் வேளாண் துறை அதிகாரி மீது இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. கர்நாடகாவில் ஆளும் காங்கிரஸ் அரசின் செயல்பாடுகளில் பல்வேறு அம்சங்கள் ஏற்புடையதாக இல்லை என்று மத்திய அமைச்சர் திரு பிரஹலாத் ஜோஷி குற்றம் சாட்டியுள்ளார். இன்று புதுதில்லியில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், வந்தே மாதரம் முழுமையாக பாடப்போவதில்லை என்ற கர்நாடக அரசின் முடிவு கண்டிக்கத்தக்கது என்றார். இப்பிரச்சினையை பிஜேபி நாடாளுமன்றத்தில் எழுப்பும் என்றும் அவர் கூறினார். காங்கிரஸ் கட்சியின் இந்த அணுகுமுறைக்கு கர்நாடக மக்கள் உரிய பதிலடி கொடுப்பார்கள் என்றும் திரு பிரஹலாத் ஜோஷி தெரிவித்தார். நாட்டின் வளர்ச்சியில் இளையோர் முக்கிய பங்கு வகிப்பதாக பிஜேபி தலைவர் திரு நிதின் நபின் கூறியுள்ளார். உத்தரப்பிரதேசத்தின் மீரட்டில் உள்ள பல்கலைக்கழகத்தில் மாணவர்களுடன் கலந்துரையாடுகையில் அவர் இவ்வாறு கூறினார். போதைப் பொருட்களின் தீமை குறித்து மாணவர்கள் அறிந்து கொள்ள வேண்டும் என்றும் அவர் கேட்டுக் கொண்டார். சமூக வலைதளங்களில் அதிக நேரம் செலவிடுவதை மாணவர்கள் தவிர்க்க வேண்டும் என்றும் அவர் வலியுறுத்தினார். திட்டமிட்டு பணியாற்றினால் வெற்றி நிச்சயம் என்பதை மாணவர்கள் உணர வேண்டும் என்றும் திரு நிதின் நபின் கூறினார். நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது ஆகாஷ்வாணியின் செய்தி அறிக்கை. நாடு போற்றும் நல்லாட்சி. பிரதமர் திரு நரேந்திர மோடியின் 25 ஆண்டு கால பொது வாழ்வே சாட்சி. சரக்கு மற்றும் சேவை வரி விதிப்பு செயலாக்கம். வருமான வரி சீர்திருத்தங்கள். உற்பத்தியுடன் இணைந்த ஊக்கத்தொகை திட்டங்கள். தேசிய கல்விக் கொள்கை. நேரடி பண பரிமாற்றம். தேசிய மருத்துவ ஆணையம். புதிய குற்றவியல் சட்டங்கள் மற்றும் புதிய தொழிலாளர் நலச்சட்டங்கள். விண்வெளி மற்றும் பாதுகாப்பு துறை சீர்திருத்தங்கள். செமிகண்டக்டர் இயக்கம். இது மட்டுமின்றி சாதனைகள் பல. நாட்டு நலன் மற்றும் மக்கள் சேவை. இதுவே பிரதமரின் தாரக மந்திரம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு. தொடரும் சாதனைகள். மக்கள் நலனே தேசத்தின் நலன் என்பதை தாரக மந்திரமாக கொண்டு செயல்பட்டு வரும் பிரதமர் திரு நரேந்திர மோடி 25 ஆண்டுகள் பொது சேவையை நிறைவு செய்துள்ள நிலையில் அவரது தொலைநோக்கு பார்வையின் கீழ் வளர்ச்சியடைந்த இந்தியாவை உருவாக்க வேண்டும் என்ற நோக்கில் மத்திய அரசு செயல்பட்டு வருகிறது. இதன் காரணமாக மக்களின் வாழ்க்கையில் பெரும் மாற்றங்கள் ஏற்பட்டுள்ளன. இது தொடர்பான சிறப்பு தொகுப்பில் இன்று இடம்பெறுகிறது. டிஜிட்டல் கட்டமைப்பு வசதிகள்.
1: டிஜிட்டல் பண பரிவர்த்தனையில் இந்தியா முன்னணியில் உள்ளது. மத்திய அரசு மேற்கொண்ட நடவடிக்கைகள் காரணமாக டிஜிட்டல் கட்டமைப்பு வசதிகள் பெரிய அளவில் மேம்படுத்தப்பட்டது. நிர்வாகத்தில் வெளிப்படைத்தன்மையை உறுதி செய்வதிலும் திட்டங்களை மக்களிடம் கொண்டு சேர்ப்பதிலும் டிஜிட்டல் கட்டமைப்பு முக்கிய பங்கு வகித்து வருகிறது. ஆதார் மற்றும் டிஜிட்டல் பண பரிவர்த்தனை அன்றாட வாழ்க்கையில் பெரும் மாற்றங்களை கொண்டு வந்துள்ளது. தேனி தொடங்கி போக்குவரத்து வரை அனைத்து கட்டணங்களையும் டிஜிட்டல் பண பரிவர்த்தனை மூலம் எளிதாக மேற்கொள்ள முடிவதாக பட்னாவைச் சேர்ந்த சரண்யம் சிங் எமது செய்தியாளரிடம் தெரிவித்தார். வங்கிகளுக்கு சென்று பண பரிவர்த்தனை மேற்கொள்வதற்கு மாறாக தற்போது கைபேசி வாயிலாக எளிதாக பண பரிவர்த்தனையை செய்ய முடிவதாக பத்தேபூரைச் சேர்ந்த திவ்ய பிரதாப் சிங் கூறினார். தமிழகத்திலும் பூ விற்பனை செய்பவர் தொடங்கி பெரிய உணவு விடுதிகள் வரை கட்டணங்கள் டிஜிட்டல் பண பரிவர்த்தனை மூலம் எளிதாக மேற்கொள்ளப்பட்டு வருகிறது.
0: இந்தியா மங்கோலியா இடையேயான கூட்டு ராணுவ பயிற்சி இன்று உத்தராகண்டில் தொடங்கியது. பித்தோராகடில் அடுத்த மாதம் 3ஆம் தேதி வரை இந்த கூட்டு ராணுவ பயிற்சி நடைபெற உள்ளது. இரு நாடுகளுக்கு இடையேயான ராணுவ ஒத்துழைப்பை வலுப்படுத்தும் நோக்கில் இந்த கூட்டு பயிற்சி நடைபெறுவதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். பீகாரில் தொகுதி மறுசீரமைப்பு பணிகளுக்கு பின்னரே உள்ளாட்சி தேர்தல் நடத்தப்படும் என்று அம்மாநில முதலமைச்சர் திரு சாம்ராஜ் சௌத்ரி கூறியுள்ளார். இன்று பட்னாவில் நிகழ்ச்சி ஒன்றில் பேசிய அவர், தொகுதி மறுசீரமைப்பு பணிகள் தற்போது நடைபெற்று வருவதை சுட்டிக்காட்டினார். மாநிலத்தின் வளர்ச்சியில் உள்ளாட்சி அமைப்புகள் முக்கிய பங்கு வகிப்பதாகவும் முதலமைச்சர் தெரிவித்தார். மீன்வளத்துறையின் வளர்ச்சிக்கான மத்திய அரசின் திட்டத்தில் மேற்குவங்க அரசு இணைந்துள்ளது. இன்று கொல்கத்தாவில் மத்திய மீன்வளத்துறை அமைச்சர் திரு ராஜீவ் ரஞ்சன் சிங்குடன் நடத்திய பேச்சுகளுக்கு பின்னர் மேற்குவங்க முதலமைச்சர் திரு சுவேந்து அதிகாரி இதற்கான அறிவிப்பை வெளியிட்டார். இந்த திட்டத்தை முந்தைய திரிணாமுல் காங்கிரஸ் அரசு செயல்படுத்தவில்லை என்றும் அவர் குறை கூறினார். மீனவர்கள் நலனுக்கான இந்த திட்டம் அவர்களின் வாழ்வாதாரத்தை மேம்படுத்த உதவிடும் என்றும்

திரு சுவேந்து அதிகாரி தெரிவித்தார். ஐக்கிய அரபு எமிரேட்டின் துணை அதிபர் திரு ஷேக் அகமது பின் ரஷீத் அல் மக்தூம் இன்று துபாயில் காலமானார். அவருக்கு வயது 76. அவரது மறைவுக்கு பிரதமர் திரு நரேந்திர மோடி இரங்கல் தெரிவித்துள்ளார். ஐக்கிய அரபு எமிரேட்டின் வளர்ச்சிக்காக அவர் ஆற்றிய பங்களிப்பு என்றென்றும் நினைவில் நிற்கும் என்றும் பிரதமர் குறிப்பிட்டுள்ளார். சீன அதிபர் திரு ஸி ஜின்பிங் 3 நாள் அரசுமுறை பயணமாக நாளை மறுநாள் அமெரிக்கா செல்கிறார். அமெரிக்க அதிபர் திரு டொனால்டு டிரம்பின் அழைப்பை ஏற்று சீன அதிபர் இந்த பயணத்தை மேற்கொள்வதாக அந்நாட்டு வெளியுறவுத்துறை கூறியுள்ளது. ஆஸ்திரேலியாவுக்கு எதிரான 2வது இளையோர் ஒருநாள் கிரிக்கெட் போட்டியில் இந்தியா 103 ரன் வித்தியாசத்தில் வெற்றி பெற்று தொடரை கைப்பற்றியது. ராஜ்கோட்டில் நடைபெற்ற இப்போட்டியில் டாஸ் வென்று முதலில் பேட் செய்த இந்தியா நிர்ணயிக்கப்பட்ட 50 ஓவரில் 7 விக்கெட் இழப்பிற்கு 341 ரன் எடுத்தது. யஷ்வர்தன் சௌஹான் அபாரமாக ஆடி சதம் அடித்து 122 ரன்னுக்கு ஆட்டமிழந்தார். 342 ரன் எடுத்தால் வெற்றி என்ற இலக்கோடு பின்னர் பேட் செய்த ஆஸ்திரேலியா 41.1 ஓவரில் 238 ரன்னுக்கு ஆட்டமிழந்தது. சிகுருபதி வெங்கடா அபாரமாக பந்து வீசி 3 விக்கெட்டுகளை வீழ்த்தினார். 3 போட்டிகளை கொண்ட இந்த தொடரை முதல் 2 ஆட்டங்களிலும் வெற்றி பெற்று இந்தியா கைப்பற்றியுள்ளது. எகிப்தில் நடைபெற்ற ஃபாரஸ் கோப்பைக்கான ஜிம்னாஸ்டிக் போட்டியில் இந்தியாவின் கரிஷ்மா ராஜ்புத் வெள்ளிப்பதக்கம் வென்றார். மீண்டும் தலைப்புச் செய்திகள். நியூசிலாந்துடனான தடையற்ற வர்த்தக ஒப்பந்தம் அடுத்த மாதம் 20ஆம் தேதி முதல் செயல்பாட்டுக்கு வரும் என்று மத்திய அரசு அறிவித்துள்ளது. கேரளத்தின் ரயில் மேம்பாட்டு பணிகளுக்கான நிதி ஒதுக்கீடு 10 மடங்கு அதிகரிக்கப்பட்டுள்ளதாக ரயில்வே அமைச்சர் திரு அஸ்வினி வைஷ்ணவ் கூறியுள்ளார். சிமெண்ட் மின்சாரம் உள்ளிட்ட முக்கிய தொழில்துறைகள் கடந்த மாதம் 4.8% வளர்ச்சி கண்டுள்ளன. இந்தியா மங்கோலியா இடையேயான கூட்டு ராணுவ பயிற்சி இன்று உத்தராகண்டில் தொடங்கியது. ஆஸ்திரேலியாவுக்கு எதிரான 2வது இளையோர் ஒருநாள் கிரிக்கெட் போட்டியில் இந்தியா 103 ரன் வித்தியாசத்தில் வெற்றி பெற்று தொடரை கைப்பற்றியது. செய்தி அறிக்கை நிறைவடைகிறது.

0: செவியோரம் சுகராகம். இது விவத்பாரதி தமிழகம் 102.3. மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: நிலையத்தில் நேர வேழு வழி 30 நிமிடங்கள். இனி கேட்கலாம்.
2: நம்மை சுற்றி சூழல் விழிப்புணர்வு தகவல்கள்.
3: அன்புள்ள ஜெயராஜன் ஐயா அவர்களுக்கு உங்கள் மாணிக்கம் எழுதும் மடல் நலம் நலமறிய ஆவல். என்சான் உடலுக்கு சிரசே பிரதானம்னு ஒரு பொன்மொழி உண்டு. இந்த உடலை பேணி பாதுகாக்க எந்த நோய் நொடியும் அண்டக்கூடாது. நோய் நொடி தாக்கக்கூடாதுன்னா உடம்புல எதிர்ப்பு சக்தி அதிகரிக்கணும். அதற்கு உணவு, விளையாட்டு, உடற்பயிற்சி உட்பட பலவிதமான நடைமுறைகளை கடைபிடிக்கணும். உடலுக்கு தேவையான அளவு ஊட்டச்சத்துக்கள் நாம் சாப்பிட்ற சாப்பாட்டில் கிடைக்காத போது ஊட்டச்சத்து குறைபாடு ஏற்படுது. போதிய அளவு உணவு உட்கொள்ளாவிட்டாலும் ஊட்டச்சத்தின்மை ஏற்படும். அதே போல உடலுக்கு தேவையானதை விட அதிகமான ஊட்டச்சத்துக்கள் கிடைத்தால் வளர்ச்சி குறைபாடு, செரிமானமின்மை, கண்ணில் கோளாறு, நீரிழிவு நோய், இருதய நோய் போன்றவை உண்டாகும். ஒரு குழந்தை ஊட்டச்சத்து குறைபாட்டோடு இருக்க வாழ்வியல் முறை, சூழல், பொருளாதாரம் போன்ற காரணங்கள் சொல்லப்படுகின்றன. இவை மட்டுமா? உட்கொள்ளும் உணவு, செரிமான கோளாறுகள், மன அழுத்தம், மதுவிற்கு அடிமையாகுதல் போன்ற சில காரணங்களாலும் ஊட்டச்சத்து குறைபாடு ஏற்படும். ஜெயராஜன் ஐயா, நமது பழந்தமிழரின் பழக்க வழக்கம், பண்பாட்டு முறைகள் கூட சில காரண காரியத்தோடு உருவாக்கப்பட்டது தான். இதற்கு ஒரு உதாரணம் தாம்பூலம் தரிப்பது. வாழ்க்கையை நெறிப்படுத்தும் தத்துவ முறைகள் மட்டுமல்லாது உடலை வளப்படுத்தும் நல்ல காரியங்கள் கூட அதில் அடங்கியிருக்கு. தாம்பூலம் என்பது வெத்தலை பாக்கு போடுறது தான். வெத்தலை பாக்கு சுண்ணாம்பு மூனையும் சரியான விகிதத்தில் கலந்து சுவைக்கும் போது அந்த சுவை உடலையும் மூளையையும் சுறுசுறுப்படைய செய்யும். அதே நேரத்தில் இதயத்தையும் வலுப்படுத்தும். மனித உடலுக்கு நோய் ஏன் வருது என்ற காரணத்தை சித்த வைத்தியமும் ஆயுர்வேதமும் என்ன சொல்லுதுன்னா, உடம்பில் உள்ள வாதம், பித்தம், கபம் போன்றவை சரியான விகிதத்தில் இல்லாமல் கூடும்போதோ குறையும்போதோ நோய் வருகிறது. இவை மூன்றும் சரியான கோணத்தில் உடம்பில் அமைந்துவிட்டால் நோய் வராது என்பதை விட நோயை எதிர்த்து நிற்கும் ஆற்றல் உடம்புக்கு கிடைச்சிடுது. வாதம், பித்தம், கபம் இம்மூன்றையும் சரியானபடி வைக்க தாம்பூலம் உதவி செய்து. பாக்கிலிருந்து கிடைக்கும் துவர்ப்பு பித்தத்தை கட்டுக்குள் வைக்கக்கூடியது. சுண்ணாம்பில் உள்ள காரம் வாதத்தை போக்க வல்லது. வெத்திலையில் உள்ள உறைப்பு கபத்தை நீக்கிவிடும். ஆக வெத்தலை பாக்கு போடும் ஒரு பழக்கத்தால் உடம்பில் உள்ள மூன்று தோஷங்களையும் முறைப்படுத்தும் நிலை உண்டாகுது. தாம்பூலத்தோடு சிலர் ஏலம், கிராம்பு, ஜாதிபத்திரி போன்றவற்றையும் சேர்த்து போடுவாங்க. இவை வாயில் உள்ள கிருமிகளை மட்டுப்படுத்தும், ஜீரண சக்தியையும் அதிகரிக்க செய்யும். ஜெயராஜன் ஐயா, நம் ஆட்கள் வெத்தலை பாக்கு சுண்ணாம்போடு புகையிலையையும் சேர்த்துல போடுறாங்க. எதை சேர்க்கக்கூடாதோ அதை சேர்க்குறாங்க. புகையிலை நமக்கு பகை தானே, வேண்டாததை தான் முதல்ல சேர்க்குறோம். ஏன் சிலர் இப்போ வெத்தலை பாக்கு சுண்ணாம்பை விட்டுட்டாங்க, வெறும் புகையிலையை மட்டும் வாயில் வச்சு அடக்கிறாங்க. புகையிலை தூள் வந்துடுச்சு, அதை கூட உதட்டோரம் வச்சு அடக்கிறாங்க. ஒரு காலத்தில் விவசாயிகள் வெறும் இயற்கை உரத்தை மட்டும் போட்டு பயிர் சாகுபடி செஞ்சாங்க. அப்புறம் கனிம உரம் சேர்க்கணும்னு ரெண்டையும் சேர்த்து போட்டாங்க. அதுக்கப்புறம் இயற்கை உரத்தை விட்டுட்டு கெட்டியாக ரசாயனத்தை மட்டும் பிடிச்சிக்கிட்டாங்க. அது மாதிரி நம்ம இளவட்டங்கள் புகையிலையை மட்டும் கெட்டியமாக பிடிச்சிக்கிட்டு வெத்தலை பாக்கு சுண்ணாம்பை விட்டுட்டாங்க. தாம்பூலத்தில் அந்த

0: காலத்தில் புகையிலை கிடையாது. சுண்ணாம்பு கால்சியம் உடம்புல சேர்ந்ததுன்னா எலும்புக்கு பலம். தாம்பூலம் போடுறதுக்கு கூட ஒரு முறைவரை இருக்குது. நமது முன்னோர்கள் எல்லாத்துக்கும் வழிவகை செய்து வச்சிருக்காங்க. நல்லவற்றை தெரிந்து புரிந்து முறையாக கடைபிடிப்போம். இப்படிக்கு மடல் மாணிக்கம்.
1: நம்மை சுற்றி சூழல் விழிப்புணர்வு தகவல்கள் கேட்டீர்கள்.
2: நேயர்களின் மனம் கவர்ந்த பாடல்களின் அணிவகுப்பு வழங்கிக் கொண்டிருப்பது விவத் பாரதி தமிழ் FM 102.3.

இங்கே மட்டும் இல்லைங்க, கும்பகோணத்துலேயும் மழை தான் நல்லா சில்லுன்ட்டு இருக்குங்கிறாங்க. மெசேஜ் அனுப்பியிருக்காரு இன்னொரு நேயர் அண்ட் அஃப்கோர்ஸ் தமிழ்நாடு முழுக்க. ஓகே, நிறைய இடங்களில் மழை பெய்து கொண்டிருக்கிறது என்று நம்புவோமாக. மழை வரட்டும், நல்லாயிருக்கும், ஜாலியாக இருக்கட்டும், என்ஜாய் பண்ணுங்கள். பாட்டு மழை தொடர்ந்து உங்களுக்கு தொடர்ந்து வந்து கொண்டே இருக்கிறது. 102.3 பாரதி தமிழ் பற்பலையில் அப்படி என்னென்ன பாடல்கள் கேட்கவிருக்கிறோம்?

0: கண்ணுக்குள் நிலவு. அண்ட் அதை தொடர்ந்து கேட்க போகிற இந்த பாட்டு பூவெல்லாம் உன் வாசம் படத்துல இருந்து சங்கர் மகாதேவன் குரல்ல வித்யாசாகர் இசையில. அதை தொடர்ந்து யுவன் இசையில உன்னிகிருஷ்ணன் குரல்ல இந்த பாட்டு பூவெல்லாம் கேட்டு பார் படத்துல இருந்து. அடுத்தடுத்து 102 புது பூர்வ பாரதி தமிழ் பண்பலையில.
1: வணக்கம் இசை உள்ளங்களே, பாட்டும் பயணமும்.

இசையோடு வந்தோம், இசையோடு வாழ்ந்தோம், இசையோடு வாழ்வோம், இசையாவோம், இசை இந்த பூமியை ஆளட்டும். மண்டே மியூசிக் டே நிறைவா ஏரிக்கரை பாட்டு சின்னதாய் படத்துல இருந்து இசை ராஜா இளையராஜா வெர்ஷன் பிளே பண்ணிட்டு நான் கிளம்புறேன். அந்த பாட்டை தொடர்ந்து இன்று ஒரு தகவல், தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்கள் வழங்கிய இன்று ஒரு தகவல் கேட்கலாம். நிகழ்ச்சியில மதியத்திலிருந்து இப்போ வரைக்கும் தொடர்பு கொண்டு பேசிய முகநூல் வழியாக தொடர்பு கொண்ட அத்தனை நேயர்களுக்கும் நன்றி. மறுபடியும் சந்திக்கலாம். அண்ட் லெட்ஸ் பை ஃப்ரம் இன்பா.

0: பாட்டுக்கு
1: ஒரே ஒரு ஊர்ல ஒரு பாதிரியார் இருந்தார். ரொம்ப நாள் சந்தோஷமா வாழ்ந்தார். ஒரு நாள் அவர் மடத்து சமையல் அறையில் பாத்திரங்களை கழுவி துலக்கி சுத்தப்படுத்திக்கிட்டு இருந்தார். அந்த சமயத்தில் ஒரு தேவ தூதன் அவர் முன்னாடி வந்து நின்னான். இவர் நிமிந்து பார்த்தார். ஆண்டவர் என்னை வந்து உங்ககிட்ட அனுப்பியிருக்கிறார், பரலோகத்தில் வாசம் செய்கிறதுக்கு உங்களுக்கு நேரம் வந்துட்டுது அப்படின்னு அந்த ஆள். ஆண்டவருக்கு என்னோட ஞாபகம் வந்ததுக்கு நன்றி, ஆனாலும் இப்போ இங்கே நீயே பாரு எவ்வளவு பாண்டங்கள் பாக்கி இருக்கு, இவ்வளவையும் நான் வந்து சுத்தப்படுத்த வேண்டியிருக்கு. நான் வந்து நன்றி கெட்டவனாக இருக்க விரும்பலை. இந்த பணியை முடிக்கிற வரைக்கும் என்னுடைய பரலோக வாழ்வை தள்ளி வைக்க முடியுமா, நீ என்ன நினைக்கிற அப்படின்னு கேட்டார். தேவதூதன் தனக்கே உரிய விவேகத்தோடு அன்போடு பாதிரியாரை பார்த்தான். சரி என்ன செய்யலாம்ங்கிறத அப்புறம் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு புறப்பட்டு போயிட்டான். ஒரு நாள் அந்த பாதிரியார் தோட்டத்தில் உள்ள களைகளையெல்லாம் ஒரு களை கொத்தியால் கொத்தி களை எடுத்துக்கிட்டு இருக்கிறார். அந்த சமயத்தில் இந்த தேவதூதன் மறுபடியும் அவர் முன்னாடி வந்து நிற்கிறான். பாதிரியார் பார்த்தார், இதை பாரு இந்த தோட்டம் பூராவும் எவ்வளவு களை மண்டி கிடக்கு, பரலோகம் கொஞ்ச காலம் எனக்காக பொறுத்திருக்கலாம்னு நீ நினைக்கிறியா அப்படின்னு கேட்டார். தேவதூதன் சிரிச்சுக்கிட்டே மறுபடியும் மறைஞ்சிட்டான். மறுபடியும் அவர் களை எடுக்கிறது, தானிய களஞ்சியத்துக்கு வர்ணம் பூசுறது, இப்படிப்பட்ட வேலைகளில் ஈடுபட்டிருக்கார். இன்னொரு நாள் ஒரு மருத்துவமனையில் நோயாளிகளை கவனிச்சிக்கிட்டு ரொம்ப தீவிரமாக இருக்கிறார் அந்த பாதிரியார். ஒரு நோயாளியோட தாகத்துக்கு தண்ணீர் கொடுத்துட்டு நிமிந்து பார்க்குறப்போ தேவதூதன் மறுபடியும் அவர் முன்னாடி வந்து நிற்கிறான். இந்த தடவை பாதிரியார் தன்னலை மற்றவராக பேரன்பை காட்டக்கூடிய வகையில் தன்னுடைய ரெண்டு கைகளையும் உயர்த்தியபடி தேவதூதனின் கவனத்தை வந்து பிணியால் வாடக்கூடிய நோயாளிகளின் பக்கம் திருப்பினாராம். தேவதூதன் ஒன்றும் சொல்லலை, மறைஞ்சிட்டான். அன்னைக்கு சாயந்தரம்

பாதிரியார் வந்து மடத்தில் உள்ள தன்னுடைய அறைக்கு போய் இளைப்பாறினார். யோசித்து பார்த்தார். தேவதூதனையும் தேவதூதனின் விருப்பத்தையும் பல நாள் தள்ளி போட்டு வந்ததையும் அவர் ரொம்ப நினச்சி பார்த்தார். திடீர்னு தான் வந்து முதுமை அடைகிறதையும் சோர்வு அடைகிறதையும் உணர்ந்தார். ஆண்டவரை நினச்சார். ஆண்டவரே, உம்முடைய தூதனை மறுபடியும் என்கிட்ட அனுப்புனா நான் சந்திக்கிறதுக்கு ஆவலாக இருக்கேன் அப்படின்னு சொல்கிறப்பவே தேவதூதன் பக்கத்தில் வந்து நின்னான். பாதிரியார் நிமிர்ந்து பார்த்தார். நீ இப்போவே என்னை அழைச்சிக்கிட்டு போக விரும்பினா நான் பரலோகத்துக்கு வர்றதுக்கு தயாராக இருக்கேன்னார். தேவதூதன் அந்த பாதிரியாரை அன்போடவும் விவேகத்தோடவும் பார்த்து, நீங்கள் வந்து என் கூட பரலோகத்துக்கு வர்ற தயாராக இருக்கிறதா சொல்கிறீங்க, ஆனால் நீங்கள் இதுவரைக்கும் வேறு எங்கே இருந்ததா நினைக்கிறீங்க அப்படின்னு நான். அப்படின்னா இதுவரைக்கும் இருந்த இடம்தான் பரலோகம் அப்படிங்கிறத உணர்த்தியிருக்கிறான். பரலோகம்னா என்னென்னு புரிஞ்சுக்கிறதுக்கு இந்த சம்பவம் நமக்கு உதவியாக இருக்குது. தொண்டு செய்கிறத விட பெரிய செயல் வேறு எதுவும் இருக்க முடியாது. அது நம்ம மனசுக்கு கொடுக்குற சுகத்தை வேறு எதுவும் கொடுக்க முடியாது. நாம் தொண்டு செய்கிற இடம் தான் அந்த புண்ணிய இடம். ஆனால் இந்த காலத்துல எல்லாம் நாம் வந்து தொண்டு செய்யணும்னு நினச்சி ஏதாவது ஆரம்பித்தா கூட அதை ஒரு மாதிரியாக சுற்றி நின்று வேடிக்கை பார்க்க ஆரம்பிச்சிடுறாங்க. ஒரு பெரியவர் அப்படி தான் ஒரு தொண்டு செஞ்சுக்கிட்டு இருந்தார். ஒரு கோவில் கட்டிக்கிட்டு இருந்தாங்க. அதில் ஒரு இடத்துல ஒரு பலகையை வச்சு ஆணி அடிக்கிற வேலையை செஞ்சுக்கிட்டு இருந்தார் அந்த பெரியவர். ஒரு சின்ன பையன் அதை ரொம்ப ஊக்கமாக அக்கறையாக கவனிச்சுக்கிட்டு இருந்தான். பெரியவர் இதை கவனித்தார். என்னப்பா பார்க்குற, உனக்கும் இது மாதிரி தொண்டு செய்யணும்னு ஆசையாக இருக்கா அப்படின்னு கேட்டார். அதுக்கு அந்த பையன் சொல்கிறான், அப்படி இல்லைங்க, நீங்கள் ஆணி அடிக்கிறப்போ கையில் சுத்தியால் அடிச்சுக்கிட்டா எப்படி துடிப்பீங்க எப்படி கற்றுவீங்கன்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக அதை பார்க்கணும்னு ஆசை, அதுக்காக தான் காத்துக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு நானும்.

புவத் பாரதி நேயர்கள் அனைவருக்கும் மீண்டும் இரவு வணக்கம். நான் உங்கள் அர்ஜய் குழலி. நீங்கள் இணைஞ்சிருக்கிறது நீ கோரினால் நிகழ்ச்சியில். நீ கோரினால் நிகழ்ச்சியில் என்ன பேச போகிறோம் இன்றைக்கி அப்படின்னா, வழக்கம் போல் உங்களுக்காக ஒரு டாபிக் எடுத்து வந்திருக்கேன். என்ன பேச போகிறோம்னா, உங்களுக்கு பிடித்த புத்தக கதாபாத்திரம் எது? நம்ம நிறைய புக்ஸ் படிப்போம், அந்த புக்கில் ஏதாச்சும் ஒரு கேரக்டர் வந்து நம்மளுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும். நம்ம என்ன பண்ணுவோம் தெரியுமா, அந்த புக்கில் நம்மளுக்கு பிடிச்ச கேரக்டரை நம்மளாவே நம்ம பாவிச்சுப்போம். அந்த ஹீரோ சண்டை போடுறாரா, நான் தான் சண்டை போடுறேன். அந்த ஹீரோ அழறாரா, நான் தான் அழறேன். அந்த மாதிரி நம்ம நிறைய பாவிச்சுப்போம் இல்லையா? ஸோ இந்த மாதிரி நிறைய வேலைகள்லாம் நம்ம பிடித்த கேரக்டருக்காக நம்ம பண்ணுவோம். ஸோ அப்படி உங்களுக்கு பிடித்த புத்தக கதாபாத்திரம் எது அப்படின்றதான் இன்றைக்கான கேள்வி.

0: நீங்கள் இந்த கேள்விக்கு பதில் சொல்லணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா 0449 2 0853 2 8 3 8 9 8 7 நம்பர்ஸ்க்கு கால் பண்ணலாம். கால் பண்ண முடியாதவங்க வித் பாரத் தமிழகம் 2.3 அப்படின்ற ஃபேஸ்புக் பேஜில் கமெண்ட்ஸாகவும் உங்களுடைய பதில்களை பதிவிடலாம். நம்ம கிட்ட பேச போகிற முதல் நேர் யாருன்னு கேட்டு தெரிஞ்சுப்போம். வணக்கம்.
1: ஹலோ.
0: வணக்கம், யார் எங்கேருந்து பேசுகிறீங்க? வணக்கம் மேம், சொல்லுங்க. வாழ்த்துக்கள், ஷேர் பண்ணதுக்கு ரொம்ப நன்றி.
1: தேங்க்யூ மேடம்.
0: வணக்கம்.
2: ஹலோ.

0: யார் இங்க வந்து பேசுறீங்க சார்?
1: மேடம் பொம்மால் பல்லாவரம்
0: வணக்கம்.
1: செந்தில்குமார்.
0: செந்தில்குமார் சார் சொல்லுங்க.
1: எனக்கு எனக்கு பிடிச்ச புக் வந்து கல்கியின் பொன்னியின் செல்வன் மேடம்.
0: பொன்னியின் செல்வன். இனி கேள்வி வந்து புத்தகம் கிடையாது, புத்தகத்தில் உள்ள கதாபாத்திரம்.
1: நான் இல்ல மேடம், நான் வந்து பிளைண்டு, எனக்கு தெரிஞ்சது சொல்றேன்.
0: ஓகே சொல்லுங்க சார். சூப்பர்.
1: இல்ல இல்ல இருக்கட்டும் மேடம், வேற நேரம் நேருக்கு வழி விட்டுறேன். ஏன்னா நீங்க சொன்ன தலைப்பு
0: இல்ல இல்ல பரவாயில்ல, ஒன்னும் பிரச்சனை கிடையாது. புத்தகம் சொல்லுங்க. ஓகே, கார் கட் பண்ணிட்டாங்க. அவங்களுக்கு பிடித்த புத்தகம் வந்து பொன்னியின் செல்வன் சொல்லிட்டு ஷேர் பண்ணாங்க. சரி, அடுத்த நேரம் நம்ம தொடர்ந்து பேசிடலாம். வணக்கம். வணக்கம்
2: வணக்கம் மேடம்.
0: வணக்கம், யார் இங்க வந்து பேசுறீங்க சார்?
2: கோயம்பேடு ராமகிருஷ்ணன் மேடம்.
0: வணக்கம், சொல்லுங்க. நீ கேள்வி தெரியுமா?
2: ஆ தெரியும் மேடம்.
0: ம்,
2: எனக்கு வந்து நான் நிறைய வெளிப்புக்களை சின்ன வயசுல படிச்சிருக்கேன், அது இப்ப கவனம் இல்லை.
0: ஓகே.
2: ஆனா நான் வந்து இப்போ நான் வந்து கதை எழுதிக்கிட்டு இருக்கனால என்னுடைய கதையில ஒரு சண்டை போடுவாங்க மாணவன் மாணவிகள், அதுதான் எனக்கு நினைப்பு வருது.
0: உங்களுக்கு அந்த நினைப்பு தான்
2: வருது. இருப்பாங்க ஆஸ்பத்திரியில அடிபட்டு இருப்பாரு ஒரு மாணவர், அத பார்த்த மாணவி எல்லாம் போவாங்க. அப்போ செலவுக்கு பைசா இல்லைன்னு அந்த பெண்கள் வந்து மோதிரத்தை கலத்தி வச்சுட்டு பணம் வாங்கறதுக்காக பாப்பாங்க. அதுல வந்து ஆஸ்பத்திரியில இறங்கி வரும்போது மோதிரம் இடிச்சு கீழே விழுந்துரும். அப்போ சண்டை போடுவாங்க மாணவர்கள், நீ எப்படி அடிக்கலாம், அடிச்சனால விழுந்துச்சு அப்படின்ட்டு. அதுதான் எனக்கு பிடிக்கும் மேடம்.
0: ஓகே சார், சூப்பர். அழகா கால் பண்ணி ஷேர் பண்ணிட்டீங்க, கால் பண்ணதுக்கு நன்றி. வணக்கம்.
3: ஹலோ.
0: வணக்கம், யார் இங்க இருந்து பேசுறீங்க?
3: நான் வடசர்க்கை கிராமம் தஞ்சாவூர் மாவட்டம் தர்ஷினி பேசுறேன் மேடம்.
0: தர்ஷினி சொல்லுங்க, என்ன பண்றீங்க
3: மேடம்? நான் 6th படிக்கிறேன் மேடம்.
0: 6th ஸ்டாண்டர்ட் படிக்கிறீங்களா? சூப்பர். உங்களுக்கு பிடித்த புத்தக கதாபாத்திரம், அதாவது புக்ல நீங்க படிச்ச கரெக்டர், உங்களுக்கு எது பிடிக்கும்?
3: எனக்கு பரமார்த்த குரு கதை பிடிக்கும் மேடம். அவங்க அவங்க ஏழு சீடர்களே எனக்கு ரொம்ப பிடிக்கும் மேடம்.
0: ரொம்ப மோரல் ஸ்டோரிஸ் நிறைய படிப்பீங்களா?
3: ஆம், படிப்பேன் மேடம்.
0: சூப்பர், அழகா சொன்னீங்க. கால் பண்ணதுக்கு ரொம்ப நன்றி.
3: Thank you மேடம். நன்றி மேடம்.
0: Thank you. வணக்கம்.
4: ஹலோ. வணக்கம்.
0: வணக்கம், யார் இங்க இருந்து பேசுறீங்க?
4: கும்பகோணம் மனோகரன் பேசுறேன்.
0: மனோகரன் கும்பகோணத்துல இருந்து சொல்லுங்க. நீ கேள்வி தெரியுமா?
4: தெரியும் தெரியும்
0: சொல்லுங்க.
4: எனக்கு பொன்னியின் செல்வன் அவர் புக்கம் மட்டும் சொன்னாரு, அந்த கதையில உள்ள அந்த இதை மட்டும் நான் சொல்றேன். அதுல வந்து வல்ல வந்தியத்தேவன் இருக்காருல்ல,
0: வந்தியத்தேவன்
4: எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதே மாதிரி அந்த இங்க வானதி பிடிக்கும், ஏன்னா அந்த கதையில வந்து அடிக்கடி மயக்கம் போட்டு
0: விழுவாங்க.
4: அடிக்கடி அந்த அந்த கேரக்டர் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதே மாதிரி ஆழ்வார் கல்யாணம் வந்து நகைச்சுவையா அந்த சிவபக்தர் வைஷ்ணவ பக்தர்னு சொல்லிட்டு அந்த இதெல்லாம் இது பண்ணுவாரு, அது எனக்கு ரொம்ப பிடிக்கும். அந்த எல்லா பாத்திரமுமே நல்ல பாத்திரம் தான், ஆனா வந்து எனக்கு வந்து குந்தவை பாத்திரமும் எனக்கு ரொம்ப பிடிக்கும். நல்லா இருக்கு, எல்லா பாத்திரமுமே அருமையான கேரக்டர் எல்லாருக்குமே.
0: சூப்பர் மனோகரன் சார்.
4: எல்லாத்தோட எனக்கு வஞ்சியத்தேவனும் ரொம்ப ரொம்ப பிடிக்கும்.
0: ஆமா, அவர் தான் வந்து ஹீரோ மாதிரி இல்ல இந்த கதைக்கு.
4: ஆமா, அவர் தான் முக்கியமானவர்.
0: சூப்பர் சூப்பர், கால் பண்ணி ஷேர் பண்ணதுக்கு ரொம்ப நன்றி, வாழ்த்துக்கள்.
4: நன்றி.

மற்றவர்கள் எப்படின்னு தெரியல. சென்னையில் ரெண்டு நாளாக கொஞ்சம் கொஞ்சமாக மழை, ஈவினிங் டைம் ஆனால் கொஞ்சம் மழை பெய்யுது. நேற்றுல நல்ல மழையே பெஞ்சுது, இப்பயும் மழை பெஞ்சிக்கிட்டு இருக்கு. ஸோ எந்தெந்த ஊரில் மழை பெய்யுதுன்னு சொல்லிட்டு ஃபேஸ்புக்கில் என் போஸ்ட்டு கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்கள். நிகழ்ச்சியில் வரப்போகிற பாடல் என்ன பாடல்னா, அஃப்கோர்ஸ் மழை சம்மந்தப்பட்ட பாடல் தான். மழை திரைப்படத்திற்காக நீ வரும்போது அப்படின்ற சின்ன மேகமை பாடல்லாம் கேட்க போகிறோம். சித்ரா, ரக்வி பாலம் மற்றும் கல்பனா குரலில் வைரமுத்து வரிகளில் தேவஸ்ரீ பிரசாத்தோட இசையில் பாடல் வந்துக்கிட்டே இருக்குது. ஸ்டே டியூன்ட், பாரத தமிழகம் 2.3 மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.

விண்ணோடு மேலச்சத்தம் என்ன, மண்ணோடு சின்ன துரல் என்ன, எங்கே

0: உறவிதுவோ.
1: நேரம் 8:13. நீங்கள் கேட்டுட்ருக்கிறது நீ கொரிநாள் நிகழ்ச்சி. நம்ம நிகழ்ச்சியில் இன்றைக்கி வந்து உங்களுக்கு பிடித்த புத்தக கதாபாத்திரம் எது அப்படின்னு சொல்லி கேட்டுக்கிட்டு இருக்கோம். தொடர்ந்து நேர்கள்கிட்ட பேசி தெரிஞ்சுக்கலாம். வணக்கம்.
2: ஹலோ,
1: வணக்கம்
2: மேடம்.
1: யார் லைனில் இருக்கீங்க சொல்லுங்கள்.
2: தஞ்சாவூர்லேருந்து பேசுகிறேன் மேடம். நான் தான் மேடம் முன்னாடி ஃபோன் பண்ணேன்னே, கட்டாய் வந்துச்சு, ஏதோ சாரிங்க.
1: அதெல்லாம் ஒரு பிரச்சனையும் இல்லை மேம், சொல்லுங்கள். தஞ்சாவூர்லேருந்து யார் பேசுகிறீங்க?
2: இல்லை, ஃபோன் கீழே விழுந்துருச்சு, அவ்வளோ சந்தோஷத்தில் எனக்கு
1: கை கால் ஒத்தர ஆரம்பிச்சிருச்சா.
2: நீங்கள் லைனில் இருந்துட்டு என்கிட்ட கேட்டிங்க ஹலோ ஹலோன்னு, ஆனால் என் ஃபோன் எடுக்கலை.
1: சரி சரி, எந்த ப்ராப்ளமும் கிடையாது.
2: உங்கள் ப்ரோக்ராம் கேட்கறதுக்கே அவ்வளோ சந்தோஷமாக இருக்குது.
1: ரொம்ப சந்தோஷம். உட்பாரியை தொடர்ந்து கேளுங்க.
2: உங்கள்கிட்ட நன்றி சொல்லணும், என் மனசு ரொம்ப உறுத்திட்டே இருந்து.
1: ஐயோ, நீங்கள் உங்கள் மேலே பேர் சொல்லுங்கள்.
2: என் பேர் புனிதா, நான் பேசுறேன். நேத்து பேசுனேன் நானு.
1: ஓகே புனிதா மேம்.
2: நாளைக்கு முன்னாடி தான் ஒரு வாட்டி பேசுவேன். நான் ரொம்ப பேச மாட்டேன், ஆனா கேப்பேன், உங்க நிகழ்ச்சி எல்லாம் கேப்பேன்.
1: ஓகே சூப்பர்.
2: நான் கடை வச்சிருக்கேன், மளிகை கடை வச்சிருக்கேன். 5 மணிக்கு போட்டுட்டு நைட்டு நான் 10 மணி முடியும் கேப்பேன்.
1: சரி, தொடர்ந்து உட்பார்த்து கேளுங்க. இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சிக்கான கேள்வி தெரியுமா?
2: உங்க ப்ரோக்ராம் எனக்கு அதே பிடிச்சிருக்குங்க, ரொம்ப சந்தோஷமா இருக்குங்க. ஒருத்தங்கிட்ட நீங்க கேக்குறீங்கல்ல, அவங்க எல்லாம் சிரிக்கிறாங்களே, அது பார்த்தாலே எனக்கு அவ்வளவு சந்தோஷமா இருக்குங்க.
1: ரொம்ப நன்றி, ரொம்ப நன்றி. கால் பண்ணதுக்கு ரொம்ப நன்றி மேடம்.
2: அதே ரொம்ப பிடிச்சிருக்குங்க. நீங்க கேக்குறது, நீங்களும் எவ்வளவு சந்தோஷமா அவங்க கிட்ட பேசுறீங்க, இவ்வளவு எல்லார்கிட்டையும் பொறுத்திருந்து எல்லாருமே கேக்குறீங்களா, அதே ஒரு சந்தோஷம்.
1: நன்றி மேடம். தொடர்ந்து பாரதி கேளுங்க. சரியா,
2: கேட்டுக்கிட்டே தாங்க இருப்பேன். எனக்கு ரொம்ப பிடிச்சதே அந்த வீடு பாரதி தாங்க.
1: நன்றி. அடுத்த வாய்ப்பு கொடுத்துருவோம். வணக்கம். யார் இங்க இருந்து பேசுறீங்க? வணக்கம் சார், சொல்லுங்க.
3: அந்த மர்ம நாவல்லாம் மேடம். த்ரில்லிங்கா
1: இருக்கும்.
3: சரி, 68 வயசாகுது.
1: வணக்கம் பாரதி தமிழ் எஃப்எம். வணக்கம். யாருங்க பேசுறீங்க?
4: தாராசுரம் சமரசம்.
1: சமரசம் சார், கேள்வி தெரியுமா?
4: இன்னைக்கு வாழ்த்துக்கள்.
1: நன்றி, வாழ்த்துக்கள் உங்களுக்கும். நீ கேள்வி தெரியுமா?
4: எனக்கு ராமாயணத்துல வாலி கேரக்டர் ரொம்ப பிடிக்குமா?
1: சூப்பர்.
4: நன்றி,
1: நன்றி, நன்றி சார்.

0: வணக்கம், அவர் பரதிதம் எஃப்எம்.
1: வணக்கம்
0: வணக்கம்.
1: தூத்துக்குடி மாவட்டம் முள்ளக்காடு பாபு.
0: பாபு சார் சொல்லுங்க.
1: அதான் மேடம், கல்கி எழுதிய இந்த பார்த்திபன் கனவு புதினத்துல எனக்கு ரொம்ப பிடிக்கும் மேடம்.
0: பார்த்திபன் கனவு, ஓகே.
1: அதுல வந்து நரசிம்ம பல்லவர் கதாபாத்திரம் வந்து நமக்கு பிடிச்ச கதாபாத்திரம்.
0: பிடித்த கதாபாத்திரம், சூப்பர் சார், ரொம்ப அழகா சார்.
1: புகழ்பெற்ற வீரரும் நற்காசியும் நற்குணங்களையும் கொண்டிருப்பார் மேடம்.
0: சூப்பர் சார்.
2: பேசுறீங்க?
0: விமலா ராமமூர்த்தி மேம், ஆவடியில இருந்து. சொல்லுங்க, யார, எந்த புக் பிடிக்கும் உங்களுக்கு? சூப்பர் சூப்பர் மேம், தேங்க் யூ ஃபார் காலிங். கால் பண்ணி சொன்னதுக்கு ரொம்ப நன்றி. வணக்கம், யார் இங்க இருந்து பேசுறீங்க?
3: ஹலோ,
0: வணக்கம்.
3: வணக்கம் மேடம்.
0: வணக்கம், யார் இங்க இருந்து பேசுறீங்க மேம்?
3: தருக்கை தன்மவழி சிவாஜி மேடம், 2nd பேசுற மேடம். நான் என்ன கிடைக்கிறேன்
0: மேடம்? இன்னைக்கு கிடைச்சிருச்சா?
3: அந்த அசோக வனத்திலேயே அவ்வளவு நாள் வச்சிருந்தாங்களா மேடம், அவங்களோட விருப்பம் இல்லாம அந்த பொண்ணை தொடக்கூடாதுங்கிற ஒரு அந்த ஒரு கொள்கை வந்து ரொம்ப பாராட்டக்கூடியது மேடம்.
0: சூப்பர், ஓகே மேம்.
3: எல்லாரும் அவங்களை கெட்டவன்னு சொன்னாலும் எனக்கு அந்த விஷயத்துல அவங்க அந்த ராவணனை பிடிக்கும் மேடம்.
0: முரண்பாடு இருக்கு, அந்த

0: கேரக்டர் உங்களுக்கு பிடிச்சிருக்கு இல்லையா?
1: ஆமா மேடம், அவங்க
0: சூப்பர்.
1: அவங்கள்ட்ட ஒரு நல்ல ஒரு குணம் இருக்குது, அதை நம்ம எல்லாம் மத்தவங்க எல்லாம் ஃபாலோ பண்ணாவே இந்த இதெல்லாம் நடக்காது மேடம். இதெல்லாம்
0: கண்டிப்பா கண்டிப்பா. ரொம்ப நன்றி கால் பண்ணதுக்கு.
1: தேங்க்யூ மேடம், தேங்க்யூ மேடம். நீங்க இணைப்பு கொடுத்ததுக்கு உங்களுக்கு கோடான கோடி நன்றி மேடம்.
0: நான் கால் பண்ணதுக்கு உங்களுக்கு நன்றி.
1: தேங்க்யூ மேடம், தேங்க்யூ மேடம்.
0: வணக்கம், விபத் பாரதி தமிழ்.
2: வணக்கம்.
0: பழைய வனாரப்பேட்டிலிருந்து யார் பேசுறீங்க?
2: ஹரி. ஹரி மேடம்.
0: ஹரி சார், சொல்லுங்க.
2: மேடம், வரலாற்று நாவல் தானா இல்ல எந்த நாவல்?
0: எந்த புக்கா இருந்தாலும் பரவாயில்ல. உங்களுக்கு பிடித்த கேரக்டர்?
2: ஸ்ரீமான் சுதர்சனம். எழுத்தாளர் தேவன் வருது மேடம். அதுல சுதர்சனமா வரக்கூடிய அந்த கதாநாயகன்.
0: கதாநாயகன் தான் உங்களுக்கு பிடிக்கும்?
2: ஆமா, ரொம்ப நேர்மையா இருப்பாரு. எல்லா எவ்வளவு கஷ்டப்படுவாரு வேலையில, வீட்லயும் எல்லா இடத்துலயும் அசிங்கப்படுவாரு, ஆனாலும் நேர்மையா இருந்துட்டு வாழ்க்கையில எல்லா இடத்துலயும் நல்லா ஜெயிச்சு வருவாரு.
0: சூப்பர் சார், அழகா ஒரு சூப்பர் கேரக்டர் ஷேர் பண்ணிருக்கீங்க.
2: ஜானகி, மைத்திலி, அப்புறம் லட்சுமி கடாட்சம், அதெல்லாம் ரொம்ப நல்ல சூப்பர் நாவல்
0: நாவல்கள். ஓகே, தேங்க்யூ ஃபார் ஷேரிங்.
2: தேங்க்யூ மேடம், தேங்க்யூ.

நிகழ்ச்சியில் நீங்கள் எல்லாரும் ஒரு பாடல் கேட்க போறீங்க. இப்போ ராம் திரைப்படத்திற்காக பூம் பூம் அப்படின்னு ஒரு சூப்பர் பாட்டு வந்துட்டு இருக்கு. யுவன் பிரேம்ஜி, திப்பு மற்றும் ஜோச்சனா குரல்ல ஸ்னேகன் வரிகள்ல, யுவன் சங்கர் ராஜாவோட இசையில கேட்டிணைந்திருங்கள். இது பாரதி தமிழகம் 102.3 மனங்கள் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.

0: இதயங்களை உரசும்
1: மனசு மயங்கும் மௌனகீதம் பாடு.
0: தினந்தோறும் இரவு 11 மணிக்கு பாடும் விவித் பாரதி தமிழ் எஃப்எம் 102.3
2: நெஞ்சில் நீங்காத தென்றல் நீதானா.
0: மனசு மயங்கும்
3: மனசு மயங்கும்.

0: பூந்தண்டல் நிகழ்ச்சியில் இணைஞ்சிருக்கீங்க. நம்ம கிட்ட பேச போற அடுத்த நேயர் யாருன்னு பேசி தெரிஞ்சுக்கலாம். வணக்கம். வணக்கம்
1: வணக்கம்
0: வணக்கம். யார், எங்க இருந்து பேசுறீங்க சார்?
1: அச்சுதாபுரம் பாண்டியன் பேசுறேன் மேடம்.
0: வணக்கம் சார், எனக்கு கேள்வி தெரியுமா?
1: சொல்லுங்க மேடம்.
0: இன்னைக்கு வந்து என்ன கேள்வினா, உங்களுக்கு பிடித்த புத்தக கதாபாத்திரம் எது?
1: புத்தக கதாபாத்திரமா?
0: ஆமா. உங்களுக்கும் ராமாயணத்தை சீதை கதாபாத்திரம் இல்லையா?
1: லக்ஷ்மணனை பாக்குறது, அவர் சொல்ல முடியாம இருக்கிறது, கடைசியில அந்த கோட்டை தாண்டினதும் அவங்க சொல்ற கஷ்டத்தை எல்லாத்தையும் நினைச்சு வருந்ததெல்லாம் எனக்கு ரொம்ப பிடிக்கும்.
0: ஓகே சார், சூப்பர், தேங்க்யூ ஃபார் காலிங். நன்றி. வணக்கம், பாரதி தமிழ் எஃப்எம்.
2: வணக்கம் மேடம்.
0: வணக்கம்.
2: நல்லா இருக்கீங்க மேடம்?
0: நல்லா இருக்கேன். நல்லா இருக்கீங்களா நீங்க?
2: நல்லா இருக்கேன்
0: மேடம். யார், எங்க இருந்து பேசுறீங்க?
2: மணப்பறையூர்ல இருந்து பிரபு பேசுறேன் மேடம்.
0: பிரபு சார், சொல்லுங்க. நீ கேள்வி தெரியுமா?
2: தெரியல மேடம், சொல்லுங்க மேடம்.
0: உங்களுக்கு பிடித்த புத்தக கதாபாத்திரம் எது?
2: பிடித்த
0: புத்தக கதாபாத்திரம், நீங்க புக் படிச்சிருப்பீங்களா? புக்ல ஏதாவது ஒரு கேரக்டர் ரொம்ப பிடிச்சிருக்கா உங்களுக்கு?
2: எல்லாரையும்
0: பிடிக்கும். சோ ஸ்வீட், ரொம்ப அழகா
2: சொன்னீங்க.
0: கால் பண்ணதுக்கு ரொம்ப நன்றி. தொடர்ந்து விபத் பாரதி கேளுங்க. வணக்கம்.
3: வணக்கம்.
0: வணக்கம். யார், எங்க இருந்து பேசுறீங்க?
3: நான் திருப்பத்தூர் மாவட்டம் மூக்குனூர் ஜெயராம் பேசுறேன் மேடம். நலமா
0: இருக்கீங்களா? நலமா இருக்கீங்க. நலமா இருக்கீங்களா நீங்க? ஆமா, கொஞ்சம் சிலு சிலுன்னு இருக்குதான். இன்னைக்கு கேள்வி தெரியுமா
3: மேடம்? நான் வந்து கேக்குறது

0: திரைப்படத்துல கதைங்களா?
1: புத்தகம், புத்தகமா இருக்கணும். திரைப்படம் இல்லாம புத்தகம், அது நாவலா இருக்கலாம், நீங்க படிச்ச சின்ன சின்ன துணுக்குகளா இருக்கலாம்.
0: நன்றி மேடம். நான் திரைப்படத்துல என்ன?
1: ஓகே, பரவாயில்ல. தேங்க்யூ ஃபார் காலிங்.
0: நன்றி.
1: வணக்கம்.
2: ஹலோ,
1: வணக்கம். யாருங்க பேசுறீங்க?
2: வணக்கம் மேடம்.
1: வணக்கம்.
2: நல்லா இருக்கீங்களா மேடம்?
1: நல்லா இருக்கேன். நல்லா இருக்கீங்களா நீங்க?
2: நல்லா இருக்கேங்க மேடம். ரொம்ப நாள் ஆயிடுச்சு மேடம்
1: பேசி. யார் எங்க இருந்து பேசுறீங்க?
2: செண்பகவல்லி விருதாச்சலம்.
1: ஓகே ஓகே, சொல்லுங்க மேம். இன்னைக்கு கேள்வி தெரியுமா?
2: கேள்விப்பட்டேங்க மேடம்.
1: சொல்லுங்க.
2: எனக்கு வந்து மகாபாரதத்துல வந்து கர்ணனுடைய கேரக்டர் ரொம்ப பிடிக்கும் மேடம்.
1: ஓகே.
2: அவங்க வந்து அந்த நட்புக்காக எல்லாம் செய்வார்ல.
1: ஆமா.
2: தன் உயிரே உயிர் நேரத்துல கூட வந்து அந்த தானம் கொடுத்து பண்ணுவார் உட்கார்ந்து.
1: ஆமா ஆமா,
2: அது ரொம்ப பிடிக்கும் மேடம்.
1: சூப்பர். அவ்வளவு ஒரு.
2: அதுக்கப்புறம் இப்ப உள்ளதுல வந்து இந்திரா சௌந்தரராஜன் எழுதின மர்ம நாவல்கள் எல்லாம் ரொம்ப பிடிக்கும்.
1: ஓகே சூப்பர். ரொம்ப கால் பண்ணி அழகா ஷேர் பண்ணிக்கிட்டீங்க, நன்றி.
2: தேங்க்யூ மேடம்.
1: வணக்கம். பாரதி தமிழ்.
3: ஹலோ. வணக்கம்மா.
1: வணக்கம்.
3: நான் திருப்பாச்சி இருந்து எட்டயபுரம் சேவை. நல்லா இருக்கீங்களா?
1: நல்லா இருக்கேன் சார். நல்லா இருக்கீங்களா நீங்க?
3: நல்லா இருக்கம்மா.
1: எங்க ஊர்ல
3: நல்லா மழை பெஞ்சிட்டு இருக்கு. எங்க ஊர்ல நல்லா சில்லுன் இருக்கு.
1: உங்க ஊரும் சில்லுன் இருக்கா?
3: ஆமா, திருவள்ளூர் வந்து 2 கிலோமீட்டர் தானே.
1: சூப்பர். சில்லுன்னா இருக்கணும் எல்லாரும்.
3: ஏமா,
1: எல்லாரும் சில்லுன்னா இருக்கணும்ன்ற?
3: கண்டிப்பா கண்டிப்பா.
1: சொல்லுங்க.
3: எனக்கு வந்து பிரியா, அதாவது ராஜேஷ்குமார் நாவல்ல வந்து விவேக் ரூபாலான வரும், அந்த கேரக்டர் ரொம்ப பிடிக்கும். அவங்க அவர் ரொம்ப கண்டுபிடிப்பாரு, ரொம்ப
1: அடிக்கடி
3: ரத்தத்துக்கு நேரம் பேசணும்.
1: நன்றி நன்றி. வணக்கம் வணக்கம். யாருங்க இருந்து பேசுறீங்க?
4: எனக்கு சுஜாதா நாவல் ரொம்ப பிடிக்கும். அதுல வந்து கணேஷ் வசந்த் வருவாங்க இல்லையா, அந்த கணேஷ் ரொம்ப பிடிக்கும்.
1: ஓகே, சுப்ரீமுக்கு. சூப்பர் சார். நன்றி நன்றி நன்றி. கால் பண்ணி சொன்னதுக்கு ரொம்ப நன்றி. வணக்கம்.
5: வணக்கம் மேடம்.
1: வணக்கம். யாருங்க இருந்து பேசுறீங்க?
5: சமூகத்துல பேசுறேன் மேடம்.
1: வணக்கம். சொல்லுங்க
5: மேடம், எப்படி இருக்கீங்க?
1: நல்லா இருக்கேன். நல்லா இருக்கீங்களா நீங்க?
5: ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கிறேன். கதாபாத்திரம் வந்து புக்ல தான் படிச்சிருக்கேன் மேடம். நம்ம அம்மிமா கதையில வந்து நம்ம புக்கி வச்சு நம்ம இது ஒரு வியாபாரி பண்ணுவாரு, வியாபாரம் பண்ணுவாரு. கலைப்பாருக்கு மரத்தாண்ட வந்து படிச்சிருப்பாரு. ஒரு குரங்கு வந்து மேல இருந்து மரக்கிளையில இருந்து பாத்துக்கிட்டு இருக்கோம். அவர் மட்டும் டொப்பி வச்சிருக்கான்னு சொல்லி எல்லா குரங்குகளும் ஒன்னொன்னா எடுத்து வச்சிடும். தலையை மேல வச்சுக்கிட்டு பாப்பாரு, வெறும் காய் கூடியா இருக்கும்.
1: என்ன
5: காய் கூடியா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம என்னடா இதுக்கு ஐடியா பண்ணலாம் சொப்பி வர வைக்கிறது இல்ல, அவர் சொப்பியை கழிச்சு அந்த கூடையில போடுவாரு.
1: போடுவாரு, அதுங்களும் போட்டுரும் இல்லையா?
5: மேல இருந்து கீழே எல்லா டொப்பிங்களும் போடுறோம். இதே மாதிரி சிறுகதைகள் எல்லாம் படிச்சிருக்கிறேன், ரொம்ப நல்லா இருக்கும்.
1: இந்த சூப்பர்
5: வர்றது நம்ம நிகழ்ச்சியிலேயே கேட்டு தெரிஞ்சுக்கிறோம்.
1: நன்றி சார். நன்றி, ரொம்ப நன்றி.

நீ கொரோனா நிகழ்ச்சி தொடர்ந்து ஒரு பாடல் வரப்போது. இந்தியா பாகிஸ்தான் திரைப்படத்திற்காக ஒரு சூப்பர் பாட்டு வந்துட்டு இருக்கு. நிவாஸ் மற்றும் அனிதா குரல்ல அண்ணாமலை வரிகள்ல விஜய் ஆண்டனியுடைய இசையில கேட்டிணைந்திருங்கள். விவத் பாரதி தமிழகம் 102.3.

0: வணக்கம், பாரதி தமிழ் எஃப்எம். வணக்கம். வணக்கம். யாருங்கிறது பேசுறீங்க? மணி சார், டி நகரத்துல இருந்து. சூப்பர் சார். நீங்க கேள்வி தெரியுமா? சொல்லுங்க.
1: எனக்கு பொன்னியின் செல்வன் கதை நல்லா பிடிக்குங்க.
0: பொன்னியின் செல்வன் என்ன கதாபாத்திரம் பிடிக்கும்?
1: ஆமா, அதே மாதிரி குமுதத்துல ஒரு கதை வந்து ஒரு 50 வருஷத்துக்கு முன்னாடி அத்தைன்னு ஒரு கதை, நல்லா இருக்கும்.
0: சரி, ஓகே சார், சூப்பர், நன்றி, கால் பண்ணி சொன்னதுக்கு நன்றி.
1: இன்ட்ரஸ்டிங்கா இருக்கு. ஓகே, அண்ணா.
0: வணக்கம்.
2: வணக்கம் மேடம். மாண்டில இருந்து பாஸ்கரன்.
0: வணக்கம் சார். நீ கேள்வி தெரியுமா?
2: தெரியும் மேடம்,
0: சொல்லுங்க.
2: நமக்கு அந்த கர்ணன் கேரக்டர் ரொம்ப பிடிக்கும். அவரு அந்த கொடுத்து கொடுத்து கை சமந்ததுனால லாஸ்ட்ல அவரு உயிர் போகும்போது கூட கிருஷ்ணர் வந்து அவர்கிட்ட யாசகம் கேட்டு வருவாரு. அப்ப அவரு அந்த ரத்தத்தை எடுத்து கொடுத்த உடனே கிருஷ்ணர் மாறு வேஷத்துல இருக்கனால கர்ணா உனக்கு என்ன வேணும்னு கேட்பாரு. அதாவது இவருடைய ரத்தம் அவர் கையில பட்ட உடனே அந்த கொடுக்கணுங்கிற எண்ணம் அவருக்கே வந்துருது.
0: சூப்பர் சார், ரொம்ப அழகா ஷேர் பண்ணிக்கிட்டீங்க. நன்றி.
2: நன்றி மேம்.
0: வணக்கம், பாரதி தமிழ் எஃப்எம். வணக்கம்.
3: எஸ், நானாங்க. ஹலோ, எஸ்
0: யார் இந்த எஸ் ஹலோ?
3: முத்துக்காட்டுல இருந்து சந்தானகிருஷ்ணன் பேசுறேன்.
0: சந்தானகிருஷ்ணன் சார், சொல்லுங்க.
3: இது வந்து குமுதத்துல 72-73 பட்டாம்பூச்சின்னு பிரெஞ்சு ஆத்தர் லாக்காரு பாப்பியான் ஒரு நாடு கடத்திடுவாங்க. கேளுங்க, அந்த கேரக்டர் பேர் மறந்து போச்சு. அவனை டார்க் பிட்ல 50 அடி பிட்ல ஆர்க்ல வச்சு அடிப்பாங்க, துடிப்பாங்க, செவாலையெல்லாம் ஆகும்னு பேசுறாங்க. அவன் அங்கிருந்து தப்பிச்சு வெனிசுலாவுக்கு ஓடியது பிரமாதமா இருக்குங்க. டவுன்லோட் பண்ணி யூடியூப்ல பாக்க சொல்லுங்க. நீங்க உங்க வீட்லயும் பாருங்க, உங்க ப்ரோக்ராம் டைரக்டரியும் பாக்க சொல்லுங்க.

0: கண்டிப்பா கண்டிப்பா. நன்றி
1: குமுதத்துல வந்தது.
0: சரி நன்றி சார், நன்றி கால் பண்ணி சொன்னதுக்கு, ரொம்ப நன்றி. வணக்கம்.
2: ஹலோ
0: வணக்கம், யார் எங்க இருந்து பேசுறீங்க?
2: மேடம் நாங்க பட்டுக்கோட்டை வட்டம், தஞ்சாவூர் மாவட்டம் பட்டுக்கோட்டை வட்டம் செம்பாலூர் பேசுறோம் மேடம். சங்கர்.
0: சங்கர் சார் சொல்லுங்க.
2: இந்த ராமாயணத்துல மேடம் லட்சுமணும் ராமனும் அவங்க அண்ணன் தம்பி ஒற்றுமை ரொம்ப பிடிக்கும் மேடம்.
0: சூப்பர் சூப்பர். நம்ம ஊர்ல சொல்லுவாங்கல்ல ராமலட்சுமி மாதிரி ஒத்துமையா இருக்கணும்னு.
2: என்ன மேடம்?
0: நம்ம ஊர்ல சொல்லுவாங்கல்ல அண்ணன் தம்பிங்கள்ட்ட ராமலட்சுமி மாதிரி ஒத்துமையா இருக்கணும்னு.
2: ஆமா மேடம், அந்த கோட்டை தாண்டப்படம் சொல்லுவாங்க, இந்த அம்மா தாண்டிடுவாங்க.
0: ஆமா
2: தாண்டிடுவாங்க.
0: ஆமா
3: சொல்லுங்க. எனக்கு பிடித்த கதாபாத்திர புதிய பருவ திரைப்படம் மோஸ்ட்லி நீங்க பாத்திருப்பீங்க.
0: திரைப்படம் இல்லாம புத்தகத்துல இருந்து.
3: புத்தகத்துல இருந்தா? அப்படி புத்தகத்துல இருந்து ரொம்ப நீண்ட நாள் அந்த திருவள்ளுவர் குட்டி கதையெல்லாம் போடுவாங்க பேபிஸ். அந்த மரத்து மேல பேசுறது மாங்காய் பிடிங்கிறது, அந்த சின்ன சின்ன குட்டி திருடன் போலீஸ் மாதிரி அந்த மாதிரி எல்லாம் படம் போட்டு மாங்காய் திருடுற மாதிரி எல்லாம் இந்த சிறுவர்
0: பேசுறீங்க. சொல்லுங்க.
4: அம்மா நான் கடலூர் மாவட்டம் காட்டுமாடி வட்டம் மேலக்கஞ்சி மலையிலிருந்து பேசுறேன். வெள்ளம் பன்னீர்செல்வம் சொல்லிட்டு.
0: பன்னீர்செல்வம் சார், இன்னைக்கு கேள்வி என்னன்னா உங்களுக்கு பிடித்த புத்தக கதாபாத்திரம் எது? ஹலோ.
4: புத்தக கதாபாத்திரம் நான் வந்து நாவல் வந்து அதிகமாக படிப்போம்மா.
0: சரி.
4: நான் அதாவது திகில் நாவல் இதெல்லாம் ரொம்ப பிடிக்கும் எனக்கு. அருமையா எல்லாத்தையும் நான் பேசுவேன். நான் வந்து படிப்பேன், அதாவது அந்த அளவுக்கு நான் அதிகமா படிக்கல. படிப்பு நான் வந்து 1970 வந்து ஒன்றாம் வகுப்பு தான் படிச்சிருக்கேன். எனக்கு அறிவு பூர்வமா வந்து எல்லாமே நல்ல அனுபவம்.
0: சூப்பர்.
4: படிப்பம்மா, என்னுடைய தனி முயற்சியில
0: படிப்பீங்க.
4: இங்கிலீஷ் வரைக்கும் எல்லாமே படிப்பேன்.
0: சூப்பர் சார், எனக்கு வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள்.
4: அந்த அளவுக்கு ரொம்ப தேர்ச்சி. நான் விவேகானந்த கல்வி நிலையத்துல வந்து சென்னையில இருந்து புக் ஒரு வச்சு படிச்சேம்மா.
0: சூப்பர் சூப்பர் சார், ரொம்ப சந்தோஷம்.
4: நன்றி நன்றி. வணக்கம்மா.
0: நன்றி.
4: வணக்கம்.
0: வணக்கம்
5: வணக்கம் வணக்கம்
0: வணக்கம். யாருங்க இருந்து பேசுறீங்க?
6: நீலாங்கரையில இருந்து மகாராஜன் பேசுறேன்.
0: மகாராஜன் சார் சொல்லுங்க.
6: நரேந்திரன் சுபாஷ் சார் எழுதுவார் அந்த புக்கு பூரா.
0: ஓகே.
6: ஆமா, அதுல கோவில் நாத்தி இன்னொரு கேரக்டர் வரும், அது எல்லாம் நல்லா இருக்கும்.
0: அந்த கேரக்டர்ஸ் உங்களுக்கு ரொம்ப பிடிக்குமா?
6: ஆமா ஆமா, அவர் கதைகளும் பிடிக்கும்.
0: சூப்பர் சார், ரொம்ப அழகா கால் பண்ணி ஷேர் பண்ணிக்கிட்டீங்க, ரொம்ப நன்றி.
6: வணக்கம் வணக்கம்.

நிகழ்ச்சியில் தொடர்ந்து ஒரு பாடல் வந்துகிட்டு இருக்கு, ஏ ரஹ்மான் மற்றும் ஜோனிதா காந்தியுடைய குரல்ல, ஏ ரஹ்மானுடைய இசையில வந்துகிட்டே இருக்கு. கேட்டிணைந்த நீங்கள் தமிழகம் 102.3.

0: பார்வதி அம்மா பாட்டெல்லாம் பலமா இருக்கு.
1: அதுங்களாமா எங்க வீட்டுக்காரமா இருக்கிறாங்க, அவங்க எங்க வீட்டுக்கு நல்ல தனிப்பா போட்டு கொடுத்துருக்குறாங்க. அதாங்க ஒரே சந்தோஷமா இருக்குது.
0: சரி சரி, உங்க வீட்டுல பாத்திரம் கழுவிங்கன்னா இவ்வளோ தண்ணியா செலவு பண்றீங்க. இதுல வேற குழாய திருப்பிட்டு வேலை செய்யறீங்க. தண்ணிக்கு எவ்வளோ கஷ்டப்படுறோன்னு உங்களுக்கு தெரியாதா பார்வதி அம்மா?
1: எங்களுக்கு தான் தண்ணி கஷ்டமுங்க. எப்படி பாத்திரம் கழுவுதுறீங்களா? ஒரு வாத்திரத்தில் தண்ணி வச்சு கழுவிட்டு அதுக்கப்புறம் மறுபடியும் ஒரு நல்ல தண்ணி இருக்கிற வாத்திரத்தில் மறுபடியும் கழுவி எடுப்போமுங்க. ஆனால் இவ்வளோ பெரிய ஊர்லிங்க, உங்கள் வீட்டில் தானுங்க அறிவு மாதிரி தண்ணி கொட்டுக்குங்க. அதனால தாங்க ரொம்ப தாராளமாக கொஞ்சம் செலவு பண்ணிட்டுங்க.
0: கொட்டும் கொட்டும், நிறைய இடத்துல தண்ணிக்காக எவ்வளோ கஷ்டப்படுறாங்க. நிலத்தில் தண்ணி எவ்வளோ இருக்குன்னு யாருக்கு தெரியும்? அப்படியே வரலனா அப்போ என்ன பண்ணுறது? தண்ணி கிடைக்காது, அதுக்கு இப்பலேருந்து தண்ணி சேமிக்கணும் இல்லம்மா?
1: ஆனுங்கம்மா நீங்கள் சொல்கிறது நல்லா தான் இருக்குது. என்னம்மா இப்போ நான் எங்கள் வீட்டில் எப்படி தண்ணி சிக்கனமாக செய்யறனோ அதே மாதிரி உங்கள் வீட்லையும் செய்யணுங்கிறீங்க. அதானம்மா நான் எங்கே இருந்தாலும் தண்ணியை சிக்கனமாக செய்யறனுங்கம்மா. தோஷங்களா? சரிங்கம்மா.
0: குத்தால அருவியில் குளிச்சது போல் இருக்குதா, மனச மயக்குதா, சுகமாக இருக்குதா,
2: தண்ணீரை சேமித்து பூமியில் எதிர்கால வாழ்க்கையை காப்பாற்றுங்கள். நீரை சேமித்து திறம்பட வாழ்வோம்.

மேடம், நீக்கோரல் நிகழ்ச்சியில் இணைஞ்சிருக்கீங்க. நிகழ்ச்சியில் வந்து கால் பண்ண முடியாதவங்க ஃபேஸ்புக்கில் கமெண்ட்ஸாகவும் போடலாம்னு சொல்லியிருந்தோம். அந்த வகையில் பாக்கியராஜ் வந்து நாகப்பட்டினம் மாவட்டம் மேதாரண்யத்திலிருந்து நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள் சொல்லியிருக்காங்க.

பாரிவளல் அரியலூர் மாவட்டம் அமிர்தராயன் கோட்டையிலிருந்து நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள் சொல்லியிருக்காங்க. அதே போல் பாபு முள்ளக்காடு, தூத்துக்குடி சி பாலசுப்ரமணியம், அதே போல் கருப்பண்ணன் ரங்கசாமி, இவங்க எல்லாருமே நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள் சொல்லியிருக்காங்க. பிரபாகரன் பிரியதர்ஷன் நம்ம கேட்ட கேள்விக்கு பதில் சொல்லியிருக்காரு. அதாவது அவருக்கு பிடித்த புத்தகம்னு பார்த்தோம்னா பொன்னர்சங்கர் வரலாற்று காவியத்தில் வர எல்லா கேரக்டர்ஸும் பிடிக்கும். குன்னுடையான், தாமரை அரியனாட்சி, அதே போல் இவங்களோட வாரிசான பொன்னர் சங்கர் தங்காய், இவங்களுடைய அந்த கதை ரொம்ப பிடிக்கும்னு சொல்லிட்டு போட்டிருக்காரு. இவங்களுடைய பெருமைகளை சொல்கிற வீரப்பூர் திருவிழா இன்றைக்கும் நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருக்காங்க. அதே போல் பிரேம்நாத் நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள் சொல்லிட்டு ராமாயணத்தில் வரும் சீதா பிராட்டி அவங்க தான் ரொம்ப பிடித்த கேரக்டர்னு ஷேர் பண்ணிருக்காங்க. பாலு விசாலாட்சி நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள் சொல்லிட்டு சிஐடி சங்கர் கதாபாத்திரம் எனக்கு ரொம்ப பிடிக்கும்னு சொல்லிட்டு ஷேர் பண்ணியிருக்காரு. பொன்னையம்மன் வேடு வண்ணை கணேசன் வந்து ராஜேஷ்குமார் நாவலில் வரும் விவேக் மற்றும் ரூபலா அப்படின்ற கேரக்டர்ஸ் பிடிக்கும்னு சொல்லி போட்டிருக்காங்க. பன்னீர்செல்வம் செங்கல்பட்டுலேருந்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, நடிகர்கள் நடிப்பு திறமையால் நம்மளுக்கு வந்து சோகம் சந்தோஷம்லாம் காட்டுறாங்க, அதே விஷயத்தை எழுத்தில் கொண்டு வரது ரொம்ப கஷ்டமான விஷயம். அதை வந்து கல்கியும் பாலகுமாரனும் ரொம்ப அழகாக பண்ணியிருக்காங்கன்னு சொல்லிட்டு, கல்கியுடைய பொன்னியின் செல்வத்தில் வர மணிமேகலை கதாபாத்திரம் வந்து இறந்து விடுவதாய் முடிச்சிருப்பாங்க, அது ரொம்ப கஷ்டமாக இருக்கும் படிக்கும் போது அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காரு. பாலகுமாரன் இரும்பு குதிரைகள் நாவலில் விஸ்வநாதன் மற்றும் தி ஜானகிராமன் மோகமுல் நாவலில் உள்ள யமுனா கதாபாத்திரங்கள்லாம் ரொம்ப பிடிக்கும்னு சொல்லிட்டு ஷேர் பண்ணியிருக்காரு. மாதாவரம் வீரராகவன் வந்து நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள் சொல்லிட்டு சாண்டிலியன் சரித்திர புதினங்களில் வர நிறைய கேரக்டர்ஸ் பிடிக்கும், அதே போல் வந்து யவனராணியில் வர நாயகியான பூவழகி பாத்திரம் வந்து அவருக்கு ரொம்ப பிடிக்கும்னு சொல்லி ஷேர் பண்ணியிருக்காரு. மந்திரமூர்த்தி ஆச்சாரி காளிதாச மகாக்காவியத்தில் வர கதாநாயகியான அழகு சகுந்தலை தான் வந்து அவருக்கு ரொம்ப பிடித்த கேரக்டர்னு சொல்லிட்டு ஷேர் பண்ணியிருக்காரு. ரங்கராஜன் நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள் சொல்லிட்டு துப்பறியும் சாம்பு எழுத்தாளர் தேவன் மகாதேவன் இந்த கதையில் வரும் சாம்பு அப்படின்றது கேரக்டர் வந்து ரொம்ப பிடிக்கும்னு சொல்லிட்டு ஷேர் பண்ணியிருக்காரு. மீரா வெங்கட்ராமன் வேல்பாரி கதையில் வர பாரியும் அவருடைய நண்பரான கபிலரும் பிடிக்கும்னு சொல்லிட்டு ஷேர் பண்ணியிருக்காங்க. சுந்தர பெருமாள் கோவில் இள சண்முக சுந்தரம் வந்து அவருக்கு பிடித்த கேரக்டர். ராமாயணத்தில் வர ராவணனோட மனைவி மண்டோதரி அப்படின்னு சொல்லிட்டு ஷேர் பண்ணியிருக்காங்க. நடராஜன் சுப்பையா புத்தகரம், அதே போல் வந்து அவர் நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள் சொல்லிட்டு அவருக்கு பிடித்த கதை வந்து அமரர் கல்கி எழுதிய பார்த்திபன் கனவு, அதில் வர கேரக்டர் விக்ரம சோழ இளவரசர் ரொம்ப பிடிக்கும்னு சொல்லிட்டு ஷேர் பண்ணியிருக்காரு. காஞ்சனா கேவிஜே கொடமாடப்பட்டியிலிருந்து ஜெயசீலன் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, சாண்டிலினுடைய எழுதுனா யவனராணியில் வரும் இளந்தரியன் கதாபாத்திரம் ரொம்ப பிடிக்கும்னு சொல்லிட்டு ஷேர் பண்ணியிருக்காரு.

தஞ்சை தேனி பிரகாஷ் குமாரன் வந்து நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள் சொல்லிருக்காங்க. தெனாலிராம கதைகள் பிடிக்கும், தெனாலிராமன் கேரக்டர் ரொம்ப பிடிக்கும்னு சொல்லி ஷேர் பண்ணியிருக்காரு. ஆமாம், அவரோட கேரக்டர் ரொம்ப க்யூரியஸாக அதே போல் வந்து புத்திசாலித்தனமாக இருக்கும் இல்லையா. நம்ம பார்க்கும்பொழுது சே எப்படி அந்த மனுஷன் எப்படிலாம் சால்வ் பண்ணுறாரு அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு தோணும். கொருக்குப்பட்டியிலிருந்து முத்துமாரி வந்து சிவசங்கர் எழுதிய வளர்த்த கடா கதையில் வரும் ராஜு கேரக்டர் ரொம்ப ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. அம்மான்ற ஒருத்தவங்க வந்து எப்படி இருக்கணும்னு உதாரணமாக இருப்பாங்க அந்த கேரக்டர்னு சொல்லிட்டு ஷேர் பண்ணியிருக்காங்க. புரசைவாக்கம் சவுந்தரராஜன் நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள் சொல்லியிருக்காரு. அதே போல தியாகராஜன் நஞ்சுண்டேஸ்வரத்திலிருந்தும் அவரும் நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள் சொல்லியிருக்காரு.

0: நேரம் 8:52. ஃபேஸ்புக்கில் உள்ள கமெண்ட்ஸ் எல்லாம் வாசிச்சாச்சு. நம்ம கிட்ட தொடர்ந்து பேச போற நேயர் யாருன்னு கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வணக்கம்.
1: வணக்கம் மேடம். கிழக்கு தாமரை ராஜசேகர் மேடம்.
0: வணக்கம். சொல்லுங்க சார், இன்னைக்கு கேள்வி தெரியுமா?
1: மகாபாரதத்துல கர்ணனுடைய நட்பு இருக்கு பாத்தீங்களா? அது ரொம்ப பிடிக்கும் மேடம் எனக்கு. இருக்குலயே.
0: ஓகே, சூப்பர்.
1: அந்த மாதிரி நட்பு இந்த காலத்துல கிடைக்காது மேடம்.
0: ஆமா.
1: ஓகே மேடம், தேங்க்யூ மேடம்.
0: தேங்க்யூ, நன்றி. வணக்கம். வணக்கம்.
2: ஹலோ.
0: வணக்கம். யார் இங்க இருந்து பேசுறீங்க?
2: வணக்கம் மேடம், நான் கும்பகோணத்துல இருந்து பாலக்கரை உப்பு தடல் நிஷா பேசுறேன்.
0: நிஷா மேம் சொல்லுங்க.
2: மேடம் என்ன குறிப்பு சொன்னீங்க?
0: இன்னைக்கு தலைப்பு என்ன அப்படின்னா, உங்களுக்கு பிடித்த புத்தக கதாபாத்திரம், புக்ல நீங்க படிச்ச உங்க ஃபேவரட் கேரக்டர்.
2: புக்லியா? நான் அதுக்கு புக் படிக்க மாட்டேன் மேடம்.
0: அப்படியா, சரி. அப்ப அடுத்த நேருக்கு வாய்ப்பு கொடுத்துருவோமா? படமா?
2: ஓகே மேடம். படத்துல
0: இருந்து அடுத்த

0: நிகழ்ச்சியில கேள்வி கேட்கிறேன் படத்துல இருந்து.
1: ஓகே மேடம், நீங்க சூப்பரா ப்ரோக்ராம் பண்றீங்க மேடம்,
0: ரொம்ப நன்றி. யுவத் பாரத் தொடர்ந்து கேட்டுட்டே இருங்க.
1: ஓகே மேடம்,
0: வணக்கம். இப்படிதான் கால் கட் பண்ணி கட் பண்ணி விளையாடுவாங்க எல்லாரும் ஜாலியா. வணக்கம், வணக்கம், வணக்கம், சொல்லுங்க.
2: அடையார், இந்த வசந்தா பேசுறேன்மா.
0: வசந்தா மேம் சொல்லுங்க மேம்.
2: எனக்கு அந்த நாளில வாஷிங்டன் திருமணம்னு ஒருத்தர் எழுதுவாரு, சாவின்னு நினைக்கிறேன்.
0: சரி,
2: காமெடியா இருக்கும், நல்லா இருக்கும் அந்த கதை.
0: காமெடி ஸ்டோரிஸ் பிடிக்குமா?
2: வாஷிங்டன் திருமணம் வந்திருக்கு அப்போ.
0: ஓகே,
2: சின்ன வயசுல படிச்சது.
0: சின்ன வயசுல? ஓகே,
2: ஆமா, எனக்கு ரொம்ப பிடிக்காது.
0: சூப்பர் மேம், அழகா கால் பண்ணி ஷேர் பண்ணிக்கிட்டீங்க, ரொம்ப நன்றி.
2: ஓகே, தேங்க்யூமா.

0: கால் பண்ணி ஷேர் பண்ணிக்கிட்டீங்க, ரொம்ப நன்றி.
1: ஓகே, தேங்க் யூ மா.
0: வணக்கம்.
2: ஹலோ, சைதாபேட்ல இருந்து ஆனந்த் மேடம்.
0: வணக்கம் ஆனந்த் சார், சொல்லுங்க.
2: ராமாயணத்துல வர கர்ணன் கதாபாத்திரம் நட்புக்கு ரொம்ப இலக்கணமா இருக்கும் மேடம், ரொம்ப பிடிக்கும் மேடம் எனக்கு.
0: மகாபாரதத்துல வர கர்ணனா?
2: ஆமா மேடம்.
0: ஓகே ஓகே, சூப்பர்
2: மேடம்,
0: சூப்பர் சார், தேங்க் யூ. வணக்கம்.
3: வணக்கம், முருகன் பேசுறீங்க?
0: வணக்கம் முருகன் சார், எங்க இருந்து பேசுறீங்க?
3: சீக்கிரம் பேசுறீங்க,
0: சொல்லுங்க.
3: நான் படிச்ச பாட புத்தகத்துல கண்ணகி கதை எனக்கு ரொம்ப பிடிச்சுங்க. தன்னோட கனவு சொல்லிட்டு மதுரை எனக்கு ரொம்ப பிடிச்சதுங்க.
0: சூப்பர் சூப்பர் சார், முருகன் சார் அழகா சொன்னீங்க, நன்றி
3: நன்றி.
0: வணக்கம்.
4: ஹலோ,
0: வணக்கம், யார் எங்க இருந்து பேசுறீங்க?
4: திருவள்ளூர்ல இருந்து நான் டெல்லி பேசுறேங்கம்மா.
0: வணக்கம் சார், சொல்லுங்க.
4: வணக்கம், வாழ்த்துக்கள்மா. அதாவது பொன்னியின் செல்வன்ல அந்த கரிகாலனுடைய கேரக்டர் நல்லா புரியும். அது ஒரு இடத்துல ஆபத்து இருக்குன்னு இருந்த என்ன உயிர் போனா அடுத்த இன்னொரு உடம்பு தானே மாறப்போகுது
0: அப்படின்னாரு.
4: ரொம்ப மெதுவான ஆழமான கேரக்டர்.
0: ஓகே, தேங்க்யூ தேங்க்யூ, ஷேர் பண்ணதுக்கு ரொம்ப நன்றி.
4: வாழ்த்துக்கள்மா.
0: வணக்கம்.
5: வணக்கம் மேடம்,
0: யார் இங்க இருந்து பேசுறீங்க?
5: நான் நாகை மாவட்டம் பன்னத்தூர் நாகராஜன் பேசுறேன்.
0: நாகராஜன் சார், சொல்லுங்க.
5: எனக்கு வந்து புதுமை பித்தனுடைய துன்பக்க இன்னொரு கதை இருக்கு, தேயிலை தோட்ட தொழிலாளர் பத்தி. அதுல அந்த அம்மாவோட,
0: ஹலோ,
5: கதையை படிக்கும் போதே அழுதுருக்கேன்.
0: ஓகே ஓகே சார்,
5: நன்றி
0: நன்றி நன்றி நன்றி சார்.

0: மயிலை பட்டாபி விக்ரமாதித்தன் கதாபாத்திரம் அவருக்கு ரொம்ப பிடிக்கும். தினத்தந்தியில் அன்றாடம் வெளியாகும், அது படிக்க ரொம்ப சூப்பராக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கிட்ட 3 ஹவர்ஸ் முன்னாடி ஷேர் பண்ணிட்டாரு. அந்த மெசேஜ் இப்போ வாசிச்சாச்சு. நிகழ்ச்சியுடைய நிறைவு கலரா வரப்போறது யாரு? வணக்கம். வணக்கம். யாருக்கும் வர விருப்பம் இல்லையோ. வணக்கம். வணக்கம், கேக்குதா?
1: கேக்குது மேடம். வணக்கம் மேடம்.
0: வணக்கம், யார் எங்க இருந்து பேசுறீங்க
1: மேடம்? மயிலாடுதுறை மாவட்டம் கோனேரல் சுரேஷ். பேசுறேன்
0: சுரேஷ். நல்லா இருக்கு. நல்லா இருக்கீங்களா?
1: நல்லா இருக்கு மேடம்.
0: சொல்லுங்க.
1: புக்ல ஒரே ஒரு வாசகம் படிச்சு மேடம். வாடிக்கையால எங்களுக்கு கடவுள் மாதிரி. கடவுளுக்கு கொடுக்க நினைக்கும் சரியா வல்ல மேடம், நல்ல வேலைதான்
0: அது.
1: அந்த இது வந்து எனக்கு
0: ரொம்ப பிடிச்சிருந்தது. ஓகே, சூப்பர் சார். கால் பண்ணதுக்கு ரொம்ப நன்றி, வாழ்த்துக்கள். இன்னைக்கு எல்லா நிகழ்ச்சியுமே ரொம்ப அருமையாக போச்சு. இப்போ நீ கொரல் நிகழ்ச்சி ரொம்பவே சூப்பராக போச்சு. நிகழ்ச்சியில் நிறைவு பாடலாக வரப்போகுது. உருமையின் திரைப்படத்திற்காக ஹே உமையால் விஜய் எஸ் தாஸ் குரலில் வந்துகிட்டே இருக்கு. கேட்டு இணைந்திருங்கள். 102.3

0: நேரம் 9 மணி. இனி தொடர்வது பொன்னியின் செல்வங்கள் வாசிப்பும் ஆய்வும்.
1: ஆகாஷ்வாணி பொன்னியின் செல்வங்கள் வாசிப்பும் ஆய்வும். வாசிப்பவர் ராமசுவாமி சுதர்சன் அவர்கள்.

0: வந்தியத்தேவனும் நந்தினியும் பேசிக் கொண்டிருந்தார்கள். நந்தினியின் தோள் ஒன்றில் புலிநகம் பட்டு இரத்தம் கசிந்து கொண்டிருந்தது. மணிமேகலையைப் போல நந்தினி கண்ணை மூடிக்கொள்ளவும் இல்லை. வந்தியத்தேவன் கைகளிலிருந்து விடுவித்துக் கொள்ள அவசரப்படவும் இல்லை. வந்தியத்தேவனோ தன் கையை சுட்டுக் கொண்டிருந்த நெருப்புத் தணலை கீழே போடுவது போல அவசரமாக இளையராணியை கரையில் இறக்கிவிட்டான். தண்ணீரில் முழுகியிருந்த போதிலும் நந்தினியின் உடம்பு உண்மையிலேயே சுட்டுக் கொண்டிருந்தது. வந்தியத்தேவன் உள்ளத்தில் இனந்தெரியாத பீதி குடிகொண்டது. அவன் உடம்பு பதறியது. நந்தினி புன்னகையுடன், ஐயா, ஏன் இவ்வளவு பதட்டம்? என்னை புலி என்று நினைத்துக் கொண்டீரா? அல்லது புலியை காக்க நினைத்து தவறாக என்னை கரை சேர்த்து விட்டதற்காக வருத்தப்படுகிறீரா? என்றாள்.
1: அம்மணி, இவ்வளவு கொடூரமான வார்த்தைகளை சொல்ல வேண்டாமே. தங்களை தொட்டு எடுத்து வரும்படி நேர்ந்து விட்டதை நினைத்து நெஞ்சு சிறிது கலக்கமடைந்தது.
0: குற்றமுள்ள நெஞ்சல்லவா, அதனால் கலங்குகிறது. தேவி, நான் ஒரு குற்றமும் செய்யவில்லையே.
2: குற்றம் செய்யவில்லை. தஞ்சை கோட்டைக்குள் பிரவேசிப்பதற்கு என் உதவியை நாடினீர். முத்திரை மோதிரத்தை கொடுத்து உதவினேன். பிறகு என் அந்தப்புறத்தில் திருட்டுத்தனமாக பிரவேசித்தீர். அப்போதும் உமக்கு தீங்கு நேராமல் காப்பாற்றினேன். அதற்கு கைமாறு என்ன செய்தீர்? எனக்கு தெரியாமல், என்னிடம் சொல்லிக் கொள்ளாமல் திருடனைப் போல தப்பி ஓடினீர். பழையாறை இளைய பிராட்டியை சந்தித்த பிறகு என்னிடம் திரும்பி வருவதாகச் சொன்னீர். அந்த வாக்குறுதியை நிறைவேற்றவில்லை. இவையெல்லாம் குற்றமல்லவா?
1: அந்த குற்றங்களை ஒப்புக்கொள்ளுகிறேன். ஆனால் அவை ஒவ்வொன்றுக்கும் காரணம் இருக்கிறது. நான் பிறரிடம் சேவகம் செய்பவன். ஆதித்த கரிகாலருடைய கட்டளைக்கு கட்டுப்பட்டவன். இதை தாங்கள் எண்ணி பார்த்தால் என் பேரில் குற்றம் சாட்ட மாட்டீர்கள்.
2: ஆமாம், ஆமாம். புலியின் வாயிலிருந்து ஒரு பெண்ணை காப்பாற்ற வேண்டுமென்றால் கூட கரிகாலன் கட்டளை உமக்கு வேண்டும். தண்ணீரில் மூழ்கும் பெண்ணை கரை சேர்ப்பதற்கும் அவருடைய அனுமதி வேண்டும். நான் கவனித்துக் கொண்டுதான் இருந்தேன். அடடா, மணிமேகலையை காப்பாற்றுவதில் இளவரசர் எத்தனை பரபரப்பு காட்டினார். நான் நீரில் மூழ்கி செத்துப் போயிருந்தால் சந்தோஷப்பட்டிருப்பார். அவருடைய மனதை அறியாமல் நீர் என்னை கரை சேர்த்து விட்டீர்.
1: அம்மணி, அவ்வாறு சொல்ல வேண்டாம். தாங்கள் ஓலை அனுப்பியபடியால் தான் கரிகாலர் காஞ்சியிலிருந்து இவ்வளவு தூரம் வந்திருக்கிறார்.
2: ஆனால் அவர் இங்கு வராமல் தடை செய்வதற்காக நீர் அவசர அவசரமாக ஓடி வந்தீர். இளைய பிராட்டியின் செய்தியுடன் வந்தீர். ஆனால் உம்முடைய முயற்சி பலிக்கவில்லை. என்னுடைய காரியத்தில் நீர் தலையிடுவதற்கு செய்யும் முயற்சியெல்லாம் இவ்வாறுதான் தோற்றுப்போகும்.
0: நந்தினியின் இந்த வார்த்தைகள் வந்தியத்தேவனின் மனக்குழப்பத்தை அதிகமாக்கின. அந்த வார்த்தைகளின் உட்கருத்தை நந்தினியின் முகபாவத்திலிருந்து தெரிந்து கொள்ளும் நோக்கத்துடன் அவளை உற்று பார்த்தான். ஆனால் நந்தினியின் முகம் எவ்வித மாறுதலும் இன்றி வழக்கம் போல புன்னகை பூத்து விளங்கியது.
2: நந்தினி தொடர்ந்து, உம்முடைய குற்றத்தை உம்முடைய முகத்தோற்றமே ஒப்புக்கொள்ளுகிறது. அமாவாசை ராத்திரி பள்ளிப்படைக்கு அருகில் நீர் என் வசம் அகப்பட்டீர். என் ஆட்களிடம் ஒரு சமிக்ஞை செய்திருந்தால் போதும், உம்மை கொன்றிருப்பார்கள். அப்போதும் உம் உயிரை காப்பாற்றி அனுப்பினேன். அதற்கு கூட உமக்கு நன்றி இல்லை. உம்மை போல நன்றி கெட்ட மனிதரை இந்த உலகத்தில் நான் பார்த்ததே இல்லை.
1: தேவி,

0: என் மனத்தில் தங்களிடம் பரிபூர்ண நன்றி குடிகொண்டிருக்கிறது. சத்தியமாகச் சொல்லுகிறேன். ஆனால் இந்த ஊருக்கு நாம் வந்து இத்தனை நாளாகியும் உமது நன்றியை தெரிவிப்பதற்கு நீர் ஒரு முயற்சியும் செய்யவில்லையே. உமது வார்த்தையை நான் எப்படி நம்புவது? தங்களை சனியாக சந்திக்கும் போது தெரிவித்துக் கொள்ளலாம் என்றிருந்தேன். அதற்குரிய சந்தர்ப்பம் கிடைக்கவில்லை. சந்தர்ப்பம் ஏற்படுத்தி கொள்ள நீர் ஒருவித முயற்சியும் செய்யவில்லை. முகத்தோற்றத்தினால், கண் பார்வையினால் ஒரு குறிப்பு வெளியிடக்கூடவில்லை. ஏன், இத்தனை நாளாக என் பக்கம் நீர் ஒரு தடவையாவது திரும்பி பார்க்க கூட இல்லை. தேவி, தாங்கள் சோழ நாட்டு தனாதிகாரி பெரிய பழுவேட்டரையரின் தர்மபத்னி, அதாவது கிழவனை கல்யாணம் செய்து கொண்டவள் என்று என்னை பரிகசிக்கிறீர் இல்லையா? வேண்டாம் வேண்டாம். ஐயோ, தங்களை பரிகசித்தால் கொடிய நரகத்துக்கு போவேன். ஐயையோ, வேண்டாம் வேண்டாம். எது எப்படியா இருந்தாலும் சரி, பழுவேட்டரையரின் தர்மபத்தினி என்று என்னை குறிப்பிட வேண்டாம். நான் அவருடைய மனைவியே இல்லை. ஐயோ, இது என்ன சொல்லுகிறீர்கள்? உண்மையைத்தான் சொல்லுகிறேன். பலவந்தமாக ஒரு பெண்ணை பிடித்து கொண்டு வந்து வைத்திருந்தால் அவள் மனைவியாகி விடுவாளா? தேவி, தாங்கள் தமிழ்நாட்டு பெண்குலத்தில் வந்தவர். பெண்குலத்தின் தர்மத்துக்கு மாறாக தாங்கள் எதுவும் செய்ய மாட்டீர்கள். பெண்குலத்தில் தர்மத்தை நான் அறிந்துதான் இருக்கிறேன். பழந்தமிழ் நாட்டு பெண்கள் மனத்தினால் யாரை காதலித்தார்களோ அவரையே கணவனாக கொண்டார்கள். பலவந்த மனத்துக்கு அவர்கள் உடன்படுவதில்லை. ஆனால் தாங்கள் நீ சொல்லப்போவது எனக்கு தெரியும். பழுவேட்டரையருடைய பலவந்த மனத்துக்கு நான் எப்படி உடன்பட்டேன் என்று கேட்கிறீர்? ஒரு முக்கிய நோக்கத்துக்காகவே உடன்பட்டேன். பழந்தமிழ் நாட்டு பெண்களுக்கு மற்றொரு சிறப்பியல்பும் உண்டு. அவர்கள் தங்களுக்கு இழைக்கப்பட்ட அநீதிக்கு பழிக்கு பழி வாங்கியே தீர்வார்கள். ஐயா, நீர் எனது காதல் நிறைவேறுவதற்காகத்தான் உதவி செய்யவில்லை, என் விரோதிகள் மீது பழி வாங்குவதற்காகவாவது உதவி செய்வீரா? கடைசியாக நந்தினி கூறிய மொழிகள் ஏக காலத்தில் வந்தியத்தேவனுடைய நெஞ்சை வஜ்ராயுதத்தினால் பிளப்பது போலவும், அவன் தலையில் திடீரென்று பேரிடி விழுவது போலவும் அவனை திணறி திண்டாடச் செய்தன. தேவி, தேவி, இது என்ன? காதலாவது பழியாவது எனக்கும் தங்கள் காதலுக்கும் என்ன சம்பந்தம்? காதலுக்கும் பழி வாங்குவதற்கும் என்ன சம்பந்தம்? சம்பந்தம் உண்டு. ஆனால் அதை பற்றி சொல்வதற்கு இப்போது நேரமில்லை. அதோ இளவரசரும் மணிமேகலையும் நெருங்கி வந்து கொண்டிருக்கிறார்கள். நாளை நள்ளிரவு நேரத்தில் நான் இருக்கும் அறைக்கு தனியாக வந்தால் சொல்லுகிறேன். அது எப்படி சாத்தியம் தேவி? தாங்கள் அந்த புறத்தில் இருக்கிறீர்கள். நான் எப்படி அங்கே நள்ளிரவில் தனியாக வர முடியும்? அதே அந்த புற அறையிலிருந்தும் ஒரு நாள் நீர் யாரும் அறியாமல் தப்பித்து கொண்டு செல்லவில்லையா? போன வழியாகவே அங்கே திரும்பி வரலாம் அல்லவா? உமக்கு மனம் மட்டும் இருந்தால். வந்தியத்தேவனுடைய திகைப்பு இப்போது பரிபூர்ணமாகிவிட்டது. ஆனால் நந்தினியின் முகத்தில் எவ்வித மாறுதலும் இல்லை. எப்போதும் போல புன்னகை தவழ்ந்தது. நந்தினியும் வந்தியத்தேவனும் நின்ற இடத்தை அணுகி இளவரசரும் மணிமேகலையும் வந்து சேர்ந்தார்கள். அருகில் வரும் வரையில் இளவரசர் வந்தியத்தேவனை நோக்கிய வண்ணம் வந்தார். கிட்ட வந்ததும் நந்தினியை ஏறிட்டு பார்த்தார். அவளுடைய ஒரு கன்னத்திலும் ஒரு தோளிலும் சிவந்த கோடுகள் போன்ற காயங்களிலிருந்து இரத்தம் கசிவதைக் கண்டார். ஐயோ, உங்களை இந்த பாழாய்ப்போன புலி காயப்படுத்தி விட்டதா என்ன என்றான்.
1: ஆம் ஐயா, ஆனால் அந்த புலி என் உடம்பைத்தான் காயப்படுத்தியது, நெஞ்சிலே காயம் உண்டாக்கவில்லை.
0: இந்த வார்த்தைகள் கரிகாலருடைய நெஞ்சிலே பாய்ந்தன. அவர் மேலே எதுவும் சொல்லுவதற்குள் மணிமேகலை நந்தினியின் அருகில் பதட்டத்துடன் சென்று,
1: ஆமக்கா, நன்றாய் கீறி விட்டிருக்கிறதே. நல்ல வேளையாக அஞ்சனம் கொண்டு வந்திருக்கிறேன். வாருங்கள், போட்டு விடுகிறேன். உடனே போட்டால் காயம் சீக்கிரம் குணமாகிவிடும் என்றாள்.
2: தங்காய், இந்த மாதிரி காயங்கள் எனக்கு சர்வ சாதாரணம். எத்தனையோ காயங்கள் பட்டு ஆறியிருக்கின்றன. நெஞ்சில் படும் காயத்தை ஆற்ற ஏதாவது அஞ்சனம் இருக்கிறதா சொல் என்றாள்.
1: ஓ, இருக்கிறதக்கா, அதுவும் இருக்கிறது என்று மணிமேகலை சொல்லிவிட்டு நந்தினியின் கையை பிடித்து அழைத்து கொண்டு பளிங்க மண்டபத்துக்கு சென்றாள்.
0: இளவரசரும் வந்தியத்தேவனும் சிறிது பின்னால் சென்று மண்டபத்துக்கு அருகில் ஒரு விசாலமான மாமரத்தின் அடியில் அமைந்திருந்த சலவைக்கல் மேடையில் அமர்ந்தார்கள்.
1: ஐயா, எவ்வளவு சீக்கிரம் இங்கிருந்து போகிறோமோ அவ்வளவுக்கு நல்லது. அதிக நேரம் தங்கினால் கந்தமாறனும் அவன் தந்தையும் ஏதாவது தவறாக எண்ணிக்கொள்ளலாம் என்றான் வந்தியத்தேவன்.
0: யார் வேணுமானாலும் தவறாக எண்ணிக்கொள்ளட்டும். நம் தலையை வாங்கி விடுவார்களா? இந்த பெண்கள் நம்மை பற்றி தவறாக எண்ணிக்கொள்ளாமல் இருந்தால் போரும். அவர்கள் வந்ததும் சொல்லிக் கொண்டு புறப்படலாம் என்றார் இளவரசர். சற்று நேரத்துக்கெல்லாம் நந்தினியும் மணிமேகலையும் புதிய ஆடைகள் அணிந்து அலங்கரித்துக் கொண்டு வந்தார்கள். நந்தினி

0: என் கன்னத்திலும் தோளிலும் இரத்தக்காயம் தெரியாதபடி அஞ்சனம் தடவப்பட்டிருந்தது. உங்களிடம் விடைபெற்றுக் கொண்டு போவதற்காக காத்திருந்தோம் என்றார் கரிகாலர்.
1: நன்றாயிருக்கிறது, உச்சி வேளைக்கு மேலாகிவிட்டது. எங்களுடன் இருந்து உணவருந்திவிட்டுத்தான் போக வேண்டும். இந்த நேரத்தில் உங்களை போக விட்டுவிட்டால் சம்புவரையர் மகள் என்னை மன்னிக்கவே மாட்டாள் என்றாள் பழுவூர் ராணி.
0: ஒரு நிபந்தனையின் பேரில் இருக்கிறோம். உங்களுடைய காயத்துக்கு அஞ்சனம் தடவியிருக்கிறாள் மணிமேகலை. நெஞ்சத்தின் காயத்துக்கும் ஏதோ அஞ்சனம் இருக்கிறது என்று சொன்னாள் அல்லவா? அது என்ன அஞ்சனம் என்பதை தெரிவித்தால் இருக்கிறோம்
1: என்றார் கரிகாலர். அவளை கேட்காமல் நாமே அதை ஊகித்து சொல்ல பார்க்கலாமே என்றாள் நந்தினி.
0: ஒருவேளை காலப்போக்கினால் ஏற்படும் மறதியை சொல்லி இருக்கலாம் என்றார் கரிகாலர்.
1: அதுவாக இருக்க முடியாது. காலப்போக்கினால் மாறாத நெஞ்சு புண்ணும் உண்டு அல்லவா
0: என்றாள் நந்தினி. பெண்களின் விஷயத்தில் நெஞ்சு புண்ணுக்கு ஒரு நல்ல அஞ்சனம் இருக்கிறது,
1: அதுதான் கண்ணீர் என்றான் வந்தியத்தேவன். பெண்களை கேவலப்படுத்த சந்தர்ப்பம் எப்போது கிடைக்கும் என்று வல்லத்து இளவரசர் காத்திருந்தார். ஆனால் அவர் சொல்வது சரியல்ல. சில விதமான நெஞ்சு காயங்கள் ஏற்பட்டு விட்டால் கண்ணீர் விடும் சக்தியே போய்விடுகிறது. பிறகு அது அஞ்சனமாக எவ்விதம் பயன்படக்கூடும்
0: என்றாள் நந்தினி. நாங்கள் இருவரும் சொன்னது சரியில்லை என்றால் நீங்கள் உங்கள் ஊகத்தை சொல்லுங்களேன் என்றான் வந்தியத்தேவன்.
2: இப்பகுதியின் ஆய்வினை வழங்குகிறார் ஐங்கரன் அவர்கள்.
3: வந்தியத்தேவனை வசப்படுத்துறதுல தன்னோடு போட்டி போடுறவ குந்தவையா, பூங்குழலியா, மணிமேகலையா? இந்த விஷயத்துல மிக மிக ஆர்வமா இருந்துகிட்டு வந்திருக்கா நந்தினி. குந்தவையை இப்படி நினைச்சு பார்க்க அவ மனம் ஒப்பல்ல. இருந்தாலும் அவனை அலக்கழிக்க அவ உம்ம கண்ணெடுத்தும் பார்க்க மாட்டான்னு சொல்லி ஆறுதல் அடைஞ்சதை பார்த்தோம். ஓடக்கார பூங்குழலி பத்தி சொன்னதும் அவன் பதறி போயிட்டான் அல்லவா. மணிமேகலை அவன் மேல கொண்டிருப்பது ஒருதலை பட்ச காதல் என்பதை ஊகிச்சிட்டா. இருந்தாலும் மணிமேகலையை காப்பாற்றுவதில் இளவரசர் எவ்வளவு பரபரப்பு காட்டினார்னு சொல்லி போட்டு வாங்க பார்த்தா. எதுக்கும் அசைஞ்சு கொடுக்கல அவன். அதிரடியா சொல்லி அவனை குழப்ப, நீர் என் காதல் நிறைவேறத்தான் உதவி பண்ணல, என் விரோதிகள் மீது பழி வாங்குவதற்காவது உதவி செய்வீரான்னு கேட்டு திணற அடிக்கிற. சுருக்கமா சொல்வதானா, அவனை யாரும் வசப்படுத்திடக்கூடாது, தனக்கு மட்டுமே அவன் வசமாகணும். இந்த பகுதியில வந்திருக்கிற சில சொற்கள் சேவகம், பொதுவா பணிவிடைங்கிற பொருள் உடையது, சிறப்பா போர் செயல குறிக்கும். சேவகன் பெரு வீரன். சிவபெருமான் புன்னகை புரிஞ்சே முப்புறங்களை அழிச்சார் அல்லவா. புறம் செற்ற கொற்ற சேவகன்னு வியந்து பாடுறார் மணிவாசகர். சிரித்து புறமெரித்த சேவகம் என்கிற தொடர் இதை குறிக்கிறது. அடுத்து அஞ்சனம், நேரடி பொருள் கருமை இருள், பெரும்பாலும் கண் மைய குறிக்கும். காயங்கள் புண்கள் விரைவா ஆற குழைமம்னு சொல்லப்படும் களிம்ப பூசுவாங்க. மஞ்சள் களிம்பும் கற்றாழை கூழ்மமும் காயங்களை விரைவா ஆற்றிடும். துவர்ப்பி என்கிற துவர்ப்பு சுவை கொண்ட மருந்து இரத்த கசிவை நிறுத்தி புண் விரைவா ஆறுவதற்கு வழி செய்யுது. மணிமேகலைய தங்காய் நந்தினி விழிச்சதை கேட்டோம். தங்கையின் விழி வடிவம் தங்காய், வள்ளல். இவரை வள்ளலேன்னு அழைக்கலாம், இன்னும் மரியாதையா வள்ளால்னு இலக்கிய நயத்தோட விழிக்கலாம். இந்த விதிப்படி அண்ணலை அண்ணால்னு விழிப்பது உண்டு. ஏற்கனவே மணிமேகலைய ஆதித்த கரிகாலம் குழப்பிட்டான். தேவியின் கூப்பிடாத அக்கான்னு அழைன்னு சொல்லிட்டு, பெண்ணே கண்ணே அடியே கண்மணி கள்ளி இப்படியெல்லாம் குழைவா பேசி கொஞ்சி வந்த நந்தினி தன் பங்குக்கு என்ன செய்ய போறான்னு தெரியல.
2: பொன்னியின் செல்வங்கள் வாசிப்பும் ஆய்வும் கேட்டீர்கள். வாசித்தவர் ராமசுவாமி சுதர்சன் அவர்கள். ஆய்வினை வழங்கியவர் ஐங்கரன் அவர்கள். படைப்பு சென்னை வானொலி நிலையம்.
4: நேயர்களே, பொன்னியின் செல்வங்கள் நிகழ்ச்சியின் இன்றைய பகுதி உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புறோம். நாளை ஒளிபரப்பாக போகிற அடுத்த பகுதிக்காக நீங்க ஆவலோட இருக்கிறதும் தெரியுது. எப்படின்னு கேக்குறீங்களா? நம்ம நிலையத்திற்கு நீங்கள் அனுப்பும் கடிதங்கள் தாங்க இதற்கு சாட்சி. அட என்னப்பா நீ சொல்லிதான் இதெல்லாம் தெரியணுமா அப்படிங்கிற உங்க மைண்ட் வாய்ஸும் கேட்குது. இதை விட இன்னும் தித்திப்பான செய்தி ஒன்று சொல்ல தானே நான் வந்திருக்கேன். மாமன்னர் ராஜராஜ சோழனின்

அதாவது சதய விழாவான கடந்த நவம்பர் 1 தேதியிலிருந்து 102.3 விவித பாரதி பண்பலையில் ஒலிபரப்பாகிற பொன்னியின் செல்வங்கள் நிகழ்ச்சி உங்களுடைய வேண்டுகோளுக்கு ஏற்ப சென்னை மத்திய அலை 720 KHz அலைவரிசையில் மாலை 6:10 முதல் 6:25 மணி வரை ஒலிபரப்பாகுது. அப்புறம் என்ன, ரெட்டிப்பு மகிழ்ச்சி தானே? சென்னை ஆகாஷவாணியின் பொன்னியின் செல்வங்கள் நிகழ்ச்சி பற்றிய உங்க கருத்துக்களை நிகழ்ச்சி இயக்குனர், சென்னை ஆகாஷவாணி, நம்பர் 4 காமராஜர் சாலை, சென்னை 6,04 என்ற முகவரிக்கு கடிதமாகவோ pschennai2025@gmail.com என்ற இமெயில் முகவரிக்கு மின்னஞ்சலாகவோ அனுப்பலாம். கூடவே ஆகாஷவாணி சென்னைங்கிற வாட்ஸ்அப் சேனல்ல இணைஞ்சிங்கன்னா இதுவரை ஒலிபரப்பான பொன்னியின் செல்வங்கள் நிகழ்ச்சியின் பகுதிகளோட யூடியூப் லிங்க் உங்களுக்கு கிடைக்கும். முத்தாய்ப்பா நியூஸ் ஆன் ஏருங்கிற செயலி மூலமா சென்னை ஆகாஷவாணியின் அனைத்து நிகழ்ச்சிகளையும் உலகம் முழுக்கவும் கேட்கலாம். அப்புறம் என்ன, கொண்டாட்டம் தானே?

0: கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழ் எஃப்எம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: இரவின் அமைதியில்
2: இதயம் எழுதும்
1: இசை கவிதை
2: என் இனிய
1: பொன்னிலாவே.
3: விபத் பாரத் நேயர்கள் அனைவருக்கும் இணைய வணக்கம். நான் உங்கள் அரிசி குழலி. நீங்கள் இணைஞ்சிருக்கிறது என் இனிய பொன்னிலாவே நிகழ்ச்சியில். எப்பவும் போல் வள சூப்பரான மெலடிஸ்லாம் உங்களுக்காக வரிசையாக வரப்போகுது. அந்த வரிசையில் நிகழ்ச்சியில் வரப்போற முதல் பாடல் KGF Chapter 2 திரைப்படத்திற்காக மெஹபூபா. அனன்யா பட் குரலில், மதுர கவியுடைய வரிகளில், ரவி பஸ்ரூருடைய இசையில் இந்த பாடல் கேட்க போகிறீங்க.

ஹரிச்சரன் மற்றும் ஸ்ரேயா கோஷல் குரலில் கார்க்கியுடைய வரிகளை அரண்மனை இசையில் ஐத்திரை படத்திற்காக சூப்பரான ஒரு பாடல் கேட்டோம். நேரம் 9:25. என் இனிய பொன்னிலாவின் நிகழ்ச்சியில் தொடர்ந்து வரப்போகிற பாடல் வந்து காதலுடைய ஏழு நிலைகளையும் பற்றி பேச வரக்கூடிய ஒரு பாடல். உயிரை திரைப்படத்திற்காக ஸ்ரீனிவாஸ் மற்றும் சுஜாதா குரலில் வைரமுத்து வரிகளில் அரண்மன் இசையில் வந்துக்கிட்டே இருக்கு என் உயிரே. கேட்டிணைந்திருங்கள். இது பாரதி தமிழகம் 102.3 மாநிலங்கள் என்றும் முழுமையான கொண்டாட்டம்.

தேட வேண்டாம். முன்னறிவிப்பின்றி வரும் அதன் வருகையை இதயம் உறக்கச் சொல்லும். காதல், காதல் ஒரு நாள் உங்களையும் வந்தடையும். அதை அள்ளி அணைத்துக் கொள்ளுங்கள், அன்பாக பார்த்துக் கொள்ளுங்கள். காதல் தங்கும், காதல் தயங்கும், காதல் சிரிக்கும், காதல் இனிக்கும், காதல் கவிதைகள் வரையும், காதல் கலங்கும், காதல் குழம்பும், காதல் ஓரளவுக்கு புரியும், காதல் விலகும், காதல் பிரியும். கதவுகளை மூடாமல் வழி அனுப்புங்கள், காத்திருங்கள். ஒருவேளை காதல் திரும்பினால், தூரத்தில் தயங்கி நின்றால், அருகில் செல்லுங்கள், அன்புடன் பேசுங்கள். போதும், காதல் உங்கள் வசம், உள்ளம் காதல் வசம். மாற்றங்கள் வினா, மாற்றங்களே விடை.

96 திரைப்படத்திற்காக அந்தாதி பாடல் கேட்டோம். சின்மயஜி ஸ்ரீபதா மற்றும் கோவன் வஸ்தாவோட குரலில், கார்த்திக் நேஹாவோட வரிகளில், கோவன் வஸ்தாவோட இசையில். நேரம் 9:41. நீங்கள் கேட்டுட்ருக்கிறது என் இனிய பொன்னிலாவை நிகழ்ச்சி. நம்ம நிகழ்ச்சியில் தொடர்ந்து வரப்போகிற அந்த மெலடி சாங் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, சத்யம் திரைப்படத்திற்காக ஒரு சூப்பர் பாட்டு வந்துகிட்ருக்கு. சாதனா சர்க்கம் குரலில், யுகபாரதி வரிகளில், ஹாரிஸ் ஜெயராஜோட இசையில். கேட்டிணைந்திருங்கள் ஜோபத் பாரி தமிழகம் 102.3.

ஹரிஹரன் மற்றும் மதுஸ்ரீ குரலே குபாரதி வரிகளில் ஹாரிஸ் ஜெயராஜோடைய இசையில் பீமா திரைப்படத்திற்காக ரகசிய கடவுள் பாடல் கேட்டோம். நேரம் 9:53, நீங்கள் கேட்டுட்ருக்கிறது என் இனிய பொன்னிலாவே.

நிகழ்ச்சியுடைய நிறைவு பாடலாக வரப்போகிறது. பூவெல்லாம் கேட்டுப்பார் திரைப்படத்திற்காக சுடிதார் இணைந்து வந்த சொர்க்கமே, ஹரிஹரன் மற்றும் சாதனா சொர்க்கம் குரலில் பழனி பாரதி வரிகள், யுவன் சங்கர் ராஜா இசையில்.

0: கேட்டுக்கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழ் எஃப்எம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: எங்கள் அழைப்பில் உங்கள் தேர்வு.
2: நேயர்கள் அனைவருக்கும் இனிய வணக்கம். இது எங்கள் அழைப்பில் உங்கள் தேர்வு நிகழ்ச்சி. நேரம் 10:01. எங்கள் அழைப்பில் உங்கள் தேர்வு நிகழ்ச்சியில் உங்களுக்கு விருப்பமான பாடல்கள் உங்கள் பெயரோட இடம்பெறணும் அப்படின்னா நீங்கள் பண்ண வேண்டியது 9444001023 அப்படின்ற நம்பருக்கு, அதாவது 9444001023 அப்படின்னு நம்பருக்கு வாட்ஸ்அப் மூலமாக உங்கள் பேர், எந்த ஊர்லேருந்து கூப்பிடுறீங்க, அதே மாதிரி என்ன திரைப்படத்துலேருந்து என்ன பாடல் வேணும், இந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே வாட்ஸ்அப்பில் ஒரு மெசேஜாக எங்களுக்கு அனுப்பிவிட்டீங்க அப்படின்னா அந்த பாடல் நம்ம நிகழ்ச்சியில் இடம்பெறும். அந்த வரிசையில் நிகழ்ச்சியில் இடம்பெறப்போகிற முதல் பாடல் யார் விரும்பி கேட்டிருக்காங்கன்னா ராஜாராமன், காட்டூர் திருச்சியிலேருந்து. அவங்க கேட்டிருக்கிற பாடல் ஆடாத மனமும் உண்டோ அப்படின்ற பாடல் தான். டி எம் சௌந்தரராஜன் மற்றும் எம் எல் வசந்தகுமாரி குரலில் மன்னாத்தி மன்னன் திரைப்படத்திற்காக வந்துகிட்டே இருக்கு. ஸோ ஸ்டே டியூன்ட்.

நிகழ்ச்சியில் தொடர்ந்து வரப்போகிற பாடலை விரும்பி கேட்டிருக்கவங்க பி வனஞ்ச ஆபத்தூர்ல இருந்து அவங்க விரும்பி கேட்டிருக்கிற பாடல் உதிரிப்பூக்கள் திரைப்படத்திற்காக அழகிய கண்ணி அப்படின்ற அந்த அருமையான பாடல் தான் கேட்டிருக்காங்க. எஸ் ஜானகி அம்மாவுடைய குரலில் கண்ணதாசன் வரிகளை இளவச்சா இசையில் கேட்டணிந்திருங்கள். இது எங்கள் அழைப்பில் உங்கள் தேர்வு.

நிகழ்ச்சி தொடர்ந்து வரப்போகிற பாடல் ஜோடி திரைப்படத்திற்காக ஒரு பொய்யாவது சொல் கண்ணி அப்படின்ற அந்த பாடல் தான் வந்துகிட்டே இருக்கு. ஸோ ஸ்ரீனிவாஸ் மற்றும் சுதாதா குரலில் வைரமுத்து வரிகளில் ஏறமனுடைய இசையில் இந்த பாடலை விரும்பி கேட்டிருக்கவங்க அத்விகா கண்மணி ராயப்பேட்டிலிருந்து.

0: உயிரிழப்பில் உங்கள் தேர்வு நிகழ்ச்சியில் தொடர்ந்து வரப்போகிற பாடலை விரும்பி கேட்டிருக்கோங்க. வைஷ்ணவி ஹஸ்தினாபுரத்திலிருந்து அவங்க கேட்டிருக்கிற பாடல் கண்டுகொண்டின் கண்டுகொண்டின் திரைப்படத்திற்காக என்ன சொல்ல போகிறாய் அப்படின்ற பாடல் தான் விரும்பி கேட்டிருக்காங்க. சங்கர் மாதேவன் குரலில், வைரமுத்து வரிகளில், ஏ ரஹ்மான் இசையில் என்ன சொல்ல போகிறாய்?
1: ஒரு கணம் போதும்

எங்களை அழைப்பில் உங்கள் தெரிவு நிகழ்ச்சியில் தொடர்ந்து வரப்போகிற பாடலை விரும்பி கேட்டிருக்கவங்க சென்னையிலிருந்து சாந்தி. சாம்ராய் திரைப்படத்திற்காக மூங்கில் காடுகளே தான் அவங்க விரும்பி கேட்டிருக்கிற பாடல். இந்த பாடலை பாடினவங்க ஹரிஹரன் மற்றும் திப்பு, வைரமுத்து வரிகள், ஹார்ஸ் ஜெயராஜோட இசையில். கேட்டு இணைந்திருங்கள். இது பாரதி தமிழ் FM 102.3.

0: நல்ல நல்ல தமிழ் பாடல்களை பிளே பண்ற தமிழ் ஃபோக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். வணக்கம், நான் உங்க சிபிராஜ் பேசுறேன். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது 102.3 தமிழ் எஃப்எம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: எங்களிடத்தில் உங்கள் தெரிவு நிகழ்ச்சியில் தொடர்ந்து வரப்போற பாடல் ரகசியமாய் டும் டும் டும் திரைப்படத்திற்காக. இந்த பாடலை விரும்பி கேட்டிருக்கவங்க மந்தைவெளியிலிருந்து மகேஸ்வரி.

ஹரிஹரன் சாதனா சர்க்கம் மற்றும் ராமநாதன் குரலில் நாமத்குமார் வரிகளில் கார்த்திக் ராஜாவோட இசையில் டும் டும் டும் திரைப்படத்திற்காக பாடல் ஒன்று கேட்டோம். நிகழ்ச்சியில் தொடர்ந்து வரக்கூடிய பாடல் கொடியிருந்த கோவில் திரைப்படத்திற்காக ஆடலுடன் பாடலை கேட்டு இந்த பாடலை விரும்பி கேட்டிருக்கோங்க. சி பழனி, கலையரசி, வி சந்துரு, சென்னை சைதாப்பேட்டையிலிருந்து. இந்த பாடலில் பாடினவங்க டி எம் சௌந்தரராஜன் மற்றும் பி சுஷீலா. வாலி வரிகள் எம் எஸ் விஸ்வநாதன் இசையில் கேட்டிணைந்தனங்கள். இது பாரதி தமிழகம் 102.3 மாநிலங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.

0: ஏமா உங்களைத்தான், எங்க பாக்குறீங்க? உங்களைத்தான்.
1: என்னையா கூப்பிடுறீங்க?
0: ஆமா உங்களையே தான். பார்க்குக்கு வந்தீங்க சரி, குழந்தைக்கு ஸ்நாக்ஸும் கொடுத்தீங்க, அதுவும் சரி. அவன்தான் குழந்தை, அவனுக்கு தெரியாது, தெரியாம கீழே குப்பைய போடுறான். நீங்க அத குப்பை தொட்டியில எடுத்து போட வேண்டாமா?
1: குப்பை தொட்டி இங்க இல்லையே, பார்க்குக்கு வெளியே தானே இருக்குங்க.
0: நீங்க தான் கையில பை வச்சிருக்கீங்கல்ல, அதுல போட்டுட்டு அப்புறம் குப்பை தொட்டியில போடலாம் இல்லமா?
1: ஆமா இல்ல?
0: ஆமாவா இல்லையா?
1: இப்ப என்ன சொல்ல வரீங்க?
0: உங்க வீட்டை மட்டும் சுத்தமா வச்சுக்கிறீங்கல்ல, ஆனா பப்ளிக் பிளேஸ்ல இப்படி பண்றீங்களே. வீட்டை மட்டும் சுத்தமா வச்சுக்கிட்டா போறாது, நம்ம நாட்டையும் சுத்தமா வச்சுக்கிறது நமது கடமை இல்லையா? கொஞ்சம் யோசிங்க.
1: செஞ்சுட்டா போச்சு. நாம எல்லாரும் இப்படி சிந்திச்சா நமது பாரதம் தூய்மையான பாரதம்.
2: எங்கள் அழைப்பில் உங்கள் தேர்வு நிகழ்ச்சியில் தொடர்ந்து வரப்போகிற பாடல் வலையோசை கலைக்கலவென சத்ய திரைப்படத்துக்காக வந்துகிட்டே இருக்கு. இந்த பாட்டை விரும்பி கேட்டிருக்கவங்க காயத்ரி அக்ஷயா வானகரத்திலிருந்து. எஸ்பி பாலசுப்ரமணியம் குரலில் லதா மங்கேஷ்கர் இணைந்து பாடின வாலி வரிகளில் இளையராஜா இசையில் கேட்ட மகிழ்ங்கள். இது பாரதி தமிழகம் 102.3 மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.

நிகழ்ச்சியில் தொடர்ந்து வரப்போகிற பாடலை விரும்பி கேட்டிருக்கவங்க பார்த்திபன் ரெட்டிக்காலிலிருந்து அவங்க பாட்டு கேட்டிருக்கிற பாடல் யாரை நம்பி நான் பிறந்தேன் போங்கடா போங்க அப்படின்ற பாடல் தான் கேட்டிருக்காங்க.

0: பொங்கல் தேவையில் பார்த்திபன் அவர்கள் கேட்ட பாடல், யாரை நம்பி நான் பிறந்தேன் போங்கடா போங்க அப்படின்ற பாடல் தான் கேட்டிருந்தாங்க. இந்த பாடலை பாடினவங்க டிஎம் சவுந்தரராஜன், கண்ணதாசன் வரிகளில் எம்எஸ் விஸ்வநாதன் இசையில். கேட்டிணைந்தீர்கள் யூத் பாரத் தமிழ் 102.3.
1: யாரை நம்பி நான் பிறந்தேன் போங்கடா போங்க.

0: போங்கடா போங்க, என் காலம் வெல்லும், வென்ற பின்னே வாங்கடா வாங்க.
1: இன்றைக்கி சாயங்காலத்துலேருந்து எல்லா நிகழ்ச்சியும் ரொம்பவே சூப்பராக போச்சு. இதே மாதிரி இன்னொரு நிகழ்ச்சியில் உங்ககிட்ட பேசுகிற வரைக்கும் டாடா பாய் பாய் சொல்லிட்டு கிளம்புறது. நான் உங்கள் அர்ஜய் குழலி, நீங்கள் கேட்டுட்ருக்கிறது எங்கள் அழைப்பில் உங்கள் தெரியும் நிகழ்ச்சி. நிகழ்ச்சியுடைய நிறைவு பாடலாக வரப்போகிறது சிவாமான சக்தி திரைப்படத்திற்காக ஒரு பார்வையில் அப்படின்ற குட்டி க்யூட் சாங், ரஞ்சித் குரலில், நாமுத்துக்குமார் வரிகளில், யுவன் சங்கர் ராஜாவோட இசையில. இது பாரதி தமிழகம் 2.3.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழ் எஃப்எம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: இசை இன்பத்தை தர வேண்டும், நேயர்களின் மனதை கொள்ளை கொள்ள வேண்டும். அந்த வகையில் நேயர்கள் இணைந்திருக்கும் இந்த நிகழ்ச்சி
2: மனசு மயங்கும்.
3: மனசு மயங்கும்

நேரம் 11:10. அன்பு நேயர்களுக்கு வணக்கம். ஆகாஷவாணி சென்னை வானொலி நிலைய வித் பாரதி தமிழகம் 102.3, சென்னை ரெயின்போ பண்பலை 101.4, திருச்சி எஃப்எம் 102.1, கோயம்புத்தூர் எஃப்எம் 103, நாகர்கோவில் குமரி பண்பலை 101, மதுரை எஃப்எம் 103.3 இணைந்திருக்கின்றோம். அன்பு நேயர்களே, இதோடு கும்பகோணம் பண்பலை 101.6, வேலூர் பண்பலை 100.4, திருப்பத்தூர் பண்பலை 100.1 நாம் இணைந்திருக்கின்றோம்.

மனசு மயங்கும் நிகழ்ச்சி இணைந்திருக்கும் அன்பு நேயர்களே, உங்களோடு பயணிப்பது இசையோடு பீட்டர் என சொல்லிவிட்டேன். நேயர்கள் பாடலை கேட்க ரெடியாக இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். சரி, எந்த பாடலை கேட்கலாம் என்று சொல்லி சற்று நான் சிந்தித்த வேளையில் இதோ உங்களுக்காக

ஆசை படத்திலிருந்து அந்த பாடலை கேட்டோம். பாடலை பாடியிருந்தார்கள் உன்னிகிருஷ்ணன், அனுராதா ஸ்ரீராம் குழுவினர். பாடல் ஏற்றியிருந்தார் வாலி, இசையமைத்திருந்தார் தேவா. நிகழ்ச்சியில் அடுத்து வரும் பாடலை கேட்பதற்கு முன் அன்பு நேயர்களை, விவித் பாரதி தமிழ் எஃப்எம் 102.3 என்ற முகநூல் பக்கமாக வாங்க. நாங்கள் பதிவிட்டிருக்கும் அந்த பதிவு கீழாக உங்களுடைய மேலான கருத்துக்களையும் விமர்சனங்களையும் அன்போடு வரவேற்கின்றோம். அவைகளை வாசிக்க, இல்லை இல்லை, சுவாசிக்க நாங்கள் காத்திருக்கின்றோம். இதோ மனோ சித்ரா பாடியுள்ள பாடல், பிரைசோடன் ஏற்றி இளையராஜாவின் இசையமைப்பில் ராஜாதி ராஜா படத்திலிருந்து இந்த பாடல் உங்களுக்காக.

நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மனசு மயங்கும், வழங்கிக் கொண்டிருப்பது விவித் பாரதி தமிழகம் 102.3. மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டமாக கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள் அன்பினைகளே. நிகழ்ச்சி தரும் அடுத்த பாடல் துள்ளாத மனமும் துள்ளும் படத்திலிருந்து பி உன்னிகிருஷ்ணன் பாடியுள்ள பாடல். பாடல் வைரமுத்து, இசை எஸ் ஏ ராஜ்குமார். இதோ இன்னிசையாய் பாடி வரும் இந்த பாடல் உங்களுக்காக.

ஒலித்த குரல் மீண்டும் ஒலிக்கின்றது. வைரமுத்து ஏற்றி ஏற ஒனிசமிப்பில் காதலன் படத்திலிருந்து இந்த பாடல்.

விவித் பாரத் தமிழகம் 102.3 வழங்கிக் கொண்டிருக்கும் மனசுமை நிகழ்ச்சியை எழுந்திருக்கிறீர்கள். அத்துடன் சென்னை ரெயின்போ பண்பலை 101.4, திருச்சி எஃப்எம் 102.1, கோயம்புத்தூர் எஃப்எம் 103, நாகர்கோவில் குமரி பண்பலை 101, மதுரை எஃப்எம் 103.3, கும்பகோணம் பண்பலை 101.6, வேலூர் பண்பலை 100.4, திருப்பத்தூர் பண்பலை 100.1 கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கின்றோம் மனசு மயங்கும் நிகழ்ச்சியை. மனசு மயங்கும் நிகழ்ச்சியில் உங்களோடு இணைந்திருப்பது இசையோடு ஆர்ஜி பீட்டர்.

நேரம் இப்பொழுது 11:30. நிகழ்ச்சி தரும் அடுத்த பாடல் அரியரன் சித்ரா பாடியுள்ள பாடல். வைரமுத்து இயற்றி ஏஆர் ரஹ்மான் இசையமைப்பில் பாம்பே படத்திலிருந்து இந்த பாடல். உணர்வுகள் என்று சொல்லும்போது அன்பை மட்டும் எப்படி விவரிக்காமல் இருக்க முடியும் உன் மீது?

நிகழ்ச்சி தரும் அடுத்த பாடல் உன்னிமேனன் ஸ்வரலதா பாடியுள்ள பாடல் வைரமுத்து. ஏற்றி ஏ ஆர் ரகுமான் இசையமைப்பில் உயிரே படத்திலிருந்து இந்த பூங்காற்று இசைக்கின்றது உங்களுக்காக.

மனசு மயங்கும் நிகழ்ச்சியில் அடுத்து வரும் பாடல் உன்னிகிருஷ்ணன் பல்லவி பாடியுள்ள பாடல். வைரமுத்து ஏற்றி ஏ ரகுமான் இசையமைப்பில் ஜீன்ஸ் படத்திலிருந்து இந்த பாடல் உங்களுக்காக.

இசையை ரசித்து கொண்டே ஒவ்வொரு நேயர்களும் தங்களுடைய மேலான கருத்துக்களையும் விமர்சனங்களையும் பதிவிட்டிருக்கிறார்கள். பதிவு செய்த ஒவ்வொரு அன்பு நேயர்களுக்கும் வாழ்த்துக்களும் பாராட்டுக்களும் என்று சொல்லும்போது, 51 முத்துலட்சுமி என்ற நேயர் பாடலின் முதல்வரியை பதிவிட்டு ஒவ்வொரு பாடலும் அருமை, நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள் என சொல்லியிருக்கின்றார். நேயர்களுக்கும் வாழ்த்துக்கள் என சொல்லியிருக்கின்றார். அவர்களைத் தொடர்ந்து அடையாளம் விட்டு ஆசீர்வாதம் ராஜேஸ்வரி அவர்களும் வாழ்த்துக்கள் என சொல்லியும், பன்னீர்செல்வம் செங்கல்பட்டிலிருந்து என்ற அன்பு நேயர் வாழ்த்துக்கள் சொல்லியிருக்கின்றார். அவரைப் போலவே தியாகராய நகர் ராமா ரவி அவர்களும் வாழ்த்துக்கள் சொல்லியிருக்கிறார்கள். பர்வதவர்த்தினி என்ற அன்பு நேயரும் நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள், பாடல்கள் அருமை என பதிவிட்டிருக்கின்றார். திருமணி அஸ்வினி நாகராஜ் அவர்களும் நிகழ்ச்சியில் இணைந்திருக்கின்றோம், வணக்கம் வாழ்த்துக்கள் என பதிவிட்டிருக்கிறார்கள். அவர்களைத் தொடர்ந்து கோவனூர் கார்த்தி அவர்களும் நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள், அருமை பாடல்கள் என பதிவிட்டிருக்கின்றார். கேம் கார்டன் எம்ஜி செல்வகுமார் அவர்களும் இரவு வணக்கம் என பதிவிட்டிருக்கின்றார். கமலன்பன் வெங்கலக்குறிச்சி முதுகுளத்தூர் அவர்களும் இசையை ரசித்து கொண்டே இருக்கிறாராம். அதே போலவே புரட்சிவாக்கம் சவுந்தரராஜன் அவர்களும் நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள் என சொல்லியிருக்கின்றார். வழக்கம் போல மாதவரம் வீரராகவன் அவர்கள் இதமான பாடல்கள்

இணைந்திருப்போம். இரவு நேர பூபால ராகங்களுடன் இதயம் மகிழ செவிகள் குளிர இன்னிசை கேட்டிருப்போம். இன்றைய மனசு மயம் நிகழ்ச்சியில் வானொலியில் மிதந்து வரும் தேனலை இனிக்க ரசிக்க 102.1 பண்பலை இணை என்று சொல்லி நன்றி என சொல்லியிருக்கின்ற அவர்களை தொடர்ந்து காட்டுப்பாக்கத்திலிருந்து அந்தோனிராஜின் அன்பு நேயரும் அழகான பதாகையுடன் வலம் வரும் மனசு மயங்கும் பாடல்களுக்கு வாழ்த்துக்கள் என சொல்லியிருக்கின்ற அவர்களைப் போலவே திருவண்ணாமலை மாவட்டம் சந்திரசேகரன் அவர்களும் தன்னுடைய வாழ்த்துக்களை சொல்லியிருக்கின்றார். பொன்னேரியிலிருந்து வேலு என்ற அன்பு நேயரும் இனிமையான பாடல்களை வழங்கும் ஆர்ஜி பீட்டர் அவர்களுக்கு இரவு வணக்கம் என பதிவிட்டுகின்றார். ஆனந்த பாபு என்ற அன்பு நேயரும் அவர்களை தொடர்ந்து புவனகிரி சுமதி பாபு அவர்கள் நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள் என சொல்லியிருக்கின்றார். வழக்கம் போல விழுப்புரம் முரளிதரன் என்ற அன்பு நேயர் பதாகங்களை பதிவிட்டு வாழ்த்துக்கள் நிகழ்ச்சிக்கு என சொல்லியிருக்கின்றார். அவர்களை தொடர்ந்து மேட்டுப்பட்டி கண்ணன் அவர்களும் இனிய இரவு வணக்கம் மனசு நிகழ்ச்சி சிறப்புற தொடர வாழ்த்துக்கள் என சொல்லியிருக்கின்றார். நிகழ்ச்சியில் அடுத்து வரும் பாடல் இதோ சக்கர நிலவே என தொடங்கும் பாடல். யூத் படத்திலிருந்து இந்த பாடல் ஒலிக்கின்றது. ஹரிஷ் ராகவேந்தர் குரலில் வைரமுத்து இயற்றி மணி சர்மா இசையில் யூத் படத்திலிருந்து இந்த பாடல் கேட்கலாமா?

இசையை ரசித்து கொண்டே பாடல்களை கேட்டு பதிவுகளை பதிவு செய்த ஒவ்வொரு அன்பு நேயர்களுக்கும் வாழ்த்துக்களும் பாராட்டுக்களும் என்று சொல்லி நிறைவான பாடலாய் ஹாரிஸ் ஜெயராஜ் இசையமைப்பில் தாமரை ஏற்றி உன்னிகிருஷ்ணன் அரணி பாடியுள்ள பாடல் இது. இதோ வேறென்ன வேறென்ன வேண்டும் இசையை தவிர. மின்னலை படத்திலிருந்து இந்த பாடல் நிறைவான பாடல் மனசு மயங்கும் நிகழ்ச்சிகள்.

0: மனசு மயங்கும்
1: நேயர்கள் இதுவரை கேட்டது
2: மனசு மயங்கும்.
1: நேரம் நள்ளிரவு 12 மணி. ஆகாஷவாணி எமது ஒலிபரப்பில் மேற்கொள்ளப்படும் பராமரிப்பு பணிகள் காரணமாக 102.3 விவத் பாரதி அலைவரிசையில் தரைவழி ஒலிபரப்பு இத்துடன் நிறைவு பெறுகிறது. நியூஸ் ஆன் ஏர் செயலி வழியே நிகழ்ச்சிகளை நேயர்கள் தொடர்ந்து கேட்கலாம். மீண்டும் தரைவழி ஒலிபரப்பு காலை 5:54 ஆரம்பமாகும். வணக்கம் நேயர்களே, ஜெய் ஹிந்த்.

0: கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழகம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: நியூஸ் ஆன் ஏர் வழியே நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது விவித் பாரதி தமிழகம் 102.3 நிகழ்ச்சிகளை கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கின்றோம். அன்பு நேயர்களே, நிகழ்ச்சியில் தொடக்கமாக காற்றின் மொழி ஒலிக்கவிருக்கின்றது. காற்றின் மொழி.

அன்பு நேயர்களுக்கு வணக்கம். நேயர்களை தொடர்ந்து காற்றின் மொழியும் நீங்காத ரீங்காரம் தூங்காத விழிகள் இன்னிசை இரவாக இடைவிடாத பாடல்கள் உங்களுக்காக அணிவகுத்து நிற்கின்றன.

0: கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழ் எஃப்எம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: நீங்காத ரீங்காரம்.

0: கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழகம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: தூங்காத விழிகள்.

0: கேட்டுக்கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழ் எஃப்எம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: இன்னிசை இரவு.

0: கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழகம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: திரை இசையில் பக்தி பாடல்கள் நிகழ்ச்சியின் தொடக்கமாக வாணிஜெயராம் பாடியுள்ள பாடல் கண்ணதாசன் இயற்றி எம் எஸ் விஸ்வநாதன் இசையமைப்பில் திசை மாறிய பறவைகள் படத்திலிருந்தும் அம்மன் படத்திலிருந்தும் பாடல்கள் ஒலிக்கவிருக்கின்றன. அம்மன் படத்திற்காக எஸ்பி பாலசுப்ரமணியம் சித்ரக்குழுவினோடு பாடியுள்ள பாடல் இசை ஸ்ரீ பாடல் எழுதியவர் வாலி. திசை மாறிய பறவைகளிலிருந்தும் அம்மன் படத்திலிருந்தும்

0: நேயர்கள் இதுவரை இணைந்திருந்தது திரையிசையில் பக்தி பாடல்களில். நேரம் 4:10:10. நேயர்கள் இனி கேட்கலாம் பொங்கும் மங்களம்.
1: பொங்கும் மங்களம் நிகழ்ச்சியில் இன்று திருவிழா ஆர் ஜெய்சங்கர் அவர்களின் நாகஸ்வரேசை கேட்கலாம். வலையபட்டி ஏ ஆர் சுப்பிரமணியம் அவர்கள் தவில். சரசிருஹாசன பிரியே புலியூர் துரைசாமி ஐயர் கீர்த்தனை நாட்டு ராகம் ஆதிதாளம்.

0: இதுவரை பொங்கு மங்கலம் நிகழ்ச்சியில் திருவிழா ஆர் ஜெய்சங்கர் அவர்களின் நாகஸ்வர இசை கேட்டீர்கள். வலையப்பட்டி ஏ ஆர் சுப்பிரமணியம் அவர்கள் தவில்.
1: நேரம் 5 மணி. நேயர்கள் இனி கேட்கலாம் அருள்மணி மாலை. அருள்மணி மாலையில் தெய்வீக ராகம் இறையர்கள் போற்றும் இன்னிசை பாமாலைகள் ஒலிக்கும் நேரம். இது நிகழ்ச்சியின் தொடக்கமாக ஸ்ரீ கந்த குரு கவசம்

அப்பா பிராணிமலை சண்முகனே விரைவில் நீ வந்திடப்பா. வயலூர் குமாரகுரோ ஞானவரமென கருள் வீரே வெண்ணைமலை முருகா மெய் வீட்டை தந்திடுவேர். கதிர்காம வேலவனே மனமாயையை அகற்றிடுவாய். காந்தமலை குமார

சிவசக்தி குமரா சரணம் சரணமையா. அபாயம் தவிர்த்து தடுத்தாட்கொண்டருள்வாய் நிழல்வையில் நீர் நெருப்பு மண் காற்று வானதிலும் பகைமையை அகற்றி அபயமளித்திடுவீர்.

வித்தையாம் இவ்வுலகை வித்தை என்றறிந்திடச் செய். அபயம் அபயம் தந்தா அபயம் என்றலறுகிறேன், அமைதியை வேண்டி அருமுகாவாவென்றேன். உன் துணை வேண்டினேன் உமையவள் குமராகள், அச்சம் அகற்றிடுவாய் அமைதியை தந்திடுவாய். வேண்டியதுன்னருளே அருள்வதும் கடனேயாம் உன்னருளாலே உன் தாழ் வணங்கிட்டேன். அட்டவாசித்திகளை அடியனுக்கருளிடப்பா அஜபை வழியிலே அசையாமல்.

உதட்டினையும் தான் உமாசுதன் காக்கட்டும், நாக்கை நன்முருகன் நயமுடன் காக்கட்டும், பற்களை கந்தன் பலம் கொண்டு காக்கட்டும், கழுத்தை ஸ்கந்தன் கைகளால் காக்கட்டும், தோள்களிரண்டையும் தூயவே.

நாபி குஹ்யலிங்கம் நவையுடை குதத்தோடு இடுப்பை முழங்காலை இணையான கால்களையும் புறங்கால் விரல்களையும் பொருந்து முகர் அனைத்தையுமே உரோமத்வாரமெல்லாம் உமைபாலா ரட்சிப்பாய். தோல் ரத்தம் மஜ்ஜையையும் மாம்சம் என்பு மேதசையும் அருமுகவா காத்திடுவீர் அமரர் தலைவா காத்திடுவீர். என் அகங்காரமுமகற்றி அறிவொழியாயிருந்தும் முருகாவனை காக்க வேல் கொண்டு வந்திடுவீர். பாபத்தை பொசுக்கி பாறலாம் சிறப்புறவே ஓம் சௌம் சரவண பவ ஸ்ரீம் ஹ்ரீம் க்ளீம் என்றும் க்ளௌம் சௌம் நமகவென்று சேர்த்திடடா. நாள்தோறும் ஓமிருந்து நமக வரை ஒன்றாக சேர்த்திடடா. ஒன்றாக கூட்டியுமே உள்ளத்திலே இருத்தி ஒரு மனத்தோடு நீ உருவையும் ஏத்திடடா. முருகனின் மூலம் இது முழு மனத்தோடெத்திட்டால் மும்மலமகன்று விடும் முக்தியும் தன் கையில் உண்டாம். முக்தியை வேண்டியுமே யக்திக்கும் செல்ல வேண்டாம். முருகன் இருப்பிடமே முக்தி தலமாகும் அப்பா. ஹிருதயத்தில் முருகனை இருத்திவிடு இக்கணமே இக்கணமே. மூலமந்திரம் ஏத்திவிடு ஏத்திவிடு. மூலமதை ஏத்துவோர்க்கு காலபயம் இல்லையடா. காலனை நீ ஜெயிக்க கந்தனை பற்றிடடா. சொன்னபடி செய்து

பத்தை இரு விழியால் விரட்டிடுவாய், ஆசை பேய்களை அறவே நசிக்கிடுவாய், அகந்தை பிசாசை அழித்து ஒழித்திடடாமே அருளாம் உன்னருளில் முருகாயிருத்திடுவாய், கண் கண்ட தெய்வமே கலியுக வரதனே ஆறுமுகமான

உரையும் அருட்குருநாதரே தான் ஸ்கந்தாசிரமத்தில் ஸ்கந்த குருவானான் கான் மூவரும் தேவரும் முனிவரும் போற்றிடவே ஸ்கந்தாசிரமம் தன்னில் ஸ்கந்த ஜோதியுமாய் ஆத்மஜோதியுமாய் அமர்ந்திட்ட ஸ்கந்த குரு.

பாணி சித்தர்களால் புடை சூழ்ந்த குமரகுரோ கொல்லி மல்லிட்ட ஸ்கந்த குருநாதா. கள்ளம் கபடமற்ற வெள்ளையுள்ளம் அருள் வீரே கற்றவர்களோடனை களிப்புறச் செய்திடுமே. உலகெங்கும் நிறைந்திருந்தும் கந்த குரு உள்ள இடம் ஸ்கந்தகிரி என்பதை நான் கண்டு

மேல் ஸ்கந்தகிரி அதனில் ஸ்கந்தாசிரமத்தினிலே ஞானஸ்கந்த சத்குருவாய் அமர்ந்திருக்கும் ஜோதியே ஆதிமூலமான குரு அயர்ச்சியை நீக்கிடுவாய் என் தளர்ச்சியை அகற்றிடுவாய் சுகவனேசன் மகனே சுப்ர

அபிமன்ய ஜோதியே பேரின்ப மகிழ்ச்சியையும் பெருகிடச் செய்திடப்பா. பரமானந்தமதில் என்னை மறக்க பாலிப்பாய் மால்மருகா வள்ளி மணவாளா ஸ்கந்தகுரோ. சிவகுமரா உன் கோயில் ஸ்கந்தகிரி என்றுணந்தேன்.

அகத்தியர்க்கு தந்து ஆட்கொண்டாய் தமிழகத்தை கலியுக வரதன் என்று கலசமுனி உனை புகழ்ந்தான். ஔவைக்கு அருள் செய்த அருமுகவா ஸ்கந்தகுரு ஒழுக்கமொழு கருணையையும்

அருளெல்லாம் முருகன் அன்பெல்லாம் முருகன் தாவர ஜங்கமாய் ஸ்கந்தனாய் அருவுருவாய் முருகனாய் முதல்வனாயானவன் ஸ்கந்தகுரு ஸ்கந்தாசிரமம் இருக்கும் ஸ்கந்தகுரு அடிபற்றி சரணம் அடைந்தவர்கள் சாயுஜ்யம் பெற்றிடுவர் சத்தியம் சொல்கின்றேன்.

0: சித்தமலமகன்ற சித்த சுத்தியும் கொடுக்கும். கன்னிமார் தேவிகளை கன்னிமார் ஓடையிலே கண்டு வழிபட்டு கந்தகிரி ஏறிடுவீர். கந்தகிரி ஏறி ஞான ஸ்கந்த குரு கவசமிதை பாராயணம் செய்துலகில் பாக்கியமெல்லாம் பெற்றிடுவீர்.
1: சூலமங்கலம் சகோதரிகள் பாடிய ஸ்ரீ கந்த குரு கவசம் கேட்டீர்கள். தொடர்ந்து ஸ்ரீ சுப்பிரமணிய அஷ்டகம். ஒலித்த குரல்கள் மீண்டும் ஒலிக்கின்றது.